0: ஆண்டவரே இந்த தேசத்திலே, ஆண்டவரே என் தேவனே, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு செழிப்பை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தேசத்தின் ஆண்டவரே அப்பா, நீர் ஏற்படுத்தின ராஜா ஆண்டவரே, நல்ல தேவ ஆலோசனைகளை பெற்று நல்ல திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாக நீரே நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகளாய் பல தேசங்களிலே இருந்து இந்த வேளையிலே ஏறெடுக்கிற ஜெபத்தை என் தேவன் தாமே நீர் கேட்டு இந்த கனடா தேசத்திலே, இந்த பொருளாதாரத்திலே பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு செழிப்பை நீங்கள் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ராஜா ஆண்டவரே, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் ராஜாக்களை தள்ளி விடுகிறவரும் நீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. அதன்படி இந்த தேசத்திலே இன்றைக்கு இருக்கிறதான இந்த ராஜாவை நீரே ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன்படி இந்த மகன் ஆண்டவரே நல்ல ஆலோசனை, தேவ திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதாய், நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரே செயல்படுத்தக்கூடியதாய் நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ செழிப்பாயிருந்த தேசம் இன்றைக்கு ஆண்டவரே எவ்வளவோ பொருளாதாரத்திலே மந்தம் அடைந்து கொண்டு போகிறது ஆண்டவரே, வீழ்ச்சி அடைந்து கொண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள் என்ன செய்வோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறபடியால் இந்த தேவனே, உம்மால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் நின்று இந்த வேளையிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நல்ல செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே.
1: ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தேசத்திலே ஆண்டவர் செழிமையை கட்டளையிடும்படிக்காய். அல்லேலூயா. தேவன் எல்லா ஆசீர்வாதங்களின் ஊற்றாக இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து யோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்தே இறங்கி வருகின்றன. அல்லேலூயா. அதனதன் காலத்திலே அங்கே எல்லாவற்றையும் அழகாக செய்கிற கத்தறிந்த தேசத்தை அழகாக்கும்படிக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கே பாஸ்டர் ரெபேக்கா கிளிநொச்சியில இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். இந்த தேசத்திலே கனடா தேசம் எங்கும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படிக்கா, பெற்றோரை விட்டு தூரமாக வாழுகிற பிள்ளைகள் மீண்டும் குடும்பங்களோடு சேரவும், இந்த தேசத்திலே கிரியை செய்கிற பிரிவினையின் ஆவிகள் இறந்து போகும்படிக்காக அங்கே பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக, ரட்சிக்கப்படாத குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் ரெபேக்கா will pray for the family divisions and for those children, those who have gone away from there. We're going to pray and ask the Lord to bind this spirit of deviation and the spirit of division and bless the families, and pray for the family members, those who are not come to know the Lord yet. Hallelujah. Amen.
2: நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த சுப வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சுபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே உங்களுக்காக உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆண்டவரே கூட்டத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தை நீர் உருவாக்கி சுவாமி ஆண்டவரே, நீர் அதை ஆசீர்வதித்து பழகவும் பெருகவும் வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசீர்வதித்த தேவனா இருக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே ஆனாலும் தகப்பன் உங்களால் உருவாக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த சந்ததியான இந்த நாட்களில சுவாமி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவரே, அந்த குடும்பம் என்கிற அந்த அழக அழகான சுவாமி அந்த அழகை சாத்தான் ஆண்டவரே கத்தாவே பிரிவினைகளினாலும் கத்தாவே சுவாமி குழப்பங்களினாலும் ஆண்டவரே கிரியை செய்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்போதும் தகப்பனே சுவாமி எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பும்படியாக நீங்க தீர்க்கதரிசி அனுப்பினீங்க சுவாமி. கத்தாவே ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட கத்தாவே அந்த இருதயங்கள் ஆண்டவரே பிதாக்களுடைய இதயங்கள் பிள்ளைகளை விட்டு தூரமாய் போயிருக்கிறது சுவாமி. பிள்ளைகளுடைய இருதயங்கள் பிதாக்களை விட்டு தூரமாய் போயிருக்க இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த செப வேளையிலும் அந்த கட்டுக்கள் உடைக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில பிரிவினைகளை உண்டாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் சகல கட்டுக்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக சுவாமி, நுகங்கள் உடைக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவரே, இந்த பெற்றோருடைய இதயத்துக்குள்ள மறுபடியும் ஆண்டவரே ஒரு புதுப்பித்தல்களை கர்த்தர் நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே சுவாமி, இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இந்த பிள்ளை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சரியான வழிகாட்டுதலை ஆண்டவரே பெற்றோர்களும் கொடுக்கத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த செவ வேளையிலும் ஒவ்வொரு கர்த்தருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாக திகழத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் வழியிலே நடக்கிற பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை குறித்து உங்களை கருத்தாய் போதிக்கத்தக்க ஒரு சாட்சியுள்ள முன்மாதிரியான பெற்றோர்களாக ஆண்டவரே பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தெளிவை கர்த்தருக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா. அந்த கடைசி நாட்களில் நிற்கிற பிள்ளைகள் ஒரு எதிர்கால சந்ததி ஆண்டவரே, அதை கிறிஸ்துவுக்காக எழுப்பி விடத்தக்க பெற்றோர்களாக பெற்றோருடைய ஆண்டவரே வாழ்க்கை சாட்சியாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இதே போல ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வேதவசனம் சொல்லுகிறதின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னுடைய வாக்கு தத்தம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நிறைவேறும்படியா இந்த செவ்வொழியில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதிருக்கிற கணவனாயிருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவியாயிருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாயிருக்கலாம், கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா. பிதாவே, எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணமாய் கிரிய செய்வதா. ரட்சிக்கப்படாத இருக்கிற குடும்ப அங்கத்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. தேவனையுடைய வல்லமை விளங்கும்படியாக இந்த சுப வேளையிலும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முடித்திரு பாதத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். May the Lord bless you. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய ஜபங்களை தேவன் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட தேவ வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை கொண்டு வருகிற தேவ தாசனை பாஸ்டர் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். தேவ வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்பட்டுக் கொள்வோம். ஆமீன்.
3: தேங்க்யூ பாஸ்டர். 97 சடைவேளாக நாங்கள் பரலோக கதவு தட்டியிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த தேசம் எடுப்பதை காணும்படி ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு செய்திருவாராக. மீண்டும் ஒரு விசை இந்த 97வது கனடா பிஜபத்தில், கனடா தேசத்திலிருந்து, இலங்கை தேசத்திலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஜெர்மனி, யூஎஸ், யூகேலிருந்து, மட்டுமில்லாதபடிக்கு இன்சடாய் டிவி சங்கம் ரேடியோ கூட உங்களுக்கு பல நாடுகளிலிருந்து அநேக தேவ தாசர்கள் தேவ பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு யாவருக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு மிக முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். இதோட வார்த்தைகளை கடந்து செல்ல போறோம். இந்த நாளிலும் கூட நம்ம தீலமாய் தேவனுடைய வார்த்தையை பயந்து கொள்ளும்படிக்கு நம் யாவருக்கும் மிகவும் அறிவானவர் அருமையான ஃபாதர் மைக்கேல் ஞானராஜ் அவர்கள், இலங்கையில கட்டில் இருக்கிறதான பிரேஸ் கார்டன் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகர், மட்டுமில்லாதபடிக்கு இலங்கையில் இருக்கிறதான 6 புரோவின்ஸ்ல 25 மேற்பட்டதான கிளைச்சி வழி நிறுவி அவ எல்லாருடைய தலைமை பொறுப்பிலிருந்து நடத்துகிற தேவனுடைய தாசன். அது மட்டுமில்லாதபடிக்கு இந்த நாட்களில கனடா தேசத்துல, யூஎஸ்ல எல்லாம் தேவனுடைய திருச்சபைகளை பலப்படுத்தவும் அனைவருடைய ரட்சிப்புக்கும் பாத்திரமாக கதவை பயன்படுத்தி வருகிறார். அது நாட்களில் கனடா தேசத்தில் இருந்து தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்து வல்லமை அருமையான பாஸ்டர் அருமையான ஃபாதர் மைக்கேல் ஞானராஜ் அவர்கள் இதனுடைய வார்த்தையை கொண்டிருவார்கள். அவர் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டரை அன்போடு கூட நாங்கள்
4: வரவழைப்போம். தேங்க்யூ சோ மச். Thank you so much. To share the word. உங்களுக்கு ஆண்டு வார்த்தையை சொல்றது பெரிய சந்தோஷம். இதுதான் எழுப்புதலே. இந்த எழுப்புதல்ங்கிறது நீங்க ரீவைட்டலைஸ், அதாவது ரீவைவல் அப்படின்னா நீங்க தான் ரீதிங்கிங், ரீடூயிங், ரீஆர்கனைஸ் யுவர் சர்ச், ரீஆர்கனைஸ் யுவர் பிலீவர்ஸ், ரீசப்போர்ட் யுவர் பிலீவர்ஸ், rethink about your prayer life. அதுதான் revival. Revivalனா சர்ச்சுக்குள்ள, முதல் உங்களுடைய ஆலயத்துக்குள்ள, ஒரு எழுப்புதலை கொண்டு வரதான் அந்த அதிசய வார்த்தை. இன்னைக்கு உண்மையா நாங்கன உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்ப என்ன ரிவைவல், அப்பதான் எனக்கு ஆவியில வந்துச்சு ரீவைட்டலைஸ் அப்படின்னா திரும்பி விட்டமின் கொண்டு வரும். சப பிள்ளைகளுக்கு விட்டமின்ஸ், வேர்டுங்கிற விட்டமின் உள்ளுக்கு போச்சுன்னா அவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது, அவங்க கட்டாயம் ஒர்க் பண்ண துவங்குவாங்க. உண்மையா ஆலயங்களை மூடுறதுக்காக நிச்சயமா நம்ம பிரதேசங்கள்ல அக்களுடைய இதயத்துக்குள்ள அந்த born again spirit. அதனால நீங்க நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கையில அதாவது எங்க காலத்துல தேவன் திருச்சபை இப்ப கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த காலத்துல கொடுத்த திருச்சபைக்கு நீங்க பொறுப்பு, நான் பொறுப்பு. அதனால நாங்க எழுப்புதல முத சபை உள்ளுக்கு, சபையை பெருக்கணும், சபையில ஆத்துமாவை அதிகரிக்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா அதுலதான் மகிமையே வர ஆரம்பிக்குது. பாருங்க யோபு 22:28 அப்படியே உள்ளத்தை தொடுற மாதிரியான வசனம் அது. அது அப்படியே நடக்கும். உங்க வாயின் மூலமாக தேசங்கள் எழும்பும், குடும்பங்கள் எழும்பும், ஊர்கள் எழும்பும். அதான் ரீவைட்டலைஸ். அது பாருங்க ரீவைவல். ஏன்னா மனுஷன் அப்படியே மறைந்து கொண்டு போறான். உங்களுடைய ஜெப ஜீவியங்கள், மகிழ்ச்சியான ஜெபங்கள், துதி ஆராதனைகள், அந்த ரீவைட்டலைஸ் உள்ளுக்கு பண்ணணும். எனக்கு நானும் சோர்ந்துதான் இருந்தேன், நானும் உடைஞ்சுதான் இருந்தேன், எனக்கும் இது விளங்கல. முத அழுது ஜபிச்ச நாட்கள் உண்டு, அழுது வேதனைப்பட்டு அழுத ஜபத்துல இருந்த நாட்கள் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, எனக்கு விளங்குச்சு. அப்படியே ஒரு கிராமத்துக்கு போனாலும் எழுப்பின 40 வருஷம் பாருங்க, இது உண்மையா நடந்துச்சு கண்டியில, எனக்கு ஆச்சரியம் மகிழ்ச்சியா அது. ஆனா நான் நினைக்கல, அன்னைக்கு அந்த தியாகம் நாங்க மாதம் 3 நாள் ஜனங்களை கொண்டாந்து சேர்ச்சுக்குள்ள வச்சுக்கிட்டு சிங்களத்திலையும் தமிழ்லையும் போதிக்க, ஒரு சிங்கள பாஷை பேசுறவர், தமிழ் பெருசா இல்ல, வந்து உட்கார்ந்துருந்தார். அப்ப நான் கண்டிக்கு போகும் பொழுது அவர் சும்மா அவங்களுடைய அம்மா அழுது எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆனா பாருங்க அந்த அந்த ஊர்ல எப்படி ஒரு ரீவைட்டலைஸ் பண்ணிருக்கிறோம், ரீ திங்க் பண்ணினோம். இப்ப இன்னைக்கு உண்மையா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பாஸ்டர் நீங்க ரீ திங்க் பண்ணுங்க உங்க சபைய, ரீ திங்க் பண்ணுங்க உங்க ஃபேமிலிய, ஒரு எழுப்புதல். அதுதான் இந்த யோபு சொல்றாரு பாருங்க, அது ஒரு அருமையா இருக்குது. அதாவது நான் அந்த சின்ன ஒரு சம்பவத்தை, ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாட்சி பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சம்படி ஹவ் இ சேஞ்ச். கண்டியில ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தார், அவர் ஒரு சிங்கிளால். அப்ப யாரோ எங்க விசுவாசி சொல்லியிருக்காங்க இப்படி பாத ஞானத்திட்ட சொல்லி ஜீவிச்சுக்கங்க அப்படின்னு. இந்த அம்மா கோல் அடிச்சு அடிச்சு இருந்துச்சு, கணவருக்கு சோகம் இல்லைன்னு. அப்ப கணவருக்கு சோகம் இல்லைன்னா எனக்கும் டைம் கிடைக்கல, நானும் சத்தியமான பிசி அப்படி இருந்தும் விடுபட்டு போச்சு. அப்ப அவங்க ஒரு ஆங்கிலிக்கனா புடிச்சா எனக்கு தெரியாது. அப்புறமேலு அதுக்கு அப்படியே பாஸ் ஆகி போய் அவரு, பிறகு அவங்ககிட்ட மகன் ஒருனா அந்த அம்மா கால் பண்ணாங்க, என் மகன் உங்களோட பேசணுமா ஃபாதர் அப்படின்னு. அப்ப என்ன பேச போறான் அப்படின்னு நான் அவர்கிட்ட கதைச்சேன். அப்ப அவன் சொன்னான், ஃபாதர் எனக்கு டாக்டர் சொல்றாங்க தலையில ஒரு கிளாட் ஆஃப் பிளட் அப்படின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நோ நோ அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு ஒரு டாக்டர், அவன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், டாக்டர்ஸோட இருக்கிறவன், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன், நோ யூ பிலீவ் இன் ஜீசஸ் யூ லவ் ஜீசஸ் அப்படின்னு சொன்னேன் போன்ல. சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட சொன்னானே, எனக்கு ஆவியில சொன்னிச்சு இருதயம் திறந்துருச்சு, நீங்களும் பழகுங்க, வியாதியஸ்தங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், ரத்தத்தினால், வார்த்தையினால் காயத்தால் எழும்புற அப்படின்னு சத்தியம் பேசுங்க. சத்தியம் உங்க வாயில வரையில எழுப்புதல், சத்தியம் குறைஞ்சிக்கிட்டு வருது. நல்லா ஜெபிக்கிறோம் ஆனா சத்தியம் அவசியம், அவசியம். அப்ப நான் அவன்கிட்ட சொன்னோன்னு அவன், உண்மையா நடந்த சம்பவம், இஸ் நாட் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அப்ப ஒரு நான் சரி இவனை போய் பார்த்துருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 15,000-20,000 ரூபாய் செலவு அன்னைக்கு. உங்களுக்கு தெரியும் டீ சர்வீஸ் அன்னைக்கு எப்படியாவது ஒரு இதை ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அங்க போறேன். போய்கொண்டிருக்கையில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அது வீட்டுக்கு போகணும், முக்கிய தூரம். 10 கிலோமீட்டரில் உண்மையான, அப்போ தான் ஆவியானவரை நம்புகிறேன், அவ்வளவு ஏக்கமாக இருக்கேன். ஆவியானவர் சொன்னார், போகாதங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்துச்சு. ஆனால் போகாட்டி கெட்ட பேரே, எப்படி போகாமல் இருக்கிற, சரியில்லையே அப்படின்னு என் உள்ளத்தை அடைச்சினேன். திரும்பி திரும்பி நோ நோ அப்படிங்கிறேன். என் உள்ளத்தில் அதை சொல்லவும் எனக்கு முடிஞ்சு இல்லை, சரி போயிட்டே போயிடுவோம். ஏன்னா அவன் மொத்த மொத்த பேச இல்லை, நினைச்சுக்கோங்க, மொத்த தரம் ஒரு ஆத்மாவை சந்தித்த உடனே நீங்க டிகிரி பண்றீங்க, அதை தான் சொல்லுது. அது என்ன சொல்ற, யோபு சொல்றாரு, When you think about a thing and say it to somebody, பாருங்க அது அப்படியே சொல்லுது. அந்த 22வது அதிகாரம் 28ல, When you think, when you think and say, நீர் ஒரு காரியத்தை, ஒரு எழுப்புதலை, ஒரு குடும்பத்தின் விடுதலையை, ஒரு நோயாளியின் விடுதலையை, ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க மனசுல நினைச்ச உடனே அது உங்க வாய் மூலமா அதிசயம் செய்யும். பிலீவ் பண்ணுங்க, யூ ஜஸ்ட் பிலீவ் த வேர்ட். அதுதான் பாருங்க, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், யூ டிக்ரி, கமான் கமான்ங்கிறார். வேர்டு வந்து ஒரு அப்பா மாதிரி, அம்மா மாதிரி. இஸ் லவ், எங்க மேல அப்படி ஒரு நேசமா இருக்குது வேர்டு. ஹி லவ்ஸ் த வேர்டு. வேர்டு நீங்க இணைஞ்சுக்குங்க, இதுதான் உங்க வாழ்க்கையே. அப்ப பாருங்க, அது சொல்லுது ஒரு காரியத்தை நிறுனா அது உனக்கு நிலை வரப்படும். இட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். நீ எதை பிரியப்பட்ட அதை உண்பாய். அவன் அவன் வாயின் பல நாள் நன்மைகள் பெருகும், திருப்தி ஆவான், சந்தோஷப்படுவான். 18வது அதிகாரத்தில் நீதிமொழியிலாம் அந்த வசனம் எல்லாம் எவ்வளவு தெரியும். நாங்க மொனோட்டனஸ் ஆயிடுறோம், சில நேரம் அப்படியே கம்முன்னு ஆயிடுறோம். ஏன்னா ஒரு உற்சாகம் வர மாட்டேங்க. பாருங்க இந்த வேர்டு, ஒரு வேர்டை பாருங்க, ரீவைட்டலைஸ். ஒரு 10 தானே நெஞ்சு அடிச்சு சொல்லுங்க, நான் ஏன் சபைய ரீவைட்டலைஸ் பண்ண போறேன். அப்படி நான் செய்யறதுக்கு கிவ் மீ நியூ திங்கிங், என்னுடைய ரீ திங்கிங் அதிகரிக்கட்டும். You think differently, you speak differently. Old nature vidunga, you are born again. Neenga maru pirappu adaindavargal, bhoomile irukkira manithargal oru tharam porandaven. Neengalum naanum rendam tharam porandirukrom. At the born again, born again. And Nikadeemu kitta solrar, born again. And the born again, paarunga sillanga avula solran, ara kallya, ara born again kallya. அதை யாருக்கும் விளங்கப்படுத்தல. இன்னைக்கு கூட ஒரு ஒரு ஒரு வார்த்தைன்னு கேட்டால் என் மனசு கொஞ்சம் இந்த ஒரு சின்ன ஒரு யூடியூப்ல ஒரு சின்ன சேனல் பார்த்தேன், எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் உருகிட்டேன். ஆண்டவரே, நானா இருந்தா சொல்லியிருப்பேனே அந்த சாக்கி இருக்கு. ஒரு ஸ்பீச் டிவின்னு ஒருத்தன் முஸ்லீம், அவன் கேக் அவன்கிட்ட போய், பகேஷ்னு ஒரு பையன், அவன் இந்தியனா ஸ்ரீலங்கனா வீட்டுனோம், ஆப்பிரிக்காவில் போனா, அவன் கேட்டான் ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தட்டு மாறிபுட்டானே அப்படின்னு எனக்கு ஒட்டஞ்சிட்டேன். என்ன அவர் கேட்டாருன்னா, அவர் கேட்டா, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார், அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம். நான் சாக்கியர் கேட்டான், ஏய் யோபு, இந்த சாரி யோனா மீன் வயிற்றுக்குள்ள செத்து இருந்தானா உயிரோட இருந்தானா கேட்டா இந்த தம்பி தட்டுமாறான் சொல்றதுக்கு. அப்ப சொன்னா, உயிரோட இருந்தானு உனக்கு சொல்ல கஷ்டப்படுறதானே, அப்புறம் எப்படி மண்ணுக்குள்ள இயேசு உயிரோட எலும்புனாருன்னு சொல்றாங்கிறான். ஆனா அதை பிறகு போட்டு அதை உடைச்சு காட்டுறாங்க இப்படித்தான், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி தந்தா நீங்க எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா? மீன் வயிற்றுக்குள்ள யோனா உயிரோட இருந்தான். எது இருந்துச்சு? பாடி தான் மறிக்குது. எங்க விட்டு ஆவி, இயேசு கிறிஸ்து அதுல இருக்கும் பொழுது அவருடைய ஆவியும் ஆத்மாவும் சாகாது. இது உங்களுக்குள்ள வரணும், அந்த ஆவி உங்கள்கிட்ட உயிர் நிவட்டாய். ஏன்னா பிதாவ ஆனவர் மண்ணான ஆதாம் மேல படுத்து அவன் வாயில ஊதும் பொழுது அந்த உயிரானது அவனுக்குள்ள போச்சு. அந்த உயிர் தான் பிரெத். 33வது சங்கீதம் பிரெத், அது சொன்னா நிக்குங்குது. அப்ப அந்த பிரெத்ங்கிறது வந்து சாகாது. இப்ப காற்றை கொள்ள முடியுமா? காற்றை எப்படி கொள்றது? அப்ப ஜீசஸ் வந்து ஆவியா இருந்தார், அவருக்கு ஆத்துமா இருந்துச்சு. உங்க ஆத்துமாவே சாகாதே, அப்ப பாடி மட்டும் தானே பாதாளம் போகுது, ஆனா மகிமையின் பொடியா போகுது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் பாதாளத்துக்குள்ள நம்ம ஜெயம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு போன அகேன் ஆகினவங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கையில நினைவு இருக்குமே, ஆவி இருக்குமே. உங்களோட ஆத்துமா எப்படி? அதுதானே ஜீசஸுடைய பாடியில ஆத்துமா சாகலையே. அவன் சொல்றான் மூன்று நாள் அப்ப உனக்கு சொல்ல முடியல உயிரோடு இருந்தார். இன்றைக்கு நினைங்க, காற்ற கொள்ளையல்மா, காற்று அப்படி கையில தட்டி புடிச்சிருவியா?

ஓடலு. ஆனால் எங்கள் அப்பேன் குடித்தாலும் அன்பான வேண்டாங்க. ஆ, அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒரு 10 கிலோமீட்டரில் தடுமாறினேன்னு. அங்கே போயிட்டேன். அங்கே போனால் ஒரு கூட்டாளி ஒரு தரையத்தை கொண்டாந்து உன்னை குடிக்க வச்சுட்டான். பாருங்க எப்படி உணர்ந்தேன்னு, என் ஆவி எப்படி அது உணர்த்தி காட்டிச்சு. ஆனால் உள்ளுக்கு போயிட்டு, ஆண்டவரே இவன் குடிகாரனாக இருந்தாலும் உன்னை தொட்டு ஜெபிச்சிட்றேன், உன்னோட பேசிடுறேன். அப்போ எனக்கு மனசு கஷ்டம்தான், இவ்வளவு செலவழிச்சிட்டு போனமே அணியாமல் போச்சே. ஆனால் அவன்கிட்ட ஆண்டவரை பேசினேன், அப்படியே தொட்டு பேசினேன். குடிகாரன்கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டது, குடிச்சு நீ பாதரை அவமானப்படுத்தி விட்டிய, சென்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு போகிறவன் தலதா மாளிகைக்கிட்ட அவன் போயிருக்காங்க அந்த காலத்தில். சென்ட் பால்ஸ்னால் அப்படியே ஒரு டைப்பாக வாழ்ந்தாங்க. அப்போ நான் சரி அப்படின்ட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் கூப்பிட்டேன், சர்ச்சில் கொண்டாந்து வச்சேன். அவனை 3 நாளும் அவன்கிட்ட முதுக தட்டிக்கிட்டே இருந்தேன். கா வியாழக்கிழமை தட்ட துவங்கின முதுகில், ஒன்னேப்பா ஜேசு ஜீவமானாய், ஜேசு ஜீவமானாய், ஜேசு ஜீவமானாய் அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை எழும்பி சொன்னான், நான் விடுதலை ஆயிட்டேன், என் நோய் போயிடுச்சு, இன்னைக்கும் 40 வருஷம் குடித்தவன் குடிக்காம இருக்கிறான். டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம், யாரா அந்த பாதர், கண்டியில் கேட்டிருக்காங்கன்னே நிறைய பேர் தேடுறாங்களா என்ன, என்ன இப்படி டாக்டர்ஸோட சேர்ந்து தண்ணி அடிச்சு போட்டு உன்னை எப்படி ஒரு விடுவிச்சிருக்கிறாங்களான்னு. லுக் அட் தட், அருமையான பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களே, அருமையான விசுவாச பிள்ளைகளே, பார்ன் அகேன் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த அதிசயம் தான், அந்த அதிசயத்தில் வாழ துவங்குவோம். ஆலயங்கள் மூடப்படாது, ஏன்னா அந்த பார்ன் அகேன் ஸ்பிரிட்டை விட்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய மகிமையை விட்டுட்டாங்க, அவருடைய வல்லமையை விட்டுட்டாங்க. அதுதான் அப்போ சில நடவடிக்கை 3ல் என்ன போடு போட்டாரு பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரம் உங்க வாயிலையும் வரட்டும். சர்ச்சில் மிரக்கல்ஸ் நடக்கணும், சர்ச்சில் மிரக்கல்ஸ் நடந்தே ஆகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மிரக்கல்ஸுக்கு ஜெபிங்க. ஆனா மிரக்கல்ஸ் நடக்காது, ஏன் வேதம் இல்லாட்டி. அது மட்டும் கவனமா வைங்க, பாடுறதுனால துதிக்கிறனால அசைவு வரலாம், ஆனா குட்னஸ் ஆஃப் காட் தான் துதி. துதினா தேவன் செய்த காரியங்களை, ஆனா மிரக்கல்னா எப்படி. அதுக்குதான் 1 பேதுருல 23வது வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரத்துல ஸ்போரா ஸ்பர்மா அப்படின்னா உயிர் உள்ள வித்தினால் அழிவுக்கு ஏதுவான ஒரு மனுஷனை உருமாற்றுவது வேதம்னு எழுதி இருக்குது. வேதம் தான், உங்க வாயில வேதத்தை பேச ஆரம்பிங்க. ஜெபிக்கிற நேரம் அதிகமான வசனங்களை அறிக்க பண்ணுங்க, எழும்புங்க. எழுப்புதல் நீங்க எழும்புங்க, முத நான் எழும்பிட்டேன். இன்னைக்கு நல்ல சபைகள் ஆத்துமா பெருகுது. இன்னொரு சாட்சி சொன்னா கூட பேதருடைய சாட்சியை போலத்தான். ஒரு ஊருக்கு போனேன், நாவல்பிடி பக்கம். அங்க போனா ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா, தற்கொலை பண்ணணும்னு அந்த ஊரில் உள்ளவங்களாம் 6 மணிக்கு லயத்தில் கதவை அடைச்சிட்டு இருந்துட்டாங்க. அப்போ ஒரு விசுவாச வந்து என்கிட்ட சொன்னார், ஃபாதர் இந்த மாதிரி இவங்க எல்லாரும் நைட்டு 3 மணிக்கெல்லாம் அந்த நைட்டு 9 மணிக்கெல்லாம் கதவை அடைச்சிடுவாங்களாம், ஒரேன பயமாக பேய் இருக்கான்னு. நான் சொன்னேன், அந்த பேயை விரட்டிடுவேன், ஒரு மேடை கட்டி ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டுங்க, கட்டி என்னை விடு கொண்டார். ஒரு ஃபாதர் இருக்கார், அவர் வந்தால் அதிசயம் நடந்துடும். ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டி அதில் 2 பேர் 3 பேர் வச்சுக்கப்பட்டுட்டான். அங்கே போட்டு அதை சொல்ல உண்மை, மற்றவர்களுக்கெல்லாம் பயம் போயிடுச்சு. பயத்தை விரட்டுறது இயேசு, வேதம்தான், வேதம்தான். பாருங்க அதை தானே செய்கிறாரு. ஏன் நீங்கள் போயிட்டு இலங்கை தேசத்தில் எவ்வளவு அற்புதம் செஞ்சுட்டு வாரீங்க, எவ்வளவு பேர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு வாரீங்க, எத்தனை பேர் தேற்றுறீங்க, எத்தனை குடும்பங்களை ஆறுதல் படுத்துறீங்க. அதான் ரீவைட்டலைஸ், அந்த அதிசயம். அதுதான் 3ல் பாருங்க சொல்றாரு, பாருங்க ஜெப வேலை ஆகிய அப்படின்னா ஞாயிறு ஆராதனை ஆகிய ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற தான் ஜெபம். ஜெப வேலை 9ஆம் மணி நேரம்னா நம்ம காலில் 9 o'clock இந்த சண்டே சர்வீஸ், நீங்க தானே போறீங்க, நான் தானே போறேன், பைபிளை தூக்கிட்டு தானே போறோம். அந்த வல்லமை தானே அது உள்ளுக்கு எழுதி இருக்கு. மிரக்கல்ஸ் ஆர் ஹேப்பனிங், பிலீவ் பிலீவ் பிலீவ். ஃபெய்த் வந்து வேர்டு, அது உள்ளுக்கு வந்துருது, அதுக்கு பிறகு வாயில அறிக்கை பண்ணி அது

0: நடக்கணுங்கிற விசுவாசம் தலையில, மனம் புதி இதாகிறதுனாலே, ரீதிங்கிங் யுவர் மைண்ட், ரீ ஆர்கனைசிங் யுவர் மைண்ட். யூ ரீ திங்க், ஒருவன் எப்படி நினைக்கிறானோ, 23:7 சொல்லுது நீதிமொழியில, ஒருவன் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். என் சபையில எழுப்புதல் இல்ல, எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சுக்கிட்டு போறேன் போ, கடல்ல தண்ணி அல்ல நமக்காக முடியாது, ஏன் பயப்படுறீங்க, கோ போ. ஆனா எழுப்புதல் என் சபையில நான் நிக்கிற இடத்துல வரும் சொல்லுங்க, நீங்க நிக்கிற இடத்துல வரும், அதுதான் ரிவைவல். ரிவைவல் ஹேஸ் பவர் வென் யூ பிலீவ் அண்ட் ஸ்பீக் தி வேர்ட். நம்ம சொல்லுவோம், நம்ம அறிக்கை பண்ணுவோம், நிச்சயமா மிரக்கல்ஸ் நடக்கும். அதுதான் இதுல எழுதி இருக்கிறது. இதை யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல், பரிசுத்தாவிய பெறுறதுக்கு முன்னுக்கு இல்லை உங்களுக்கும். We are baptized in the Holy Spirit. அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஆவியில நிரம்பி நிற்கிறோம். எவ்வளவு அருமையான மிரக்கல் செஞ்சிருக்கிறீங்க. அந்த காலத்துல உங்க கையில மிரக்கல் நடந்தா, இந்த காலத்துல நீ என்ன உங்களுக்கு முடியாதா? யூ கேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, நம்ம எழுப்புதலை கொண்டாடுவோம், நாங்க ஒருமனப்படுவோம். நான் ரெடி. நான் இப்ப இந்த யாழ்ப்பாணத்திலையும் கொழும்புலையும் பெரிய ஒரு ஸ்டேஜ் கட்டி ஒரு ஒரு எழுப்புதல் கூட்டம் ஒன்று வைக்கணும் அப்படின்னு விரும்புறேன். ஒன்னே ஒன்று என்ன நினைச்சுன்னா, இந்த இலங்கையிலையும் அங்கே இங்கேயும் கொஞ்சம் அந்த காசு மைண்ட் ஆயிட்டாங்க. அது பாஸ்டர்ஸே சொல்லிவிடுறாங்க, ஒரு எழுப்புதல் கூட்டம் வைக்கணும்னா பயப்படாம ஒரு எழுப்பிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் கேட்டார், பாதர் கொழும்புல ஒரு பெரிய மீட்டிங் வைப்போம். நானும் சரின்ட்டு பாஸ்டர்ஸ் எல்லாம் கதை பண்ணி அவங்க கிட்ட போய் சொன்னி, வாங்க ஒரு பெரிய மீட்டிங் வச்சிருவோம்னு. போய் கேளுங்க பாதர், 50 லட்சம் ரூபான்ட்டாங்க. அப்படி எடுத்தோன்னா 50 லட்சம் ரூபாயை கொண்டுகிட்டு எங்க நாட்டுக்கு ஆத்துமாவெல்லாம் அவங்க பேக்ல போட்டா கொண்டுட்டு போறாங்க, நமக்கு தானே கொடுக்குறாங்க. சோ பீப்பிள் ஆர் பேட் திங்கிங் நவ். வி ஹாவ் டு திங்க் கரெக்ட்லி. மணி தேவைதான், ஆனா அதுல கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அதுல ஒரு செலவுக்கு தேவையானதை நம்ம சேர்த்து கொடுக்கலாம். வி மஸ்ட் கோ, வி மஸ்ட் டூ. எனக்கும் சில மீட்டிங்க்கு போயிட்டு வரையில பயங்கர நஷ்டமா தான் இருக்கும். அது ஒண்ணு செஞ்சுக்க இல்லாது, ஏன்னா பிசாசு விடுவானா நம்ம ஆசீர்வாதமா திரும்பி வர, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு விடுவான, நம்முடைய எதிரி மறைஞ்சிருக்கிறானே. அதனாலதானே இவர் சொல்றாரு, உண்மையாவே பணமோ ஏதோ அது ரெண்டாவது வரட்டும், ஆனா இந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய், அந்த ஒவ்வொரு வேர்டும் பாருங்க, பிச்சை கேட்கும்படி, பிச்சை கேட்கும்படி. ஒரு பிச்சைக்காரனை அதிசயமா எழுப்பையில, பணம் இல்ல, பேதுரு கஷ்டப்பட்டாரு, அவருக்கு ஒண்ணு இல்ல, அப்படி இல்லை, அதே தங்கம் கேட்கிற, ஆனா அது இப்ப என்கிட்ட இல்ல, வெள்ளி கேட்கிற, ஆனா இயேசு உள்ளுக்கு இருக்கிறார், எழும்பு பாருங்க, செய்யுங்க. அந்த காலத்துல உள்ள ஊழியக்காரர் கிட்ட இருந்த பரிசுத்தாவியும் இப்ப இருக்கவங்ககிட்ட வித்தியாசமா? இஸ் இட் டிஃபரண்ட் ஹோலி ஸ்பிரிட்? சேம் ஹோலி ஸ்பிரிட், உங்களை நேசிக்கிற ஹோலி ஸ்பிரிட். எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு. நானும் 2008 பிறகு ஒரு ரிவைவல கண்டேன் ஏவுட்டு சபையில. இப்ப ஆத்துமாக்கள் கொஞ்சம் பெருகுது, மாதம் மாதம் யாரா ஞானஸ்தானம் எடுக்கிறான். அப்படிதான் ரிவைவல் வரணும். உங்க சபை, உங்க கையில கொடுத்திருக்கிற திருச்சபையில வல்லமையா எழும்புங்க, டெக்னிக்கல் கண்டுபிடிங்க. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, பிரவேசித்த போது, எனக்குள்ள இருக்கிறவரே, எனக்குள்ள இருக்கிற நசரேனே, செய்யுங்க அற்புதத்தை. நம்மளால இயலாது, நமக்குள்ள இருக்கிற வேதம் செய்யும், நமக்குள்ள இருக்க வேதம் செய்யும், நமக்குள்ள இருக்கிற வேதம் செய்யும். இது காலையிலையும் மாலையிலையும், டியூரிங் த டே, டியூரிங் த நைட், திங்க் திங்க் திங்க். சங்கீதம் ஒண்ணு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, திங்க். அதை மட்டும் செய்யுங்க, இரவும் பகலும் பைபிளை படிப்போம், அதை போய் சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை நிறைய பைபிளை சொல்லுவோம், விசுவாசிகளை சொல்ல சொல்லுவோம். அது என்ன செய்யுது பாருங்க, அது சொல்லுது, நீர் அருகிலே, நீர்வோரமாய். நான் அடிக்கடி ஜோக்காவும் சொல்றது, எல்லாம் ஓரமா இருங்க, இயேசுவோட தூரமா இருந்துடாதீங்க. நம்மாக்கள் ரொம்ப தூரம், இயேசுவோட ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். இயேசுவோட ஓரமா இருக்கணும்னா பைபிள் தான் படிக்கணும், தியானிக்கணும். அப்ப பாருங்க, இலை உதிராத மரம், கனி கொடுக்கிற மரம் நாங்க. இலை உதிராத மரம்னா எவ்வளவு, அந்த ஒரு வேர்டு போதும் நமக்கு எழுப்புதல் வர. நான் திரும்பி திரும்பி சொல்றேன், நான் செய்யறனால தான் உங்களுக்கு சொல்றேன். முதல் இந்த வேதம் தெரியல, நீங்க இந்த சபையை இந்த வருடம் இன்னொரு கொஞ்சம் இந்த டிசம்பருக்கு முன்னுக்கே 10 ஆத்மாவை கணிப்பா விரட்டுங்க, 5 ஆத்மாவை கணிப்பா விரட்டுங்க, ஒரு குடும்பத்தை கணிப்பா விரட்டுங்க. உங்களால முடியும், உங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்ய தேவன் விரும்புறார், அந்த ஆச்சரியத்தை செய்ய தேவன் விரும்புறார். உங்ககிட்ட இருக்க வல்லமை அதிகமாயிருக்கு. ஆரம்பிங்க இப்பே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் வசன வாசிக்கையில கொஞ்சம் டைமா இருக்குன்னு லூக்கில் இருக்கு, லூக்கு 17:20-21. உங்களுக்குள் இருக்கிற ராஜ்யம், உங்களுக்குள் இருக்கிற ராஜ்யம். நானும் என்ன, எப்படி இந்த ராஜ்யம் இருக்கும், எப்படி இந்த ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு தியானிக்கையில ஒரு நொக்காய் பாஸ் ஓவர் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. பாஸ் ஓவர்னா என்ன, பாஸ் ஓவர்னா அந்த வீடெல்லாம் போயிட்டு ரத்தம் பூசணும். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அந்த பாஸ் ஓவர் நடந்ததை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க. ரொம்ப பாஸ் ஓவர், பாஸ் ஓவர். ஏன் அந்த தீமை நடக்காம பாதுகாக்கப்பட்டுட்டாங்க இஸ்ரவேலர்கள். இப்ப நம்மளும் எழுப்புதல் அதானே, இவன் அழிஞ்சு பாதாளம் போயிடக்கூடாதுங்கிறதானே நம்மட்டு நோக்கம். அப்ப ஜீசஸ் சரியா என்ன செஞ்சாரு பாருங்க, அந்த கிங்டத்தை கொண்டு வர என்ன மகிமை நமக்கு, அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தத்தையும் நாங்க கொம்யூனியன், எனக்கு அப்படி பட்டுச்சு, கொம்யூனியன். கொம்யூனியன்ல அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த ராஜா உங்க இருதயத்துல வந்து கொம்யூனிகேட் பண்றாரு உங்களுக்கு. கொம்யூனியன், இந்த ஒரு வேர்டை யோசிச்சு பாருங்க, கொம்யூனியன். God and we communicate. Communion. அவருடைய blood, அவருடைய body, communion. So the kingdom is there in the communion. So we have the kingdom of God within you. Jesus அங்கிருந்து தான் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்குள்ள இருந்து நேசிக்கிறார். இந்த word வந்து உயிர் உள்ளது, வேதமே ஆவியாகவும் ஜீவனுமாயிருக்கிறது. மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, அதாவது எங்க விட்டு திட்டங்கள், எங்க விட்டு பிளான்கள். அதான் குறைந்தைய 2:14 எப்படி சொல்லுது பாருங்க, சொல்லுது மாம்ச மனுஷனுக்கு முடியாது, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றவனுக்கு எல்லாத்தையும் கவனமாய் அறிகிறான், அவனுக்கு தேவ காரியங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லுதே. ஜென்ம சுபாவம் உள்ளனுக்கு இது விளங்காது. சிலுவை யாருக்கு விளங்காது, சிலுவை உங்களுக்கு விளங்கும், சிலுவையுடைய பவர் விளங்கும். அந்த சிலுவை எப்படி சொல்லுது, பவர்னு சொல்லுது. அதுதான் ஒரு பயணம், ஒரு ஊர்ல போய் ஒரு எழுப்புதல் அப்படின்னு ஒரு கூட்டம் வச்சு. இப்ப நான் ஒரு திட்டம் போடுறேன், வருஷத்துல ஒரு 3 கூட்டம் போடுறோம், 1000 பேர் எடுக்கணும் அப்படின்னு, 1000 பேரை கொண்டாந்து சொல்லணும் அப்படின்னு. முதல் நாள் கிடைக்க மாட்டேங்குது, முத நாள். அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த ஊரே மைக்க கட்டி சொன்னேன், வாங்க நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கோம், குட் நியூஸ் அப்படின்னு சத்தம் போட்டோம். ஆனா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம் அந்த ஊருக்குள்ள, நானும் போட்டேன், ஆக்களும் வந்து வந்து எல்லாம் போட்டோம். ஆனா அப்படி எழுப்புதல், 1000 பேருக்கு வந்து மேல வந்துட்டாங்க, 1000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு சபை எழுப்புதல் ஆயிருச்சு. நீங்க என்னைக்கு திட்டமிடுங்க மொத்த உங்க சேர்ச்சுக்குள்ள, அதிசயம் நட மொத்த குடும்பத்துக்குள்ள செஞ்சிருக்க, குடும்பத்துக்குள்ளையும் ஃபேமிலியில வைஃப வைட்டலைஸ் பண்ணுங்க. வா, அந்த ஆத்மாவை காப்பாத்திடணும் இன்னைக்கு. அந்த வைஃப் பிள்ளைகள் நீங்க விட்டு கொடுத்துனாதீங்க, நீங்க தூங்கினா அவங்களும் தூங்கி போடுவாங்க. நீங்க பேசாட்டி நீங்க வாயில இத சொல்ல சொல்ல அடிக்க அடிக்க அம்மிய நகருங்கிற மாதிரி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி கோஸ்பல் கோஸ்பல் கோஸ்பல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அடே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் செஞ்சுட்டே வந்துருவோம் அப்படின்னு. அதான் உண்மை, அதான் உண்மை. ஒரு பையன் ஒரு பாஸ்டர் பண்ணியிருந்தாராம், அவர் ஜெபிச்சுட்டு நீ இந்த சிகரெட்டை குடிக்க அப்பா அவர் முன்னுக்கு வந்தா அவன் சொன்னான்னா, யூ பாஸ்டர் ட்ரை டு ஸ்டாப் மீ ஸ்மோக்கிங் இஃப் யூ கேன் யூ டூ இட் அப்படின்னா. அப்போ வைஃப் சொன்னிச்சான், பாஸ்டர் இவன் கேட்குறான், என்ன பாஸ்டர் பெரிய வல்லமுங்கிறாரு, அப்போ ஸ்டாப் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் சிகரெட்டு. அப்பா அவர் சொன்னாராம், நான் சொல்றது ஒரு மாசத்துக்கு செய்யறியா அப்படின்னு, அல்லது ஒரு ஒரு கிழமை சரி நீ கீப் ஆன் டூயிங். அப்போ அவங்க கேட்டான், ஒய்ஃப் அப்படின்னு கேட்டாங்களாம் பாஸ்டர்கிட்ட, சரி சொல்லுங்க வில் ட்ரை அப்படின்னு. அப்போ அவர் சொல்லி கொடுத்தாராம், ஐ ஹேட் ஸ்மோக்கிங், ஐ ஹேட் ஸ்மோக்கிங், ஐ ஹேட் ஸ்மோக்கிங், நான் சிகரெட் குடிப்பதை வெறுக்கிறேன், நான் சிகரெட் குடிப்பதை வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படி. அப்ப எப்ப சொல்லணும்னு கேட்டாங்க, ஒரு சிகரெட்டை நீ பத்த வச்ச உடனே உடனே அந்த வேர்டை சொல்லி சொல்லி குடி. அப்ப திடீர்னு அவனை அறியாம அதே தான் சொன்னான், ஐ ஹேட் ஸ்மோக்கிங். அவன் வாயில வச்சுட்டு அதை சொல்லி சொன்னான், ஐ ரியலி ஹேட். நான் சி எதை சொன்னானோ அதை செஞ்சு விட்டான். அப்ப நம்மளும் இயேசுவை சொல்ல சொல்ல அதிசயம் நடக்கும். த வே யூ சே திங்ஸ் வில் ஹேப்பன். அதான் பைபிள் சொல்லுது, அந்த 23:7 சொல்லுது பாருங்க, த வே யூ திங்க். இப்ப நம்ம திங்க் பண்ணிட்டோம் தானே, இனி எங்கங்க கஷ்டம். அதுவும் 65 வந்தாலும் அது ஒரு இங்க கேனடாவில் கூட கவலையா இருக்கு, நமக்கு முடியாதுன்னு நினைச்சு விட்டுறீங்க. இல்ல நீங்க ஆபிரகாம் நினைங்க, எவ்வளவு எல்டர்லி லைஃப்ல அவரு தொடப்பட்டாரு, அவரு செஞ்சாரு. மோசே மலையை ஏறிப்பட்டா 120, அதுவும் கண் பார்வை குறையவும் இல்லையா, உடம்புல பலனும் இருந்துச்சா. சோ வி ஹேவ் வைட்டலைசிங் பவர். அவன் பாருங்க அப்படி கையை பிடிச்சி தூக்குறாரு பரிசுத்தாவியை பெற்ற பிறகு. சும்மா போயிட்டு பரிசுத்தாவி இல்லாம செஞ்சோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான். We can't do it with our own power. எங்கோ டு பவர்ல ஏலாது. இப்ப என்னையும் கேட்டீங்கன்னா, என் பவர்ல பிரசங்கம் கூட எனக்கு பண்ண முடியாது, எனக்கு அவ்வளவு அறிவும் இல்லை, அவ்வளவு திறமை இருக்கல. பரிசுத்த ஆவியில நான் நிரம்பின பிறகு அவருடைய வார்த்தையில அதிசயம் நடந்துச்சு, நிச்சயமா நடக்குது. அருமையான பிள்ளையில சங்கீதம் 67 மட்டும் ஒரு தேசத்துக்காக படிங்க, இதை மட்டும் பாருங்க, இதை கொண்டு போய் உங்க சபையில சொல்லுங்க. இந்த 67 சங்கீதம் அப்படி ஒரு சங்கீதம், என்னுடைய வருமானத்துக்கு, என் உடல் சுகத்துக்கு, எழுப்புதல் வருமானம். இப்ப எத்தனை பேர் பண கஷ்டம் பண கஷ்டம்னு ஒரு நாள் நம்ம சொல்றோமா, அந்த 67 சங்கீதத்தை போய் சொல்லுப்பா அப்படின்னு. அந்த 67 சங்கீதத்தை சொன்னாலே அதிசயம் நடந்துடும், அதிசயம் நடந்துடும். அது ஒரு இன்கம், அவன் லைஃபே மாறும் வீட்டுக்குள்ள. இதை கொடுங்க, இந்த சங்கீதங்களை ஏதோ ஒரு வச இதை அடிச்சு நல்லா வச்சு அடைய, இதை சொல்லு ஒரு 1 சொல்லு, அதுக்கு பிறகு ஒரு ஹெல்ப் பண்றேன். நம்ம அப்படித்தானே சொல்லணும். சீடர்கள் அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகையில அந்த 14 பாக்குறீங்க மத்தையில என்ன நடந்துச்சு, அவங்க கடைகள் இருக்கா, அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா, மத்தவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா, அது செய்ய முடியுமா, சீடர்கள் ஓடி போய் இயலாது அப்படின்னு. அதை இயேசு மாத்தி விட்டாரு தானே, மாத்திட்டு இவங்க கையிலேயே அற்புதம் செய்ய வச்சாரு. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்ததுல எனக்கு நிச்சயமா தெரியும் 10 போயிரும் நினைச்சிருப்பாங்களா இருக்கும் சீடர்கள். அவங்க நினைச்சிருப்பாங்க, எங்க இயேசு 10 போயிரும்னா சரி 12 கூட எடுத்துக்கங்கிறாரு. அதுதான் சங்கீதம் 23 எனக்கு அத எப்பயுமே ஆசை, எதிரிகளுக்கு முன்பாக விருந்து, எதிரிகளுக்கு முன்பாக விருந்து, தலையில புது என்ன அபிஷேகம், தலையில புது என்ன அபிஷேகம், ஓ பாத்திரம் நிரம்பி வழியும். அப்ப பாருங்க அங்க 5000 பேர் சாப்பிட்டு நிரம்பி வழிஞ்சிருச்சே, 4000 பேர் செஞ்சுன்னு வந்துருச்சே, அது சீடர்கள் தானே செஞ்சாங்க. உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் இஸ் ட்ரெமெண்டஸ் பவர் இன் சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, அந்த பவர்ல உங்க நாக்கை யூஸ் பண்ணுங்க. எந்த நேரம் வேதனையும் கவலையும் கண்ணீரும் உடைஞ்சு போயிடாதீங்க, கொஞ்சம் அதை அதை மாத்திக்கங்க, ஒரு சிஸ்டத்தை மாத்துங்க திங்கிங்ல. சபை கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுலயே வேதனைப்பட்டுறாதீங்க, அதிசயம் நடக்கும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் நிச்சயம். பிள்ளை ஐ சி, பிளீஸ் பிலீவ், பிளீஸ் பிலீவ். நான் இல்லை நீங்க வந்து பாருங்க, இப்ப நான் பாதர் இப்படி சொன்னாரே போய் அவர் சபையை பார்த்து விடுவோம், வந்து பாருங்க. இப்ப உண்மையா நடந்துச்சு, அதிசயங்கள் இன்னைக்கும் நடக்குது, நானே நினைச்சு பார்க்கல.
1: ஒரு ஊழியத்தை எடுத்து செய்ய, இன்னொரு ஊழியக்காரன், இன்னொரு அசிஸ்டன்ட் கிடைப்பார். சும்மா அப்படி அதிசயமா ஒருத்தரை கொண்டாந்து கொடுத்தாரு கடவுள். அவர் பார்த்தா வசனம் அப்படி சொல்லி நல்ல எழுப்புதல் அர்ப்பணிச்சு ஓடுறார். அப்போ உங்க சபையிலையும் ஆக்களை கொண்டார உதவி செய்ய தேவன் பிரியமா இருக்கிறார். அது மட்டும் சுவர். அந்த 67வது சங்கீதம் எந்த அதிசயம் செய்யுதுன்னு பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, ஏன் இந்த பூமி எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுதுன்னு பாருங்க. அவர் சொல்றா, தேவனே பூமியில் உம்முடைய வழியும் பாருங்க, அது முல்லா எல்லா ஜாதிகள் அந்த டைம் இல்லாதனால இங்க பாருங்க 5வது வசனம், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களா. துதிப்பார்கள்னா என்னது? துதிய பிழையா? இப்பயும் பாருங்க, நம்ம சில நேரம் மியூசிக்கை தான் ஹோலி ஸ்பிரிட்னு நினைச்சு விடுறோம். ஹோலி ஸ்பிரிட் இல்ல, மியூசிக். மியூசிக் வந்து பாட்டை பாதுகாக்குது. அந்த பாட்டுடைய பாதுகாப்பை அந்த மியூசிக்கை வச்சு கொண்டு போன உடனே நம்ம மக்கள் அதையே ஸ்ட்ராங்கா நினைச்சிடுறாங்க. ஆனா அது சொல்ல, துதிப்பார்களானா மனசுல வாயில வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்க சூரியன். பாருங்க, ஆகக்குள்ள ஸ்பேஸுக்கு போனவன் கூட அந்த இருட்டு பக்கம் போயிட்டு அங்கிட்டு இருந்து சொல்றான் நரகம் போயிட்டோம். ஏன் அப்படின்னா பூமியை பார்க்க கிடைக்கல. அந்த இருட்டு பக்கம் போனது பூமியை பார்க்க கிடைக்கல. யார் சொல்றா? கனடியா, கனடாவில இருந்து போனவர் தான் சொல்றாரு. முக்கேட்டு அவர் சொல்றாரு, இங்கிட்டு வந்தோடனே பூமி தெரிஞ்சோடனே தங்களுக்கு பலன் வந்துடுச்சான். என்ன அழகா அவ்வளவு, எல்லா பிளானட்ஸுகளும் ஒன்னும் இல்லாம கிடக்கு, இந்த பிளானட் மட்டும் தண்ணி, கடல் என்ன, புல்லு என்ன, மரங்கள் என்ன, பப்பாளி பழம் என்ன, அன்னாசி பழம் என்ன, வாழைப்பழம் என்ன, இதை விட நம்ம ஆண்டவரை தேடணும். யோசிச்சு பாருங்க, ஐ லவ் இட். இதை சொல்லுங்க போயிட்டு நம்ம தேசம் இன்னும் ஆசீர்வம். உங்க வீட்டுக்குள்ள அந்த பரத்திலிருந்து எல்லா ஈவும் வரும்னு இருக்கு தானே, எல்லா நல்ல ஈவுகளும் வரும்னு. அந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? கிஃப்ட்னு. உங்களோட கார் உங்களுக்கு கிஃப்ட் இல்லையா? உங்க மனைவி உங்களுக்கு கிஃப்ட் இல்லையா? உங்க வீட்டுக்குள்ள உள்ள பொருட்கள் கிஃப்ட் இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா கடவுள் கொண்டு வந்து கொடுத்த பரத்திலிருந்து எல்லா நன்மையான ஈவும் உங்களுக்கு வந்துச்சே. ஒரு சேர்ச்சு ஒன்று கிடைச்சிச்சே, 10 ஆத்துமா கிடைச்சிச்சே, நல்ல பலனா காலையில எழுந்திரிச்சு துதிக்கிறீங்களே, வேதத்தை வாசிக்கிறீங்களே, கிஃப்ட்னு பாருங்களேன். ஈவுன்னு ஆக்கள் என்னமோ ஈவு போல. அதுதான் ரெண்டு மொழியிலையும் படிங்க, வேதத்தை தியானிங்க, உங்களுக்கு நிறைய கிஃப்டுகள் இருக்கு, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, நிறைய ஆச்சரியமான காரியம் இருக்கு. தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதனால இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இருக்கு. வாய்க்கும்னா வளரும், அசையும், ஆசீர்வாத் அதெல்லாம். இங்க பாருங்க, பூமி தன் பலன், இங்க பாருங்க அந்த அந்த ஒரு வேர்டை மட்டும் பாருங்க, பூமி தன் பலனை தருமா. பூமி ஏன் வறண்டு கிடக்கு? குடினு சொல்றதே இல்லையே, பூமியை சபிக்கிறோமே. ஆண்டவரே சொல்றாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நான் பூமிக்கு வந்தேன். அப்படின்னா யார் மேல வச்ச அன்பு? உங்க மேலையும் ஏன் மேலையும். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே மகனை, பரலோக பொக்கிஷத்தை, பரலோக அதிசயத்தை பூமிக்கு இறக்குனார். அதான் 53 எழுதியிருக்கு, வறண்ட நிலத்திலையும் பார்க்கிற இடத்திலையும் வளர்ந்தார் அப்படின்னு. தாவீது பரம்பரையில ஆக்களுடைய கண்ணு முன்னுக்கே கடவுள் வளர்ந்தாராம். எவ்வளவு ஆச்சரியமா, 750 வருஷத்துக்கு முன்னுக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதுனது. இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு, அவங்க சொல்றாங்க அதை சரியா கண்டுபிடிச்சு கெமிக்கல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டா இனி வேற மதம் இருக்க இல்லாதான் பூமியில. நோவா அவுட்டு பேலை கிடைச்சிருச்சுன்னு ஃபோக்ஸ் நியூஸ்ல சொல்றாங்க, அந்த டிபிஎன் நியூஸ்ல சொல்றாங்க, காட்டுறாங்க. அது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நோவா அவுட்டு பேலையே கிடைச்சிருச்சே, அதிசயம் அல்லவா? அதனால அருமையானவர்கள, உடையக்காரர்களே, உடைஞ்சிடாதீங்க, ஓடுவோம், உச்சாமா ஓடுவோம். God is so powerful. அதுதான் அது சொல்லுது, பூமி தன் பலனை கொடுக்கும். வருமானம் இல்லாதவனுக்கு இந்த வசனத்தை சொல்லுங்க, துதிரா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட பலனை தரும். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், பலவீனங்களை நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனா இன்னைக்கு ரீவைட்டலைஸ், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல பங்கெடுக்கையில நான் ஆறுதல் படுத்த விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறவர், உங்களை தூக்கி எடுக்கிறவர். நம்ம ஒரு எழுப்புதலுக்கு கொண்டு வந்துருமோ, இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தலுக்கு வந்துருமோ, அதனால நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதலாம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் உம்முடைய வல்லமை வந்து இறங்கினத உடனே அவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தது சுவாமி. அந்த பவர் எங்களுக்குள்ளே அந்த போன் அகைன் ஸ்பிரிட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டாருன்னு விசுவாசிக்கிறோம். எங்கள் வாயிலே வேத வார்த்தை வரட்டும், எங்கள் மனதிலே எப்பொழுதும் நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கிறோம். அந்த பவரை நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. உடைய விசுவாசம், பரிசுத்த ஆவியானவருடைய கனியாகிய விசுவாசம் எங்களுக்குள்ள வைக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்று கொண்டேன் என்று விசுவசியுங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பூமிக்கு இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்து நான் பரலோகம் போனாலும் நீங்க அனாதையா விடப்படல, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுக்கிறேன், மன தைரியமா இருங்க என்று சொல்லி அந்த இடத்திலே போய் அமர்ந்திருந்த ஊழியக்கார பிள்ளைகள், அன்றைய இருந்த சீடர்களுக்கு மகா பெரிய ஒரு அதிசயத்தை காட்டினீரே. அவர்கள் பேசும் பொழுதே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே ஆண்டவரே, எல்லா மொழியிலும் விளங்கி கொண்டார்களே ஆண்டவரே. அன்றைக்கு கண்டுபிடித்தார்கள், ராஜா உங்களை எல்லா மொழிக்கும் நீங்க தான் இரட்சகர் என்று. அந்த அதிசயத்தை செய்த தேவனே, எங்களை அழைத்து விட்டீரப்பா, எங்களை கொண்டு அந்த பலத்தினாலே அதிக ஆத்மாவை அறுவடை செய்யத்தக்கதாக ஒரு எனர்ஜைசிங் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்ட் அஸ், ஹோலி ஸ்பிரிட் பி வித் அஸ், வி வில் சேஞ்ச் many many as possible. Lord, you give us the power. Thank you Lord, thank you Jesus. ஒரு எழுப்புதலுக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காய் thank you. மூன்றாவது எழுப்புதல் பூமியில் வருகிறது என்று ஊழியக்காரர்கள் சொல்லி வருகிறார்கள். நிச்சயம் ஆண்டவரே, அதை நம்புறப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமையின், ஆமையின், ஆமையின், ஹல்லேலூயா, ஆமென். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்படக்கடவர்கள் என்று நீர் சொல்லி சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. It's a powerful word, powerful promise. தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய நாவிலே, வார்த்தையிலே நாவிலே ஜீவனும் மரணத்தையும் உண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை அனுப்புகிற தேவன் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். அற்புதங்களை செய்கிறவர் என்று அறிக்கை செய்வோம். ஆசீர்வதிக்கிறவர் என்று அறிக்கை செய்வோம். அதுவே தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கிறது. என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த வசனத்தை மீண்டும் நான் வாசித்து ஜெபித்து இந்த ஜெப நேரத்தை முடிவுக்குள்ளே நிறைவுக்குள்ளே கொண்டிடலாம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய நாவுகளை திறந்து சொல்ல வேண்டியதுதான். ஆகவே இந்த நாளிலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவராக, இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் உதடுகளின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு என்பதை அறிந்து அறிக்கை செய்யுங்கள். அல்லேலூயா. எங்களுடைய உறவுகள் ரட்சிக்கப்படுவார்கள், எங்களுடைய ஊர் ரட்சிக்கப்படும், எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்படும், கனடா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கனடாவிலே எழுப்புதலின் மழை அந்த ஓ பெருமலையின் இறைச்சல் கடந்து வருகிறது என்று சொல்லி சொல்லுவோம். அலேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அலேலூயா.

0: எனக்காக செய்து முடித்து விட்டி. அல்லேலூயா. நமக்கென்று எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து வைத்தவரே, எல்லாம் முடிந்ததென்று சொன்னவரே. அல்லேலூயா. ஆமென். வாயின் வார்த்தைகளிலே நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்படிக்காய், இந்த நாள் நம்முடைய வார்த்தையினாலே நீர் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திர ராஜா. Whenever there is a negative thoughts, whenever there is a doubt, Lord, the Holy Spirit of God, help us to confess your word, confess your promises. நீர் சொன்ன நினைத்தால் ஆண்டவரே நாங்கள் உண்டை நிர்ணயம் பண்ணி அறிக்கை செய்கிற போது கத்தரதை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்றைக்கும் இந்த ஆண்டவரே இந்த கனடா ரிவைவல் பிரேயர்ல இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே எந்த பகுதியிலே சந்தேகங்கள், எந்த பகுதியிலே விசுவாச தளர்ச்சிகள், எந்த பகுதியிலே ஆண்டவரே ஏற்பட்ட தாமதிப்புகள், எந்த பகுதியிலே ஏற்பட்ட ஆண்டவரே தேக்கங்களினாலே ஆண்டவரே சோர்விட்டிருக்கிறார்களோ, இதோ நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய தாசனுக்கூடாக வந்த வார்த்தைப்படியே நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் கர்த்தர் நீர் அதை வாய்க்க பண்ணுவீர் என்றே நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. தாழ்ந்தவர்கள் ரட்சிக்கப்படும்படி பேசுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இட கூடுகையிலும் வந்தவர்கள் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்குறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு புதுபலன் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேவைகள் உள்ள மக்களுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே ஆசீர்வாதம். சங்கீதம் 67 சொல்லப்பட்டது போல ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம், ஏனெனில் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. ஒவ்வொருவரையும் அன்பு கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோங்க. மத்தியிலே தேவ வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவரே ஃபாதர் மைக்க ஞானம் அவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஃபாதர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவனுடைய தாசனை நீர் ஆண்டவரே இன்னும் இரட்டிப்பான அபிஷேகத்தால் நிரப்பி, இரட்டிப்பான வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே மலையக மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை தேசம் முழுவதுக்கும் மாத்திரமல்ல, இன்னும் பல தேசங்களுக்கு அவரை ஆண்டவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Thank you பாஸ்டர். ஃபாதர், அருமையான எழுப்பின செய்திக்காக. நிச்சயமாகவே இந்த தேசம் எழுப்பதை காணும்படி கர்த்தர் இந்த தேசத்தினுடைய சபையை உயிர்ப்பித்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. மீண்டுமாய் உங்களது நாளத்தில் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இந்த 97 கர்நாடக ஜெபத்துல, கர்நாடகம் மாத்திரமல்ல இலங்கையில இந்தியாவில அப்படியாக மற்ற நாடுகளில் இருந்தும் எல்சா டிவி கூடாகவும் சங்கம் ரேடியோ கூடாகவும் உலகத்தில் பல நாடுகளில் இணைந்திருக்கிறார். அனைத்து திருச்சபை போதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் இணைந்து ஜெபிப்பது நிச்சயமாகவே எங்களுக்கு எங்களுடைய ஜெபத்துல இன்னமா நான் உற்சாகப்படுது. எங்களை வந்து தள்ளுகிறது கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபமானது ஒவ்வொரு மாதமும் 3 திங்கட்கிழமையில மாலையில கனடா நேரப்படி 7 நடைபெறுகிறது. அவை நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். மட்டுமில்லாதபடிக்கு உங்கள் சபை உங்களுக்கு தெரிந்தவர்கள் சபை மக்கள் இணைந்துள்ள உற்சாகப்படுங்கள். நிச்சயமாக கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் தொடர்ந்து அங்கே ஜெபிப்போம், நாங்கள் வார்த்தைகளை பேசுவோம். கத்த நிச்சயமாகவே கனடா தேசம் மாத்திரமில்ல, நீங்கள் இருக்க எந்த தேசங்களா இருந்தாலும் அந்த தேசங்களிலும் கூட பெரிய ஒரு எழுப்புதல் கலந்து வர கத்த அனுக்கிறது செய்வாராக. கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. இன்று வந்து சதாகாரங்களிலும் ஆண்டவர் ஆகிய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.
2: ஆமென்.
3: God bless you.

தகுதி இல்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும்.

வாருங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் கோத்திரங்களும் அவரை உயர்த்தி பாடுங்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி சார்பிலே வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் வானொலி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வருகின்ற வானொலி. உலகமும் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்கிற வானொலி. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.

எங்களுடைய பாவங்கள் சாபங்களுக்காக அவர் இந்த பூலோகத்தில் உதித்தார், எங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அது எமது வெற்றியின் நாள்.

0: கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை கர்த்தருடைய வசனங்கள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவை விடுதலை ஆக்க வல்லதாயிருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
1: இந்த நாள் அற்புதம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 16 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொண்டு போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ரா முழுதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்போலோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரை ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகணினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது தெலிலாள் புது கயிர்களை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெலிலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னிவிட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரைவிட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கிக் கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலிலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள்
வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் விசுவாசம் உள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்து நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 21:22. மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம்.
2: மேலும் நீங்கள்
1: விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ
2: அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜெபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜெபம், ஜெபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராக இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாராவது, நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீ எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகல ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் ஆண்டவர், நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11:11, Hebrews 11:1. எபிரேயர் 11:11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்,
1: காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன். நம்ப வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது.

0: என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் கழுதன நிருபத்தில் 8 ரோமன் Chapter 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம்.
0: நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, சரி, ஆனா நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோட காத்திருப்போம். கையை உயர்த்தி கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் ஒருவேளை விசுவாசம், அந்த தகப்பனார் சொல்லுகிறார், பாருங்க நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார், நான் விசுவாசிக்கிறாண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 Corinthians 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 Corinthians 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலையை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11 மார்க் எழுதின சுவிசேஷம் 11 எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வாசிக்க கேட்கலாமா?
1: இயேசு அவர்களை நோக்கி
0: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
1: இயேசு
0: அவர்களை நோக்கி
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
0: இயேசு அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால் தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்றீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசன சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, நம்ம சொல்றோம் இல்லையா. அத மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிற ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி, ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல அவன் பார்த்தான். ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்க உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையா அன்பா சொல்றேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட், இதுக்கு எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சாரு, அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர், சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இதுக்கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். கர்த்தர் உணர்த்தினது, இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே புகை போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டணம் கட்ட தூங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படி தான் வரணும், இது இங்கே வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும், என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த பிதாவினுடைய தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்போ அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ள வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்ற போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11 நீங்க திருப்பி 23
1: எவனாகிலும்
0: இந்த மலையை பார்த்து
1: நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார், எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தைய, இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு, எவனாயிலும் ஒருவன். சிலர் சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போ தான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலாம் முடியாது, இப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்க வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்க, சரி பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும், கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, 5 சொல்லி 5 இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 5 முன்னாலே பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொல்லான், இந்த இடத்துல 5 இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 திட்டம், அங்கே 20 திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க, 20 பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த படங்கள்லாம் பார்த்தா பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது, அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க, 2020 இப்படி வரப்போகுது வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு உங்க நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர், நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாயில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்ப விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்ன மலை எப்படி பார்க்க முடியும், அப்படிதான் அண்ணாந்து பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்ல கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லைன்னா சீனாவில் இருக்கிற குளிர் பயங்கரமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுமா. ஆனால் அந்த இமயமலை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மலை வந்து, மலைன்னா என்னன்னா அது ஒரு தடை சுவர். மலை என்பது ஒரு தடை, மலை என்பது என்னது, ஒரு தடை. இன்னொன்னு கூட சொல்லலாம், முன்னேறி செல்ல முடியாதபடி இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் அதான் மலை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மலை இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண முடியலங்கிற ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும், தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும், ஐயோயோ பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோன்னா, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்களில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கணும், கண்களில் விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும், விசுவாச பார்வையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அங்கே ஜல்லி, மணல், கல், செங்கல், குழி, குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, கேட்குற டக்குன்னு பேசுவோம், போவீங்களா போக மாட்டீங்களா? அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா? போவோம், ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அப்படி அங்கே நின்றுவாங்க. அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழியும் குண்டுமாக இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எப்படி எழும்ப போதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பார்த்துவான்றீங்க. அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவது விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தரங்க அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அதை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமென். இப்ப பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடல்ல எப்படி அந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்க கானானுக்கு போறீங்க, இதுதான் ஆண்டவருக்குடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்கே யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை போல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்க ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை துரத்துங்க, இதை பிழங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மாறல. ஏன் மாறலன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில தண்ணீர்ல பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும்? ரெண்டாக பிளக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்க தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படின்னு டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க. என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறையை தான் தெரியுது. எங்கெங்கே குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை, இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது. நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும். என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க. 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்லா கவனிங்க, விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் மாத்திரம் நம்புறேன் வீட்டிலே உட்காந்துன்னு தான் முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்? முன்று மலையை பாரு, ரெண்டாவது மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. சொல்லணும்னா பேசுங்கன்னு அர்த்தம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை இன்றைக்கி அநேகர் நம்ம கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு இருதயத்தில் அப்படியே பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை, அது என்ன தத்தம்? வாக்கு தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றார், வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கைய உயர்த்தி கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால கத்தருடைய பிள்ளைகளை ஸ்டீவுக்கு இந்த இதே ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டீவ் சொன்னால், எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும், ஆமே சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கத்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 12:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னார். நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிகிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்கேன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம்னு இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதற்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது 1 மாதம் வர்றது 2 மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை வைத்து கத்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயத்திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவர் நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நடக்க போகிறது, கர்த்தர் செய்யப்போகிறார் சொல்ல, சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, First John 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம்.
1: நாம்
0: எதையாகிலும்
1: அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்
0: என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமா விண்ணப்பம் பண்ணுவாங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன் நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதுல முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி சொல்வார்னு. என்னென்ன சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன 1 கோடியா எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒண்ணுமே செய்வேனா, நீ உட்காரு அப்படின்றாரு. காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அந்த அவர் வந்து அந்த 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். அப்போ அதே நேரத்தில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் வாசிக்கல ஜோம் பண்ணுறதில்ல. அப்போ வந்து அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமே. அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. இப்போ எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா, நான் விசுவாசத்தில் கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா என்ன ஆகும்? நாம் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எழுத்தாப்புல வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்கு என்ன செய்யணும்? நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜபத்தில் நிறைய உயிரோடு மறித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நீங்கள் இத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒருத்தருக்காக ஜோம் பண்ணுறீங்க, ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மறித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜோம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னாரு. என்னையா, முதல்ல ஜோம் பண்ணால் செத்துட்டாரு, அடுத்த ஜோம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செத்துட்டாரு, நீங்கள் என்ன திரும்ப ஜோம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, ஏன் வேலை ஜோம் பண்ணுற வேலை? ஏன் வேலை என்ன வேலை? ஜோம் பண்ணுற வேலை. என் ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும், ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து, வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன? முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணும். பைபிள்ல சொல்லியிருக்கு, அங்கு அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்கு அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்ப இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோட என்ன பேசுறேன்னா, அந்த 24 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, என்று அந்த தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்துல விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்துல நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண்ணு, கண்ணுல கை வைங்க. முதல்ல, 2 வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்யறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்னா வேலை செய்யணும். முதல்ல கண்ணு, 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். 1 யாக்கோபு 1 நீங்க திருப்புங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:6 இருந்து 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
1: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன்
0: சந்தேகப்படுகிறவன்
1: காற்றினால் அடிபட்டு
0: அலைகிற கடலின் அலைக்கு
1: ஒப்பாயிருக்கிறான்.
0: அப்படிப்பட்ட மனுஷன்
1: தான் கர்த்தரிடத்தில்
0: எதையாகிலும் பெறலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார். சந்தேகம், இந்த சந்தேகத்துக்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, கடலின் அலைகள். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா? ரெஸ்ட் எடுத்து 3 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா? இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை. அலைகள் என்ன செய்யாது? ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்கே அற்புதங்கள் சர்வசாதாரணமாக, உதாரணமாக என்னால் மறக்கவே முடியாது, எங்கள் ஊழியத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரன்னு நான் யார தெரியாது. அவங்களுக்கு, அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள் ஒரு 15-20 தான் பிரசங்கம் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அசுத்தாவிகளெலாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன், ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்போது தெரிலன்னு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் திறத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்சவுடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க. 30 வியாதி, 20 வியாதி, 15 வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமாக சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரன் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமால வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போதும் அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார், அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் என்று சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிளில் போடல, ஆனால் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் நாலாம் ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார், அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவார். அது வரைக்கும் இந்த இருதயத்தில் சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான், நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, வருமா வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்தில் ஜபம் பண்ணி சந்தேக ஆவியை நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வேகமாக.
1: ஆதலால்
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
1: எவைகளை
0: கேட்டுக்கொள்வீர்களோ
1: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்,
0: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்,
1: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
0: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமேன். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதுல ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதுல ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியா இருக்கும் போது கர்த்தர் அதை ஸ்மூத்தா நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்ப நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்க உள்ளத்துல ஒரு நல்ல தெளிவு இருக்கு, உங்க உள்ளத்துல ஒரு பூரணமான இது இருக்கு, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. ஆனா இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானோட இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்யறன்னு சொல்லிட்டார், நான் தூங்கிட்டு இருக்க கூடாது, ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவின் வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதுல பேர் இறைச்சல் உள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான், ஆனா மழை பெய்யல. கேக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆகாப் கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்னு ஜெபம் பண்ணா. அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போது உங்க நாவை இன்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஜெப வீரரா மாற போறீங்க, கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போறாரு. உங்க நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆதியாகமம் 17 ஒரு வசனத்தை வாசிங்க, 15:16-17 முடிக்க போறோம். 15:16-17, 15:16 வசனங்கள்.
1: பின்னும் தேவன்
0: ஆபிரகாமை நோக்கி
1: உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாய்,
0: சாரா என்று அழையாதிருப்பாயாக என்றார்.
1: சாராள் என்பது
0: அவளுக்கு பேராயிருக்கும்.
1: நான் அவளை
0: ஆசீர்வதித்து
1: அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். உன்னை அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்.
0: போதும், அவள் ஜாதிகளுக்கு தாய் இல்லன்னு சொல்லுங்க. ஜாதிகளுக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது? சாராய். ஆண்டவர் சொல்றாரு இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத. எப்படி கூப்பிடு? சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்துல சந்தேகமே வேணாம். ஏன்னா அவள் யார்? சாராள் என்றால் என்ன அர்த்தமா? அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது சாராள் தாயா மாறினாளா இல்லையா? மாறி இருந்தாளா இல்லையா? மாறல. அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள் அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 ஆண்டுகள் சாராய் சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு? சாராள் சாராள் சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. கையை வைத்து கத்தனை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம், நான் இவ்வளோ ஜோம் பண்ண, 1 மாதம் ஜோம் பண்ண நடக்கலை, 2 வாரம் ஜோம் பண்ண நடக்கலை, 2 வருஷம் ஜோம் பண்ண வரல கிடைக்கல அப்படி நீங்கள் சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்தில் விசுவாச வீரர்களாய் மாற்றப்போகிறார். இனி நீங்கள் ஜோம் பண்ணும் போது உங்கள் அறியாமையே உங்கள் ஜெபத்தில் விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடிய எளிமையின் இருக்கலாம். பிரைஸ்ட் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். க்ளோரி, க்ளோரி. இப்ப கையை உயர்த்தி, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கையை உயர்த்து, இப்போ என்னென்ன காரியத்தை கத்தர் பேசினாரோ உங்கள் மனதுக்குள்ள அப்படியே நான் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாச ஜபத்தை, விசுவாச வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவரோடு ஒப்புரவாயிருங்க. இனி பழைய மனுஷியா, பழைய மனுஷனா, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கமான வார்த்தை, அநாவசியமான வார்த்தை, ஆண்டவர் என் நாவியில் வராதபடிக்கு வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. விசுவாசம் உள்ளவனாக இருந்து உங்கள் ஜபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லா கா தாரா, கபா நாமா லா கா தாரா, கா லோ சே மே ரா சே மே கோ, கபா தாரா, கபா தாரா, கபா கபா கா தா தாரா, கா தா தாரா, கபா கரா, கபா தாரா கலா. பொல்லாத அவிசுவாச ஆவியே, பயத்தின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, எதிர்மறையான ஆவியே கடிந்து கொண்டு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம். நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். நன்றி. புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவிசுவாசம் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

இன்று முதல் இந்த விசுவாசம் வரும், உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இன்றைக்கு நீ சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீ போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸில் மட்டும் இல்லை, இருதயத்தில் பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீ கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க. சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமா

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அனைவருங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். அவி அனைவரே.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

எங்களுக்கு நீர் தந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆப்ரஹாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உமை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவால கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்கிறோம் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவச்சனமே வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொன்ன மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.

இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை உயர்த்த

noticed him.

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு இந்நாண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மாணவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. உலகத்தில் தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் என் ஆண்டவருடைய அன்பு நம்ம மேல அதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து ஆடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல அப்படிங்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. கோணலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. உம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே. எங்கள் சாபத்தெல்லாம் தலையில் சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: நம்மை அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம் ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை க

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன்

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

0: என்னங்க எல்லாம் சோகமா இருக்கீங்க?
1: அட என்னங்க, எல்லாம் முடங்கி போயிருக்கு. சாதி சனம் எல்லாமே வடித்தராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க.
0: அட ஒரு அடியை போடுங்க, விசுவாசமா ஒரு பாட்டை பாடுவோம்.

நீங்கள் வெட்கத்தில் விதைத்ததெல்லாம் இயேசு உங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திடுவார். ஒருவேளை கண்ணீரினால் விதைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் தருவார். கண்ணீரின் விதைகள் எல்லாம் விளைச்சலாய் மாறும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: குமாரனாகிய மெரோதா பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்துக்கு வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மை. 2 பேதுரு 3 அதிகாரம். பிரியமானவர்களே, இந்த 2 நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி, இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு
1: பத்தொன்பதாம் அதிகாரம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்திக் கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அந்தபடியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார், மாலை மயங்குகிற வேளையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோட எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாயிருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன், எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமின் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்திற்குள் போன போது ரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமில் இருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம், என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம், அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக, இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள், அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன், அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள், ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுவதும் விடியும் காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போகவிட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடும் கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை, இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது. ஏசாயா 41 அதிகாரம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள், நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும், அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவர்களை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் ஒன்று. யோவான் 3 அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின. 1 யோவான் 4 அதிகாரம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால்

ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம்.

0: நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே என்று ஆண்டவர் எங்களை கூப்பிடுகிறார். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமேன். பிலிப்பியர் 2:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்படுகின்ற அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 17-18, ஏசாயா 40, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 1 யோவான் 1:2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவங்கள், நற்சிந்தனைகள், ஜீவ வார்த்தை இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்று கொண்டு எங்களுடைய அதிகால வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற சௌரி டோலி அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கோரி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கம். பிரீசலோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா ராஜா. ஆண்டவராகி தகப்பனே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. தகப்பனே, எங்கள் வழிகளை நீங்க நடத்தும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இடத்தில் நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் எங்களுடைய ஆண்டவரே ஆராதனையை நீர் ஆண்டவரே சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உம்மிடத்தில் ஆண்டவரே மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீரே ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனை பாராச்சா. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபைகள், திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் எல்லாருடைய ஆண்டவரே விண்ணப்பங்களோடு ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மை அல்லாமல் ஆண்டவரே வேறு யார் நமக்கு உண்டு ஆண்டவரே? உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்ல தகப்பனி. ஆண்டவரே மக்கு சோத்திரம், இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். யோபுவின் புத்தகம் 6 அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். 6:25 செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? ஹலேலூயா. கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ? ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இடத்தில் வந்ததுக்கு பிற்பாடுதான் ஒரு மனுஷன் படிக்கிறான்னு சொல்லி நாங்கள் யோசிக்க வேணும். அவன் 70 வயதிலே ரட்சிக்கப்படலாம், 80 வயதிலே ரட்சிக்கப்படலாம், சிறிய வயதிலேயே ரட்சிக்கப்படலாம். ஆனால் எப்பொழுது இந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே தேவ வசனம் அந்த வார்த்தைகள் கிரிய செய்ய தொடங்குகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவுடைய சூழ்நிலையிலே மிகவும் நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஹலேலூயா. எல்லாம் கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைகள் மத்தியில யோபுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைத்தால் அவனுடைய வாழ்க்கை மாற்றமடையும் சொல்லி அவன் யோசிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே கூட உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஹலேலூயா. 100க்கு அதிபதி சொல்லுகிறான் ஆண்டவரிடத்துல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த நாளிலே கூட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஹலேலூயா. எனக்கு என்னுடைய ஒரு சகோதரிய கணவர் இருக்கிறார், அவர் எழுதுகின்ற வேளையிலே முதலாவது எழுதுவதற்கு முன்பாக அந்த பென்னை எடுத்து அப்படியே ஆட்டுவார் என்று சொல்லி சொன்னால், அந்த எழுதுவதற்கு முன்பாக அவர் யோசித்து எழுதுவார். அதே போல என்னுடைய ஒரு மச்சாள், அவவோ சொல்லுவதற்கு முன்பாக இதை யோசிப்பா, டக்குன்னு விழுங்கிடுவா, விழுங்கிட்டு திரும்பி சொல்லுவா. அதனுடைய பாருங்கள், அஞ்ஞானிகள் கூட அந்த வார்த்தையிலே எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை

0: அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படினால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் மற்றவர்களை ஊன்ற கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தைனா நாங்கள் ஊன்ற கட்டலாம். அதுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்கள் எந்த வித காசு பணமோ செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் யோபு அந்த நாட்களிலே அவன் தேடினான். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு செம்மையான வார்த்தை எனக்கு கிடைக்காத வருங்கள். அந்த யோபு அந்த இடத்திலே தான் இழந்து போனதை அந்த இடத்திலே கேட்கவில்லை. ஒரு செம்மையான வார்த்தை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த செம்மையான வார்த்தைகளை நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கு கொடுப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் தான் தோன்றித்தனமாக நினைத்ததை பேசிவிடாதபடி, யோசித்ததை பேசிவிடாதபடி சிந்தித்து செயல்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த வேளையிலே கூட நாங்கள் பாடுவோம், ஹல்லேலூயா ஆராதிப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் விற்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ராம் முழுவதும் அங்கே பேதுரு பிரயாசப்பட்டும் வலையில் ஒன்றுமே அகப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் உங்களுடைய தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் அங்கே அது அந்த வார்த்தையை அங்கீகரித்த மாத்திரத்திலே, அந்த வார்த்தையை ஒத்துக்கொண்ட மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் என்பது பணத்தை மட்டுமல்ல, அது எல்லாவற்றையும் அடக்கக்கூடியது. ப்ராஸ்பெரிட்டி, அதாவது பாருங்கள், சரீரத்திலே சுகம், குடும்ப உறவு, சமூக உறவு, ஹல்லேலூயா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பில்லுகள் அங்கே அந்தந்த நேரங்களில் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய விடுதலை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனப்படினாத்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் அங்கே ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போயிட்டு. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஜனங்கள் எத்தனையோ விதமாக, அதுவும் கிறிஸ்தவ ஜனங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை தங்களுடைய சொல், தங்களுடைய சொந்த பிலோசபியில வைத்து ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதன்படி அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் நெருக்கடியிலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் கொலோசியர் 2 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. கல்வாரி சிலுவையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சத்ருனுடைய அத்தனை அதிகாரம் ஒடுக்கப்பட்டது, முறிக்கப்பட்டது. ஹாலேலூயா. மனுஷன் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். ஹாலேலூயா. அவர் ஏற்கனவே செய்து முடித்ததை விசுவாசிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வேலை. ஹாலேலூயா. ஆனபடி நான் இந்த நாளிலே அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பாடுவோம். இயேசு நல்லவர், இல்லையின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற தேவனை நாங்கள் சூத்தரிப்போம். எந்த நெருக்கடிகளையும் எந்த சூழ்நிலைகளையும் நமக்குள்ளே வைத்து புழுங்குவது அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹாலேலூயா. என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்து தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹாலேலூயா. நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறீர் சொல்லி இருக்கிறார். ஹாலேலூயா. இதுவரை நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அப்பா. ஹாலேலூயா. அவர் ஆண்டவர். ஹாலேலூயா. ஆனால் அவர் நம்முடைய அப்பா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா என்பது ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. அவரோடு நமக்குரிய நமக்கு இடையிலே இருக்கின்ற அந்த உறவை குறித்து பேசப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா. ஆண்டவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய நிலைமைகளை நீர் காண்கிற தேவன், எங்கள் சூழ்நிலைகளை நீர் காண்கிற தேவன். அப்பா, பிதாவே, தாவீது, ஆண்டவரே உம்மோடு ஒன்றுபட்டு உம்மோடு உறவை வைத்து ஆண்டவரே தேவனே உயர்த்தப்பட்டாரப்பா ராஜா. என் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் போன்ற பாதைகளை நீர் காண்கின்ற தேவன். பொருளாதார காரியமாயிருக்கலாம் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், பில்லுகள் கட்ட முடியாத சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம் தகப்பன். எதுவாயிருந்தாலும் என் அப்பாவே, தகப்பனாய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வந்து ஐயா ராஜா உடைய கரத்தை வையும், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் தகப்பனே. ஆண்டவரே வியாதியின் கொடூரமாக கூட இருக்கலாம் அப்பா, உண்மை மீறி ஆண்டவரே சத்ருவானவன் எந்த பிள்ளைகளையும் தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையப்பா. இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா ராஜா சத்துடைய வல்லமையை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வகியுங்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நாங்கள் கைகளை வைக்கிறோம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் தகப்பினியமக்கு சூத்திரம். தகப்பினியமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதை எல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணமானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், யோபு அங்கே சொல்லுகிறான் செம்மையான வார்த்தைகளில், எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதல் நாள் காரியம் என்னன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு மனுஷன். ஆனா தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவன் தன் நெருக்கடியிலே பாருங்கள், ஜனங்களுடைய தன் நண்பர்களுடைய ஆறுதல் தனக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கிறார். ஹாலேலூயா. தன் நண்பர்கள்னா தனக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி அவன் அங்கே அந்த நண்பர்களை தந்துடுகிறான். ஆனால் பாருங்கள், அங்கே நண்பர்கள் ஒவ்வொருவரும் அங்கே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அங்கே எந்த தேற்றரவும் நண்பர்களிடமிருந்து வரவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அன்புள்ள தேவன் அவனோடு பேசுகின்ற வேளையிலே அங்கே அவன் தன்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுகிறான். ஹாலேலூயா. அப்பொழுது பாருங்கள், அங்கே கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக்க சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவரின் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரயோத்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன், நான் இன்று இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பிரதுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். ஹாலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு அதுவரை பேசினதெல்லாம் வீணென்று தெரிய வந்தது. ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய இருதயம் எந்த வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய கனவிலும் வரும், நம்முடைய நினைவிலும் வரும், நம்முடைய சொப்பனத்தில வரும், நம்முடைய வாழ்நாளிலே வரும், நாங்கள் நினையாத வேளையிலே நம்முடைய வாயிலிருந்தும் வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. ஆனபடினால் செம்மையான வார்த்தைகள், ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற வார்த்தைகள், மரணமும் ஜீவனும் எங்களுடைய நாவின் அதிகாரத்திலே இருக்குமென்று சொல்லப்படுகிறது. அங்கே யாக்கோபு 3 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இந்த சிறிய நாக்கு ஒரு காட்டியை கொளுத்தி விடும். ஹாலேலூயா. அது நெகட்டிவான காரியம் அல்ல, அது பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காட்டையே, ஒரு மறைமுகமான காரியங்களை, துன்பங்களை, வேதனைகளை, ஹாலேலூயா, எல்லா தொல்லைகளையும் அந்த நல்ல நாக்கு பேசுகின்ற வார்த்தையின் மூலம் அதை எரித்து விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பின்பாக நின்று செயல்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா. ஆனபடினால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். ஹாலேலூயா. இப்பொழுதும் புருஷனை போல் நீ அரை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. ஹாலேலூயா. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்றார். ஹாலேலூயா. நீங்க ரோமர்களுதன்றுவோம் 3 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் போய்யர், தேவன் ஒருவர் தான் சத்திய பெறர் என்று சொல்லி. ஹாலேலூயா. எங்களுடைய அவிசுவாசம் அவரை பொய்யராக்குமோ சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அநேக காரியங்களிலே நாங்கள் தவறுகிறோம். ஹாலேலூயா. அவிசுவாசம் வந்தால் அங்கே யோபு செய்தது போல எங்களுடைய வாயை நாங்கள் பொத்தி கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே ம துதிக்கிறோம் அப்பா ராஜா. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா. மகா மகா பெரியது உம் மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை, தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஊற்றுமப்பா என் தகப்பனே ராஜா. ஆண்டவராய கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக சொன்ன தேவனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருற கர்த்தர் சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே உடைய கிருபை ஊற்றுவதாக ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்ந்து தருவேன் சொன்ன அந்த கிருபை ஊற்றப்படுவதாக. எங்கள் ஊழியங்களிலே உடைய கிருபை உண்டாவதாக ராஜா. எங்கள் வாழ்க்கையிலே உடைய கிருபை உண்டாவதாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே தேவனே, எங்கள் நினைவுகளிலே, நாங்கள் செய்கின்ற சித்தங்களிலே, செயல்பாடுகளிலே உம்முடைய கிருபை உண்டாவதாக ஐயா. உம்முடைய ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து ஐயா எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமே, துதிக்கிறோமே, நாங்கள் ஆராதிக்கிறோம், மக்கு சூத்திரம் செலுத்துகிறோம். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா சூத்திரம். ஆண்டவரே சூத்திரம், விடுதலையே சூத்திரம், அதிசயமே சூத்திரம், அற்புதமே சூத்திரம். ஹாலேலூயா. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிறவரே சூத்திரம். மகாபெரிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. மச்சங்களை ஆண்டவரே, கடலிலே ஆண்டவரே தேவனே வாழுகின்ற அத்தனை ஜீவ ஐந்துகளையும் படைத்தவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவை ஜாதி ஜாதியாய் பெருக கடவுதுன்னு சொன்னவரே உமக்கு சோத்திரம். எங்களை அழைத்து ஆசீர்வைத்து எங்களை பெருக பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னவரே உமக்கு சூத்திரம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார், உடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா. எங்கள் பேங்க் அக்கவுண்ட்களை ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறீரே, அதுக்காக சூத்திரம். ஆண்டவரே பில்லுகளை அந்தந்த நேரங்களிலே கட்ட உதவி செய்கிறீர்கள், அதற்காக சூத்திரம். ஆண்டவரே நிலுவையாயிருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளை கட்டுவதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவரே சூத்திரம். ஆண்டவரே மோர்கேஜ்கள் கடன்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிறவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறவரே சூத்திரம். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொண்டு வந்து சேர்க்கிறவரே சூத்திரம். பிள்ளைகளுடைய கையின் ஆண்டவரே பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவரே சூத்திரம். ஆண்டவரே இந்த கனடா தேசத்திலே வேலையில்லா பிரச்சனைகளை ஆண்டவரே தேவனை உண்டு பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம். வேலைகளை உண்டு பண்ணுகிறவரே சூத்திரம். வேலையில்லா பிரச்சனைகளை மாற்றுகிறவரே சூத்திரம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே பொருளாதாரத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறவரே சூத்திரம். நம்முடைய தேசத்திலே நன்மையும் கிருபையும் கொண்டு வருகிறவரே உமக்கு சூத்திரம். சமாதானத்தை முளைப்பிக்க பண்ணுகிறவரே, நீதியை நியாயத்தை முளைப்பிக்க பண்ணுகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஹாலிலூயா தகப்பனே, ஹாலிலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலிலூயா ஹாலிலூயா ஹாலிலூயா. மகா மகா பெரியது உம்மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. பாடுவோம். தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து ஆண்டவரே நம்முடைய சீசர்கள் ஆண்டவருடைய சீசர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அந்த இடத்திலே கிருபை பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். உயிரோடு இருக்கிறீரப்பா, உயிரோடு இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, செங்கடலுக்கு நீரே ஆண்டவரே அப்பா. மோசைய கரங்களை நீட்டச் சொன்னீர் ஐயா, செங்கடல் பிரிந்ததப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே நாங்கள் கரங்களை நீட்டுகிறோம் ஐயா ராஜா. பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் விடுதலை தருகிறீரப்பா. திருச்சபையை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம் ஐயா, பிள்ளைகளை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம் ஐயா. பொருளாதார பிரச்சனை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி கரங்களை நீட்டுகிறோம். என் ஆவியானவரே செயல்படுவீரா. ஹாலேலூயா. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உங்கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் அண்டி நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, சுய ஞானம் ஒன்றுக்கும் உதவாதப்பா. திருச்சபையை கட்ட ஆண்டவரே உம்முடைய ஞானம் தேவை. எங்கள் பிள்ளைகளை நடத்த உம்முடைய ஞானம் தேவையப்பா. ஆண்டவரே வருமானங்களை ஆண்டவரே தேவனே ஈட்டிக்கொள்ள உங்களுடைய ஞானம் தேவையப்பா. பில்லுகளை கட்டுவதற்கு ஞானம் தேவையப்பா. மீதம் எடுக்க உங்களுடைய ஞானம் தேவையப்பா. எங்கள் சரீர சுகத்தை ஆண்டவரே தேவனே சுகத்துக்கு உங்களுடைய ஞானம் தேவையப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. உண்மை ஆராதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக இந்த கால வேளையிலும் இடத்தில் வந்து நிற்கிறோம். கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபியப்பா. காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிறபடியால் இந்த நாளிலே புதிய கிருபையினால் வழி நடத்தும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின ஐயா, எல்லாம் புதிதாயின ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வையும் ஐயா. தகப்பனே எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஹாலேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா பிதாவே உமக்கே சூத்திரம் உமக்கே சூத்திரம் உமக்கே சூத்திரம் ஐயா ஹாலேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை காண செய்கிறது மனையா ஆண்டவரே அப்பா. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு ஆண்டவரே வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா நீரங்களை நடப்பிக்கிறீர்கள். எங்களுடைய சொல்லுகளை நீர்தான் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர்கள். எங்கள் சொல்லுகளை நாவிலே நீதங்கதான் போடுகிறீங்களா ஐயா ராஜா ஆண்டவரே. முக சூத்திரம் ஐயா நாவியானவரே தேற்றரவாளனே ஸ்டாண்ட் பை ஆண்டவரே. ஹாலே லூயா. எங்களுக்குள் இருக்கிறவரே எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டவரே. ஹாலே லூயா. ஆவி மண்டலங்கள் இருக்க சகல ஆசீர்வாதங்கள்னாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே. அந்த கிருபி ஆண்டவரே அந்த ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே. முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ஆண்டவரே. முக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே அப்பா உடைய மகிமைக்கு புகழ்ச்சி ஒளிந்து போவதா ஹாலே லூயா. வாலிப பிள்ளைகள் உண்மை தேடுவார்களாக ராஜா ஹாலே லூயா. ஆண்டவரே அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்கள் காலங்களிலே நடந்த அந்த எழுப்புதல் அந்த மாற்றம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில வருவதாக ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. ஆண்டவரே அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைய பார்த்து திரும்ப வருவதாக தகப்பனே ஆண்டவரே. சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா ஹாலே லூயா ஆண்டவரே. முக்கு சூத்திரமையா. உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. உம் கிருபை பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஹாலேலூயா. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஹாலேலூயா பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஹாலேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் அவருடைய இரக்கத்தை பெற அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் சொல்லி வேதம் சொல்லுறது. அப்பா எங்கள் வாயில் வைத்திருக்கிற வார்த்தைகள் எங்கள் இதயத்தில போட்ட விதைகள் அப்பா முளைத்து ஆண்டவரே பயிராகி ஆண்டவரே தேவனே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவனே நிழல் கொடுக்க நீர் கிருபதாரும் ஐயா கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா வழிகளை திறந்து விடும் பாதைகளை திறந்து விடும் ஐயா எசப்பா ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் அப்பா. எங்களுடைய சித்தம் வேண்டாம் ஐயா உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஐயா. ஹாலேலூயா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் தேவா. என் சித்தம் அல்ல உன் சித்தம் தேவா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமானும் நீரே அடிமை நானே ஐயா. எஜமானும் நீரே அடிமை நானே ஐயா. எஜமானும் நீரே அடிமை நானே ஐயா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா. என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஹாலேலூயா. ஐயா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே காத்து நிற்கிறோம் ஐயா. நேர் ஆண்டவரே தேவனே தகப்பனே எங்களுக்கு முன்பாக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் எங்களை வழி நடத்தும். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன். கிருபாசனம் வந்திருக்கிறேன்.
1: ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கிறேன். உம்மிரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, மகா மகா பெரியது உம்மிரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹல்லேலூயா. நடத்தும் ஆண்டவரே, எங்களை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கரத்தை பிடித்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எங்களையும் எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பொருளாதார காரியங்களில் ஆசீர்வாதம் வருவதாக ராஜா, தடைகள் நீங்குவதாக, ஊழியங்கள் விஸ்தரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்தவனை பெருக பண்ணது போல் எங்களையும் பெருக்கமாக்கும் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன்.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய கர்த்தரண்டை துதி ஆராதனைகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நொலிக்கூடாக இணைந்து ஜபித்த ஒருவரையும், துதி ஆராதனையிலே பங்கு பெற்றிய ஒருவரையும் எங்களுடைய டீமிலிருந்து இணைந்து துதித்து ஆராதித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அதிகால வேளையிலே எழுந்து இந்த காரியங்களை செய்து கர்த்தரண்டை ஒப்புவித்து மீதியான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். நாங்கள் அறிவோம், அத்தோடு நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து பலகை பெருக பண்ணி கொண்டு வருகிறார். யாக்கோவிலே சொல்லப்பட்டது போல, யாக்கோவ் ஒரு சிறு பரிவாரங்களோடு போனான் வந்தான், ஆனால் 70 பேரோடு திரும்ப வந்தான். அப்படியாக பல்கை பெருக பண்ணுகிற கர்த்தர், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் இணைந்து துதி ஆராதனையிலடுத்து ஊழியரை வாழ்த்தி கொண்டு அவரையும் அவர் சபையையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பீஃபா ஃபுட்பால் காரியங்கள் நேரத்திலும் கர்த்தர் தாமே அவருடைய பிஸ்னஸையும் மிக ஆசீர்வாதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பாராக. இந்த ஜன நெரிசல் மத்தியிலும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். திரும்பமாக நாளை காலை வேளையில் அவருடன் சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அவரிடம் இருந்து விடைபெறுவோம்.
3: ஆமேன்.
2: நாங்கள் இணைந்து
0: உங்களோட
2: நிச்சயமாக கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இணைந்திருக்கிற ஊழியர்களை நல்லை வரவேற்போம். அதற்கு முன்னதாக நாங்களுடைய நாளுக்கான வசனத்து கூட கடந்து செல்வோம். தற்பொழுது இணைந்திருக்கிற ஒருவரையும் வரவேற்று கொண்டு அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த வசனங்களை எடுத்து வருவோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 17-18, ஏசாயா 40, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 John 1:2 அதிகாரங்களை வைத்து நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கானவற்றையும் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையில் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் இந்த வசனம் புறப்பட்டு செல்கின்ற பொழுது ஒரு வசனம் அவர்களை விடுதலை ஆக்கும். ஆமேன், ஆமேன். இன்று 16 ஆறாம் மாதம், 16 ஜூன் மாதம், 16 ஆனி மாதம், 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் அமைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:04. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த நாளையும் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன், ஆமேன். உங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு சௌரி ஜானட் அவர்கள் இந்த நாளில் பிரான்சிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாஞ்சியோடு பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் ஜீவ வார்த்தைகள், நற்சிந்தனைகள், வாக்கு தத்தங்கள், ஜீவ மன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜனட் இன்றைய நாளே இணைய முடியுமா, அல்லது சௌரி டோலி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார், நீங்களும் இணைந்து உங்களுடைய அங்குள்ள நிலைமை எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் கத்தர் உங்களை இந்த இரவு நேரத்திலும் எனக்கு விருப்பம் இல்லாத காரியம். பகலிலே பயணம் என்பது இந்த நாட்களிலே கஷ்டமான காரியம். இரவு பயணத்தை கூடாக கத்தர் உங்களை பிரான்ஸ் தேசத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார், பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம். நீங்கள் இணைந்தபடியால் எங்களுக்கு தெரிகிறது பாதுகாப்பாக கத்தர் கூட்டி சேர்த்திருக்கிறார். அங்கே இருக்கின்ற ஊழியங்களையும், கத்தர் செய்யப்போகிற ஊழியங்களையும் கத்தர் விடுதலை ஆக்க வேண்டும், கத்தரண்டை அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த வாஞ்சியோடு இணைந்திருக்கிறீர்கள், சென்றிருக்கிறீர்கள். அந்த வழியை கத்தர் வழி நடத்துவாராக. சௌரி டோலி அவர்கள் உங்களுடைய மைக்கை எடுத்துக்கொண்டு தொடருங்கள், கத்தர் வழி நடத்துவாராக.
3: நன்றி இயேசுவே, நன்றி. இந்த கால நேரம் அப்பா உங்களோட சமூகத்தில் வந்து நிற்பது எவ்வளவு இனிமையா இருக்கிறது அவனுடைய அப்பா. இந்த கால நேரம் அப்பா தாகத்தோடு வந்து மற்றவங்கள் காவணி ஜபிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்ட அப்பா கவனமாக நீங்க கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய வேலையை செய்து அப்பா உங்களுடைய ஊழியத்தை நடத்துறவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் ஜெபிக்க வருகிறவர்கள் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்புங்க, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே அப்பா. சிஸ்டர் பாஸ்டர் நயோமி அவர்கள் ஆண்டவரே அவர்களது ஊழியத்திலையும் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் கூட இருந்தாண்டவரே அவர்களுக்கு தேவையான உதவியிலே கொடுத்து அவங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அந்த சபையையும் அவர்கள் செய்த நித்திய வெளிச்சத்துல செய்யற இந்த சங்கம வானொலியில செய்யற ஊழியத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. உண்மையுள்ளவர்களை நீங்க அப்பா உங்களோட பரிசுத்தமான அலங்கரித்தால அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் கத்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து சங்கீதம் 14:5 கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமேனப்பா. நீங்க எங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்குரியவர்களாக எங்களை மாற்றுவதற்குமே எங்களை அழைத்தீர்கள். நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. யாவரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட வாக்கு தத்தத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கும் உங்களோட வல்லமின்ற கிரியைகளை காண்பிப்பதற்குமாகவே அப்பா நாங்க எங்களை தாழ்த்தி உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த இறுதிய சிருஷ்டி உங்களுடைய எங்கள் இருதயத்தில் அப்பா சுத்தமுள்ள ஆவிய சிருஷ்டியும் ஆண்டவரே அப்பா எங்களை விட்டு அப்பா விலகாமல் இருதயத்தின் தேவனே, என் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிதான அன்பு, புதிதான ஜப ஆவி ஆத்மா பாரங்களை கொடுத்து புதுப்பியும் ஆண்டவரே அப்பா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தந்தரும். அப்பா தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்கு மட்டுமில்ல வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒரு உற்சாகமான ஆவியை இந்த காலை நாலு நேரம் கொடுத்து காலை நேரம் கூட பரிசுத்தமான வெள்ளம் இருந்த ஆவியின் மூலமாக நிரப்பி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக என்று கூறி இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நான் நன்றி செலுத்துறேன். நாங்கள் கத்தருக்கென்றுதான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கே நாங்கள் இந்த நேரம் இந்த காலை நேரம் வந்து அவருடைய முகத்தை தேடி அவருடைய திருப்பாதத்தை நம்பி வந்து நிற்கிறோமானபடியா இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு யாவருக்கும் ஜெபிப்பதற்கு வந்து கத்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நான் முதலாவதாக வினு அவர்களே வரவழைப்போமாக. சிஸ்டர் ஜெனட் இருக்கிறாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க டயர்டா இருப்பாங்க. அவங்களை நான் இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு விடுதலையை கொடுப்போம் அவங்களுக்கு. ஆனா இருந்தாலும் கத்தருடைய கிருபை மூலமாக அவங்களை கொண்டு வந்து எங்கள் மத்தியில் நிலை நிறுத்தி வைத்திருக்கு நன்றி செல்கிறேன். இப்ப சிஸ்டர் ஜென் வினு அவர்களை வரவழைப்போமாக. பேசலா சிஸ்டர். ஆமே பிரேசுலா சிஸ்டர், நன்றி. இந்த காலை நேரம் நீங்க இந்த உலகம் எங்கும் கத்தருட ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவியை கத்தருடைய மகிமையை காணக்கூடியதாக கத்தர் ஒவ்வொரு மக்களுக்களையும் ஒரு அற்புதமான கிரிகைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிங்க சிஸ்டர். அவருக்கு அந்த பரிசுத்தமான ஆவியை அவருடைய அவங்களோட உள்ளத்துல உணரக்கூடியதாக அறியக்கூடியதாக ஒரு தெளிந்த புத்தியை கத்தர் கொடுத்து அவர்களை கத்தர் அவருடைய மின்ன அதிகமாக இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க ஜெபிங்க எல்லா மக்களுக்காக. நன்றி.
0: ஆமா ஆண்டவரே, மகாண்பம் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் இன்றவனே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக அன்பிற்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, ஜீவனோட ஜீவனை காத்தீங்களே, ஜீவனோடு எழுப்பினவரே, ஜீவனை இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை காத்து நடத்துகிறவரே நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் எத்தனையோ இன்னல்கள் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை நோக்கி எங்களை ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்பா எங்களை எங்கள் பெயர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவர், எங்கள் ஜெபங்கள் அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உருவிசை மன்னித்தேன் தேவனே. கர்த்தாவே நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக எப்போதும் திகழ்ந்திருக்க எப்போதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து உம்மை போற்றி உம்மை நீர் பரிசுத்தர் என்று அறிகிற அறிவை எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே எங்களை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. சத்ருவானவன் இப்போ வகைதடி எங்கே எங்களை வீழ்த்த பார்க்கிறான் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவர். தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விற்கப்பட்டு போவதில்லை என்று ஆவியானவரே நீங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம் தேவனே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் வெக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே எல்லா தீங்கு நின்று எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக உமக்கு பிரியமானதாகவும் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உலக ஆசைகள் உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை வெறுத்து ஆண்டவரை எதிர்த்து நடக்கிற பிள்ளைகளாக தகப்பன் எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அநியாயங்களில் அக்கிரமங்களிலும் ஆண்டவரே ஆவியானவரே நாங்கள் ஒத்து போகாதபடி தகப்பனை நீதியாகவும் நீதியின் தகப்பனின் பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்க எப்போதும் தகப்பன் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆஜா. கர்த்தாவே நீங்கள் எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்பா நீதி உள்ள பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, அக்கிரமத்தை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, சத்துருவானவன் அப்பா அப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா வீழ்த்தி போட வேணும் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை அப்பா தகப்பனை உழ்த்தி அப்பா தீய வழிகளை செல்ல ஆண்டவரே சத்ருவானவன் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அப்பா கர்த்தாவே வகை தேடிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் விற்கப்பட்டு போகாதபடி அப்பா தகப்பனே, இப்படியாக அப்பா சத்ருபானன் பிடியில் சிதறுண்டு போகாதபடி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த அப்பா இந்த சங்கம வானொலியும் கூட தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடும், உம்முடைய நாமம் மகிமைப்படவும் நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களின் காதுகளிலும் என் தகப்பனே இந்த ஒலி கேட்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரும் இதைய கேட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஓடோடி தொழுகவும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உலக ஆசைகள் எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ எத்தனையோ புதுவிதமான காரியங்கள் அப்பா வந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா சத்ருவானவன் பிடியில் இப்படியான காரியங்களில் அப்பா திசை திரும்பி போகாதபடி தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் வருகிற வேளை ஆண்டவரே எங்களை நான் அறியேன் மகளே மகனே என்று சொல்லாதபடிக்கு தகப்பனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைத்து உம்முடைய அணைப்புக்குள்ள உம்முடைய போர்வைக்குள்ள வைக்கும்படியாக தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடு நடக்கேன் தேவனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா நோயினால் வேதனையோடு அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ சிறு பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ வயோதிபர்கள் ஆண்டவரே வேதனையோட தத்தளிக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான இந்த நோயாளர்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இவர்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே, இவர்களுக்கு நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் நோய்களை குணமாக்க வல்லவராய் இருங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய திருப்பாதத்திலே அப்பா ஒவ்வொரு நோயாளரிடம் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓடி வர, உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே. நீங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அறியாமல் நடக்கிற சகல பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒருவிசை மன்னித்து ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இன்றைய நாளிலும் தகப்பனே இந்த வானொலியை நடத்துகிற அப்பா இந்த சகோதரனோடும் இந்த குடும்பங்களோடு கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே அப்பா இப்போதும் ஆண்டவரே இதை நடத்துகிற அந்த டோலி சிஸ்டரோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பத்தை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, சுகப்படுத்தி எல்லாவித தேவைகளையும் சந்தித்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே ஜெனிட்டக்காவோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து அப்பா போக்கிலும் மரத்திலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே என்னென்ன தேவைகள் என்னென்ன இருதயத்தில் இருக்கிறது என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தித்து அப்பா எல்லாவித சுகத்தினாலும் பலத்தினாலும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்துல எங்களை ஒவ்வொருவரையும் என்னையும் என் மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மின்று மின்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகமே எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்தின் அதிகமாக உங்களையும் உங்களுடைய மகளையும் சாரி மகளையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. சாரி என்ன மன்னிக்கவும், நான் பாஸ்டர் அஜயா முதல் கூப்பிடாமல் கூப்பிட்டே இருந்தாலும் நன்றி பாஸ்டர். என்னன்னா நாங்க பாஸ்டர்ஸ் மாற கனம் பண்றது கத்துறது சித்தமா இருக்கிறது, அதுபடியா அவர்களுக்கு நாங்க முதலிடம் கொடுப்பது அது கத்தருக்கு பிரியமாயும் இருக்கும், அது எங்களுக்கு நாங்களும் வர ரெஸ்பெக்ட் பண்றதாக இருக்கிறது. அதுபடியா மன்னிக்கவும் பிரேசலா பாஸ்டர் ஆண்டன் ராசன பாருங்க உங்களோட கத்தர் கர்த்தோட சித்தத்தின்படி நீங்க வந்து சபை எல்லா சபைகளுக்குள்ளையும் கர்த்தர் ஒரு இந்தியா ஜெர்மனி நார்வே கனடா பாகிஸ்தான் எல்லா ஸ்ரீலங்கா எல்லா இடங்கள்லேயும் கர்த்தோட சபையில் சபையில கர்த்தான ஒரு எழுப்புதலை கொடுக்கணும்னு ஜெபிங்க பாஸ்டர்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், கேருவீன்களுக்கும் சேராமீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்யற எங்களுடைய தேவன் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார், நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறீர். ஆவியானவரே நீர் எங்களுடைய ஒவ்வொரு தேசங்களிலேயும் உள்ள சபைக்கு நீர் தலைவராக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து கொண்டு உமக்கு துதி கட மகிமையை செலுத்தி ஆண்டவரே அந்த அந்த ஒவ்வொரு சபைகளும் இந்த உலகத்தில் உள்ள சகல சபைகளும் உமாக்க பிரியமாக நடக்க உம்முடைய வசனத்தின்படி நடக்க இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் காடைகளை அன்று அனுப்பினது போல இந்த கடைசி காலத்தில எழுப்புதலை நோக்கி ஒவ்வொரு சபைகளிலேயும் உம்முடைய காடைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள பல மக்கள் இந்த காலங்களில உம்முடைய அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், உம்முடைய அறிவை கொடுக்கும்படியாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சபைகளுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள சபைகளுக்கு போய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கிருபை செய்வீராக. மதங்கள் வாழுகிற வாழ்வு ஒரு அடிமைத்தன வாழ்வு என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள செய்வீராக. ஒன்றானமைத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எரேமியா 10:10 நீர்தான் ராஜாதி ராஜா, நீர் வாழுகின்ற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று வேதாகமன் சொல்லுகிறது. என்னை விட வேறு தேவர்கள் இல்லை, வேறு வணக்கங்கள் இல்லை என்று உம்மை நீர் பல இடங்களில வேதாகமத்தில சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காலங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனை அறிந்து அறிந்து ஒரு எழுப்புதலை காண நீர் அந்த ஒவ்வொரு மக்களோடும் ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த காலம் குறுகியதாக இருக்கிறது, இந்த காலத்துல நீர் யார் யாரை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக ஆண்டவரே சில நாடுகளில் வெளி ஸ்ட்ரீட்டில உம்மை தேடுகிற மக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேசங்களிலேயும் வேதாகமம் பரவுகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிகளை அதிகரித்து மக்கள் முழங்காலில இருந்து ஸ்ட்ரீட்ல ஜெபிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நகோமை சிஸ்டருடைய சபைக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறேன். அந்த மகள் அந்த நகோமி சிஸ்டரையும் எலிசா லோகனும் ஒரு அருமையான தாழ்மை உள்ள பாஸ்டராக அந்த ஊழியத்தை செய்கிறவர். ஆண்டவரே அந்த அந்த சபையை நீர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக புதிய ஆத்மாக்களை கொடுக்கும்படியாக ஒரு எழுப்புதலின் எழுப்புதலுக்காக மக்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அந்த சபையோடு இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஒரு எழுப்புதல் சபையாக மாற்றும்படியாக ஒவ்வொரு சபைகளையும் உலகத்தில் உள்ள அத்தனை சபைகளையும் ஒரு எழுப்புதல் சபையாக மக்கள் எழும்பி பிரகாசி இதோ ஒளி வந்தது உம்முடைய ஒளியை ஒளியை ஒவ்வொரு சபைகளிலே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு மதங்களில் உள்ள மக்கள் ஒவ்வொருவருடைய மனதுகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், மனிதர்கள் தற்பிரியரும் பணப்பிரியரும் விவாக வாழுகிற வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்களில் உம்முடைய குணங்கள் உம்முடைய 9 விதமான கனிகளையும் அன்பு சமாதானம் சந்தோஷம் 9 விதமான கனிகளையும் கொடுத்து அந்த சபைகள் ஒவ்வொன்றையும் நீர் எழுப்புதலுக்கு ஏற்ற சபையாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இவரே இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜன சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜனசிஸ்டர் போகிற காரியத்தில நீர் கூட இருந்து அந்த மனதின் வேண்டுதல்கள் உமக்கு பிரியமாக அந்த இடத்துல பல மக்கள் ரட்சிக்கப்பட நீர் இந்த அழைத்து என்னது நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு அழைத்து சென்றோ அந்த நோக்கம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க மக்கள் ஜனசிஸ்டர்லையும் குடும்பத்திலையும் உண்மை காண நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக கணவனுக்காக மகனுக்காக மகளுக்காக ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய குடும்பமாக பரிசுத்தமாக ஆராதிக்க நீர் பொருட்படுத்த அந்த ஒவ்வொரு ஆராதனைகளிலேயும் உம்முடைய அபிஷேகம் தங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து குடும்பத்தோடு கூட இருந்து அவருடைய மகன் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீர் மகளை எடுத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நான் செலுத்துகிறேன். தொடர்ந்து வார்த்தைகளை கொடுத்து ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக இந்த ஊழியத்தில் இன்னும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ஃபயர் இந்த வானொலி கூடாக போகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் ஆவியினாலும் இணைந்து கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உம்முடைய வார்த்தை கிரியை செய்கிறதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவுக்கு உண்டாக போகிற வார்த்தைகள் அந்த ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் அந்த குணமாக்குற வேலைகளை அந்த ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மக்களுக்கும் செய்துவிட்டுத்தான் திரும்பும் என்று உடைய வார்த்தைப்படி அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நன்மையான இவுகளை பரிபூர்ணமான வரங்களை கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் ஒரு மன மாற்றத்தை இறுதிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மத மாற்றம் அல்ல இது, மன மாற்றங்களை ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொரு மக்களிடத்திலையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு விசுவாசிகளுக்காகவும் தட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் பாவத்தை பாவத்தை வெறுக்கிற வார்த்தைகள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு மக்களும் பாவ மன்னிப்பை பெற்று அந்த ஒன்றான மைத்தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள இரட்சகர் தட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கடைசி காலத்தில் மதம் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மதத்திலும் உள்ள மக்களுக்கு சொல்லுங்கள் என்று எரேமியா 10:11 சொல்லி இருக்கிறீரு. மதம் ஒரு வாழ்வில் அது நரகம் என்பதை அறிந்து கொண்டு யோவான் 14:6 நானே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்பதில் ஒவ்வொரு மக்களும் கலந்து கொள்வார்களாக. ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. நீங்க காலையும் மாலையும் ஒரு நிமிடமும் வந்து தங்கமானவனை நித்திய வெளிச்சத்துல உங்களுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இன்னமும் கத்தர் உங்களுக்கு என்ன புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட ஊழியத்திலையும் உங்களோட தேவையிலையும் கத்தர் சந்தித்து உங்கள் மென்மேல்வாக உங்களை ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமே.
4: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ எவரிபடி.
3: ஆமேன். காட் பிளெஸ் யூ பாஸ்டர். ஆமேன். இப்போ நாங்கள் சிஸ்டர் ஐரீன் அவர்களை வரவழைப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஐரீன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். நீங்க இந்த சபையில இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியத்துல கத்தர் மென்மேலமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். கத்தர் அந்த தரிசனத்தை கொடுத்து இந்த எனக்கு எங்களை நாங்க பார்க்காதவர்கள் எல்லாரும் கத்தர் கொண்டு ஊழியத்துல கொண்டு வச்சு எங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியா நீங்க அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிற ஊழியங்களுக்கும் ஜெபித்து கத்தருக்கு கத்தருக்கு ஊழியம் செய்யற இப்பொழுது வந்திருக்கிற ஊழியக்காரர் யாவரிலும் கத்தர் பெரிதான கிருபையும் அவருடைய தேவையிலையும் சந்தித்து இன்னும் அபிஷேகத்தை கத்தர் இந்த ஊழியங்கள்ல கத்தர் நடத்தவனும் சொல்லுங்க ஜெபிங்க சிஸ்டர்.
5: ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா அந்த புதிய நாளை காண கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

0: தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அன்றைய நாளிலே நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேகரை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெப வேலையை கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாளை எடுத்து நடத்துகிற அப்பா சகோதரனை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவரை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. அதில் ஊழியம் செய்யற கர்த்தாவே அன்றைய நாளிலே வந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பேரு பேராக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேக தேவைகள் இருக்கும், ஆனாலும் சொல்ல முடியாத சூழ்நிலையிலே இருப்பாங்க தகப்பனே. ஆனாலும் கூட தேவன் நீங்க உள்ளான உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஐயா நீங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளையும் அறிந்து எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இரண்டு நாட்களையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த நாளை ஒரு பிரயோஜனமுள்ள நாளாக மாற்றி கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. அந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா அநேக தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தாவையும் ஆராதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இணைப்பிலும் கூட வந்து ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லசனவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பாஸ்டர் கூட ஒப்பு கொடுக்கிறேன். அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சபை ஊழியங்கள், சபையின் தேவைகள், விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். எல்லாருடைய குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் வாழ்த்தியுமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சிஸ்டர். கர்த்தருங்க கூட இருப்பாராக. உங்களையும் கூட குடும்பத்தோடைய தேவையை கர்த்தர் சந்தித்து உங்களையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி,
0: ஆமென், ஆமென். நன்றிமா, உங்களையும் கூட ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமே, நன்றி, நன்றி, நன்றி சிஸ்டர். இப்பொழுது இப்ப கான்சி அவர்கள், எனக்கு சரியா தெரியுதுல்ல, கான்சி அந்த நினைக்கிறேன் சிஸ்டர். கான்சி
0: கான் சிஸ்டர் இல்ல சிஸ்டர்ங்க,
2: சிஸ்டர் நிர்மலா மாதிரி
0: நிர்மலா இருக்கிறாங்க.
1: ஓகே நிர்மலா, ஓகே நன்றி சிஸ்டர் நிர்மலா. ஓகே வாருங்கள் வந்து இந்த வியாதிப்பட்டவர்களுக்காண்டி ஜபிங்க, அவர்களையும் மற்றது இந்த ஊழியத்துல பிளவீனமா இருக்கிறவர்களுக்காண்டி ஜபிங்க. கர்த்தர் அநேக வாலிபர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதுக்கு, அவங்க அதிக பேர் அந்த ஜாப் இல்லாமைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்காண்டி ஜபிங்க சிஸ்டர். சிஸ்டர் நிர்மலா,
3: துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் அது கிருபையினாலே எங்களை நீ நிறைத்து வழி நடத்துற உமது அன்பிற்காக சோத்திரம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசர் இனிமாய் கூட எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே, இந்த வேலையிலே கூட நாங்கள் வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் கர்த்தராகிய தேவன் ஒரே தகப்பனாக எங்களை இணைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போது நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த வேலையில கூட இயேசுராஜா கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரப்பா. இந்த ஒரே வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட அநேக விதமான வியாதிகள் மருந்துகள் காணக்கூட கண்டுபிடிக்காத நிலையில இருக்கிற வியாதிகள் அநேகமாயிருக்கிறதப்பா. வேத வசனத்தின்படி கொள்ளை நோய்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. கர்த்தராகிய தேவரீர், ஆண்டவரே, வியாதிஸ்தர்கள் மேலே நீர் அந்த நாளிலே கரங்களை வைத்து நீர் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர்.

0: இந்த நாளிலும் உமது கைகை போகவில்லை, கேட்க கூடாத பிடிக்கும் உடைய செவிகள் மந்தமாகவில்லை. அப்படியாக வியாதியஸ்தர்களின் எல்லா வியாதிகளையும் ஆண்டவராகிய தேவன் நீர் இந்த வேளையிலே வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமிய சுராஜா, வியாதியஸ்தர்கள் படுகிறதான வேதனைகள் ஆண்டவரே, அவர்கள் மருந்து மாத்திரைக்கும் வசதி இல்லாத ஏழைகள் அதிகமாயிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு எல்லோருக்கும் நீரே ஆறுதலும் தேர்தலுமாயிருந்து உம்முடைய கர்த்தாவே சோத்துரம் அப்பா. அனிப்பா இந்த கரத்தினாலே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி நடக்கிறவர்கள், கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு எந்த வெப்பா கொள்ளை நோயும் எகிப்தியருக்கு வரப்பண்ணின் எந்த கொள்ளை நோயும் நான் வர்ற பண்ணேன் என்று அப்பா நீர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிற தேவனா இருக்கிறீர். நீர் ப்ராமிஸ் காட் அப்பா. அப்படியாக இந்த வேலையில அந்த பேர்பட்ட வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வீட்டிலும் வெளியிலும் ஹாஸ்பிட்டலிலும் தங்கி இருக்கின்ற வேலையிலும் ஆண்டவராகிய தேவன் வல்லமையான வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் எல்லா வியாதியஸ்தர்களையும் இந்த நாள்ல ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. மக்கு சூத்திரம் மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த நாளில ஊழியர்கள் அநேகர் பலவீனமா இருக்காங்க அப்பா. உமக்கு சோத்திரம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ராஜா. அப்படியாக எந்தெந்த ஊழியர்கள் இந்த வேலையிலே வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய கர்த்தாவே சோத்திரப்பா. வியாதிகளை நீ பலவீனங்களை நீக்கி போடுவீராக அப்பா. சோத்திர ராஜா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்களே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. பலவீனன் நான் பலவான் என்று சொல்வான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும்படியாய் அந்த ஊழியர்களுக்கு நல்ல பலத்தை கட்டளையிடுக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. அப்படியாக கூட இந்த நாள்ல அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் நீர் சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் சத்துவத்தை பலன் சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே அப்படியாக எல்லா சோர்ந்து பலவீனத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்கு எல்லோருக்கும் சுகத்தை நீர் கட்டளை எடுத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக இந்த நாள்ல வாலிபர்கள் அநேகர் கர்த்தாவே வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சோம்பேறியாக இருக்கிற காரியத்தை தேவன் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை, அப்படியாக சரியான வேலை கிடைக்கவில்லை என்று சரியான வருமானம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே நீர் இந்த வேலையிலே கர்த்தாவே அவர்களுக்கு எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா. ஏற்ற வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளையும் அப்பா இது ஒரு பிள்ளையும் ஆண்டவரே சோம்பேறியா இல்லாதபடி காண்டவரே அவர்களுடைய காரியங்களிலே கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நல்ல உத்தியோகங்களை கொடுத்து உயர்த்தி சமுதாயத்திலே அவர்கள் நல்லபடியா வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலைகள் கிடைத்து சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் வேலை இல்லாத நிலையிலே, பணம் இல்லாத நிலையிலே அவர்கள் தவறான வழியிலே போய் திருடுவதும் வேறு வேலைகளை செய்வதிலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலை ஆக்கி பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்றபடி வாலிபர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை எல்லாம் தேவன் விலக்கி போட்டு நல்ல உத்தியோகங்களை கொடுத்து வருமானங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆக கூட ஒரு விசை ராஜா சங்கம ஊடகத்தை முத கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவ தாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்திலே கூட ஆண்டவரே யாரானா பலவீனத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலவீனத்தை எல்லாம் எடுத்து போட்டு பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டப்பா. அப்படியாக வியாதிஸ்தர்களின் வியாதி எல்லாம் கூட சுகமாக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக இவர்களுடைய குடும்பங்களிலே இப்பேற்பட்ட குறைபாடுகள் இருந்தால் கர்த்தர் நிறைவான தேவன், நீர் நிறைவானவர், வரும்போது குறைவானதெல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ தாசர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம். இந்த ஜபத்தை தொகுந்து வழுகிறதான ஆண்டவரே, டாலி சிஸ்டரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இன்னும் மென்மேலுமா ஆசிர்வதிங்க, மகளோடு அப்பா இருங்க. மகளுடைய கணவனையும் மகனையும் தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜானட்டை கூட ஒப்பு கொடுக்குறப்பா, சகோதரியும் கணவனையும் அப்படியாக மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க இங்க போய் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல உமது பிரசன்னம் உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. போன காரியங்கள் எல்லாம் வெற்றி கரமாய் செய்து அவர்கள் நல்லபடியா சுக பலத்தோடு திரும்பி தேசத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்கா இவக்கு நன்றி ராஜா. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஒருவர் பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீங்க அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ், உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகளையும் மகள் குடும்பத்தையும் மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஞாபற்றியும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி. ஆமேன். காடானாலும் மேடானாலும் கத்தருக்கு பின் செல்வதற்கு கத்தருங்களுக்கு தந்த இந்த தரிசனத்தை நாங்கள் இழக்காத வண்ணமாக கலப்பியில் கை வைத்துட்டோம். நாங்கள் திரும்பி பார்க்காத வண்ணமாக எங்களையும் உங்களையும் கத்தர் மென்மேலமாக ஆசீர்வதித்து உங்களோட தேவையை சந்திப்பாராக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். பிளெஸ் யூ டு மா. காட் பிளெஸ் யூ டு.
1: ஆமேன். நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கொண்டு வந்து அவருடைய சித்தத்தின் படி நடத்துவதற்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்போது பிரதர் டொனால்ட் அவர்களே வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட்.
1: பேசலாடாமே. நீங்க அந்த இலங்கை தேசத்துல யாழ்ப்பாண பகுதி பட்டிகுலர் ட்ரிங்கமலி அப்படியான நியூரேலியா கேண்டி அப்படியான பகுதியில் கர்த்தர் வந்து ஒரு பெரிதான அந்த ஒரு அற்புதமான அந்த வல்லமை காணக்கூடியதாக ஒரு அந்த ஊழியங்களை நடத்துகிற மேல் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக பெல்லனையும் சத்துவத்தையும் கொடுக்கணும் என்று ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இல்லை இந்த கனடா தேசத்துக்கு வர்ற அந்த வாலிபர்கள் வந்து இப்பொழுது கண்ட்ராக்ட் ஜாப் வந்து அவர்கள் திருப்பி போகும்பொழுது ஒரு மகன் வந்து தற்கொலை பண்ணிட்டான். சோ அப்படியாக பணம் கொடுத்து வந்து கஷ்டப்படுற மக்களுக்குல கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு வேலியை போட்டு அடைத்து கியஸ்ட் போட்ட ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம். அதுக்கான நீங்க ஜெபிங்க பிரதர். கர்த்தர் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிங்க. நன்றி.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, இந்த தேவனே, இந்த பொன்கோளை உம்முடைய பாதத்தில் வைக்கணும்ப்பா. தேவனே, இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா. தேவனே, அந்த தேசத்தின் வான மண்டலங்களில் இருந்து கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியல் நிர்மூலம் அன்று சேர்ந்து போவதாக. அந்தகார இருளின் ஆவியல் இலங்கை தேசத்தில் உள்ள தேவனே ஒவ்வொரு பகுதிகளையும் விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாழ்ப்பாணத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா. பிதாவே தேவன், பட்ட கிளப்பு தேவனே பிதாவே, கண்டி நிவரேலியா ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவனே அப்பா கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியல் வெளியேறுவதாக. இடங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே அங்கு செய்கிற ஊழியக்காரரை பொறுப்படும் அப்பா. அங்குள்ள மக்களை பொறுப்படுங்க. கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே இவளை மூடிக்கொள்ளுங்கள் அப்பா. பிதாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, அந்த இடங்களிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மீதும் உம்முடைய கிருப உள்ள கரம் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜாவே. என் தேவனே, அங்குள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. பிதாவே, எல்லாருடைய மாம்ச கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள், உலக கிரிகைகள் தேவனே இந்த பகுதிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், செத்த பழிகளையும் தேவனே மன்னியுங்க அப்பா. இயேசு ராஜா, மன்னியுங்க. ஒரு விச இலங்கை மக்களுடைய பாவ சாப அக்கிரமங்களை மன்னியுங்க அப்பா. என் தேவனே, இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க என் தேவனே அப்பா. உம்முடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்படிந்த தேவனே இலங்கை மக்கள் அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கிருப செய்யுங்க அப்பா. பிதா, கிருப செய்யுங்க. ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, உம்முடைய ஆவியினாலே ஆகும் தேவனே.
3: உம்முடைய ஆவிய ஒற்றுமையா இந்த மக்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனே இந்த மக்களை கொடுங்களப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமான விடுதலையாக்கும் சொன்ன தேவனே சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த இலங்கை தேசத்து மக்களை ரட்சியுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்களப்பா என் தேவனே. ஓ கிருப செய்யுங்கப்பா, இந்த இடங்களில் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பிப்பேன் சொன்ன தேவனே அப்பா, இந்த பகுதிகளிலே தேவனே உம்முடைய நாமம் மகிமைப்பட அற்புதங்கள் அதிசயங்களை இந்த மக்கள் காண கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே நீங்கள் ஒருவரே என்று சொல்லத்தக்கதாக தேவனே பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு முன்பாக மக்களுடைய முழங்கல்கள் யாவும் முடங்கவும், நாவுகள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தரென்று அறிக்க பண்ணவும் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதா, கிருப செய்யுங்க. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிவதாக என் தேவனே புதிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதாவே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவனே இலங்கை தேசத்து மக்கள் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நீங்களே இலங்கை தேசத்தை நம்முடைய வார்த்தையிலே கட்டுங்கப்பா. சத்திய வார்த்தை இலங்கை தேசம் அங்குமுள்ள பகுதிகளும் உம்முடைய வார்த்தையினாலே நிரம்ப சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதா. அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்களப்பா பிதா, தேவனே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புங்கப்பா இலங்கை தேசம் எங்கும் அப்பா பிதா. நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதவனே. கண்ட அதேசத்திலே வந்திருக்கிற தேவனே பிதாவே, அங்கு வேலை கண்டு வந்தவர்கள் தேவனே பிதாவே, அகதியாய் வந்தவர்கள் தேவனே திருப்பி அனுப்பும் பொழுதப்பா தற்கொலை செய்கிற காரியங்களை பாக்குறீங்களா ஐயா இயேசு ராஜாவே. திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா எல்லா கொலைவரையின் ஆவியல் தேவனே பிதாவே. ஓ தற்கொலையின் ஆவியல் இயேசு ராஜாவே, எல்லா அடிமத்தின ஆவியல் திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. ஒரு புதிய வாசலை திறவுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா, அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே. நீதியின் தேவனே நீங்கள் நீதி செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு தேவனே. நீங்கள் சொல்லாகும் கட்டட நிற்கும் அப்பா பிதாவே, தேவனே சட்டங்களை மாற்றி அமைக்கிற தேவனப்பா நீங்கள், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா பிதாவே, தேவனே தேசத்தனுடைய இருதயங்கள் சிந்தைகளை மாற்றுகிற தேவனப்பா பிதாவே, தேவனே இந்த பிள்ளைகளுக்காக மனதிறங்கப்பா பிதாவே. அதிகாரிகள் மத்தியிலே ஒரு தயவும் இரக்கமும் கிடைக்க கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அதே போல ஒவ்வொரு தேசங்களிலேயும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, திருப்பி அனுப்பும் பொழுதப்பா பிதாவே. தேவனே இந்த கொலை காரியத்திலே ஈடுபடாதபடி இயேசு ராஜாவே, தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை திறவுங்கப்பா, அடைப்பட்ட வாசல்களை திறவுங்க என் தேவனே பிதாவே. நீதி செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜாவே, தேவனே இவருடைய பாபச அக்கிரமங்களை மன்னியுங்க என் இயேசு ராஜாவே, மன்னியுங்கப்பா பிதாவே, மன்னியுங்க என் தேவனே. இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா இந்த பிள்ளைகளுக்கு. ஓ நன்றி என் தேவனே சோசனம், அப்படியாக தேவனே நீங்கள் செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா தேவனே. ஒரு ஆத்மா தேவனே உம்முடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது ராஜாவே, உலகம் முழுதும் நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன்னுடைய ஆத்மா விளந்தால என்ன பலன்னு கேட்கிறீங்களே ஐயா தேவனே. கிருப செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய கிருப உள்ள கரம் அமர்ந்திருப்பதாக. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு இருக்கிறாளோ இந்த பிள்ளைகள் தேவனே உம்முடைய கிருப உள்ள கரம் அந்த பிள்ளைகள் மீது அமர்ந்திருப்பதாக. இவடைய பலவீனத்திலே பலம் கொடுங்களப்பா தேவனே, இவடைய ஆவி ஆத்மா சரத்தை பரிசுத்த ரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஐயா இயேசு ராஜா. சத்திய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதப்பா, ஆவியும் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே. உமத கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறேன் தேவனே. நன்றி ராஜாவே, இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்கப்பா பிதாவே. சங்கம ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே ஜன சிஸ்டர் புறப்படுங்க தேவனே, செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. அதே போல் டொலி சிஸ்டர் புறப்படுங்களப்பா தேவனே, நம்ம சேர ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே, புதிய காரியங்களை செய்யுங்க இந்த குடும்பத்திலே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நீங்கள் இதயத்தை பார்க்கிற தேவனப்பா, இதயத்தின் வேண்டுகோளுக்கு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் பாதுகொடுங்களப்பா இயேசு ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்தத்தை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் மீட்டு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவருடைய எல்லைகளை பெரிதாக்குங்க, இவளை ஆசீர்வதியுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேனப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே
1: முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் இயேசுவின் நாமம் அப்பா. நன்றி நன்றி பிரதர், நன்றி கர்த்தர். நாம் மட்டுமே எல்லா இடங்களும் மகிமைப்படுவதாக. உங்களையும் கர்த்தர் உங்களோட தேவையை சந்தித்து இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக பிரதர்.
3: ஆமீன் ஆமீன். உங்களையும் அதே மாதிரி ஆசீர்வதிப்பாராக, அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
1: ஆமீன். நாங்கள் நன்றி நன்றி. இப்போது நாங்க யாரை நாம் ஜபிப்பதற்கு ஒரு பேர் தெரியுது, ஆனா எனக்கு அது கிளியரா தெரியுது இல்ல. வாட்ஸ்அப் கட் ஆகுது. நன்றி. யாரை நான் விட்டேனா பிரதர்? வயோதிபர் தனிமையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பெற்றோர்கள் அவர்களோட பிள்ளைகள் அவர்கள் தனிமையா விட்டு இப்பொழுது என்ன செய்யறாரு, கொண்டு போய் சீனியர் ஹோம்ல 65 ஆயின பிறகு கொண்டு போய் தள்ளி விடுறார்கள். சில பேர் அப்படி இருந்து தவித்து அவர்களை போய் பார்க்காமைக்கு தவித்துக் கொண்ட மக்களுக்களை கத்தர் மட்டுமே அவர்களுக்கு துணையா இருந்து காப்பதற்கும் அவர்களுக்கு கூட கத்தட கிருபை அதிகமாக கொடுத்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிங்க சிஸ்டர்.
4: அன்பான பரலோக பிதாவேயப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. இம்மட்டு நேரம் நீங்கள் கண்மணி போட பாதுகாத்தப்பா. இந்த யபத்துக்கு நீங்க இந்த இடத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரையப்பா, அப்பா உலகம் முழுவதிலும் அப்பா அதிகமாக அப்பா தந்தையப்பா வெளி நாடுகள்லேயப்பா 60 வயசுக்கு மேற்பட்டாலப்பா அவர்கள் வீட்டிலே வைத்திருப்பது இல்லையப்பா. அவர்களை கொன்று போயப்பா இல்லங்களிலே போட்டு விடுவார்கள், வீசி விடுவார்கள் அப்பா தந்தையப்பா. அப்படி இல்லாத படிக்கப்பா தகப்பனே 24 மணி நேரமும் கண்ணை மூடாமல் அப்பா அவர்களை பாதுகாத்து வளர்த்த தாய் தந்தையர்களே அப்பா, கடைசி காலத்தில் அவர்கள் பார்க்கணும் அப்பா. அவர்கள் பார்க்க அவர்களின் கடினமான இருதயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தந்தையப்பா. தந்தையே தசையான இருதயங்களை கொடுங்க அப்பா. தாயின் தகப்பனை நேசிக்க நேசிக்காமல் ஒருவர் இருந்தால் அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாதே தந்தையப்பா. தாய் தகப்பனை நேசிக்க கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களை இல்லங்கள் வழியே தள்ளாத படிக்கப்பா. வீட்டிலே வைத்து அவர்களை பராமரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா தந்தையப்பா. உலகம் முழுவதிலும் அப்பா ரோட்டிலே வீடு இல்லாமல் அப்பா ரோட்டில கூட அப்பா இருக்கிறார்களே தந்தையப்பா. எப்படியா இருக்கிற ஒவ்வொருவரை நீங்கள் அப்பா அவர்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து அப்பா அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாய் தந்தையர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. அம்மாவின் அப்பாவின் அருமை தெரியாதவர்கள் அப்பா இப்படி கொண்டே தள்ளிவிடுகிறார் தந்தையப்பா. அந்த அம்மாவின் அப்பாவும் அன்பும் இப்பா இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரியும் அப்பா அம்மான்ற எவ்வளவு அன்பு அப்பா உலகத்திலே அப்பா. அப்பாவின் இயேசப்பாவின் அன்பு அதை விட அதிகம் அப்பா. அதே மாதிரி அப்பா ஒரு தாயாலே கொடுக்க முடியும் அப்பா. தாயின் தந்தையரை நேசிக்கப்பா ஒவ்வொரு இருதயத்திலே நீங்கள் பேசுங்க தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா அவர்கள் வயோதிபர் ஆகிவிட்டால் அவர்களின் ஆலோசனை பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக தேவை என்றது அவர்கள் உணரணும் வேண்டும் தந்தையப்பா. நல்லது கெட்டதுகளப்பா இவர்கள் ஊடாக பிள்ளைகளுக்கு சென்றடையுமே என்றது அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அப்பா தேவ கைவிடாமலப்பா அவர்களை வீட்டிலே வைத்து பராமரிக்க ஒவ்வொருவற்றை இருதயத்திலே நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. நீங்கள் பேசுவதற்காக நன்றியப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. தகப்பனே அப்பா அம்மாவையும் அப்பாவையும் கைவிடாத இந்த உலகத்திலே எங்கேயுமே அப்பா தகப்பனே அவர் இப்படியான தாய் தந்தையர்களுக்காக அப்பா எந்த இல்லங்களும் அமைக்கப்படாமல் அப்பா அவர்களின் வீடுகளிலே அவர்களை வைத்து பார்க்க கிருப செய்யுங்கப்பா. அவர்களின் கண்ணீரப்பா பிள்ளைகளுக்கு ஆகாதப்பா என் தந்தையே. தாயின் கண்ணீரப்பா நாங்கள் சந்தோஷமாக ஒரு நேரம் சாப்பிட முடியாது என் தந்தையப்பா. அம்மா இல்லாமல் அப்பா தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் அறிகிற தேவாதி தேவனப்பா. அம்மாவின் அன்பு கிடைக்குமா என்று எங்கிறார்கள். ஆனாலும் அப்பா அம்மா இருக்கிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் அப்பா. தந்தையே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு தாய் தந்தையரே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஒருவரையும் அப்பா விட்டு விடாதபடியப்பா அவர்களை வீட்டிலே வைத்து அன்பாக அவர்களை பார்த்து தந்தையே அப்பா அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்து கொடுக்க அவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசினதற்காய் நன்றியப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை தேவையிலையும் சந்தித்து உங்களுக்கு ஊழியத்திலையும் இருந்து கர்த்தர் உங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. நாங்கள் யாரும் கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்கள் யாவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தர் மட்டுமே. நானும் சிறிய ஜபத்தை ஜபித்து விட்டு முடிக்கிறேன். யாராவிலையும் நாம்படி வேற யாரும் இருக்கிறாளோ ஜபிப்பதற்கு ஒரு உதயம் காணையில இருந்தாலும் நன்றி நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா யாவரையும் நீங்க ஒரு சித்தத்தின்படி கொண்டு நடத்துற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா நான் மகேந்திரன் ஐயாக்கான வருகிறேன். வார்த்தையின் வெளிச்சத்தை நடத்த போற அவர்களுக்காண்டவரே நீங்க அதிகமான ஊழியர்களை கொண்டு சேர்ப்பதற்கு நன்றி செலுத்துற அப்பா. நான் அருந்ததிக்கான ஜபிக்கிற அந்த ஊழியத்துல வந்திருந்த புதிதான ஊழியக்காரர்களுக்காண்டு ஜபிக்கிற அப்பா. அவர்கள் அப்பா இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்ன அதிகமாக உங்களை வெளிப்படுத்தலை கொடுத்து ஆவலோடு வந்து நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துல பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கான வருகிறன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. இன்றும் உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே அணுகிற அனைத்து வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஊற்றுமையா ஊற்றுமையா உங்களுடைய அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி அப்பா உங்களோட வல்ல இருந்த கரத்தை அப்பா நீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மாலை நேரம் நடக்க போற கூட்டத்துக்கான இந்த காலை நேரத்தில் அப்பா எல்லா என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அது யாவற்றையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். செய்யற இந்த ஊழியத்தில் ஆண்டவரே பெல்லன் வேணும் ஆண்டவரே அப்பா. சோர்வடைகிற நேரங்களும் உண்டு ஆண்டவரே அப்பா. நீங்க சிலுவைக்கு செல்லும் பொழுதப்பா எவ்வளவு மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னை விலகேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய பலவீனங்களை எல்லாற்றையும் எடுத்து விட்டாண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அப்பா இந்த உங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த ஊழியத்தை திறந்து கொடுத்து அவர்களையும் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களையும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற மகன் மகள் பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைகளும் மறைத்து வைங்க ஐயா. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே உங்களோட வார்த்தையில அவர் மூலமாக சின்ன பிள்ளைகள் மூலமாக அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சில நேரம் கர்த்தர் பிள்ளைகள் மூலமாக எங்களோட பேசுவதுண்டு. எனக்கு சில நேரம் இந்த மகன் மூலமா கர்த்தர் பேசுவதுண்டு. அவர் கர்த்தருக்குள்ள அதிகமா இல்லாம இருந்தால் கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எங்களையும் வழி நடத்துறதுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காண்டி வருகிறேன் அப்பா. ஒரு மகன் மகளுக்காண்டி வருகிறேன். அவர்களையும் ஆண்டவர் உங்கள் ஞானத்தினால நிரப்புங்க அப்ப. அப்பா தேவன் அவர்களுக்கு பயம் உள்ளவை கொடாமல் மேலான அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக உங்களை தெளிஞ்ச புத்தியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறதையா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா துக்கத்துல காவலையில மூழ்ந்து இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. அப்பா யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இந்த கால நேரம் ஆண்டவரே இங்க நாங்க உங்களோட பாதத்தடியில வந்து தந்த அந்த கிருபை காணி நன்றி செலுத்துறேன். நாங்க ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்குள்ள அதிகமான ஊழியக்காரர்கள் எழுப்பி அதிகமான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று என்னை தாழ்த்தி என்னையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கென்று ஊழியம் செய்வதற்காக என்னை பிரித்தெடுத்த உங்களோட கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாங்க பிரதர் லெஸ்லியிடம் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே. அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி நன்றி. நாங்கள் சிஸ்டர் ஏமிக்கா வண்டி கத்தர் உங்களோட கூட இருப்பாராக. இப்பொழுது நீங்க சிஸ்டர் ஏமி, நீங்க இந்த உலக பங்கு கத்தட அந்த அவருடைய ஆதி அன்பை கத்தர் எல்லா மக்களுக்களையும் கொடுக்க வேணும். அந்த ஆதி அன்பை அந்த இழந்து விடாத வண்ணமாக கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு ஜெப ஆவியையும் ஆத்ம பாரத்தையும் கத்தர் யாருக்களையும் கொடுக்க வேணும் என்று நீங்க ஜபிங்க சிஸ்டர். எல்லா மக்களுக்களும் கத்தர் கொடுக்க வேணும் என்று ஜபிங்க. நன்றி.
6: சோத்திரம் கத்தாவே. நன்றி தாப்பனே. இந்த நாளுக்காக சோத்திரம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஒவ்வொரு ஆதி திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபைகளிலே மக்கள் தேவ அன்பினால் நிரம்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய அன்பை காண வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியத்திலே ஆந்தவரே சுவாமி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜெனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் சோத்திரம். அவர்கள் சென்றிருக்கிற இடங்களிலும் அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி சுகப்பல் ஆரோக்கியத்தோடு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி டாலிசிஸ்காய் கணவருக்காய் மகனுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரிக்கு கொடுத்த இந்த ஞானத்துக்காய் இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவரே இந்த ஜப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் எங்களுக்கு சோத்திரம். இந்த புதிய நாளிலும் அப்பா பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவர்களோடு இடைப்பட்டு நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அவள் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். அவளுடைய பொருளாதார தேவைகளே கூட இருக்க ஜபிக்கிறோம். குடும்பத்திலே ஆண்டவரே சுவாமி உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா. அவருடைய ஊழியங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பிரதர் டோனாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியங்கள் குடும்பத்தார் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவருடைய தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலேயும் ஜேசப்பார் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம். அந்த மக்கள் மனம் திரும்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா சகோதரி தயாவுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கூட இருந்து பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவன் அதுக்காய் எங்களை துதிக்கிறோம். உங்களை சோதிரிக்கிறோம். சத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நவமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாச எலிசா லோகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் மாகாண்டவரே இந்த ஜூம் பிரியா மீட்டிங்குக்காய் சோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே தாயார் ராஜாமாவை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகள், துதிகள், சாட்சிகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆண்டவரே அவதரப்புகின்ற தேவ செய்திக்கா எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் தாயார் குலேந்திரன் அம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகளை சந்ததியாக நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் இந்த புதிய நாளிலும். அதே போல ஆண்டவரே புதிதாக இணைந்திருக்கின்ற அந்த சகோதரி அருந்ததியையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள், குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஊழியர் சுசேஷரின் பானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை மாசுபதித்து அவருடைய ஊழியங்கள் எல்லாம் இன்னும் பழகி பெருகும்படியாய் அவர் தருகின்ற வசனங்கள், வாக்கு தத்த வசனங்கள், தெவ்வ செய்திகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே ஐரீனுக்காக வருகிறோம், சாதரி ஐரீனை ஒப்புக் கொடுக்கிறோம், சாதரி கான்சியை ஒப்புக் கொடுக்கிறோம், சாதரி ஜான்சி ஆண்டனை எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சாதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவளுடைய தேவைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி அப்பா சங்கமம்பான சாபகர் தேவ ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகின்ற இந்த சம்பர நாட்களிலும் ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து நீங்கள் வழி நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக இவளுடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே இந்த வேலை இடத்திலே எல்லோரும் ரட்சிக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே யாருக்காவது சரீர பலவீனங்களோ கொள்ளை நோய்களோ ஆண்டவரே பரவாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். தக்ஷாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ருமானா என்ற சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தில் முரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளையை பொறுப்பேற்று எல்லா காரியத்திலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையா வளர்ந்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களை பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன் சிஸ்டர். எப்படி உங்களை நான் மறக்கிறது? ஜெபாவில அந்த ஜெபத்துல இருந்ததுல எனக்கு உங்களோட பேரை நான் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. மன்னிக்காம இருந்தாலும் நன்றி சிஸ்டர். கத்தரங்க கூட இருந்து எல்லா நேரத்திலையும் நித்திய வெளிச்சத்திலையும் பகிர்ந்து கொடுப்பதற்கு வார்த்தையை வந்து ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுக்கான நன்றி சிஸ்டரும் கத்தர் நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. உங்களை எங்களுடைய குடும்பத்தோடைய தேவைகளையும் கத்தர் சந்தித்து யாரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் சிஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
5: நன்றி சகோதரி. இதுவரை நேரமாக இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே நாளை காலையில் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. Amen.
7: Recording stopped.

ஒன்று சாமுவேல் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊறு மீனாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு, அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த சனமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக் கொண்டு
நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயினிடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ளே நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில் தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்கே என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The Book of Isaiah, Chapter 40, Verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை
0: போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் நாங்கள் இணைய இருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜம்மா டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் ஊழியருக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கூடாக இப்பொழுது முதல் பொறுப்பெடுத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே இல்லை. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று அந்த நம்பிக்கையிலே நான் இந்த நாளிலே நான் இந்த செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த செய்தி ஆண்டவரே, நீங்களே பொறுப்பெடுக்க வேணும் ஆண்டவரே.

நான் பிராபம் பிரஸ்தாவியானவரே, நான் உங்களை அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என் மேல் அமர்ந்து நீங்கள் எனக்கு உதவி செய்கிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, என் பலவீனங்களே உடைய பலனில் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடையத்திலே இந்த நேரத்தை நான் முற்றுமா ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பேசுங்க ஐயா, எனக்கு பலன் இல்லை, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலும் ஒரு சந்தோஷம் வரத்தக்கதாக இந்த செய்தியை நீங்க முற்றுமா பொறுப்படுத்து எனக்கூடாக ஆண்டவரே பேச வேணும். ஒரு விதமான தடையலும் வரக்கூடாத ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கையிலே முற்றுமாக ஆட்சி கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹேவ் தைன் ஓன் வே லார்ட் ஜீசஸ். உம்முடைய பாதாரவிந்த முத்தம் செய்து சகல துதிக்கன மைமேலோவன் இயேசு ராஜாவுக்கு அவர் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். April 7th, 1997 காலை ஜப வேளையிலே ஆவியானவர் தந்த பாடலை தான் இந்த நாளே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன்.

பாருங்க, கத்தர் பெரியவர், அவர் வல்லவர். காட் இஸ் கிரேட். கத்தருடைய குணம், அவருடைய செயல்கள், அவருடைய இயல்பு, அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஒப்பிட முடியாததொன்று. இவற்றின் காரணத்தினாலே கத்தர் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏரேமியா 10:6 சொல்லுகிறது, கத்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. சங்கீதம் 96:4 சொல்லுகிறது, கத்தர் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. 1 Samuel 16:25 தாவீது பாடுகிறான், கத்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று தாவீது பாடுகிறான். இன்னும் 1 Samuel 29:11, கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடைய வைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடைய வைகள், கத்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆம், எல்லாருக்கும் தலைவராயும் மகிமை வல்லமை உடைய தேவன் தான் எங்களுடைய ஆண்டவர், எங்கள் தேவன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா 12:6, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். எனக்கும் ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்தார், கத்தர் வல்லமை உள்ளவர்.

இருத்து பாடு கர்த்தரும் நடுவில் இருக்கிறார். சியோனே சியோனே ஆமென். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, கர்த்தரும் நடுவில் இருக்கிறார். ஆமேன், கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். கர்த்தருக்கே சோத்திரம். God's name is great. கர்த்தருடைய நாமமும் பெரியதா இருக்கிறது. அங்கே 1 Samuel 12:22 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக தெரிந்து கொள்ள பிரியமான படியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் வந்து, கர்த்தர் வந்து எங்களை தெரிந்து கொண்டதாக அவருடைய நாமம் மகத்துவமான நாமம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சங்கீதம் 99:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய செயல்கள் பெரியவையா இருக்கிறது. God's deeds are great. எரேமியா 32:17, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எரேமியா அதே அதிகாரம் 19:1 யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிறார் எங்கள் ஆண்டவர். இன்னும் 136:4 சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யாக எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மத்தியிலே, நாங்கள் எத்தனை முறை நான் அதிசயங்களை நான் கண்டிருக்கிறேன். அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய அன்பு பெரியதாயிருக்கிறது. ஆனபடியினால் தான் அவர் எங்களை தேடி வந்தவர். 1 John 3:1 கூறுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று சொல்லி, அவர் ஐஸ்வர்யம் தான், இரக்கத்தில் ஐஸ்வர்யம். எல்லாட்டும் எப்படி பாவிகளை தேடி வருவார்? பாவத்திலே உழன்று சேற்றிலே ஒரு தாவீது அழகா சொல்ற, குழியிலும் நான் உலகான சேற்றிலுமே இருந்தேன் என்று. நானும் அப்படித்தான், அப்படிப்பட்ட ஒரு பாவமான வேளையில் இருந்த வேளையிலே ஆண்டவர் வந்தார். அங்க ரோமர் 5:8 அழகா சொல்லுகிறது,

மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். பாடுவேன் பாடிடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன்.

இன்னும் நாங்க பாடுறேன். அங்கே அவர் கத்தர் முதலாவது பாட்டு வந்து பாடல்ல, வல்லவரே நல்லவரே, இந்த ஆண்டவர் எனக்கு எப்பொழுதும் நல்லவராய்த்தான் இருக்கிறார், என் தேவன் எனக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். அங்கே 13 மார்ச் 19 என்னுடைய கணவனுக்கு திடீரென்று ஸ்ட்ரோக் வியாதி வந்து விட்டது. நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அந்த வானால் ஆண்டவர் எனக்கு அந்த இடத்திலும் வசனம் தந்து என்னை தாங்கினார். அதே மாதம் 31 2013 மார்ச் 31, அது ஒரு ஈஸ்டர் சண்டே, நான் அங்கே ஹாஸ்பிட்டல்ல ரீஹாபில என்னோட கணவன் இருக்கிற, நான் அங்கே போய் உள்ளமோ பெரிய சந்தோஷம். என்னது ஈஸ்டர் நாளில்தான் ஆண்டவர் எனக்கும் அபிஷேகம் தந்த நாள். அந்த நாளிலேயே அந்த ஈஸ்டர் சண்டேலே என்னுடைய கணவன் அந்த மாதம் அதே மாதம் ஜீவனுள்ளோர் தொகையில் இருந்தார். என்ற உள்ளம் எவ்வளவோ நன்றி பொங்கி கொண்டிருந்தபடியினாலே அந்த வேளையிலே கத்தர் கொடுத்தார், நல்லவரே நல்லவரே நன்றி.

சாரி. ஓதாதையாமே, இன்றும் நல்லவராகத்தான் இருக்கிறார் என்ற ஆண்டவர் அவர் கைவிடவே மாட்டார். அடுத்து நான் பாடுகிறேன், வாழ்த்திடுவேன், வணங்கிடுவேன். அது வர்ஷிப், அதோட இங்கிலீஷ் சொல். ஆண்டவர் ஒருவரான், கர்த்தர் ஒருவரான் ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்க வேணும். சகல வசனம் சொல்றது, சகல ஜனங்களின் தேவர்கள் எல்லாம் விக்கிறாங்க. கை இருந்தும் அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, கால் இருந்தும் செய்யாது, கண் இருந்தும் கால காணாது, எங்கடைய கூக்குறையும் கேளாது. அப்படிப்பட்ட விக்கிரகங்கள் அல்ல நம்முடைய தேவன். வானத்தை பூமியை சிருஷ்ட கர்த்தர் அவர் ஒருவர் தான். ஆராதனைக்கும் வணக்கத்துக்கும் அவர் உரியவராயிருக்கிறார். அவரை வாழ்த்துவேன், வணங்குவேன் என்றுதான் நான் அதுல அங்கே பாடுகிறேன்.

அடுத்து இன்னும் நாங்க சொல்லுவோம், கர்த்தர் ஒருவரே, துதிக்கு பாத்திரரும் ஆராதனைக்குரியவர் என்றுதான் நாங்கள் அங்கே சொல்லுகிறேன். இன்னும் இயேசுவே, எனக்கு ஒரு பாட்டிலுமே ஏ

தேநீர். ஆமேன். அவருடைய பாதம் ஒன்றுதான் நான் வணங்குவேன், அவரை வாழ்த்துவேன், அவரை வணங்குவேன். இன்னும் சங்கீதம் 95:5 சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண காடவோம் வாருங்கள். ஆமேன். கத்தர் ஒருவர் தான் வணக்கத்துக்குரிய தேவன், அவரைத்தான் நாங்கள் வாழ்த்துவோம், நாங்கள் போற்றி புகழ வேணும். தாவீதும் அங்கே 138 சங்கீதத்தின் 2 மிகவும் அழகாக சொல்லுகிறான், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி என்ன விதமாக தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துகிறார். அவன் ராஜாவா வந்தாலும் அவனுடைய தாழ்மையை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். கர்த்தரை வாழ்த்த வேணும் நாங்கள். கர்த்தரே துதிக்கும் மகிமைக்கும் எல்லாவற்றுக்கும் பாத்திரராயிருக்கிறார். அடுத்த 1 சரணத்திலே

நல்லவரே, இயேசுனக்கென்றும் நல்லவரே. ஆமேன். அவர் என்றும் தான் எனக்கு நல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இதுதான் முதலாவது சரணம். இந்த சரணத்திலே நான் பாடுறேன் காலாகாலமாய். அப்ப நான் இன்னும் எனக்கு கர்த்தர் தந்த பாடல்கள் தான் நான் இப்பொழுது பாட போறேன்.

புகழ் பத போதாதையா. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அவர் எவ்வளவு அதிசயமாக எங்களை என்ன விதமா நடத்தினார் என்று. அதிசயமாமும் நடத்துதே

ஆமேன். அவர் சொல்லுறார், கலங்குடாதே, நான் கடைசி மட்டும் உன்னை காத்திருவேன். அவர் எவ்வளவு அருமையா நடத்துறார் என்பதுக்குத்தான் இது சாட்சியாக இந்த பாட்டு. இன்னும் அடுத்ததாக தாவீதுன்னு சொல்றாங்க, 31 சங்கீதம் 15 வசனம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. என்

சுவாமியே பாருங்க, கடந்த காலம் எல்லாம் என்ன ஆள் ஆச்சரியமாகங்களை நடத்தினார் என்று, கண்மணியை காப்பது கண்மணி காப்பது போல எங்களை ஆண்டவர் காத்தார். அவர் எங்கள் காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறேன் நாங்க பாடுகிறேன். அடுத்ததாக இன்னும் ஆண்டவர் எங்கட குடும்பங்களையும் எங்களை காத்தாரே. கடந்த காலங்களிலே சோத்திரமே சோத்திரமே, ஜீவன் தந்த கத்தருக்கே துதி கன மகிமையாவும் உமக்கே, ஏசுவே சோத்திரமே.

போலமை நடத்திடுவே. ஆமேன். இப்ப பாருங்க, என்ன விதமா ஆண்டவர் இவ்வளவு அதிசயமாக எங்களை காத்து நடத்துறாருன்னு பாக்குறோம். இன்னும் ஒரு பாடலிலே நாங்கள் என்ன செய்ய வேணும், அங்க பெலனடைய வேணும் என்றால் நாங்கள் கத்தருக்கும் காத்திருக்க வேணும். கத்தருக்கு காத்திருப்பாய் கழுகை போ.

அப்படித்தான் ஆண்டவர் என்ன விதமாக எங்களை நடத்தினார், வெவ்வேறு விதமான எங்களை நடத்தி கொண்டே வந்தார். இன்னும் அடுத்து நான் பாடுகிறேன், இரண்டாவது சரணம். வல்லவரே நல்லவரே

இரண்டாவது சரணம் அதிசயமாய் நடத்திடுவார். இதை கொடுத்து நான் சிந்தித்த பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னென்றால், நாங்கள் அங்கே கொஞ்ச காலம், எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவிலே ஒரு டார்க் பீரியடா இருந்தது. ஐபிகே வந்து அங்கே எத்தனையோ வார்கள், இவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருந்தது. அது வந்து எங்களுக்கு என்ன மாதிரி என்றால், ஒரு பறவை வந்து ஒரு டனலுக்குள்ள, எங்களுக்கு டனலுண்டா தெரியும், ஒரு கொஞ்சம் வெளிச்சம்தான் வரும், அதுக்குள்ள இந்த பறவை இருக்கு, அதுக்கு செட்ட கட்டப்பட்டிருந்தது போலதான் நாங்கள் இருந்தோம். ஊழியங்கள் இல்லை, எல்லாம் தடைப்பட்டு, எல்லாம் பயம் இப்படியான. ஆனால் 1990 ஜூலை 28 கனடாவிலே வந்து இறங்கின பொழுது ஒரே வெளிச்சம், டனலுக்குள்ளாலே நாங்கள் வெளியே வந்து விட்டோம், எங்களுக்கு வெளிச்சம், எங்கட செட்டில் கட்ட எல்லாம் அவுழ்க்கப்பட்டது. ஃப்ரீடம், நான் இந்த நியூ பிகினிங், கத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த வேளையிலும் நாங்கள் கஷ்டப்பட்ட நேரங்களே 1998 இந்த இடத்திலே வந்தோம். கத்தர் அந்த நேரம் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார்.

நேரமே, எனக்கு அதை பாட இப்ப நேரம் இல்லை. இந்த மாதிரி அருமையான வசனங்கள் தந்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மெய்யாக தேவனங்களை நடத்தின எத்தனை அற்புதங்களை நாங்கள் கண்டோம். அற்புதங்கள் ஆலோசனை தந்தார் எங்களுக்கு, அதிசயமாய் நடத்தினார், ஆலோசனையும் தந்தார். எத்தனை நேரங்கள் எங்களுக்கு அங்க ஏசாயா 9:6 சொல்லுறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த ஆண்டவர் தான் எங்களுக்கு ஆலோசனையெல்லாம் தந்து எவ்விதமாக எங்களை நடத்துகிறார். ரோமர் 16:27 சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தான் ஒரு ஞானம் உள்ளவராக இருக்கிறார். எங்களுக்கும் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை தருகிறார். அங்கு 1 சாமுவேல் 2:3 அங்கே அன்னால் தான் அவள் பாடுகிறாள், கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செயல்கள் யதார்த்தமல்லவோ என்று சொல்லுகிறாள். 147 சங்கீதம் 5 வசனம், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தருடைய அறிவுக்கு ஒரு ஞானத்துக்கும் அளவில்லை. அங்க யாக்கோபு அழகா சொல்லுகிறார், 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவளாய் தேவனை கேட்டால் அவர் எங்களுக்கு கொடுக்கிறார்.

ஆமென், அவரை நாங்கள் நம்ப வேண்டும். அவர் என்றும் என்றென்றுமாய் ஜீவிக்கிறார். அவரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தர், அவரே எங்களுக்கு ஞானம், எல்லாம் அவர் தான். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து அவரே ஜீவன் என்றும் நான் பாடுவேன். இந்த ஜீவனை குறித்து நான் கடந்த கிழமை நான் சொன்னேன். அங்கே லாசருடைய மரணத்தின் பொழுது மாத்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய தம்பி மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் இன்னும் பிரிமாறிப்பது இல்லை என்று அந்த வசனத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இன்னும் அடுத்து வந்து நாங்கள் இதிலே நான் பார்க்கிறேன், மூன்றாவது சரணத்திலே

தேவமே பாருங்க, அவர் நான் சோதனையிலே எங்களுக்கு அவர் பெலனா வருகிறார். இந்த சோதனை வந்து எத்தனையோ விதமான வடிவங்களே வரும். ஐயோ, சில நேரங்களே பவட்டி, பற்றாக்குறை, வறுமை, வியாதி, பிரிவினைகள், சில பேருடைய சொல்லுவளங்களை உள்ளத்தை உடைக்கும். அந்த பொழுதில் நொறுங்குண்ட இருதயத்துக்கு அங்கே 147 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இப்படியாக வேதனைகள் சோதனை வர்ற நேரத்தில் ஆண்டவர் தான் எங்களுக்கு பலன். தெரியும்.

இந்த பலவீனமான நேரத்திலே திரியேக தேவன், திரித்துவ தேவன் தான், ஆண்டவர் தான் எங்களுக்கு பலனை தருகிறார். இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலும், சோதனை நேரத்திலும் வேதனை வேளையிலும், ஹல்லேலூயா, சூத்திரம் எந்த என் தேவனே என் இயேசுவே அடைக்க

வேளாயினும் என்ன சொல்லுறார், பயப்படாதே என்று சொல்லி கூட இருக்கிறாரே. சோதனை நேரம் அவருடைய பெலன், அவரே எங்களுக்கு வேதனையிலே ஔஷதமாயும் வருகிறார், வியாதி வேளையில் ஔஷதமாய் வருகிறார். எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்தங்களே, எங்களை நடத்துகிற சோதனை வேளையிலே அவர் தான் எங்களுக்கு ஔஷதமாய் வருகிறார் என்று நான் பாடுகிறேன். இன்னும் வியாதி வறுமை இதெல்லாம் எங்களுக்கு சோதனை வேதனையை தருகிற நேரங்கள் தான்.

பாருங்கோ, வியாதி வறுமை நேரத்திலும் அவர் தான் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துறார். கர்த்தருடைய பலன் இல்லாவிட்டால் இந்த நாளிலும் நான் இங்கே நிக்க எனக்கு பலனே இல்லை. கர்த்தர் தான் என்ன நடத்துற தேவன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை என் பலவீனத்திலே பூரணமாய் விளங்குகிறது. பவுல் அப்போஸ்தலர் அங்கே எங்களுக்கு தெரியும், பலவீனத்திலே என் கிருபை. அவர் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற, தனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, அது தன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது, ஒரு பலவீனம். சில பேர் சொல்றார்கள், ஒரு கண்ணில் கண் பார்வை என்ன என்னவா இருக்கும், பட் என்னவா இருந்தாலும் அவர் என்ன சொல்றார், அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவருடன் ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபித்தார் அந்த முள்ளை தண்ணில இருந்து எடுத்து. அனைவர் சொல்றார், அந்த முள் ஒருவேளை தனக்கு பெருமை வராதபடிக்குத்தான் கொடுக்கப்பட்டு, தானே தன உயர்த்தாதபடிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். என்ன வேண்டாலும் அவரை கஷ்டப்படுத்தினபடியா 3 முறை ஜெபித்த பொழுது அவருக்கு இயேசு சொல்லுகிறார். அங்கே 12 அதிகாரம் 2 கொரிந்தியர் 9 வசனத்திலே சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றாராம். ஆனபடியால் அவன் சொல்லுகிறார் என்னென்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமேன். ஏன் அப்படி? அந்த நேரம் தான் நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். நானும் தான் பலன் இல்லை, ஆனால் கர்த்தருடைய பலன் தான் என்னையும் அங்கே தாங்குகிறது. அங்கே 1999 நவம்பர் மாதத்திலே இந்த ஃப்ளூ, ஒரு முறை எனக்கும் அந்த ஃப்ளூ வந்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சுகப்படுத்திட்டார். ஆனால் பலவீன மதியம் வந்தது. அப்ப எனக்கு கொஞ்சம் வேதனை வந்துட்டுது. எப்படி ஆனால் ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஏதாவது அவரை துக்கப்படுத்திட்டேன் ஒன்று, நான் ஜெபித்து நான் குளிக்க போன பொழுது கண்மணி என்று என்னை அழைத்து சொன்னார்.

பரவசம் அடைந்தேன் என்னேசர் என்ன ரூகில் நெருங்கி வந்தார். நான் அவர் கிட்ட நெருங்கி சென்றேன். கண்மணி பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர் வேதனை வேளையிலே என்னை அழைத்து கண்மணி என்று அழைத்து சொன்னாரே என்

இம்மனுவேலனை என்னோடிருக்க என்னை தெரிந்தீரே. இம்மனுவேலனை என்னோடிருக்க என்னை தெரிந்தீரே. உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. ஆமேன். அந்த கிருபைதான் என்றும் என்னை நடத்துகிறது. பிளவீனத்திலே அவர் வேலன் ஊர் பூரணமாய் விளங்குகிறது. உங்களையும் தான் இந்த நாளிலே நாங்கள் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை காலதோறும் புதிதாயிருக்கிறது என்று அங்கே ஏரியமியா புலம்பல்லே நாங்கள் பார்க்கிறோம். அவர் தான் இந்த பிளனொண்டு தான் எங்களை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். இன்னும் ஒரு முறை நான் ஏதோ எனக்கு என்னென்று விளங்கவில்லை, எனக்கு ஏதோ வேதனை வந்து விட்டது. நான் லார்ட் திஸ் இஸ் டூ மச் ஃபார் மீ என்று சொல்லி கேட்ட வேளையிலே எனக்கு ஒரு பாடல் ஒன்று தந்தார். நான் பாடுகிறேன். இயேசுவே.

சீக்கிரம் வாருமையாண்டுதான் கேட்டேன். அவர் என்ன பெலனற்ற ஏழைக்கு பெலனாய் வந்து என்ன பெலப்படுத்தி பாருங்க, இருந்த வேதனை சோர்வு எல்லாவற்றையும் அந்த இடத்திலே ஆண்டவர் நீக்கினார். இவ்வளவு ஆண்டவர் என்று சொல்லி இன்னும் கர்த்தாவே நீரே என் பெலன், என் துணையும் என் அரணுமாயிருக்கிறேன், நான் நம்பும் துருகம், ஆண்டவர் தான் என்னை பெலப்படுத்துறார். உம்மை

இன்னும் எங்களுக்கு வியாதி கஷ்ட நேர வாரத்துல எங்களுக்கு ஏதாவது சிக்னஸ் வந்து நாங்கள் வேதனைப்படும் வேளையிலே அங்கே வந்து அவர் சொல்லுற, நானே உன் பரிகாரி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை விலக்குவேன் என்றவரே, பலவீனங்களை அவரே கொண்டார், என் நோய்களை அவர் சுமந்தார், அவர் தழும் புகழால் நான் குணமாகிறேன், இதற்கிடாய் நான் என்ன செய்வேன் ஐயா. ஆமென். அப்பாருங்க, இந்த நேரத்தில் எங்கள் பலவீனங்கள், அவர் எங்கள் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன்,

ஆமேன், ஆயிருந்தாவும் போதாது, அவருடைய தழும்புகள் என்னை தொட்டதால் நான் குணமானேன். இன்னும் எனக்கு அருமையான ஒரு வசனம், பிலிப்பியர் 4:13, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன், அந்த பலன் தான் எங்களை நடத்துகிறது. அடுத்து அந்த அதிலே, ஆனால் இந்த பலனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், பலன் அடைய வேண்டுமானால் வி மஸ்ட் வெயிட் ஆன் த லார்ட், கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கணும். அந்த ஏசாயா 40:31, இயேசுவின் பாதத்திலே நாங்கள் இருந்தால் அவர் எங்க பலப்படுத்துவார். இன்னும் அந்த கடைசி சரணத்திலே, அவர் வசனம் வெளிச்சம் தந்து நித்திய காலமாய் நடத்திடுமே. 119 சங்கீதம் 105 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உன் வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்னு சொல்லி.

இந்த வசனம் வெளிச்சம்னு சொல்லும் பொழுது எனி டிசிஷன், ஒரு திருமண காரியமோ அல்லது ஒரு வேலையில உயர்வை பற்றி தரும் பொழுதோ அல்லது ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது நாங்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொருத்துக்கு என்னமா இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வசனம் மெயின். அது லைட், அதான் பாதைக்கு வெளிச்சம். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கர்த்தர் பேசுவார். அதான் அங்கே ஒரு பாஸ்டர் சொன்னேன், திஸ் புக் இஸ் எ டாக்கிங் புக். ஆமென். இந்த புத்தகம் எங்களோடு பேசுற புத்தகம். என்ன வேதனை அந்த நேரத்திலே கர்த்தர் வசனத்தை, எத்தனையோ பேர் இயேசு அறியாதுள்ள அந்த வசனத்தினால் தான் கர்த்தரிடமே வருகிறார்கள். எங்களுக்கு தான் அவருடைய வசனம் தான், ஜீவன் உள்ள வசனம் தான் என்னையும் ரட்சித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி இன்னும் நான் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கடைசியில நான் சொல்றேன், நித்திய காலமாய் நடத்திடுமே

ஜீவனாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். ஆமேன். நீரல்லாளுமக்கு யாருண்டு ஏசுநாதா நின்னடி பணிந்து சரண் புகுந்தேன். ஆமேன். நித்திய ஜீவனை தருகிறவர் எங்களுடைய ஆண்டவர் தான். ஹி இஸ் த காட் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் அஸ் இட்டர்னல் லைஃப். கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு நேரம் போய்விட்டது. நான் இப்பொழுது அந்த தீம் சாங்கை பாடி என்னுடைய செய்தியை நான் முடிவுக்கு நான் கொண்டு வருவேன்.

இந்த வேளையிலே யாரோ ஒருவருக்கு ஏதோ சுயீனம் இருக்கிறது, எனக்கு என்ன என்று வேதனைப்படுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த சகோதரியோ யார் என்று அறியேன், ஏதோ எனக்கு ஒரு நாள் இப்படி வரல என்றைக்கு தெரியுது. யாரோ ஒருவர் வேதனை வியாதியால இருக்கும் பொழுது உன் தழும்புகள் என்ன தொட்டதா என்று சொன்னபடியார் அந்த நபருக்கு ஆண்டவருடைய தழும்புகள் அவரை இப்பொழுது தொடுகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் Let that person receive the healing in the mighty name of Jesus. Ella vidamana velavinam ahandrumottum Yesuve umada talumbolinaale kunam adiyattum. Thank you Jesus. Sothram aandavare. Nandri nandri inda naalum aandavare neer enakku inda seidhiye kudukka. Sila idangalle enudaiya pichena vilaiyaadi vittaalum aandavare seidhi kuduthu mudikka neer enakku belan thandadukkaga nandriyodu naanum sothirukiren. நான் பலன் இல்லாமல் தான் வந்து இதுல இருந்தேன், ஆனால் என்று ஆண்டவர் என்னை பலப்படுத்தினீர். ஆண்டவர் இந்த செய்தியும் நான் அதான் சொல்லுகிறேன், அவருடைய பலன் திரியகதவளின் பலன் தான் என்னை இந்த நேரத்திலே செய்தி கொடுக்க. ஆண்டவரே நான் நடக்கவே சில வேளையில கஷ்டமா இருக்கு, ஆனால் ஆண்டவரே தந்த ஊழியத்தை விட மாட்டேன் என்ற வைராக்கியத்தோட நான் இருக்கிறேன். நீர் என்ன நடத்துவீர் வாக்கு சோத்திரம். இந்த சங்கமம் இல்லாவிட்டான் நான் என்ன செய்திருப்பேன் ஆண்டவரே, இப்படியே சும்மா இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் எவ்வளவு அதிசயமாய் ஆலோசனை தந்து எவ்வளவு சுற்றுமையா நீங்கள் என்ன நடத்துறீங்க என மட்டுமல்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இதேதான் சாட்சி. எல்லாரும் ஆண்டவர் உம்முடைய கிருபை தாங்குறது, எல்லாரையும் கிருபை தாங்குறது, உம்முடைய பலனங்களை இடக்கட்டி நீ நடத்துறீர் ஆண்டவரே. வலுவாதபடி காக்குற தெய்வத்துக்கு கோடி கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. இந்த சகோதரன் லெஸ்லி ரீட்டா குடும்பம் எவ்வளவு ஆண்டவர் தங்களுடைய நேரம் தங்கள் பலன் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து தான் இதை தாங்குறார்கள் ஆண்டவரே. இன்னும் இன்னும் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேணும், பலப்படுத்த வேணும் ஆண்டவரே. உற்சாகத்தை ஆலோசனை ஞானம் கொடுக்கிற தேவன் நீங்கள் கொடுக்க வேணும் என்று கெஞ்சுறேன் அப்ப. அதே போல மற்ற ஊழியக்காரருக்கும் உடைய பலனும் ஞானம் வேணும் ஆண்டவரே. என்ன கேட்கிறவர்களையும் பலப்படுத்த வேணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். நீர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவரே, நீதியின் வலது கரத்தினால் நீர் தாங்குறதுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. தேங்க் ஜீசஸ். எல்லாரும் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையில உங்களோட அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. செய்தியை முடிக்க எனக்கு பலன் தந்தீர், ஒரு தடையும் வராமல் காத்தீர் ஆண்டவர். எவ்வளவு அருமையான ஆண்டவர் அதான் நான் நினைப்பேன். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங், விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு ஆச்சரியமானது. எல்லா துதிகன மகிமை உங்களுக்குத்தான். இன்னும் ஒருவரை அவட பாதாரம் இந்த முத்தம் செய்து நான் உமை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ என்று சொல்லி இந்த செய்திக்காக நன்றியோடு நான் உமை சோத்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் என்னுடைய இயேசு ராஜாவுக்கு. அவருடைய எல்லா விளையேற பெற்ற நாமத்திலே நான் ஜீயம் எடுத்தேன் என்று நான் உம்மை சோத்திருக்கிறேன். ஆமேன் ஆமேன். பேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த

0: Oh man, oh man, Nandi Andavere, thank you, Jesus, Stotram.
1: Amen. Amen, amen. Yes.
0: ஹலோ,
1: அப்படியே நில்லுங்கம்மா. என்னுடைய மெடிசனுக்கு கால் வந்தது. ஆமேன். அருமையான சாட்சிகளுக்கூடாக, வெளிப்பாடுகளுக்கூடாக வழி நடத்தினார். இன்றைய நாளிலே விசேடமாக பாடல்களுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் ஏதோ யாருக்காகவோ அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கே கர்த்தருக்கு துதிகள் ஏறெடுத்து அவரை உயர்த்தும் போது அவர் இப்படியான காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த வகையில் யாருக்கு யாராவது அந்த காரியத்துக்குள்ளாக கடந்து சென்றால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. எடுத்து வந்த ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மாவையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் என்ன தலைப்பு கொடுக்குறீங்கம்மா?
0: கர்த்தர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார். அல்லது நீங்க சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கும் தேவன் கர்த்தர் வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார்.
1: ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும்மா. நாங்கள் திரும்பமாக அடுத்தது செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்கும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி கூறிக்கொண்டு வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். மன்னிக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் இந்த படத்தை ஒன்று போட்டிங்கண்டா இன்னும் நல்லா இருக்கும். ஐயாவுக்கு ஐயா நடத்துவீங்க அந்த படம் ஒன்றை போட்டீங்க என்றால் யாராவது கொண்டிட்டு
0: உங்களோட
1: ரெண்டு மூன்று பேர் சாம்சங் கண்டு வரது அவர் கன்ஃபியூஸ். நான்
0: எனக்கு அது விளங்காது. இந்த மகனு சொன்னேன், தம்பி எனக்கு கொண்டு போடுவோம்.
1: அவன்
0: ஓமம் நான் எல்லாரும் பிஸியா தான்
2: இருக்கிறான்.
0: இன்னொரு புது வாங்கி வைக்க குடுக்கலாம், ஆனா அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றான்டக்கேதோ அவன் தெரியாமல் என்ன இன்ஸ்டலேஷன் நாங்க சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. என்ன ஏற்கனவே இருக்கிறத புதுசு போடுறது 385 நாங்க செய்ய கூடாதா? தாங்கள் அவன் காசு அடிக்கிறதுக்கு தாங்கள் தான் செய்யணும். அதுதான் பிரச்சனை. அல்ல கிணத்து வந்து வடிவா பூட்டி போட்டு போயிருமே.
1: அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். ஜெபங்களோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வழிபாடுகளோடும் வழி நடத்தினார். வார்த்தைகளோடும் வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன்.
1: நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சுசேகரேட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக மாலை வேளையிலே ஜெபம் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திர தாமே அவருக்கூடாக எடுத்துக்கிற போகிற வேத பாடத்துக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் அப்படிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட் ஐயா,
3: பிரைசலோட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். இன்றைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
3: எவ்வளவு நேரம் ஐயா? ஹாஃப் அன் அவரா?
1: ஒன் அவர். ஒன் அவர்.
3: ஒன் அவர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அதான் கேப் பண்ணுறது. சாரி ஐயா. ஓகே, தேங்க்யூ ஐயா. காட் பிளஸ். ஆமீன். நன்றி. கேப் பண்ணுவோம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கத்தாவே, மீண்டுமா இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய இரண்டாவது நாளிலும் இந்த நாட்களை வரவும் நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் கத்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுக்கிற வேலையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் தானே அடியோடு உதடுகளிலே போட்டு நீங்கள் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் ஐயா. கத்தாவே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களோட கரத்துக்களே முற்றுமுழுதா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்கள் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை செபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் கடந்த கிழமையிலே அந்நிய பாசை என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வந்தோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த அந்நிய பாசையினுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை எப்படியாக பேசுவது, என்ன மாதிரி செய்வது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு இந்த நாட்களிலே, நான் கடந்த முறை இந்த நாட்களிலே நான் பேசியிருந்தேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இன்றைய நாட்களிலே நாங்கள் அதனுடைய அந்த மூன்றாவது பகுதியை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கும்படியாக அந்த நாட்களிலே வாஞ்சிக்கின்றோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த மூன்றாவது பகுதியிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். ஒன்று தீமேத்தேவின் புத்தகம் 4:12 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுகிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிக்கும் மாதிரியா இரு என்று சொல்லி இந்த நாட்களே தீமேத்திற்கு இந்த வேளையில் எழுதுகிற வேளையில் இந்த நாட்களே இப்படியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய அந்நிய பாசையை பேசுகிறவர்கள் உண்மையாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்றும் அது ஆவினாலே பரவணிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கை 2:4 பார்க்கிறோம். ஆனாலும் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்தினுடைய திட்டத்திலே இந்த நாட்களை கடைபிடிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட பின்பு தானாக வெளிவரும் இந்த நாட்களில் ஒரு நிகழ்ச்சியே அந்நிய பாசை பேசுதல் ஆகும். அது இது எப்படியாக இருக்கிறதா என்றால், கற்று பழகும் ஒரு முறை அல்ல இது. விசுவாசிகளுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த நாட்களிலே சுற்றலர்களை இந்த நாட்களிலே அடுக்கி பேசும்படி சற்று, அதாவது கற்றுக் கொடுக்கும் ஒரு வார்த்தையும் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதா இருக்க. சில பேர் இந்த நாட்களை அடுக்கு மொழியில பேசுவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இந்த வேத விரிவாக்கத்திலே இந்த நாட்களை எப்படியாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக கடைசி காலங்களிலே திருச்சபைகளில் மாயமாலம் இந்த நாட்களிலே காணப்படும் என்று எச்சரிக்கிறார் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப திருச்சபைகளிலே நடக்கிற மாயமாலங்கள் குளறுபடிகளை இந்த நாட்களை வெளிவரும்படியாகத்தான் ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கவனிச்சு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கையிலே அங்கே அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே நடந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் எல்லாம் அந்த பெந்தெகோஸ்தினால் அந்த அபிஷேகங்களை பெற்று அந்த காரியங்களுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிற, நான் கடந்த முறையில் அந்த வார்த்தைகளை வாசித்தேன். அப்போஸ்தலர் எல்லாரும் கொண்டு வந்து என்ன செய்தாலும் தங்களுக்கு உண்டான காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்திலே இந்த நாட்களை வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விசுவாசிகள். அப்ப பாருங்க, அந்த சம்பவத்தில் நடக்கின்ற உண்மையாக இந்த நாட்களை இருந்த நிமித்தம் ஆவியானவருடைய அந்த உந்தலும் ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடும் ஆவியானவருடைய செயல்பாடும் ஆவியானவருடைய காரியங்களும் இந்த நாட்களில் நடந்ததை காணக்கூடியதாக இருக்கிற என கத்துரைப்பிள்ளைகள். பவுலும் சீலாவும் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் ரெண்டு பேரும். அவர்கள் துதித்தாலும் இங்க என்ன செய்யறவர்களுக்கா ஒரு குரூப் இந்த நாட்களை என்ன செய்யறது, ஜெபம் பண்ணி கொண்டு இந்த நாட்களை இருக்காரு என கத்துடைப்பிள்ளைகளை. அவர்கள் துதிக்கிறார்கள், கட்டுக்கள் அவ்வளவு நுகங்கள் உடையது, அவர்கள் விடுதலை பெற்று வருகிறார்கள். இரண்டாவதாக பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற வழியிலே பேதுரு என்ன செய்கிறார் அந்த இடத்துல பாருங்கள், துதிக்கவில்லை. ரொம்ப கவனிச்சு பாருங்க அந்த வார்த்தையை, பேதுரு துதிக்கவில்லை. பேதுரு நல்ல ஒடையா இழுத்து முடிக்கொண்டு அப்படியே என்ன காரியம் பண்ணுது அப்படியே விழுந்து நல்ல நித்திர, அவர் ஊழியம் செய்த அலுப்புல நித்திர இருக்கிறார் படுத்திருக்கிறார். அந்த நேரத்துல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே தேவதூதன் போய் இந்த நாட்களை அவருடைய விழாவில் தொட்டு இந்த நாட்களை அவரை எழுப்புகிறார், கூப்பிடுற, கூப்பிட்டு கூட்டி இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கொண்டு வந்து அவர் கதவெல்லாம் திறக்கப்படும், அவருக்கே தெரியாது கதவு திறக்கப்படுகிறது. அப்படியாக வெளியிலே கொண்டு வந்து விட்டதுக்கு பிறகுதான் இந்த நாட்களை வருகிறார். ஆனால் பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம், அவர் அந்த வீட்டுக்கு வருகிற வழியிலே ரோதே என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறாள், அந்த கதவை திறந்து பவுல அதாவது பேதுரு வந்து நிற்கிறதை இந்த நாட்களை இங்க காண்கிறார். ஆனால் அவளுக்கு சொல்லுகிற வழியிலே அங்கே அவர்களுக்கு சந்தேகம், யாருக்கு உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு சந்தேகம் என்ன சொல்லிச்சு, இது எப்படி ஆகும் ஐயா, அவங்ககிட்ட பிடிபட்டால் அந்த நாட்களை ரோம போர்ச்சியோட பிடிபட்டால் அந்த நாட்களை தப்பவே முடியாது, இது எப்படியாக அவர் வந்திருப்பார் என்பது கேள்விக்குறியாக அந்த நாட்களை இருக்கிறது. இப்ப நான் ஏன் அந்த காரியத்தை சொல்லுகிறேன் சொன்னால், அந்த ரோதையும் அந்த இடத்திலே சேர்ந்திருந்தவர்களும் பேதுருவுக்காக ஜபம் பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்துல. ஒரு குரூப் என்ன செய்கிறது, ஒரு பிரேயர். அப்ப அந்த பிரேயர் வந்து எப்படியான பிரேயர் என்று சொல்லி சொன்னா, சும்மா வந்து சாதாரண வந்து அப்படியே கத்துக்குளறிட்டு போற பிரேயர் அல்ல. அவர்கள் இந்த நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜோம் பண்ணுகிறார்கள் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்துல பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் இங்கே இந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே திருச்சபைகளுக்குள்ளே காணப்படும் திருச்சி மாயமாலம் காணப்படும் என்று இந்த நாட்களை என்ன செய்யறான் சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற மாதிரி கத்துல பிள்ளைகள். ஏனென்றால் அங்கே அதிசயங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் சாத்தானின் தீய செயல்களாலே இந்த நாட்களிலே நடத்தப்படும் அருமையான கத்தோட ரொம்ப கவனமா இருங்க. அதிசயங்களும் அற்புதங்களும் பாருங்க அருமையான கத்தோட அடையாளங்களும் சாத்தானுடைய தீய செயல்களினாலே நடத்தப்படும். இப்ப நீங்க இதுக்கு நீங்க என்ன கேட்கலாம் வந்து, ஐயா நீங்க ஏதா சொல்றீங்கள ஐயா அப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால், வேதத்துல இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கலாம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இப்ப அதிசயம் சாத்தான் செய்யும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை அதிசயம் செய்ய மாட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேட்கலாம் அருமையான கத்தோட பிள்ளைகளே, அருமையான கத்தோட பிள்ளைகளே. அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆண்டவரும் அற்புதம் செய்வார். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவரும் அற்புதம் செய்கிறார், அவனும் அற்புதம் செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், ரெண்டும் அற்புதம் என்ற பெயரிலே தான் வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய அற்புதம் நிலையான அற்புதம், அவனுடைய அற்புதம் ஒரு கொஞ்ச நேரம் கண்மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும். நீங்க சொல்லுவோம்ல இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, என்ன காரியம் சில டாக்டர் மேல இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அங்கே நாட்டு பக்கங்கள் இருக்கிறோம், அவர்கள் மருந்து கொடுத்து விடுவார்கள். அந்த மருந்து கொடுத்தால் அந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால், அந்த மருந்து கொஞ்சம் காரமாக அந்த நாட்களை இருக்கும். இதுதான் அருமையான கத்தோட பிள்ளைகள். ஆனா அந்த கை கசப்பாக அந்த நாட்களை இருக்கும், நாட்டு வைத்தியம் தானே. ஆனால் அந்த மருந்து கொடுத்தால் அந்த வருத்தம் வந்து அவருக்கு அங்கே சுகமாகாது. ஆனால் அந்த மூன்று நாளே குடிக்க சொல்லி கொடுப்பாங்க அது அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்ப அந்த மூன்று நாளைக்குள்ள அந்த என்ன செய்யும், அந்த மருந்து பழக்கப்பட்டு உடனே என்ன செய்யும், சரீரத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களே கொண்டு போகும் முடியாது. அப்ப பாருங்கள், அப்ப அவருக்குள்ள அந்த மறுபடியுமா அந்த வயிற்று பிரச்சனையோ அல்லது அந்த தலை பிரச்சனையோ காரியங்களோ கை பிரச்சனையோ அந்த வராது அருமையான. ஆனால் இதே மருந்தை இந்த நாட்களில் போய் நாங்களோட டிஸ்பென்சரியிலையும் அங்கே வேண்டு மருந்தால் அவங்களுக்கு ஒரு டேப்லெட்டை கொடுப்பாங்களே, டேப்லெட் என்ன செய்யும் சொன்னால், உடனே அந்த வருத்தத்தை உடைக்கும். இப்போ தலையடி என்றால் உடனே 5 நிமிஷத்துல தலையடி போயிடும், தலையடி அது ஒரு என்ன சொல்றது, அந்த டிஸ்பிரினை குடிச்சிட்டு ஒரு காஃபியும் குடிச்சு விட்டா சரி முடிஞ்சிடும். ஆனால் அது என்ன செய்யும் சொன்னால், மறுபடி 2 நாளைக்கு 3 நாளைக்கு பிறகு இந்த நாட்களே மறுபடி வரும். இதே மாதிரி தான் இந்த நாட்களில் பிசாசுடைய காரியங்களும் ஆண்டவுடைய காரியங்களுமாக அந்த நாட்களை இருக்கிறது. அவனும் அற்புதங்களை செய்வான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிசயங்களை செய்வான் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த அடையாளங்களும் சாத்தானுடைய தீய செயல்களாக அந்த நாட்களை நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். மத்தேயும் சுவிச புத்தகம் 7வது அதிகாரத்திலே 22-23 வாசிக்கிற வேளையிலே, அந்நாட்களிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திறத்தினோம் அல்லவோ, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவோ என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவரத்துல வந்து இந்த நாட்களை கடைசி நாட்களை வந்து நிப்பின ஒவ்வொருவரும் இந்த நாட்கள், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் பயங்கரமான அற்புதத்தை செய்தனான், பயங்கரமான காரியத்தை செய்தனான் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் கேட்பார், இந்த நாட்களே இங்க ஐயா நான் உன்னை கண்ணாலே காணையிலே நீ என்ன மாதிரி நீ செய்தனு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை கேட்பார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், 2:9 சொல்லப்படுகிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிற வழியில கத்துடைய வார்த்தை சொல்லுகிறத பாருங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இந்த நாட்களே கெட்டுப்போர்களுக்குள்ளே அநீதியை உண்டவும் சகல விதமான வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் இந்த நாட்களை அங்கீகரிக்காமல் போனபடியினால் அப்படியே நடக்கும். பாருங்கள், கடைசி நாட்களே, திஸ் இஸ் லாஸ்ட் டே, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பனிங் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த அக்கிரமக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு அநேக பெயர்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு சொல்லப்படுகிறது பொய்யன், பொய்க்கு பிதா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏமாத்துக்காரன், இந்த நாட்களில் அக்கிரமக்காரன், அந்தி கிரீசு, அதாவது அருமையான கத்துடைய இப்படியாக அநேக பெயர்களை இந்த நாட்களில் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வஞ்சிக்கிறவன், வலு சர்ப்பம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால், காலத்துக்கு காலம் இந்த நாட்களில் அவன் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றி கொண்டு வருவான். ரொம்ப கவனமா இருங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவரை பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறுது. எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபோர் எவர். அருமையான கத்துடைய பிள்ளை, அப்படியானால் ஆண்டவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவர். இவன் எந்த நேரமும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவன். பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே எப்படி வந்தான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு பாம்பு நிறுவத்தில் வந்து இந்த நாட்களை என்ன செய்தான், மனுஷனை வஞ்சித்தான், அதுவாளை வஞ்சித்தான். இன்னைக்கு நான் வாகனத்தில் வருகிற வழியில கூட அந்த காரியத்தை குறித்தான் யோசித்து கொண்டு வந்து அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்போ அவர் அந்த வஞ்சனைக்கு உட்பட்டது நிமித்தம் தான் அன்றே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது. உலகம் வஞ்சனைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்றைக்கு யாரை வஞ்சித்தான்னு சொல்லி சொன்னால், பெண்ணைத்தான் வஞ்சித்தான், ஏவாளைத்தான் வஞ்சித்தானே ஒழிய ஆதாமை வஞ்சிக்கவில்லை. ஆனால் ஆதாம் அந்த நேரத்திலே ஏவாளோடு கூட இருப்பானா இருந்த அந்த நாட்களில் என்ன காரியம் நடந்திருக்கும்னு சொன்னால், இவன் கிட்டவே வந்திருக்க மாட்டான். ரொம்ப கவனமா இருங்க, நான் இதைத்தான் யோசிச்சு பார்த்தேன். என்ன காரணம்னு சொன்னால், பெண்களுடைய இருதயம், பெண்களுடைய காரியங்கள், மனநிலை என்னவனு சொல்லி சொன்னால், வஞ்சனைக்கு அவர்கள் இணங்கி போகிற காரியம் நல்ல ஏமாத்தல அமையா. எனக்கு அதானே பாருங்க, இன்றைக்கு அநேக திருமண காரியங்கள் என்னத்துக்கு முறியுது பாருங்கள். இந்த நாட்கள் 2 வருஷம் 3 வருஷம் மறிவண்டி போட்டு இருந்துட்டு 3வது வருஷம் இந்த நாட்கள் என்ன செய்வான், ஆளை திரத்தி விட்டுட்டு போய் இன்னொன்ற பார்த்து முடிப்பான். அருமையான கத்தோட்ட பிள்ளைகளே, அவர்கள் இந்த எண்ணத்தை விரும்புவார்கள், கூட வந்து இமிட்டேஷனை விரும்புவார். அதாவது நம்முடைய உடைகள், நடைகள், பாவனைகள் இதில் பார்த்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அவர்களுக்குள்ள இருதயத்திலே ஒரு பற்று நாட்களை வரும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படி என்று சொன்னால், அது ஒரு வஞ்சகத்தினுடைய காரியங்களாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்போ பாருங்கள், ஒரு மனுஷனை இந்த நாட்களை எடுத்து பார்க்கிற வேளையிலே, ஒரு மனுஷன் பொல்லாத உள்ளுக்குள்ள வருத்தங்களோடு இந்த நாட்களை இருக்கலாம். அவன் அழகான சட்டை போட்டுக்கொண்டு இந்த நாட்களை போறான். அருமையான கத்துல பேபி மடிச்சு கொண்டு நல்ல ஒரு சூட்டு மடிச்சு கொண்டு அப்படியே ஸ்ட்ரீட்ல நடந்து போறான். அது மட்டுமே ஒரு விலை வந்த கார்ல போய் இறங்கி அப்படியே போகிற வேளையிலே, எல்லாருடைய எல்லா பெண்களுடைய கண்களும் இந்த நாட்களை என்ன செய்யும் கூட சொன்னா, அவரை நோக்கி பார்க்கும். இவர் யார், எப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறார் போல இடக்குன்னு சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளான மனுஷன், அவருடைய உள்ளான சுபாவம், உள்ளான காரியத்தை இந்த நாட்களை அவர்களால அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் அந்த காரியம் அறிமுகம். அப்ப பாருங்க ஏன்னு சொல்லி சொன்னால், இவர்கள் அப்படியாக அந்த நாட்களிலே வஞ்சிக்கப்படுவர்களா இருக்கிறார். அதே வேளையில் இந்த நாட்களிலே அந்த வஞ்சகத்தினுடைய வலையிலே இந்த நாட்களே ஆண்கள் என்ன செய்கிறார்கள், விழுந்து போகிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ஏவாளுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே, ஏவாள் அங்கே சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார். சர்ப்பம் ஏவாளை என்ன செய்தது, வஞ்சித்தது என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சர்ப்பம் வஞ்சித்தது அந்த வேளையிலே ஆதாம் என்ன செய்தார் பாருங்கள், அதே ஏவாள் கொண்டு போய் இதனை கொடுத்த அந்த பழத்தை ஆதாம் என்ன செய்தார், தானும் வேண்டி சாப்பிட்டார். அப்ப என்ன காரணம் சொன்னால், இவளுடைய அந்த பாருங்கள் அந்த வஞ்சனைக்குரிய அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சனை தன்மை ஏவாளுக்குள்ளே வந்து, அந்த ஏவாளுடைய அந்த வஞ்சி ஏவாளுடைய அந்த தன்மை, மயக்கிற தன்மை இந்த நாட்கள் என்ன செய்வதால், ஆதாமா இந்த நாட்களில் அங்கே மயக்கி விட்டது நிமித்தம் தான் அவனும் அந்த பழத்தை உண்ணக்கூடியதாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மாதிரி கத்துடைய, அப்ப பாருங்கள் தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியம். பாதிகாமத்திலே எப்படியாக வந்தான், வஞ்சிக்கிறவனா இந்த நாட்களை வந்தான். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதுக்கு பின்பாக பாருங்க இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் யாத்ராமத்தை எடுத்து பாருங்கள். யாத்ராமத்தை எடுத்து பார்க்கிற வழியிலே அங்கே கொல்லுகிறவர்களா இந்த நாட்கள் இருந்தான் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, சிறு ஒரு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை இந்த நாட்களை கொண்டார்கள். இந்த நாட்களை பாருங்க, அந்த வழியில தான் மோசே கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார், பேழையிலே வைத்து இந்த நாட்களை நாணங்களால் செய்யப்பட்ட பேழையில வைத்து அரண்மனைக்குள்ள அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான, அப்ப பாருங்கள், அப்ப அவனுடைய காரியம் வஞ்சிக்கிறவன், கொலைகாரன், இப்படி அநேக காரியங்களை குறித்து அவனை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இதை குறித்தான் 2 தெசலோனிக்கே 2:9 இந்த நாட்களை சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த அக்கிரமக்காருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அடையாளங்கள் பாருங்க, பொய்யான அற்புதங்களோடும், உண்மையான அற்புதம் இல்ல, பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அங்கே அன்பை அவர்கள் அங்கே அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படியே இந்த நாட்களிலே நடக்கும். அப்ப பாருங்கள், சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணுகிற வேளையிலே, ரொம்ப கவனமா சொல்லுங்க, சத்தியத்தை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிற வேளையிலே என்ன நடக்குமெண்டா, கடைசி நாட்களிலே அவர்கள் வஞ்சிக்கப்படுவார் என்பது அதுதான் சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மத்திய சுசபுத்தர் சொல்லப்படுகிறது, எல்லா காரியம் நடக்கும் ஐயா, என்ன பூமி அதிர்ச்சி வரும், யுத்தம் வரும், யுத்தோடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை நடும். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார், என்ன சொல்லி சொன்னா, மத்திய சுசபுத்தர் சொல்லப்படுகிறது, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான கத்து, ரொம்ப கவனமா இருங்க, இந்த வஞ்சன வார்த்தை எங்க வருகிறது, ஆதிகாமத்தான் தொடங்குது, வஞ்சிக்கப்படுகிறது. அருமையான கத்து, அப்ப அந்த வஞ்சனை கடைசி காலத்திலே வருகிறது. அப்ப பாருங்கள், அப்ப அப்ப இந்த புத்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் ஏதோ ஒரு புதுசான காரியம் அல்ல, முந்தி நடந்தவைகளையே இப்பொழுதும் இந்த நாட்களே நடக்கிறது. ஆண்டவர் சொன்னாரா, நோவாவின் காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்திலே நடக்கும். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இந்த நாட்களை அவர்கள் சீவிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மாதிரி இன்றைய பாருங்க, இன்றைக்கு என்ன நடக்குது? அதே காரியம் தான் இந்த நாட்களில் நடக்குது. சோதோம் குமார்ல என்ன நடந்தது? ஆதிகாமத்திலே எங்க வருது? ஆதிகாமத்திலே சோதோம் குமாராவை குறித்து, லோத்துடைய காரியத்தை குறித்து ஆதிகாமத்திலே வருகிறது பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, அதே காரியம் தான் இன்றைக்கு இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறது, தொடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். உலகம் எங்கிலும் சோதோம் குமாராவாக இன்றைக்கு மாறிக்கொண்டு வருது ஒவ்வொரு நாடுகளும். ஏனென்றால் அந்த தேசத்து அரசாங்கங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அங்கீகரிக்கிறது மூலம் இந்த நாட்களே தேவனுடைய கோபாக்கினைக்கு அந்த தேசங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கணும். அவர்களை பாருங்கள், கண் செறிவின குருடர்களைப் போல் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்கள் கண் செருகின குருடர்களைப் போல் இந்த நாட்களை இருக்கிற கிறிஸ்தவ நாடு முஸ்லீம் நாடு காரியம் அல்ல. அருமையான கத்தோடு இந்து நாடு காரியம் இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க என்றால் கண் செருவப்பட்ட குருடர்கள் போல் இந்த நாட்களை இருக்கிறது நிமித்தம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லப்படுறது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வஞ்சக ஊழியர்கள் உண்மையாக தேவனுடைய ஊழியர்கள் போல அங்கே மாறுவேஷம் பூண்டு வருவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆதாரமாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையில கத்துடைய வார்த்தை சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், 11 அதிகாரத்திலே 13-15 வரைக்கும் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியும் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே பாருங்கள். ஆகையால் அவருடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவா? அவர்கள் அங்கே முடிவு, அவர்கள் முடிவு இந்த நாட்களில் அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார். இங்கே குருந்து சபை கழுதுகளில் பாடல்கள் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவன் என்னை புத்தீனன் என்று எண்ண வேண்டாம், அப்படி எண்ணினால் நானும் சற்று மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பாருங்க. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த கடைசி நாட்களிலே இப்படியான வஞ்சகத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஊழியர்கள், வஞ்சிக்கிற அதாவது அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்களாம், எழுந்து வருவார்கள். இன்னைக்கு நடக்கிற காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது ஐயா. இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த நாட்கள் இருந்த போலே கூட அந்த நாட்கள் இதோ ஆண்டர் வருகிறார் என்று சொல்லுகிற போலே ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே அந்த நாட்களை என்ன செய்தார்கள், தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துனுங்கன்னா அவங்க வீடு வாசல் எல்லாம் வராவிலேக்கு வித்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான காரியம் வருமான கத்துக்கொள்கள், வித்து போட்டு என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர் சொன்னார் நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆலயத்துக்களை வாங்கலன்னு சொல்லி. அமெரிக்கா தேசத்திலே அந்த நாட்களில் நடந்த காரியம் அந்த அப்படியாக வருகிற வழியில் அவர் சொன்னார், இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் இனி இந்த நாட்களில் ஆண்டவுடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவுடைய வருகை இன்றைக்கு வருகிறது, அதனாலே எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், மருந்தை குடியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை எல்லாரும் மறித்துட்டாங்க. அப்போ குறிப்பிட்ட விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, அந்த போதருடைய சொல்லை கேட்டு இதனால பாரு வஞ்சிக்கிற போதருடைய உபதேசம் வேதத்துல எங்கேயா இருக்கு ஐயா, நீங்க செத்தா தான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி அருமையான கதை, நீங்க தற்கொலை செய்தா பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கிறதா? வேதம் மட்டுமில்லை, எந்த மதத்திலையும் இந்த நாட்களை அப்படி சொல்லப்படவில்லை அருமையான கத்துடைய உள்ளங்களே. அதாவது நாங்கள் நம்மை தற்கொலை செய்து பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, எந்த இடத்துக்குமே இந்த நாட்களை போக முடியாது அருமையான. அது ஏன்னு சொல்லி சொன்னால், உயிர் வந்து யார் என்றா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் சொல்வது அவருடைய கரத்துலதான் நம்முடைய உயிர் இருக்கிறது. அவர் கரங்களை விரிக்கிறவர்களே இந்த ஆவி பிரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள், ஆனா விபத்து மூலமாய் அவன் சாகிறது வேற காரியங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நாட்களே அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு வருது. ஒரு தேவனுக்கு ரொம்ப பிரியம் இல்லாத காரியம், அது ஒரு நெருக்க உபத்திரவமான காலமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் அவ்வளவு பேரும் மறித்து விட்டார்கள். அப்ப மறித்ததுக்கு பின்பாக எல்லா காரியம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த நாட்கள் அந்த ஜனங்களுடைய நடமாட்டங்கள் அந்த காரியங்கள் இல்லை. ஆனால் அந்த அயலிடங்கள் இருந்தவர்கள் சில திடீரென்று இருந்தா போலி ஒரு நாற்றம் எடுத்த வேலையிலே பாருங்கள், அவர்கள் போலீஸை கூப்பிட்டு அந்த ஆலயத்துடைய கதவுகளை உடைத்து பார்த்த வேலையிலே எல்லாம் அங்கே செத்த பிணங்கள் எல்லாம் அப்படியே மறித்தபடியே அங்கே என்ன செய்த அப்படியே எல்லாம் அப்படியே இருந்ததை காணக்கூடியதாக கருமன கத்துடைய கையிலே அவர்கள் அந்த மருந்து நஞ்சு மருந்து போத்திலோட ஏதோ காரியங்களோடு இருந்த பாருங்கள் என்ன காரியம்னு சொல்லி அப்படியே அவர்களை எடுத்து அடக்கம் அப்படியாக பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் வருவார், இத்தனை மணிக்கு வருவார் என்று சொல்லி வேதத்திலே எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனாலும் வேதம் நமக்கு முன்னறிவிக்கிறது என்னவென்றால், ஆண்டவருடைய வருகை வரும், எப்படியாக வருவார் என்றால் திருடனை போல் வருவார் என்று மட்டுமல்ல, எந்த இடத்துல வருவார் என்று சொல்லவில்லை. அரேர்களை பாருங்கள், நாங்கள் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வருகிற நேரம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் மப்பும் மந்தாரமாக இருக்கும் என்று காலநிலைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த காலநிலைகளை இந்த நாட்களிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். காலநிலைகளை பார்க்கிற வேளையில தான் ஆண்டவருடைய வருகை வருவதற்கு இந்த நாட்களில் சாத்தியங்கள் இந்த நாட்களில் இருக்கும். இப்ப இன்றைக்கு யுத்தம் துவங்கிட்டு இருந்தா போல, நாங்கள் கூட இஸ்ரேலில் யுத்தம் துவங்கிட்டு இருந்தா போல ஆண்டவர் வருவார் என்று சொல்லி இந்த நாட்கள் நினைக்கூடாது. அனைவருடைய நோக்கங்கள் அப்படித்தான். அருமையான கத்துரைப்படும் இன்றைய பாருங்கள், கடந்த நேற்றைய நாட்கள் என்று நினைக்கிறேன், 13ஆம் தேதி என்று நடந்தது பாருங்கள், அவர்கள் இந்த நாட்கள் இந்த ஹோமோசெக்சுவல் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை அவர்கள் கொண்டாடினார்கள், செலிபிரேட். ஏனென்றால் கடந்த வருஷம் கொண்டாடவில்லை என்னன்னு சொன்னா அந்த யுத்தங்கள் நிமித்தம் பாருங்கள் என்ன காரியத்தை செய்கிறார்கள். அப்ப பாருங்கள், வேதத்துல சொல்லப்படுகிறது அங்கே அந்த ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்களை பாருங்கள், அந்த அதாவது சோதோம் குமாராவை போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த இடம் கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட இடமாக இந்த நாட்களே இருக்கலாம் என்ற விதமாக இந்த நாட்களே அங்கே வேதத்திலே இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். வெளிப்படத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படியா சொல்லப்பட்டிருக்கிறோம் சொல்லி சொன்னால், இன்றைக்கு அந்த ஒரு தரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இந்த காரியம் தலைநகரா இருந்து காரியத்தை அங்கே அதாவது செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் சோதோம் குமாராவுடைய சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவருடைய கோபத்தை இன்னுமா இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா கூட்டுகிறார் என்பதை தான். ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். என்று கத்துடைய பாருங்கள், அவர்கள் யார் ஐயா? ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அது மட்டுமல்ல, அடிமைத்தன நுகத்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின வேளையிலே அதே ஆண்டவர் தான் இறங்கி வந்து இந்த நாட்களை என்ன செய்தார், மோசே என்ற தாசனை இந்த நாட்களை உருவாக்கி அவனோடு சேர்ந்து ஆரோனையும் இந்த நாட்களை அனுப்பி பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களே அங்கே விடுவித்துக் கொண்டு வர. அது விடுவிக்கிறார் எப்படி என்று சொல்லிச்சா, சும்மா சாதாரணமா நடத்தி கொண்டு வரையிலே சுபந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து இந்த நாட்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, அந்த சமுத்திரம் வெட்டாந்தரையை போல் இருந்ததாம்னு சொல்லி பார்க்கிறோம். இது நாங்கள் நினைச்சு பார்க்கல, வி கனாட் இமேஜின். அருமையான கத்தோட, ஏனென்றால் ஒரு சமுத்திரம் பத்துமா இருந்தால் அந்த சமுத்திரத்தினுடைய நிலைப்பாடுகளிலே பார்க்கிற வேளையிலேயே எப்பொழுதும் சேரும் சுருதியும் இருக்கும். ஆனால் அந்த சேறு கிட்டத்தட்ட வத்த எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மாசங்கள் செல்லும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வெட்டாந்தரையா இருந்தார்கள் இருந்ததாம் அது அவர்கள் நடந்து வந்தார்கள் சொல்லி பார்க்கிற வேளையிலே அது எப்படி பாருங்கள், அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் பாருங்க. ஏனென்று சொன்னால் அவர் நேசிக்கிற ஜனமாக இருந்தபடியினால் அவர் என்ன செய்தார், அந்த ஜனங்களை இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எங்கே? விடுதலையிலிருந்து, அவருடைய கட்டுக்கள்ல இருந்து அவிழ்த்தவர்களை விடுதலை செய்து அவர்களை இந்த நாட்களை சிவந்த சமுத்திரம் ஊடாக இந்த நாட்களை வனாந்திரத்திலே கொண்டு வந்து இந்த நாட்களை அவர்களை அந்த யாத்திரையில இந்த நாட்களை பாருங்கள் யாத்திரை பயணத்திலே இந்த நாட்களை வைத்திருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அந்த வேதம் சொல்லுகிற காரியம், அவர்களுக்குள்ளே இருந்தவர்களை முறுமுறுத்து அப்படியே ஒரு கூட்ட ஜனம் இந்த நாட்களை என்ன செய்கிறது, அவர்கள் இந்த நாட்களை அங்கு மறித்து போறதை பார்க்கிறோம். என்ன காரணம் சொன்னால், ஆண்டவர் நேசிக்கிற ஜனம் தான் ஐயா, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வருகிற வேளையிலே அங்க என்ன நடக்கிறது, அவர்களை மரணம் இந்த நாட்களில் சந்திக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற மனுஷர்களா இருந்தால் அவருடைய அவர் சொல்லுகிறதை கேட்டு இந்த நாட்களை நடவுங்க. இன்றைய பாருங்க, அவங்களுக்கு 10 கற்பனை அங்கே வச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டது நிமித்தம் கூட அந்த 10 கற்பனையுடைய காரியத்தை அவர்கள் கை கொண்டார்களா, இன்றைக்கு அதான் கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு அந்த 10 கற்பனைகளையும் அவர்கள் இந்த நாட்களே கை கொண்டார்களா இல்லையா? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதுல கூட இந்த நாட்களே எல்லா கற்பனைகளையும் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே அந்த காலகட்டத்திலே கை கொள்ளவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டில் இந்த 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளாக இந்த நாட்களை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதுல ஒரே ஒரு கற்பனையை இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கை கொள்ள முடியாத நிலைப்பாட்டில் இருக்கிறார். அந்த அற்பனை கை கொள்ள முடியாத நிலப்பட்டில் இருந்த நிமித்தம்தான் அந்த நாட்களிலே ஆண்டவுடைய பிள்ளைகளா இருந்தவர்கள் கூட அந்த பாவத்துக்குள்ளே இந்த நாட்களை அங்கே விழுந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இச்சை என்று சொல்லுகிற பாவத்துக்குள்ளே இந்த நாட்களை விழுந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படி யாரால் இந்த நாட்களே பாருங்கள், அந்த இச்சிக்கிற ஆவிக்கு அந்த இச்சையின் ஆவிக்கு இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அங்கே உந்தப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஏவாள் வேதத்திலே பாருங்கள், ஆதிகாமத்திலே அவள் அந்த பழத்தை என்ன செய்தாலாம், இச்சித்தாள். தத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், இச்சித்தாள் அவள் இந்த நாட்களை பாருங்கள். அப்படி என்று சொல்லி சொன்னால் வஞ்சிக்கப்பட்டால் இச்சித்தால் அப்ப பாருங்கள் வஞ்சனையின் ஊடாக நாட்களை என்ன வருகின்றார் இச்சை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய உள்ளவர்கள். இன்றைக்கு நாங்கள் வஞ்சிக்கப்படுவோமா இருந்தால் நம்முடைய அடுத்த படி என்ன நமக்கு இல்லை இச்சை உருவாகும் அருமையான கத்துடைய உள்ளவர்கள். அப்ப ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால் என்ன நடக்கும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய காரியம். இன்றைக்கு ஒரு பெண்ணை இந்த நாட்களை நாங்கள் பார்த்து இந்த நாட்களே இச்சித்தால் இந்த நாட்களே அது அந்த அளவு பாவத்துக்கு இந்த நாட்களை சரியா இருக்கு. இன்றைக்கு மனுஷனுடைய கண்களை பாருங்கள் இன்றைய பாருங்க நாங்கள் வீதியில நடந்து செல்லுகிறோம் நடந்து செல்லுகிற வேளையிலே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இந்த நாட்களை இச்சித்து கொண்டே இந்த நாட்களே இருக்கு. இன்றைக்கு ஒருவரும் இந்த நாட்களை பரிசுத்தவான்கள் இல்லை. ரொம்ப பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆனால் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே பரிபூரணத்துக்குள்ளே இன்றைக்கு வரவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அன்றைய நாட்களிலே பாருங்கள் எலியா எப்படி இருந்தார் எலிஷா எப்படி இருந்தார் ஏனோக்கு எப்படி இருந்தார் ஏன் இவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கும்படியா இருந்தார் நோவே நோவா என்னத்துக்காக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அந்த அந்த நாட்களிலே பாருங்கள் அந்த அவர்களுடைய அந்த கால கட்டத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு இந்த கற்பனைகளோ கட்டளைகளோ இந்த நாட்களை பாருங்கள் நோவாக்கெல்லாம் இந்த நாட்கள் அந்த காரியங்கள் தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதை ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். அப்ப அதன் நிமித்தம் அங்க என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அந்த அதாவது இச்சிக்கிற காரியங்களுக்கு எல்லாம் இந்த நாட்களை அவர்கள் விலகி விலகி ஓடி இருந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப நோவா கூட அப்படித்தான் பாருங்கள் இன்றைக்கு பிறகு அங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை வருகிற வழியில பாருங்கள் இந்த 10 கற்பனைகள் பெற்றதற்கு பிறகு தாவீது கூட இந்த நாட்களை இச்சித்தார்னு சொல்லி பார்ப்போம் அவர்கள் எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே பட்சபாட இச்சித நிமித்தம் தான் என்ன நடக்கிறது கொலை வருகிற கொலை நடக்கிறது. அது மட்டுமல்ல அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே தாவிதப்போ பெரும் மேலும் மேலும் குற்றங்களை செய்து கொண்டு போகிற ஆனால் பாருங்கள் அந்த நாட்களை தேவனத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு காரியத்துக்குரிய காரியத்தை செய்தார். ஆனால் அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெரியாது எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்னமானே நமக்கு தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைய பாருங்கள் அந்த நாட்களை நாங்கள் பாவம் செய்தால் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு 1 யோவான் 1:7 வார்த்தை இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்ற விதமாக அந்த நாட்களை இருக்கிறதா இங்கே பார்க்கிறோம். அப்ப அதனாலே கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே இங்கே ஆவியானவருடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே கடைசி காலத்திலே சபைகளுக்குள்ள இருக்கிற மாயமானங்கள் அது மட்டுமல்ல சாத்தானுடைய தீய திட்டங்கள் தீய காரியங்கள் தீய வஞ்சனைகள் இவர்களில் இருந்து இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இந்த நாட்களே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து கத்தருடைய இந்த 2 கொரிந்தியர்களை இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தருடைய பிள்ளைகள் இந்த எச்சரிக்கையை நாம் கவனித்தும் அங்கே போலியான ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை அடையாளங்களையும் குறித்து இந்த நாட்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்தான் இந்த நாட்களை நாங்கள் பார்த்த மறுமையான கத்துள்ள 2 தெசலோனிக்கேயன் புஸ்தகத்திலே 9வது வசனத்திலே அவ்வளவு சொல்லப்படுகிறது நாங்கள் அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த நாட்களை இடம் கூடியாதபடி இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக இந்த நாட்களை பார்க்கிறோம் ஒருவன் அந்நிய பாசை பேசுவது உண்மையை உண்மையா என்று இந்த நாட்களை கண்டறிவது அதாவது அது பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்படுகிறதா என இந்த நாட்களை அறிவதற்கு பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பற்றி ஞானஸ்நானம் அங்கே பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் வேதம் கூறுவதை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப வேதம் எப்படியாக இந்த நாட்களை கூறுகிறது என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே ஒருவன் பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களை நிறைந்திருக்கிறவனா இருந்தால் இந்த நாட்களே அவன் எப்படியாக இந்த நாட்களை இருப்பான் என்பதைத்தான் அங்கே கத்தருடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களை அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் நாங்கள் இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே அவன் எப்படியாக இந்த நாட்களை நிறைந்திருக்கிறான் உண்மையாக இந்த நாட்களை இருக்கிறானா என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் அங்கே அதை கவனமாக இந்த நாட்களை பார்க்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஆவியிலே உண்மையாக இந்த நாட்களை ஞானஸ்தானம் பெற்றதை சோதித்து பார்க்கிறது என்று சொன்னால் அந்நிய பாசை பேசுகிற ஒருவர் இந்த நாட்களே கிறிஸ்துவுக்கு இந்த நாட்களே அதாவது தன்னை அர்ப்பணித்தவராயும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 2வதாக வேதத்திலே இந்த நாட்களை அதிகாரத்துக்கு இந்த நாட்களை அதாவது கட்டப்படாதவையாம் இந்த நாட்களை தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியவர்களாம் இருப்பார்களானால் அவர் மூலமா இந்த நாட்களை வெளிப்படும் எந்த கிரியைகளும் பரிசுத்தாவியிலிருந்து வருவதில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்லுற அருமையான கத்துள்ளவர்களே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த அந்நிய பாசை பேசுகிற ஒருவர் கிறிஸ்துவுக்கு தன்னை இந்த நாட்களை அர்ப்பணிக்காதவராயும் வேதத்தின் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை கட்டுப்படாதவராயும் தேவனுடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியாதவருமாய் இருப்பாரானால் அவர் மூலமாய் வெளிப்படும் அந்த கிரியைகள் இந்த நாட்களே பரிசுத்தாவியிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட ஒன்று யோவானின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களே பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று யோவான் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் ஒன்று யோவானின் புஸ்தகத்திலே, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒன்று யோவானின் புஸ்தகத்திலே அங்கே பார்ப்போமாயிருந்தால் மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆறாவது வசனத்துக்கு வாங்க, இங்கு சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் ஆறாவது வசனத்திலிருந்து. அவரில் நிலைத்திருக்கிற இவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற இவரும் இவனும் அவரில் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே வஞ்சிக்கப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுது. ஏனென்றால் நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் பிசாசினுடைய கிரியைகளுடைய அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதையும், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்றும், ஏனெனில் அவனுடைய வித்து அவருக்குள் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனாலே பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலேயே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனிலே அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காரியம் முதலாவது எதை சொல்லுகிறது என்றால் அன்பை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அதாவது பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இந்த நாட்களை வருகிற காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப அவர்கள் செய்கிற கிரியைகள் அவருடைய காரியங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா அல்ல இந்த நாட்களை வேதத்தினுடைய காரியங்களுக்கு அவர் அதிகாரங்களுக்கு கட்டுப்படுகிறார்களா என்பதை முதலாவதாக இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். பாருங்கள், இந்த நாட்களே யோவான் சுவிசேஷம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே ஒன்றிலிருந்து மூன்று வருஷம் வாசிக்க, பிரியமானவர்களே உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளோ என்று இந்த நாட்களே போதித்து அறியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனாலே உண்டாகிறது அல்ல. மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனாலே உண்டாகிறது அல்ல. வர்மென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இங்கே எதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இன்றைய பாருங்கள் இங்கே அதாவது கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள் இந்த நாட்களே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவரை வாசி, அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் முதலாவதாக, இரண்டாவது அக்கிரம மிகுதினாலே அன்பு தணிந்து போகும், முடிவரை அந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப வேதம் சொல்லுகிறது முடிவரை அந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமியில் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும். மேலும் பாழாக்கிற அருவறுப்பை குறித்து தானியல் சொல்லி இருக்கிற வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காண நிற்கும் காணும் போதும், அங்கே யூதேயாவில் இருக்கிறவன் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் அங்கே அதாவது அந்த இடத்திலே இந்த நாட்களே இருந்து இறங்காதிருக்க கடவான் சொல்லி இந்த நாட்களை அநேக காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படுவதை பாருங்கள். இப்படியாக சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், 24 வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. அருமையான கர்த்தருடைய, அப்ப வேதம் சொல்லுகிறது கள்ள கிறிஸ்துக்கள். அப்ப பாருங்க என்னையா கள்ள கிறிஸ்து சொல்றாங்க. இப்ப பாருங்க அவனுக்கு என்ன பேர், அவனுக்கு அந்தி கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பேர், அவருக்கு ஏ கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய, அவனுக்கு அந்தி கிறிஸ்து. பாருங்க ரெண்டும் கிறிஸ்து இல்லாம இருக்கு. அப்ப அவனுக்கு அந்தி கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்கள் அவர் கிறிஸ்து. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் ஜெயம் பெற்றவர், அதே மட்டுமல்ல அவர் ஆத்மாவை மீட்கிற கிறிஸ்து. இவன் என்ன செய்யறான்னா அந்தி என்று சொல்லி சொன்னால் முடிவு, முடிவினுடைய கிறிஸ்துவாக இந்த நாட்களை இருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனா இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கத்துடைய வஞ்சனையான பேச்சு, வஞ்சனையான காரியங்கள், வஞ்சனையான செயல்பாடு. நீங்க பாருங்க, சிலவுல சில பிசினஸ் செய்யறவர்களை சந்திச்சு பாருங்க, அவங்கள அந்த பொருள்கள் சரியில்லாட்டி இந்த நாட்களை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அது நல்ல குவாலிட்டி அப்படி இப்படின்னு சோப் போட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அதை வித்துட்டு போயிடணும்னு சொல்லி தான் பார்ப்பாங்களே ஒழிய அதை வச்சுக்கொண்டு இந்த நாட்களை இருந்து காரியங்களை செயல்படுத்த மாட்டார். அதே விதமாக தான் இன்றைக்கும் பாருங்கள் அந்த அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்குன்னு சொன்னால் மறைமுகமாக இந்த நாட்களில் இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு அந்த இமிட்டேஷனை காண்பித்து அவர்களை இந்த நாட்களில் என்ன செய்கிறது என்றால் வஞ்சிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுவது, அதால் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் இதோ வனாந்தரத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவார் சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அரை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே வரை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப எல்லா காரியங்களையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த வருகையிலே ரெண்டு வகைகளை குறித்து சொல்லப்படுது. முதலாவதாக ரகசிய வருகை, இரண்டாவதாக பகிரங்க வருகை. அப்ப இந்த முதலாவது ரகசிய வருகைக்குள்ள இந்த நாட்களிலே சில சில காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும் அறிமான கத்தோடு பிள்ளைகளே. அப்ப இந்த காரியங்கள் முடிந்ததற்கு பின்பாக அது இரண்டாவது வருகை வருகிற வேளையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அந்த நாட்களிலே உபத்திரவம், ஒரு உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். அப்ப இந்த இரண்டாவது அந்த பகிரங்கம் வருகிற நாட்களிலே அந்த வேளையிலே சொல்லப்படுகிறது, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லி. அப்ப பாருங்கள் இவ்வளவு காரியம் நடக்கிற வேளையிலே ஆண்டவருடைய பகிரங்க வருகை இந்த நாட்களிலே இருக்கும் என்பதை தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்தடப்படுகிறது. அந்த வேளையிலே வலுவாய் துணிக்கிற, அதாவது எக்காலம் இந்த நாட்களை ஊதப்படும். அந்த வேளையிலே பாருங்கள் அங்கே காரியம் என்ன நடக்கும் சொன்ன ஆண்டோட வருகை இந்த நாட்களை வரும் என்பதை இங்கே பார்க்கிற மருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்பதை தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள் இந்த அந்நிய பாசை மூலமா இந்த நாட்களை ஒரு சிலர் இந்த நாட்களை ஜனங்களை வஞ்சித்து கொண்டு போறார். நீங்க சில இடத்துல பாருங்க, சில சபைகள்ல இந்த நாட்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க என்னத்தான் பேசுறாங்களோ எதை பேசுறாங்கன்னு நமக்கே தெரியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட வார்த்தை பேசுறோம், ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே உண்மையாக அவர்கள் பேசுவார்களா இருந்தால் அவருடைய கனிகள், அவருடைய நடத்தைகள், அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது சரியாக இந்த நாட்களை நமக்கு தோண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை இந்த நாட்களை பொய்யாக அந்த நாட்களை பேசுவார்களா இருந்தால் அதைத்தான் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதை தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப யோவான் 8:31 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம் யோவான் 8:31 வாசிக்கிற வேளையிலே, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு தம்மை விசாரித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை இந்த நாட்களில் என்ன செய்யும், விடுதலை செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த நாட்களே கலாத்தியர் 9:9 பார்க்கிறவர்களே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் வாசிக்கின்றேன். கலாத்தியர் 1:9 சொல்லப்படுகிறது, அங்கே முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு உபதேசத்துல கூட மாற்றங்கள் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொய்யான உபதேசங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள், பொய்யான காரியங்கள் இந்த நாட்களை பாருங்கள் என்னன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு அநேக இடங்களை பாருங்கள் இந்த சம்பவம் இந்த நாட்களை பாருங்கள் சில தேசங்களிலே ஜனங்களை, அதாவது பாமர மக்களை இந்த நாட்களை கட்டி வைத்திருக்கிறது. என்னடா பாருங்க, அவங்க சொல்லுவாங்க நாங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்கள், அங்க போயிட்டு வந்தாங்கள், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோட நாங்க முகமுகமா இருந்து நான் பேசிட்டு இந்த நாட்களை வந்திருக்கிறேன் என்று கேட்டா அந்த நாட்களை சொல்லுவாங்க, ஏன் மோசே எரியும் முச்சடியிலே ஆண்டவரோடு முகமுகமாய் பேசவில்லையே. அருமையான கத்துடையே அங்கே அந்த இடத்துல பாருங்கள் சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மோசையோடு தேவன் எப்படியாக பேசினார் என்று சொல்லி சொன்னால் எரியும் முச்சடியிலே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த முச்சடி எரிந்து கொண்டிருக்கிறது, அக்னியில இருந்து பேசினாரே ஒழிய பக்கத்துல வந்து இந்த நாட்களை முகமுகமா பேசவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப அதை ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படியான காரியங்களை செய்த நாட்களே அவர்கள் அந்த நாட்களே தங்களுக்கு ஒரு மவுசுகளை இந்த நாட்களை கூட்டுகிற வழியிலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான்கள் நினைத்த நாட்களே அவர்களோடு அவர்களுடைய பக்கத்தில் இந்த நாட்களை சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் பாமர மக்கள், வேதத்தை வடிவாக வாசிக்காத நிமித்தம் இந்த நாட்களை இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு போறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் ஆண்டுடைய நாமத்தினாலே அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லுவார்களே ஆண்டு சொல்றார் உன்ன அவியன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய ஆத்துமாக்களை நாங்களே இந்த நாட்களை காத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவன் நமக்காக ஜெபிக்க மாட்டான், மற்றவன் நம்முடைய ஆத்மாவை காக்குறதுக்கு அங்கு உதவி செய்ய மாட்டான். அப்ப அதனாலே நாங்கள் அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உடன் கொடுக்க கூடாது. அது ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சொல்லி போட்டு வராது வஞ்சிக்கிற ஆவி. பாருங்க இந்த நாட்கள் சில வேளையில நம்மளை விட்டு ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி வருவினும், அவர் நமக்கு தெரியும் இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை எப்படிப்பட்டவர், சேர்ச்சில் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார், சபையில மூப்பரா இருக்கிற காரியங்கள் செய்வார். அவர் வந்து சில வேளைக்கு வந்து சில வேத வார்த்தைகளை என்ன செய்வார், குழப்பிட்டு போவார். இந்த காரியங்களை பேசினா பிரதர் அப்படி இல்லை பிரதர் இது இப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், வேத அடிப்படைக்கு அது சரியாக இருக்கிறதா, வேத வார்த்தைக்கும் பேசுகிற காரியத்துக்கும் சரியா இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இவர் இந்த நாட்களை வஞ்சிக்கப்பட்டார். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் ராஜாவாக இருந்த காலத்திலே பாருங்கள்,

அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் தள்ளப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார், தேவனுடைய மகிமையை இழக்கிறார், தேவனுடைய அபிஷேகத்தை இழக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்தையும் இழந்து விட்டார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அங்கு மறுபடியும் தொடர்ந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆட்சி செய்கிறார். அப்ப தொடக்கத்திலே நடந்த காரியம், மிகுதி காலகட்டத்திலே அவர் என்ன செய்யறார், அந்த ராஜாவாக அந்த நாட்களில் ஒருவரும் எந்த விதமான காரியம் இது என்ன இல்லை, அபிஷேகம் இழக்கப்பட்டு விட்டது. அபிஷேகம் இல்லாதபடி இந்த நாட்கள் என்ன நடக்குது, ராஜாவாக இருக்கிறார். அப்ப இந்த காரணத்தை வைத்துக் கொண்டுதான் கோலியாத் அவரோடு இந்த நாட்களை அங்கே முண்டுகிற வேளையிலே அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், கோலியாத்தோடு எதிர்த்து நிற்க முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஏனென்றால் யுத்தத்திலே போனால் இந்த நாட்களே அவருடைய காரியம் இந்த நாட்களே வேறு விதமாக அந்த நாட்களை மாற்றப்படும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துரப்பிள்ளைகளே. யுத்தம் என்று சொல்லுகிற காரியத்திலே பாருங்கள், அங்கே கடைசியாக அவருக்கு என்ன நடந்தது, அவர் தந்த கத்தியில விழுந்து தானே இந்த நாட்களை மறிக்கக்கூடிய நிலைப்பாட்டுகள் இந்த நாட்களை வருகிறது அருமையான கத்துடப்பிள்ளைகளே. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. அவருடைய அபிஷேகம் இழக்கப்பட்டால், அவருடைய காரியத்தை இழந்தோம்னு சொல்லி சொன்னால், அவர் பேசுகிற காரியத்தை நாங்கள் கேட்கவே முடியாது, நாங்கள் ஒரு துணிவாக ஜெபமும் பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம் அருகிலே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடப்பிள்ளைகளே. இன்னைக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் என்ன பாட்டு படிக்கிறோம், ஆண்டவர் எனது வலது பக்கத்தில் இருப்பதுனா நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை இழந்த பிறகு இந்த நாட்களே அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் இந்த நாட்களே இல்லை என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அந்நியபாசனுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு சில கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள் நிமித்தம் இந்த நாட்களே இவர்கள் இந்த நாட்களே போலியான அதாவது ஆவிக்குரிய வெளிப்பாடுகளையும் அடையாளங்களையும் குறித்து இந்த நாட்களே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே எப்படி சொன்னால் நான் வாசிக்கின்றேன், அப்போது 10:44 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அதாவது இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற வேலையிலேயே வசனத்தை கேட்ட யாவருமேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களை அங்கே இறங்குகிற வேலையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள், ஆவியானுடைய கிரியை இந்த நாட்களை நடக்கிறதையும் அங்கே உண்மையான செயல்பாடுகள் அந்த இடத்திலே இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த அந்நிய பாசை பேசுகிற வேலையிலேயே நடக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஒரு சிலர் இந்த நாட்களிலே தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய செயல்பாட்டின்படி இந்த நாட்களை அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களை பேசுவார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். அப்போது 2 நாளில் சொல்லப்பட்டது போல இந்த நாட்களே ஆவியானால் நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்த வரத்தின்படியே ஒவ்வொரு பாசையிலே பேச தொடங்கினார்கள். இது வேதம் சொல்வது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த உண்மையான ஞானஸ்தானம் இந்த நாட்களே பெற்றதை சோதிக்கிறதுக்குரிய காரியம் எப்படி என்று சொல்லி சொன்னால், எந்த எப்படிப்பட்ட ஆவியானவர் நான் நிரப்பப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே நான் வேதம் சொல்லுகிறது அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்நிய பாசை பேசுவது உண்மையாண்டு மேதை கண்டறிவதற்கு ஆவியானவரால் இந்த நாட்களை தூண்டப்படுவது மட்டுமல்ல, ஆவியானவருடைய காரியத்தை குறித்து நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் எப்படியாக நடக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்ததாயும் தேவனுடைய வசனத்தை அதிகாரம் கட்டப்படாதவர்களாயும் கட்டுப்படாதவர்களாயும் இந்த நாட்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பார்களானால், அவர் மூலமாய் வெளிப்படும் எந்த கிரியைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வரவில்லை என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் இப்படியாக இருக்கும் என்று. அப்ப விசுவாசிகள் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். ஆவிக்குரியவனுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று இந்த நாட்களை அளிக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொரிந்தியரின் புஸ்தகம் 1 Corinthians 12:7 வாசிக்கிற வேளையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 Corinthians 12:7 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், ஆவிக்குரியவனுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறவனும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிறதும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் அளிக்கிறது, இவைகள்தான் இந்த நாட்களில் ஒரே ஆவியினாலும் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க,

0: இப்ப இந்த இடத்துல இந்த ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே நாங்கள் 7 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே அதிலே ஆவியானவரை பற்றி குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்ற ஆவியானுடைய அனுகிரகம் உண்டு. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், கண்ட இடத்திலே அப்படி பேசு இப்படி பேசுன்னு சொல்லவில்லை. ரொம்ப கவனமா பாருங்க, வசனத்தின் அடிப்படையில பாப்போம் ஐயா. இப்ப பெந்தேகோஸ் நாள்ல வந்து இந்த நாட்களை அவர்கள் பேசினது என்னவென்று சொல்லிட்டு அது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது நிறைவே வரணும். ஆண்டவர் சொல்லிட்டு போனார், இந்த நாட்களை நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் அனுப்புவேன் சொல்லி. அப்ப அவர்கள் அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்திலே அங்கே ஆவியாரோட அபிஷேகம் இருக்கப்பட்ட நிமித்தம் அவர்கள் அங்கே இருந்த புரஜாதிகளுக்குள்ளே அவர்களுடைய புரஜாதிகளுடைய பாசையிலே அவர்கள் அந்த வார்த்தையை பேசினார்கள், அவர்கள் விளங்கி கொண்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். இது நீங்க பேசுற பாசையா பொஞ்சாதிக்கும் தெரியும், பொஞ்சாதிக்கும் விளங்காது, புருஷனுக்கும் விளங்காது, அருமையான கத்து பிள்ளைகளுக்கு கூட விளங்காது, அருமையான கத்து இன்றைக்கு நீங்க வந்து இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற வேலையிலே டிவியில வந்தாலும் சரி, அநேகர் இந்த டெலி அதாவது ரேடியோக்கள்ல வந்தாலும் இந்த நாட்களை வந்து தங்கட வாட்டுக்கு இந்த நாட்களை சொல்லி போட்டு போகிறார்கள். ஆனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு மற்றவர்கள் இந்த நாட்களை? அப்ப நாங்க நினைக்கலாம் இந்த நாட்களை நாங்கள் அந்த வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தம் நாங்கள் ஒரு பெரிய ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய காரியத்தை நாங்கள் நடக்கிறோம்னு சொல்லி நம்ம இந்த நாட்களை என்ன செய்கிறோம், பெருமையாக இந்த நாட்களை நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது அப்படி ஒன்றும் இல்லை. ரொம்ப கவனமா இருக்கும் அருமையான கத்துள்ள பிள்ளைகளை, ரேடியோவில் இருந்தாலும் சரி, ஒரு டிவியில் அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு பகிரங்கமான இடத்துல ஜோம் பண்ண சொன்னாலும் உடனே போய் இந்த நாட்களே அப்படியான காரியத்தை நாங்கள் செய்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இந்த நாட்களே இருக்கும். அருமையான கத்து பாருங்கள், நாங்கள் பேசலாம், அந்நிய பாச பேசலாம், ஆனால் நமக்குள்ளே பேசி அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்ட காரியத்துக்காண்டி ஜோம் பண்ணி போட்டு அப்படியே 5 நிமிஷத்துல கடந்து போறது நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும். அவர் சொல்லுவார்கள், ஆவிக்குரிய மனுஷன் என்று ஆவிக்குரிய சகோதரி என்றால் சகோதரன் சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நான் வாசிக்கிறேன் மறுபடியுமாய், ஆவிக்குரிய அறிக்கிறோம் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். அருமையான கத்துடைய இது டீச்சிங், ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லி ஒரு மனுஷன் டீச் பண்றான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அவன் எப்படி என்று சொல்லி சொன்னால், சில பேருக்கு அந்த சில காரியங்களை அட்வைஸ் பண்ணி டீச் பண்ணி கொண்டே இருக்கிறான். ரெண்டாவதாக வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், அதாவது விஷ்டம் அருமையான கத்துடைய அறிவை. இப்ப சில பேர் வந்து சில காரியங்களை குறித்து நம்மிடத்திலே கேட்பார்கள், சில காரியங்களை எப்படியாக இந்த காரியத்தை டீல் பண்றதுன்னு சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன் வருகிற வேளையிலே ஞானமாய் அதற்கு இந்த காரியத்துக்கு நீ இப்படி செய்தால்தான் இந்த காரியத்திலிருந்து நீ விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுகிறதான் இந்த நாட்களை ஞானத்தை, அதாவது வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த வார்த்தை கத்துடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு அறிவை உணர்த்துகிற காரியமா இருக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் என்று சொல்லியிருந்தான். அப்பவர்கள் இன்னொருவனுக்கு பேசுகிற வழியில் அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யறோம், அவனுடைய விசுவாசத்தை தட்டி விடுகிறோம். பேசுகிற வழியில் அவன் விசுவாசத்திலே இந்த நாட்களை உறுதிப்படுகிறான், விசுவாசத்திலே பலப்படுகிறான், விசுவாசத்திலே நடக்கும்படியாக அவனுக்கு அதாவது அட்வைஸ் சொல்லி விடுகிறோம். அதை விட்டுட்டு இன்றைய போயிட்டு இந்த நாட்கள் சில காரியம் நடந்த உடனே, பிரதர் நீங்க 1 கிழமைக்கு சேர்ச்சி போதைங்க, பிரதர் 3 கிழமைக்கு சேர்ச்சி போதைங்க என்று சொல்லி சொல்லிவிடுவது. ஏன்னு சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவனுக்கு அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அங்கே அழிந்து போட்டு மண்டு போய் கண்டே அப்படியான காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப அதனால நீங்கள் யாரை பார்க்க வேண்டும், நாங்க மனிதனையோ நண்பனையோ விசுவாசியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் எதை சொல்லுகிறதோ கத்த தெளிவாக எழுதி வச்சிருக்கிற. அப்படியானால் பாருங்க, ஆவியானவுடைய உந்தெல்லாம் எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் தெளிவாக அது அப்படியே செய்யப்படும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே, அங்கே வேதம் சொல்லுகிறது அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் ஹீலிங் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய கிப்டுகள். அப்ப அந்த குணமாக்குற வரங்கள் இந்த நாட்களே இருக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அற்புதங்களை செய்யும் மிரக்கல் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அற்புதங்களை செய்கிறதும் வேறொருவனுக்கு செய்யும் சக்தியும் அங்கே வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம், அதாவது ப்ராஃபிட் ப்ரொஃபஸையா வேர்ட். அப்ப தீர்க்க தரிசனம் சொன்னா இன்றைக்கு வந்து இந்த நாட்களை நாங்கள் டிவியில போய் நின்று அல்லது ரேடியோல போய் நின்று கத்தி குளறி காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ரொம்ப கவனமா பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கண்டுபிடி நம்ம என்ன ஒன்று சொல்லி சொன்னால் வரைக்குள்ள ப்ராஃபிட் என்ன பேர் என்று போடுகணும், ஏன்னா தான் ஒரு ப்ராஃபிட் சொல்லி ஜனங்கள் நெக்கட்டும் சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளை நான் தெரியாதான் கேட்கிறேன், அங்கே பேதுரு இந்த நாட்களை ப்ராஃபிட் பே விட்டா பேதுரு வேண்டா போட்டிருந்தார் பேர், அல்லது பவுல் பவுலடிகள் ப்ராஃபிட் பவுலடிகள் என்றா இந்த நாட்களை போட்டிருந்தார், அல்லது ஜோவான் ப்ரோஃபிட் ஜோவான்டா போட்டிருந்த அருமையான கத்துடைய பிள்ளைகள், அல்லது நான் இந்த நாட்கள் தரிசனம் கண்டேன் அதனாலே நான் இந்த நாட்கள் தரிசனம் ஜோவானண்டா போட்டிருந்தாங்க இல்லையா அருமையான கத்துடைய பிள்ளைகளே. சாதாரணமாக ஜோவான் என்று தான் சொல்லப்படுகிறது, சாதாரணமாக பவுலடிகள் என்று சொல்லப்படுகிறது, சாதாரணமாக பேதுரு என்று சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். ரொம்ப கவனமா இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இந்த இடத்துல பாருங்கள், அந்த ப்ரோஃபிட் என்ற காரியம் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறது, கத்தர் கொடுக்கிற ஒரு வரம் அதற்கு. வேறொருவனுக்கு அந்த ஆவி ஆவினாலே ஆவிகளை பகுத்தறிகிறது. இப்ப இந்த என்ன ஆவியில பேசுறாரு என்பதை பகுத்தறிவார், அது முக்கியமான காரியம். அது எல்லா விசுவாசிகளுக்கும் அந்த வரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுற காரியம் என்னவென்றால், சில வேளைகளிலே நீங்கள் சில வீடுகளுக்குள்ளே போக வேண்டிய கட்டம் வரும் ஜோபம் பண்ணுறதற்கு. ஆனா அந்த வீடுகளுக்குள்ளே போகிற வழியே அந்த வீட்டிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் ஒரு சம்பவம் நடக்கும். என்ன ஒன்று சொல்லி சொன்னால், சில அசுத்தாவுடைய கிரியைகள் அவர்களுடைய வீட்டு வாசல் இந்த நாட்களில் நிற்கும். அந்த சிமல் இந்த நாட்களை வர முடியும். அதைத்தான் இந்த நாங்களே பார்க்கிறோம். என்ன ஒன்று சொன்னால், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த நாட்களே நமக்கு கட்டாயம் வேணும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த நாற்றம் அப்படியாக வருமா இருந்தால் அந்த நாட்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டவரோடு ஆண்டவருடைய ஆவியானவரோடு நடந்து இந்த நாட்களை போவோமா இருந்தால், நாங்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவால் ரத்தத்தினால மூடப்பட்டு போனோம் என்றால், அந்த அசுத்தாவி நாங்கள் போகிற வழியில விலகி போகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு. மாதிரி மேல கத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் எப்படி என்ன சொன்னீங்க, வேதம் சொல்லுகிறது ஆவிகளை பகுத்தறிகிற வரம், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுகிற வரம். இதுதான் இந்த நாட்களே பார்க்கிற காரியம். இந்த நாட்களே அதாவது அந்நிய பாசை என்று சொல்லி சொல்லுகிறோம், பற்பல பாசைகள். ஏனென்றால் பரியாச உதடுகளினால் பேசுவேன் என்று ஏசாயா 28 அதிகாரத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இதை வைத்துக் கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் எந்த நேரத்திலும் இப்படியான காரியத்தை இந்த நாட்களை செய்யக்கூடாது. ஏனென்றா பாருங்கள், இந்த பற்பலை பாசைகளை பேசுகிற வேளையிலே பாருங்கள், வேதங்கள் அடுத்த சொல்லப்படுவதற்கு வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த பேசுகிற வார்த்தைக்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். இப்ப அந்நிய பாசை என்று சொல்லுகிற காரியம், இப்ப நாங்கள் போயிட்டு இந்த நாட்களில் வேறு மொழி பேசுகிற ஒரு ஜனங்கள் மத்தியில போய் அவர்களுடைய மொழியிலே அந்த காரியத்தை, அந்த குடும்பத்துக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவீங்க. ஒரு காரியம் நடக்கும் விழுந்திருந்து அழுவாங்க. அவங்க எப்படிப்பட்ட வயசா இருந்தாலும் தெரியும், ஆண்டவர் என்னோடு பேசிட்டார்னு சொல்லி அழுவாங்க. என்ன சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த காரியம் தெரியாதபடி இருக்கு. அதனாலதான் இந்த வேதம் சொல்றது, அந்நிய பாசையிலே அந்த இடத்துல போய் இந்த நாட்களே பேசுகிற வேளையிலேயே அந்த அவர்களுக்குள்ள ஒரு வெளிப்பாட்டு காரியம், வெளிப்பாட்டு வரத்தை இந்த நாட்களே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விடுதலையை பெறுகிறார்கள். அப்போ உடனே பாருங்கள், அதுக்கு பின்பாக இவர் இந்த நாட்களை அந்த பாசையை பேசுவாரோ, இந்த பாசையை அவர் பேச மாட்டார். அருமையான கத்துடைய பிள்ளை, ஏனென்றால் அவங்க முடிஞ்சபுற கட்டாமன்னு சொல்லுவாங்க, நீங்க பேசினது எங்கட பிரச்சனையை தான், எங்கட காரியத்தை குறித்து நீங்க அநேக இடங்கள் நடந்திருக்கிறீங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப வியாக்கியானம் பண்ணுகிறது. அப்ப சில இடங்களிலே பேசுகிற இந்த அந்நிய பாசையுடைய இரண்டாவது பகுதி எப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பாசை பேசுகிற பாசையை இன்டர்பிரிட் பண்ண வேணும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுகிற வழியில் சில இடங்களில் இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை சொல்லுவார். அருமையான, அப்ப பாருங்கள், அப்படியான அந்த அந்நிய பாசை வேதம் சொல்லுவது ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் அந்த ஒரு இடத்துல அந்நிய பாசை பேசுவார்கள். எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியிலே ஒருவர் பேசிக்குள்ள ஒருவர் என்ன செய்வார், வியாக்கியானம் பண்ணி கொண்டே இருப்பார். அருமையான கத்துடைய, அப்ப ரொம்ப கவனமாயிருங்கள். அப்ப அதை விட்டு விட்டு இந்த நாட்களை நாங்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் பேசுகிற பாசைகள் எல்லாம் ரொம்ப கவனம், என்ன பாசைகளை பேசுகிறோம் என்பதை முதலாவது கவனிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இப்ப பாருங்கள், அப்ப பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இவைகள் எல்லாவற்றையும் பாருங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவினாலே நடப்பித்தது மட்டுமல்ல, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப தீர்க்கதரிசிக்கு அந்த காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறார், ஞானமா பேச வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்கள், அப்ப பகுத்தறிய வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த வார்த்தையை பகிர்ந்து ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களை யார் வேணுமென்று வாஞ்சிக்கிறார்களோ அவள் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அந்த இடத்துல கிருபை செய்கிறார். இதுதான் கத்துடைய காரியங்கள். அப்ப இதுல எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியமும் இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிறோம் என்ன பாருங்கள், இந்த வேதவார்த்தை சொல்லுகிறது எப்படி கத்தருடைய காரியத்தை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அதாவது கண்ட நம்முடைய சித்தத்தின்படி செய்ய முடியும். ரொம்ப கவனமா இருங்க, வந்து சில குளறுபடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுடைய மரத்தினுடைய கனியை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். மரத்தை பார்க்க வேணும், இந்த மரம் என்ன கனி கொடுக்கிறது சொல்லி வேதம் சொல்லுறது, நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் விட்டுண்டா அக்னியில போடப்படும். அப்படியானால் பாருங்கள், ஒரு மரம் கனி உள்ள மரமா இந்த நாட்களில் இருந்தால் அந்த வார்த்தையும் கனி உள்ள வார்த்தையா இருக்கும். கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கீகரிப்பார். இவங்களோ குளறுபடி உள்ளவர்களோ தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க வந்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை பேசுகிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் சொல்லி பேசுகிற வேளையிலே இது சரிப்பட்டு வருமா, முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்பாக, 35 வருஷங்களுக்கு முன்பாக அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட தொடங்கின காலங்கள் கட்டங்களில் பார்க்கிறவர்களிலே அங்கு பாருங்கள், வெளி தேசங்களில் வந்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் ராஜ்யத்தின் காரியம் சொல்லப்பட்டது. அநேகர் பாருங்கள் இலகுவாக ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிறைந்தார். அப்படியே அவர்களுக்காக கையை ஜெபிக்கிறவர்களில் அவர்கள் ஆவி அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே அவர்கள் இந்த நாட்களை நிலத்திலே விழுந்து அலக்களித்து அது மட்டுமல்ல வேஷி பண்ணுகிற வேளையிலே பாருங்கள் அப்படியே உருளுவார்கள், உருந்து புல்பிட்பட்டு பெறுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், அவர் அந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்திலே ஒரு எந்த விதமான முரண்பாடும் இல்லாதபடி அவர்கள் கத்தரை விசுவாசித்தார்களையா, அதான் நடந்த காரியங்கள். அந்த கத்தரை ஜனங்கள் விசுவாசிக்கிற வேளையிலேயே அதை இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், ஒரு சில ஜனங்கள் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு இந்த நாட்களிலே போதகர்கள் என்ற ரீதியிலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களே அதை இந்த நாட்களை வைத்துக் கொண்டு தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே திடீரென்று வந்து இல்லாத பொருளாத கதையை சொல்லுவார்கள். நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தனால், அங்க போயிட்டு வந்தனால், இங்க போயிட்டு வந்தனால், இப்பதான் ஆண்டோட கழிச்சு போட்டுவார்கள், ஆண்டோட இப்ப டீ குடிச்சிட்டு வாரன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அப்படியான காரியங்களை சொல்லுகிற வேளையிலே ஜனங்கள் பாவர மக்கள் பாருங்கள் நம்புவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் இவர் தானே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அப்ப அந்த நாட்கள் ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது அருமையான கத்தோட பிள்ளைகளே. அந்த நாளில் அந்த நாட்களே ஜெபிக்கிற வேளையிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த நாட்களே பாருங்கள் இதற்கு பின்பாகத்தான் இன்றைய இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8-10 வருஷங்களுக்கு முன்னாக அந்த நாட்களை பாருங்கள் சபைகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கட்டப்பட்ட சபைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் சில பொய்யான காரியங்களை வச்சிருக்க மாட்டார். இப்ப வேதம் சொல்றது பவுலையும் பர்ணபாவையும் பிரிச்சு விடுறாங்க ஊழியத்துக்கு அருமையான கத்துடைய. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்கள்ல சில பேரே அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகளை புடுங்கி எடுத்துருவார். வழியா எடுத்துட்டு இதுதான் வழி மகனே இந்த வழியில நீ போன்னு சொல்லி இந்த நாட்களை அவனை விட்டுருவார். என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய ஊழியங்கள் தடைப்படக்கூடாத அருமையான கத்துடைய பிள்ளைகள் எத்தனை பார்க்கவும். சிலருடைய காரியத்தின் சில போதகருடைய காரியம் சில சபைகளை நடத்துகிறவருடைய காரியங்கள் மூலமாக அந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுது. இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பின்மாற்றமாய் போனதுக்கு முக்கியமான காரியங்களுக்கு முக்கியமான காரணம் யாருண்டா போதகர்மார்கள் ஊழியக்காரர்கள் தான் இன்றைக்கு காரணம் அருமையான கத்திரப்பிள்ளை. அந்த ஊழியக்காரர் மூலமா இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் என்னத்துக்கு ஆசைப்பட பொருளாசை அருமையான கத்தோட பிள்ளைகளை பொருளாசை பண ஆசை இப்படியான காரியங்களுக்கு கூட அந்த ஜனங்களை வஞ்சித்து இந்த நாட்களே அவர்கள் ஊழியம் செய்யாதபடி இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் அவர்களை அப்படியாக மந்தமாக இந்த நாட்களை வச்சிருக்கிறது. 10-20 வருஷம் சபைக்கு இருக்கிற அவரு நல்லா ஜபிப்பாங்க நல்லா வேதம் வாசிப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு இங்க வாப்பா நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி விடுவோம் இல்லை சி சி சி நீ இரு பேசாமல் சொல்லி போட்டு இவர் என்ன செய்வார்னு சொன்னா தண்டை மச்சான் மாமன் இவரை கொண்டுதான் ஊழியத்துல போறது அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான் அவனுக்கு யாராவது சொல்லுவாங்க 20 வருஷம் இதுக்கு இருக்கிற இதுக்கு இருக்கிற நீ வேறு இடத்த போகணும்னா அவன் வேறு சபைக்கு போனானா அவன் போனா அங்க போனா வளர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்துருவான். ஐயா இதான் நடக்கிற காரியமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இவங்கள் தங்களுடைய சித்தத்தின்படி சபைகளை கட்டி தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய ஆதாயங்களுக்காக அந்த நாட்களை சில காரியங்களை செய்கிற வேளையிலே தான் ஜனங்கள் சபைகளுக்குள்ளேந்து அங்கே உடைக்கப்பட்டு வெளியிலே போனதை பார்க்கிறோம். மறுமையான கத்திரப்படுகள் மந்திரமான தந்திரமான காயங்களை செய்வாங்க. இன்றைய கவனிச்சு பாருங்க எந்த இடத்துல அந்த ஊழியங்கள் செய்த காரியங்களை செய்யறோம் பாருங்கள். ஓ அந்த நாட்களே பாருங்க தொடக்கத்திலே அவர் எப்படியாக இருந்தார் அவருடைய இப்பொழுது இருக்கிற நிலைப்பாடுகளை பாருங்க எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட காரியங்கள் இருக்கு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் இந்த நாட்களே அவருக்கு மாற்றி சட்டை போடுறதுக்கு ஒரு சட்டையும் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இன்னைக்கு இவங்க நிமிஷத்துக்கு ஒரு ஷர்ட் நிமிஷத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நாட்களை காரியங்களை செய்கிறாங்கள் ஒழிய ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அந்த நாட்கள் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறபடினா அதுமே கத்துடைய பிள்ளைகளை இப்படியாக அந்த அந்நிய பாச பேசுகிற பிள்ளைகளை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் ஆண்டவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்து அருமையான கத்துடைய பிள்ளைகளை தேவனுக்கு கத்திற்கு பயம் இல்லாதபடி துணிவாக பொய்யை சொல்லி இந்த நாட்களே ராஜ்யத்தின் காரியங்களை செய்கிறாள் அருமன். அதனாலே அருமை கத்துடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களில் நாட வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்த நாளை நாளிலே அந்த காரியத்தை குறித்து பார்ப்போம். கத்திர தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜோம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாகவும் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்படியாகவும் நீங்கள் இந்த நாட்களை தந்த கிரிவைகளுக்காக சோதனையா ஆண்டவரே எந்த இடத்திலே எப்படியாக அந்த அந்நிய பாசை பேச வேண்டும் அந்த அந்நிய பாசையுடைய அர்த்தம் எப்படியாக இத வேண்டும் எப்படியாக அந்த விளக்கம் சொல்ல வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து இன்றைக்கு அநேக காரியங்களை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக ஆண்டவரே நீங்கள் தந்த கிரிவைகளுக்காக சோதனையா கத்தாவே ஒன்று குருந்தரி சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவரே, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் நீங்க கொடுத்திருக்கிறீங்களப்பா. அது மட்டுமல்ல, அந்த அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிற காரியத்தை வைத்து இந்த நாட்களிலே ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றாதபடி, உங்களுடைய ராஜ்யத்தை உடைக்காதபடி இந்த நாட்களை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே சபைகளுக்குள்ளே முதலாவது ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். சபையில நடத்துகிற ஊழியர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களை வர வேண்டும். மெய்யான தேவனாய கர்த்தரை அறிய வேண்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அவர் அறிவில்லாதனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாட்களே அவர்களை நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமனைய தளத்தின் ஊடாக இந்த காரியங்களை செய்ய தந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. தேவரே இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 ரூபாய் பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அடியின மரத்தை நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளை மறுவழிப்பில் கேட்கிற ஒவ்வொருவளையும் ஆசீர்வதிங்கப்பா. தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா அவர்களுக்கு இந்த நாட்கள். ஞானமா இந்த நாட்களே எதையும் பகுத்தறிந்து நடக்கிற அந்த கிருபை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் நாளைய நாளிலும் இந்த நாட்களே ஒரு புதிய அதாவது அத்தியாயத்தோடு இந்த நாட்களை நான் உங்களை சந்திக்கும்படி ஆண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: இது ஐயா அண்டே அந்நிய பாசையினுடைய குளறுபடிகள்ல மூன்றாவது பகுதி.
1: மூன்றாவது பகுதி. ஆமேன். நன்றி ஐயா.
0: முடிஞ்சது முடிஞ்சது ஐயா.
1: ஆமேன். நன்றி. ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நேரத்தை எடுத்து இந்த கார்த்தை வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நன்றி வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே ஐயா ஒரு சிலர் இந்த அந்நிய பாசை என்று சொல்லி தாங்கள் அதை காட்டுறதுக்காக தாங்கள் அபிஷேகம் அந்நிய பாசை என்ன பரிசுத்தாவியான அபிஷேகம் பெற்றவர்கள் காட்டுறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். சந்திரவந்திரண்டு
0: என்ன சொல்லுங்க. அது அதையே நான் அநேகமா சபையில பார்த்தேன் ஐயா. அந்த போதர் வந்து சொல்லுவார் ஐயா வச்சு போடு நீ இப்படி சொல்லு ரெண்டு சொல்லி இப்படி தலையில அடிச்சு போட்டு போறது அடிச்சு சொன்னா அவ அந்த ஒரு வசன ஒரு சொல்லியை வச்சுக்கொண்டு நீ கதையனு சொல்றது கதையனு சொல்லி சொன்னா அவ கதை பின்னன் கதை சொன்னா வாயில வர்றதெல்லாம் கச்சு அப்படியே போகணும். அதான் நடக்கிற காரியங்கள். அதான் தவறு.
1: நன்றி ஐயா. God bless you. Amen.
0: நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இவ்வளவு தொடர்ந்தோ நேரம் 12:56. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசிசர் எட்வின் வானரவர்கள் வேத பாடத்தோடு வழி நடத்தினார். அந்நிய வாசை குளறுபடிகள் என்ற தலைப்பின்களே, அந்நிய வாசை குழப்பம் என்ற தலைப்பின்களே தேவ செய்தி எடுத்து வந்துகொண்டிருக்கிறார். இது மூன்றாவது செய்தி. அதற்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வழியிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர்களை அழைக்க இருக்கிறோம். முதல்ல எங்களுடன் தேவ ஊழியர் சோரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் சௌரி குலேந்திரம் அவர்கள் இணைவார்கள். இந்த வேளையிலும் அவர்கள் இணைப்பு கொண்டு. ஆமேன் ஆமேன். நாங்கள் பேசலோட்டம்மா உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளில் ஈரானிலே சமாதானம் என்று கூறியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த சமாதானத்தை வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஜப வேலைக்காக இந்த மாலை வேலைக்காக சோத்திரம் சோத்திரம். சங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஜபத்துக்காக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஜபிக்கிறோம் கத்தா, ஜபத்தை கேட்கறது. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். ஆயிரம் கோடினா உங்கள் போதாதப்பா, போதாதப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுவோம், உங்களை துதிக்கும், உங்களை மகிமைப்படுத்தும், போதாதப்பா. செவனே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. பிதாவே என்று கூப்பிடுகிறோம். பிரசுகாரத்தை தந்தவரே, உங்களோட பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மாத்திர சூரியனை சுந்தரையினை ஆண்டவரே நீங்க படைத்த யாவையும் பார்க்கும் போது நாங்கள் மாத்திர ஆண்டவரே நாங்கள் மாத்திர கத்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோப்பா ஜபத்துக்கா வருகிறோம் விண்ணப்பங்களும் கிருபைகளும் ஆண்டவர் எங்குளத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே என்ன கால சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் அத்தனைக்காக உங்கள் சமூகத்துல மன்னிப்பு எடுக்காம இறக்கங்களுக்காக உங்களை தாழ்த்தி நாங்கள் உங்களத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி ஜனங்களுக்கு மன்னிங்க சுவாமி மன்னிங்க மனம் திரும்பட்டும் சுவாமி ஜனங்களை திரும்பி கொண்டு வாங்க சுவாமி ஜனங்களுடைய முரட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து கீழ்படிந்து நன்மை செய்தவர்களா இந்த ஜனங்களை திரும்பி கொண்டு வாங்க சார் இந்த நாட்களில் சத்தியத்தை கீழ்படுகிறவர்களாய் ஐயா அவர்களை திரும்பி கொண்டு வாங்க சார் உங்களால் ஆனப்பா முடியும் உங்களால் தான் முடியும் மனிதரால் முடியாது சுவாமி தேவனே இறக்கும் சேர தேவனாலே எல்லாம் எல்லாம் ஆகும் எல்லாம் தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் யுத்தங்களாப்பா யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்களுக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இம்மட்டுமாய் ஆண்டவரே நீங்க இந்தவர்களுக்கு செய்தவர்களுக்காக நன்றி நன்றி இந்த ஜனங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே அவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே எங்களுடைய தயவின் கரம் அவர்களை ஆண்டவர் தாங்க முடியாய் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே இறங்குங்க சுவாமி இறங்குங்க அவங்களோட வார்த்தைக்கு பரியத்து இன்னமாய் ஆண்டவரை விடுதலைக்காகவும் தங்களுடைய வாழ்வுக்காகவும் உங்களிடம் பட்டு சுவாமியும் நீங்கள் தான் அப்பா விடுதலை இந்த வாழ்வு கொடுக்கிறதேவன் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே யுத்தத்திலேயே ஆண்டவரே இருந்த ஆண்டவரே நீரானுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி எல்லாம் கூட கிருவையப்பா கிருவையப்பா கிருவையப்பா கிருவையப்பா கிருவையப்பா கிருவை கிருவை யுத்தத்திலே ஆண்டவரே எல்லப்பட்ட உங்கள காலம் ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றுக்கும் நீங்க நன்மை செய்தபடினால் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் தகப்பனே யுத்தத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் மீண்டும் ஆயிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப ஆண்டவரை இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அருகானத்தில் தங்களை தாழ்த்தி எங்களுடைய முகத்தை தேடி சேமத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி இவர்களுடைய எல்லாவித பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் மெண்ணி பெற்கவிட்டு இவர்கள் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளப்பா நன்றி சொல்ற வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ற வியாதியும் கொடுமை தகப்பனே சொல்ல முடியாத வியாதிகள் அப்பா வியாதி பெருக்கம் அதிகமாண்டவரே எனக்கு வியாதினால் அதப்படுகிறார் சுவாமி இறக்கம் செய்யப்பா வியாதியை கத்தன் நீங்க குணமாக்குற கத்தன் நீங்க தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்கப்பா குணமாக்குங்கப்பா யாரெல்லாம் வியாதியும் கொடுமைனா உங்களை நோக்கி கதறுவாரோ அவர்களுக்கு இறக்கம் செய்து அவர்களுடைய வியாதிக்கு காரணமாக இருக்கும் சகல அக்கிரமங்களையும் நீக்கி ஆண்டவரை சாபங்களையும் நீக்கி அவர்களை விடுதலையாக்குங்க சுவாமி வியாதிய செல்வை தொடுங்க சுவாமி தொடுங்க சுவாமி கிருபை செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா தாங்குங்கப்பா வேலைப்படுத்துங்கப்பா வியாதிய செல்வக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வியாதிய செல்வ ஒருவரும் ஆண்டவரே இந்த நாட்களில் மணந்திரும்பட்டும் ஆண்டவர் மணந்திரும்பட்டும் தகப்பனே தங்களுடைய பல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பட்டும் மனந்திரும்பட்டும் தேவனே எங்களை பார்த்து உங்களை ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே முதியவர்கள் ஆண்டவரை வயால் படுக்கைக்கு முதியவர்கள் தாங்கு கத்தர் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே இப்படியான முதியவர்களுக்கு வேண்டிய தாசலை கட்டளை விடுங்க சுவாமி இவர்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க சுவாமி ஆத்மா ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே கடைசி நாட்களில் ஆண்டவரே அதோடைய ஆத்மா மரண தருவாயில் இருக்குமானாலும் கூட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதா இவருடைய ஆத்மா உங்களுக்கு வந்து சேரும்படியாது இவர்களுக்கு தயவு செய்ய வேணும் என்று வைக்கிறோம் உங்களுக்கு தயவு தானப்பா வேணும் இவருக்கும் தானப்பா வேணும் உங்களோட காரணியம் தானப்பா வேணும் இவர்களுக்காக வேண்டி தேவைகள் சந்திக்கக்கூடிய ஆண்டவரை உதவிகளை எழுப்பிக் கொடுங்க சுவாமி எழுப்பிக் கொடுங்க வியாதி இருக்கிறவருடைய ஆண்டவரே ஒரு விஷய கண்ணோக்கி பாருங்கப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா வியாதியும் கொடுமை வியாதியும் கண்ணீர் ஆண்டவரே எவ்வளவு கொடுமையானது ஆண்டவரே, அவர்களுக்காக தாவே உங்களை வேண்டிக் கொள்ளுற சாமி, அவர்களுக்கு உதவி செய்யப்பா, அவர்களுக்காக வேண்டிப்பே தேசத்தை ஆண்டவனுள்ள தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தலைவர்கள் மத்தியில் உள்ள நீதி நியாயம் உண்மையும் உண்டாகட்டும் சுவாமி. தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதியோடும் உண்மையோடும் மக்களை ஆளுகிறவர்களாய் ஜனங்களை நடத்துகிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. கொடுத்த ஆளுகை ஆண்டவர் நீதி கீழுவாக நன்மை கீழுவாக நீங்க கொடுத்து ஆளுகையா இருக்கட்டும் சுவாமி. சாப்பனே இந்த தலைவர்களை எல்லாம் சந்திங்க சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய கரங்களிலே இருக்கட்டும் சுவாமி. வேதத்தில் உள்ள உங்களுடைய வார்த்தைகளின்படி ஆண்டவர் தேசத்தை ஆளுகிறவளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சுவாமி. அப்பா உங்களுக்கு இருவைதானப்பா அவர்களை ரட்சிக்கப்படுவோம், ரட்சிக்கப்படும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. உதவி ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்க வைத்த அதிகாரங்கள் சுவாமி, எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே அமையட்டும் சுவாமி. தேசத்தில் உள்ள மக்கள் நீதி நியாயம் பெற்று சந்தோஷமாய் வாழட்டும் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுடைய நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டு அங்கலாய்க்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல நீதி கிடைக்கட்டும் சுவாமி. தகப்பனே அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. தேசத்திலே அப்பா பஞ்சங்கள் அப்பா, பொருளாதார வீழ்ச்சிகள் அப்பா, குறைவுகள் அப்பா. ஆண்டவர் எத்தனையோ தேசங்களில் போராட்டங்கள் ஆண்டவரே, இந்த போராட்டங்கள் எல்லாம் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுகிற போராட்டமாக இருக்கட்டும் சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும், கீழ்படிக்கட்டும், எங்களுடைய முகத்தை எங்கள் பக்கமாய் திரும்பட்டும், சோமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். தேசங்களில் எல்லாம் வறட்சிகள் எல்லாம் நீக்கி சலுப்பை கொடுங்க சுவாமி, சலுப்பை கொடுங்கப்பா, மன்னிங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டி ஒத்தாசையை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுடைய வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா, மறந்திரும்பட்டும் சுவாமி. மறந்திரும்புதலே ஒன்று எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பலி. தகப்பனே அதை மக்கள் கண்டுகொள்ளட்டும், திரும்பட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ராணுவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவர்களெல்லாம் தேசத்தை காத்துக்கொள்கிற ஊழியர்கள் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய சுகவேலன் சமாதான சந்தோஷம் இவர்களுக்கு உண்டாகிறது. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தப்படும் உள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கத்திரநாதவரப்பா. அவருக்கு வேண்டும் உள்ளது என்று சொல்லுகிறோம் சுவாமி. அவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இவர்களான வீரர்களை காத்துக்கொள்ளுங்க, குடும்பங்களை எல்லாம் செய்வதீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த நாட்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரை தாங்குங்கப்பா, வலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, நிறைப்புங்கப்பா. இவர்கள் ஆண்டவரே பத்தாவது நிற்கிற இடங்களில் தகப்பனே எங்களோட கிருபை கிருபை கிருபை இவர்களை தாங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களே ஆண்டவரே நடி நடத்துறவளாய் ஆச்சப்படுத்துறவளாய் இந்த ஊழியர்கள் எல்லாரும் ஆண்டவரே தங்களோட ஊழியத்தை ஆண்டவரே உண்மையாய் செய்கிறவர்களாய் நீதியாய் செய்கிறவளாய் சாட்சியுள்ளவர்களாய் நடக்கிறவளாய் நடத்தட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் தேவ கிருபை தேவ தயவுகளை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். அபிஷேகப்பா, ரட்டிப்பான அபிஷேகம் அவர்களுக்கு வேணும் சுவாமி. எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய வளம் அபிஷேகம் நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா சபைகள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் சபைகள் பரிசுத்தப்படட்டும், ஆசை ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஐயா அங்கிட எடுத்துக் கொள்கிற சபையா, மனவாட்டி சபைகளாக இருக்கட்டும். கொடுத்தவர்களே அதிகம் ஆண்டவரே அப்பா. அந்த சபைகள் எல்லாம் அங்கிட ரத்தத்தின் கிரியத்தினால் ஆண்டவரே கொல்லப்பட்ட சபை எங்கெல்லாம் இந்த சபைகள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனே இருக்கிற மக்கள் ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் ஆயத்தமுள்ளவர்களாய் எப்பொழுதும் அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பமாய் சபையிலே ஆண்டவரே ஆசீர்வாதமாக உள்ளவர்களாகட்டும் சுவாமிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகளெல்லாம் ஆசீர்வாதமாகட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் காலத்தினர் அற்புதம் ஆண்டவர். சபைகளில் ஆண்டவரும் ஆயிரம் ஐயாயிரம் அந்த ஜனங்கள் சேர்த்துக் கொள்ளப்படும். அப்படியான ஒரு காலத்தில் ஐயா நீங்கள் நாட்களை தந்து ஜனங்கள் ஆண்டவரை வழியில் நிற்கிற ஜனங்கள் சபைகளில் வந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள இவர்களுக்காக வேண்டிக் கொடுத்தார் அப்பனே நன்றி சொல்லுகிறோம். சபையில ஒன்றுக்காக நன்றி சொல்ல சபையில் நிற்கிற போதர் உதவி ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கா நன்றி சொல்லும். சபையை ஆண்டவரே கட்டுகிறவர்களாய் சபையை நடத்துகிறவர்களாய் இவர்களை பிளப்படுத்துங்க ஆசீர்வதிங்க சுவாமி. தேவையான வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. அப்பா சபை போதவர் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாய் மக்களுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் வேண்டிய சுகபலன் கட்டில் எடுங்க தேவைகளை சந்திங்க தகப்பனே. இப்படி அவ்வளோ சபைக்காக அவ்வளோ சபைக்காக அவ்வளோ சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் சார். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, மன்னிங்கப்பா. தேவையில் உள்ள குறைபாடுகள் குற்றங்கள் குறிப்பறியாமல் எல்லாம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. அன்னைங்க ஜனங்கள் மனந்திரும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சுவாமி. நன்றி விழுந்து போன ஊழியர்களுக்காக வேண்டி கொள்வோம் சுவாமி. தகப்பனே எங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தை விட்டு தாசீனப்படுத்தி பணிக்கிறார்களோ சுவாமி. இவருடைய இருதயத்தில் ஆண்டவரை நீங்க நிரப்புங்க ஆண்டவர். மகிமையான ஊழியம், மகத்துவமான ஊழியம் தேவனே. மீண்டும் மீண்டும் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை தூசிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் எங்கெல்லாம் விட்டு நிற்கிற மங்கடத்திலிருந்து திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. சத்துருவானன் வலையில் சிக்கப்பட்டு ஆண்டவரே அவனுடைய வஞ்சனையில் விழுந்து போய் அழிந்து விடாத இவர்களுக்கு மன்னிப்பு இருக்கங்களும் இடத்தில் உண்டு சுவாமி. ஆண்டவரே இவர்களுடைய மாற்றிரும் மட்டும் ஆண்டவரை மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஊழியத்தை திரும்பமா செய்யட்டும், திரும்பமாய் ஆண்டவரே ஊழியம் கட்டப்படட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கத்தாவே அப்பா இருக்கிற எல்லா குறை குற்றங்கள் பாவங்கள் ஆண்டவரே அசிங்கங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்குங்க சுவாமி. அவர்கள் மனந்திரும்பும் குளத்தில் வந்து அவர்கள் மனந்திரும் மட்டும் அன்னிக்கிற தேவன் நீங்க. அப்பா எத்தனை முறை விழுந்தாலும் தூக்கி விடுகிற தேவன் நீங்க என்று சொல்லி இருக்கீங்க சுவாமி. இவர்கள் திரும்பட்டு சுவாமி. உங்களோட நாமம் மகிமைப்படட்டும், உங்களோட ஊழியம் மகிமைப்படட்டும். இவர்களுக்காக நீங்களும் கத்தாவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகப்பனே ராஜ்யத்தின் சீசேஷம் சர்வஜனங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு பெறும் வந்து சொன்ன தெய்வமே ஆண்டவரே. இந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம். எவ்வளவு நல்லவர் அப்போ ஒருவர் தானும் கிட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே எவ்வளவு நல்லவராய் நீங்க இந்த ஜனங்கள் மேல இருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல். ஜனங்கள் ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி, உணர்வுள்ளவர்களாய் மாறட்டும், மனம் திரும்புவர்களாய் மாறட்டும், தங்களை தாழ்த்துகளாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற சுவாமி. ஆச்சியத்தின் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிற அந்த இடங்கள் எல்லாம் கேட்டு ஜனங்கள் கீழ்படுகிறவளாய் மாறட்டும். தடங்களை நிற்கிற ஊழியக்காரர்கள் தகப்பனே இன்னமாய் ஆண்டவர் மிஷன்களை தாங்குங்கப்பா. அவருடைய தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம். சேவைகளோடு இருப்பார்கள் ஆண்டவரே. உதாரத்துவம் மக்கள் கொடுக்கிற மக்கள் தாங்குகிற மக்கள் எழுப்பி கொடுங்க சுவாமி. சேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி, சேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழியர்களுக்கு வேண்டிய சேவைகள் அதிகம் ஆண்டவரே. பூமியின் செல்வம் எல்லாருக்கு வேண்டியதா இருக்கட்டும் சுவாமி. சகப்பனே தாங்குங்க பாவலப்படுத்துங்க. ஊழியங்கள் பெருகட்டும், வளரட்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆயத்தப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரியான ஊழியர்கள் வேணும் இன்னும் அழைக்கப்பட்ட பஜனை கிராமங்களில் இந்த தேசங்களுக்கு ஊழியர்கள் மிஷனரிகள் தேவை சுவாமி. எழுப்பிக் கொடுங்க சாமி, எழுப்பிக் கொடுங்க சாமி. வாலிபர்களை எழுப்பிக் கொடுங்க சுவாமி, ஜனங்களை எழுப்பிக் கொடுங்க சுவாமி. சகப்பனே, இடங்கள்லாம் சொந்தக்குரியன் சேர மக்கள் எழும்பட்டு, இந்த கடைசி நாட்களில் எழும்பட்டும் சுவாமி. எங்கு ஆண்டவரை ஊழியர்கள் போய் ஊழியத்தை செய்கிறவளாய் தேவனுடைய வார்த்தையை சொல்றவளான மக்கள் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி. தங்களுடைய வேலை தளத்திலும் ஆண்டவரே, காண்கிற மக்களுக்கும் ஆண்டவரே, அவனே கூட விசேஷத்தை சொல்லுகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள் எப்படியாக சுவிசேஷம் வளர வேணும் அணிஞ்சு வைக்கிறோம், பெருக வேணும் அணிஞ்சு வைக்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நேரம் இல்லாம தெரிக்கிற மக்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே, இவருடைய வறட்சியை நீக்குங்கப்பா, சீயை நீக்குங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. நீங்க தேவன் ஆண்டவர், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா, அந்த பசியிலே பசியிலே ஆண்டவரே, கலங்குகிற மக்கள் ஆண்டவரே, இன்னமா எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் சுவாமி. இறங்குற தேவனாலே எல்லாம் ஆகும், அந்த பிரகாரம் இறங்குங்கப்பா. உங்களால் ஆகும் ஆண்டவர், இவளை போஷிக்க உங்களால் முடியும் சுவாமி. ஆண்டவரே, வனாந்திரத்துல கூட ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையிலும் கூட ஆண்டவரே, நீங்க மன்னாவினால் ஆண்டவரே, உங்களை மக்களை வழி நடத்தும் போது போஷித்த தேவன், சாபத்துக்கு தண்ணீரை கொடுத்த தேவன், அப்பா இருக்கிறவரே, இருந்தவரே, அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க மாறாதவர் அப்பா, மாறாதவர் அப்பா, அப்பா மாறாதவர். இவருடைய பசி பட்டினி எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே, இரக்கம் செய்யற தேவன் நீங்க ஆண்டவரே. இன்னொரு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இந்த கடைசி நாட்கள் வாழ்ற மக்களுக்காக வேண்டி காண்பு, தனிந்து போன காலம் ஆண்டவரே, இணக்கமற்ற காலங்களா இருக்கிற சுவங்கு பார்த்தாலும் ஆண்டவரே, கொடுமையான செய்திகள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, நினைக்க முடியாத துன்பங்கள் ஆண்டவரே. கடைசி நாட்கள் அன்பில்லாத மக்கள் அப்பா, அன்பில்லாத மக்கள் அப்பா, அன்பில்லாத மக்கள் அப்பா. தகப்பனே, அன்புக்காக எங்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, அன்பு தனிந்து போன காலத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்க. அன்பு நன்றாயுதான் அப்பா, எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரையும் நேசிக்க முடியும். பின்னாரியாக பசுத்தாவியானவரே, ஒரு சுவைந்த ஜனங்களுக்கு அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. பிரிந்து போன குடும்பங்கள், குடும்பங்கள் அநேகம் ஆண்டவரே, எங்கெல்லாம் பிரிந்த நிலையில் கண்ணீரோடு இருக்கிறவர சுவாமி, அவர் மேலும் அன்பு ஊற்றப்பட வேணும் அழிச்சிருக்கிறோம். ஒன்று சேரட்டும் சுவாமி, பிறப்பிருந்த சுவாமி, ஒரு ஒரு நேசிக்கட்டும், தாங்கட்டும், ஒன்று சேரட்டும் ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக்கணும், பெற்றோர் குடும்பங்கள் ஒன்றும் சேரட்டும், பிள்ளைகள் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். தகப்பனே, இதுவே என் கொடுமையாரே ஆண்டவரே, தங்க முடியாத கண்ணீரப்பா. இந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் நீங்க தானப்பா செய்யவன், நீங்க தான் செய்யவன் ஆண்டவரே. இவருடைய குறைகள் அப்பா, இவருடைய பாவங்கள் அப்பா, இவருடைய கீழ்படியாமை அப்பா ஆண்டவரே, ஒரு விச ஒரு விச ஒரு விச மன்னித்து இவர்களுக்கு உதவி செய்யபடியாய் வேண்டிக் கொள்ளுறோம், உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி. வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளை வாழ்க்கையெல்லாம் பலாய் கொண்டு போற சுவாமி, அன்பில்லை ஆண்டவரே. இந்த வாலிப வயது ஆண்டவரே, தங்கள் சுதந்திரம் என்று சொல்லி தங்களுடைய உஷ்டப்படி வாழ்ந்தது ஆண்டவரே, வாழ்கிற பிள்ளைகள் அந்த பாவத்துல விழுந்து சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வல்ல தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஐயா. இவைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் வந்து சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சுதந்திரங்கள், சத்ருவானவன் பாலடித்து விடாதபடி ஆண்டவரே, ஜெயித்து விடாதபடி ஆண்டவரே, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அந்த வாலிய பிள்ளைகளுக்காக எங்களை பிள்ளைகளை போல, எங்களை பேர பிள்ளைகளை போல, கண்ணீரோடு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. வாலிபுள்ள வாழ்க்கை வேணும் சுவாமி, வேணும் சுவாமி. இந்த வாலிப வயது சிசு கத்தரை நினைக்கிற வாழ்க்கைகளுக்கு வேணும் சுவாமி. அந்த ஒரே இவருடைய கிரங்களுக்குள்ள செலிபங்க ஊடக டெலிவிஷன்கள் எல்லா பாசங்களும் பாவங்களும் இவர்களுக்கு மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அந்த ஒரே நன்மையானது எழுதி கண்டு கொள்ள செய்யப்போ நன்மையான காரியங்களை மாத்திரம் அவர்கள் பார்த்து அதன்படி நடக்கக்கூடியதாய் அவர்களுக்கு பிரயோசனம் இருக்கக்கூடியதாய் செய்யுங்க சுவாமி. தகுப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். வாலிய பிள்ளைகளை காங்கிற தேவனே அப்பா இறக்கம் செய்யுங்க. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடங்களில் செக்கி தவித்து ஆண்டவரே தடமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா, பாசு இவர்களுக்காக வேண்டி கொள்ளிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுங்க அப்பா. அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் தங்களை சாதியே இந்த பிள்ளையோட காயம் பண்ணட்டும். பெற்றோரின் கண்ணீரை பார்க்கிற தேவன் நீங்க, அவருடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த கண்ணீருக்கு பிள்ளைகளை விடுதலையாக்குற தேவன் நீங்க ஆண்டவர். இந்த பெற்றோர்கள் மத்தியில் ஆண்டவரே தங்களை சாத்தி அங்களை உங்களுடைய மாற்றி தவிரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டி கிருவியப்பா, கிருவியப்பா. இவர்களுக்காக வேண்டி கொள்ளுவோம் தகப்பனே, வேண்டி கொள்ளும். கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் இந்த தேசத்திலே வந்து பெற்ற நன்மைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி நல்லவரே போல வந்தவரே. இவர்கள் எல்லாம் நாக்குறே ஆனவரே மானந்திரம் மட்டுமா போ, மானந்திரம் மட்டும் எங்களுடைய

0: கொடியவர்களாய் எங்களை செய்கிறவர்களாய் மாற்றுங்கள் சுவாமி. பிறருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தங்களுடைய ஆத்மாவின் நிலைய உணர்வுகளாய் மாற்றுங்கள் சுவாமி. எங்களுடைய கனடா தேசத்தில் எங்களுடைய மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். தங்களுடைய சம்பிரதாயங்கள், வழிகள், ஆராதனைகள் தான் என்று சொல்லி இன்னும் இன்னும் காலத்தை தாழ்த்தி கொண்டு போவாதபடி ஐயா அந்த கிருபையும் காலத்துங்க அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே மனந்திரும் மட்டும் அம்மா எத்தனையோ நாட்டு மக்களுங்க இருக்கிறவர் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவர்களும் மனந்திரும் ரசிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேணும். ஐயா தேசத்தை ஆண்டோன்ற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தலைவர்கள் எல்லாம் அந்த தேசத்திலே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக சட்டங்களை கொண்டு வரத்தக்கதான ஞானத்தை கொடுங்க சுவாமி, தேவ பயத்தை கொடுங்க சுவாமி. ஒரு நீதியின் நியாயம் உண்மையும் உள்ளதா தலைவர்களாக இந்த தேசத்தை ஆளுநர்களாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுக்காக வணிக வேண்டிய சுபபலன் ஆசீர்வாதம் நெடித்தாயிலை கொடுத்து வந்தவரே இந்த நாட்டை ஆளக்கூடிய பலனை கொடுங்க சுவாமி. அரசமாக தேசமாக குறிச்சிப்பு ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் தகப்பனே ரட்சிப்பு கேட்ட வழிகளை கண்டுகொள்ளட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. மனந்திரும்புகளுக்காக வேண்டி கனடா தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொடுத்தவனே இந்த தேசத்தில் உள்ள பாவங்கள் அக்கிரங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட விசேஷமாக விக்கிரக ஆராதனைகள் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஆண்டவரை தேசம் ஆண்டவரே உங்களுடைய தேசமாக கட்டப்பட வேண்டும். கிறிஸ்தவ தேசம் ஆண்டவரே வார்த்தையினால் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவரே இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக அப்படியாக தேசத்துக்காக வேண்டி கங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்களுடைய தேசம் வளரைய வேணும், ஆசீர்வாதம் பெற வேணும், சமாதானம் பெற வேணும், தேசம் உங்களுடையதாக மாற வேணும். தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கொள்ள உன்னை நீதியும் ஆண்டவரே அந்த ஊழியர் மற்ற தேசத்தில் நடக்கட்டும் சுவாமி. தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்கிறவர்களாய் தேசத்தின் நன்மைக்காக ஊழியம் செய்வர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி, அவர்களை சந்திங்க சுவாமி. தகப்பனே எங்களுடைய மக்களுடைய கண்ணை துடைக்கப்படட்டும். இன்னும் இன்னமாய் அந்த தேசத்திலே ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகள் பெருகாதபடி தகப்பனே தேசத்திலே எல்லா விக்கிரக ஆராதனை ஒழிக்கப்பட வேண்டும் சுவாமி, ஒழிக்கப்படும். அதுக்குரிய ஒரு காலம் உண்டு சுவாமி. விக்கிரகங்களெல்லாம் கட்டோடு அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அது அழிக்கிற காலம் உண்டு சுவாமி. அக்கா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தேசத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா, எங்களை தேசம் அப்பா, நாங்கள் பிறந்த தேசங்களை முதலாதீர் வாழ்ந்த தேசம். தகப்பனே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே சாபத்துக்குள் போகாதபடி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம். ஜனாதிபதியை ஆண்டவரோடு மந்திரி சகலிருக்கிறவர்களையும் காத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவருடைய ஆளுகையிலே ஆண்டவரே நீதியும் நியாயம் தேசத்தை ஆளத்தக்க ஞானத்தையும் கொடுங்க சுவாமி. நீங்கள் தான் அப்பா அவர்களை நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக இப்படியா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு கருத்துழப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தேசத்தில் இயேசுங்களை சுவிசேஷம் சொல்ல முடியாத இடங்களெல்லாம் உண்டு சுவாமி, கேட்க முடியாத மக்களெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த இடங்களிலெல்லாம் ஊழியர்கள் போய் ஆண்டவரே முழுவதும் ஆண்டவர் இலங்கை தேசம் முழுவதும் ஒருவரும் அறியேன் என்று சொல்லாதபடி தகப்பனே உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த இடத்துக்கு போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க, ஊழியர்களை எழுப்பி கொடுங்க, தேவைகளை சந்திங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்திய தேசத்துக்காக வேண்டி கொள்வோம். கொடிமக்களாக தேசம் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே அந்த தேசத்தின் இருள் ஆதிக்கமெல்லாம் நீங்கி ஆண்டவர் அந்தகாரமெல்லாம் நீங்கி தகப்பனே தேசத்துக்கு ஒரு நன்மையை தர வேணும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தான் அப்பா அந்த நன்மை, நீங்கள் எல்லாவற்றால் ஒரு நன்மையும் இல்லை சுவாமி. எல்லா அந்தகாரங்களும் இல்லை, சூனியங்களும் பிசாசின் கிரிகளும் சில வணக்கங்களும் ஆண்டவரே விக்கிற ஆராதனைகளும் அத்தூழியங்களும் அநியாயங்களும் பாவங்கள் அந்த தேசத்தை விட்டு நீக்கும்படியா வேண்டிக் கொள்வோம் சுவாமி. தேசம் வெளிச்சத்துக்குள்ள வரட்டும் சுவாமி, தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ள இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும். கத்தாவே இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி, தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள்ளப்பா. வருகையின் காலமிக சமீபம் அப்ப காலமோ நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தகப்பனே ஒருவரும் கெட்டு போவது போல் சுத்தமல்லன்ற பிரகாரம் நீங்க கிருபையின் காலத்தை கூட்டி கூட்டி கூட்டி வருகிற நல்ல திருவனா இருக்கிறீங்க சுவாமி. இந்த கிருபையின் காலத்தில் ஜனங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. தகப்பனே இந்த கிருபையின் காலத்தில் எல்லா மக்களும் இந்த கிருபைக்குள்ளாக வர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. எல்லா மக்களும் இந்த கிருபைக்குள்ளாக வர வேண்டும் அவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவதா இருக்கட்டும் சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்கள் ஆண்டவரே, எல்லா மக்களையும் நீங்க நேசிக்கிறீங்க சுவாமி. தனங்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி, வார்த்தைக்கு சொல்லி கொடுக்கட்டும் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. சேதேசத்தின் நன்மைக்காக வேண்டி, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கத்தாவிய தேசத்தில் உள்ள தலைவர்களையும் எங்களுக்கு கருத்து தருகிறோம். தகப்பன் யூத மக்களையும் ஆண்டவரையும் எங்களுக்கு கருத்து தருவோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில்தான் தேசத்திலே ஆண்டவரே நிஜ மக்கள் வந்து எங்களுடைய காலத்தை ஆண்டவரே அந்த தேசத்துல நிலைநாட்ட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கலாம், தேசங்களுக்காகவும், தேசத்தின் நன்மைகளுக்காகவும், மக்களுக்காகவும், ஜனங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளுறோம் சுவாமி. வேண்டிக்கொள்ளும் கிருபை இறக்கவும் உண்மையும் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. நீங்க நீதியின் தேவன் சுவாமி. நீதி செய்யறதெல்லாம் அந்தவர்களோ நல்லவரும் நன்றி சொல்லுவரும் அந்த சொல்ல இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. இவர்களுக்காக வேண்டி நிறைய வைக்கிறோம் ஆண்டவர். எங்களை தடை மட்டும் தாழ்த்திட்டு வைக்கிறோம். மக்களுடைய காரியங்களை ஒன்றுக்காக சமூகத்தில் வேண்டி கொள்கிறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த வீடியோவை ஆசையில் வரீங்க, தேவையை சந்திங்க, நடத்துகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகமேலம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டவிடுங்க சுவாமி. இம்மட்டமாய் நடத்தினவரே மேலும் அழுத்தக்கூடிய காரியங்களை கொடுத்து வெளப்படுத்தி ஆசிரியிருக்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர் ஊழியங்களுக்காக நன்றி சொல்லும் கொடுத்த ஊழியங்களை அவர்கள் ஆசீர்வாதமா செய்ய நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சாபனே. எங்களை பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை சட்டயங்களில் மறைத்து பிள்ளைகளை வச்சு கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீங்க தான பரணான கோட்டையும் கோட்டையும் மதிலும் இருக்கிறீங்க, கிடமா இருக்கிறீங்க. பிள்ளைகளை உங்களுக்கு இப்போ கொடுக்குறோம் சார். காக்க வல்லவன் நீங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுவோம். எல்லா கடமும் தெரியும் உங்களுக்கு தானப்பா.
1: விண்ணப்பங்களை இந்த வேளையிலும் கத்தரண்டை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார், விண்ணப்பங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் எல்லோரையும். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே பாதுகாத்து சந்ததியாக வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேலையில முடிவெடுக்கிறோம். நன்றியம்மா, நாளைய நாளில் திரும்புவோமா. இதே வேலையில அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திர தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேலையில நாங்கள் தேவ ஊழியர் அழைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை கூட வழிநடத்துவார். கத்திரை கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வேலையிலும் அவருக்கு வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், மதிய வணக்கங்களை கூறுவோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்ந்த.
2: But the person you called has a voicemail box that has not been set up yet.
1: Amen. Amen. Amen.

0: குட் மார்னிங். என் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த தினசரி வேத வாசிப்புக்குள் செல்வோம். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2026. இன்றைக்கான தலைப்பு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்று வேதம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 5:17. தேவனுடைய பிள்ளையாக இருப்பது வெறுமனே சபைக்கு செல்வதோ அல்லது ஜெபிப்பதோ மட்டுமல்ல. அதற்கு அர்த்தம், தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய அன்பு உங்கள் வார்த்தைகளில் கேட்கப்படவும் உங்கள் செயல்களில் காணப்படவும் செய்கிறது. வேதாகமம் கூறுகிறது, இயேசு உங்களுக்காக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தால் உங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்காகவே அது நடந்தது என்று. இது ரோமர் 4:25. அதாவது இன்னும் கொலோசியர் 1:22, தேவன் உங்களை இயேசு கிறிஸ்துவை போலவே தூய்மையானவராகவும் பரிசுத்தமானவராகவும் காண்கிறார் என்று சொல்கிறது. நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, தேவனுக்கே மகிமை. ஆகையால் இன்று தைரியத்தோடு வாழுங்கள். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளை, விசேஷமானவர், அவரால் அன்பு கூறப்படுகிறவர். தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை அறிந்து நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்த்து முடிப்போம். 1 யோவான் 5:4 சொல்கிறது, ஏனெனில் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே. ஹல்லேலூயா. இது நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஒளியில் நடக்கிறேன். நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆகையால் வியாதி, பற்றாக்குறை, தோல்வி ஆகியவற்றுக்கு மேலாக வாழ்கிறேன். நான் எப்போதும் ஜெயம் உள்ளவன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் என் இயேசு ராஜாவே, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களை எடுத்து செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் என் அன்பு ராஜாவே ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு அப்பா வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தடைகளையும், வியாதிகளையும், கஷ்டங்களையும், தேவைகளையும், குறைகளையும் என் அன்பு ராஜாவே உங்கள் கிருபையால் நிறைவாக்கி அப்பா நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகம் தர முடியாத தேவ சமாதானத்தை கொடுத்து, புது சிருஷ்டியின் ஆசீர்வாதங்களால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.
1: Recording stopped. Recording in progress.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சியடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:11 வாசிக்கலாமா? இது எல்லா வருஷத்திலையும் முதல்ல நம்ம வாசிக்கலாம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுகிறீர், ஒரு பாதையில் நெய்யாய் பொடிகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வந்து நியூ இயர் சர்வீஸ்ல வாசிக்காத திருச்சி பெருக்க முடியாது. வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சுட்டுகிறீர். நமக்கு இயர் ஆன் இயர் வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடக்கத்துல இந்த நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும், அந்த வருஷம் முழுதும் நன்மை நம்ம ஓடுகிட வரும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம அதுக்கு அந்த நாள்ல அதை அறிக்கிட்டு மற்ற நாள்ல நன்மை நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்ல. சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வருஷத்தை எதனால

0: சுட்டு வாரம் நன்மையினால். எனக்கு தேவ பிள்ளைகளே, நன்மை நடக்குமா நமக்கு, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காது, இது ஏகப்பட்ட போராட்டம் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கு. இல்லை அநேக நேரங்களில் அழுது புலம்புகிறோம், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் நடக்கல, நான் திருச்சபைக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், செபிக்கிறேன், நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை போராடுறேன், நன்மை நடக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் நான் போராடுறேன், எதுக்காக இவ்வளோ போராட்டம்னு எனக்கு தெரியல, எல்லாம் ஆவர் சமூகத்தில் தான் நின்று நான் ஜெபிக்கிறேன், ஆனால் போராடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வருஷங்கள் எல்லாம், ஒரு வருஷம் இல்லை, உங்கள் ஆயுசு நாட்களின் வருஷங்கள் எல்லாம் அவர் நன்மையினால் முடிசூட்ட போகிறார். ஆமேன். முடிசூட்டுதல்லாம் என்னங்க? ஒரு ராஜா அபிஷேகம் இல்லைங்களா? ஒரு ராஜாவாக ஒருத்தர் வராரு. அப்போ அவர் அந்த தேசத்தின் ராஜாவை நிறுத்தும் பொழுது அவர் தலையில் ஒரு மணிமுடியை வைத்து அவர் தான் இந்த நாட்டின் ராஜா சொல்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் இல்லையா? யார் வேணால் அந்த சேரில் உட்கார வைக்கலாம், ஆனால் அந்த முடிசூட்டுகிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்பெஷல். அல்லேலூயா. நீ கத்துரி பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், உங்க மேல அவருடைய அங்கீகாரம் இருக்க போகிறது, அடையாளம் இருக்க போகிறது, நீங்க விசேஷத்தவர்களாய் மாற போறீங்க. எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், எல்லா மனுஷனுக்கும் ரத்தம் போகுது, எல்லா மனுஷனும் தாயின் வயிற்றில் தான் பிறக்கிறார், ஆனா ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது இல்லை, அவருக்கு அதிகாரத்தோடு கூட ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் அது ஒண்ணு ஒரு பெரிய அதிகாரம் இல்லை, ஆனா அதுவே ராஜா சொன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது, அதுதான் அந்த முடி, அவர் தலையில் இருக்கிற முடியின் அதிகாரம். ஆமே. அந்த அதிகாரத்தை கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த வருடம் முழுவது மாத்திரமல்லே உங்க ஆயுஷின் வருடங்கள் முழுவதும் தருவேன்னு சொல்றார். வருஷத்தை நன்மையால் முடி சுட்ட போகிறார். அந்த நன்மை எப்படி இருக்கும்? அதிகாரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், மிகுந்த நேர்த்தியா இருக்கும். அது உங்களுக்கு வருஷத்தை உடைய நன்மையினால் முடி சுட்டுகிறீர், நமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமே. என்னவா? அவருடைய பாதைகள் நெய்யா பொழிஞ்சா உங்க பாதையும் நெய்யாதான் பொழியும். யோபு சொல்லுவார், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், நான் நடக்கிற வழியெல்லாம் அந்த வாசனை இருந்தது இல்லை. அப்ப அது ஒரு பலமான ஆசீர்வாதம், தண்ணி மாதிரி இப்படி தூக்கி கீழே இப்படி ஊற்ற முடியுமா நம்மளால? ஆனா அதை யோபு செய்ததா சொல்லப்படுகிறது. அப்ப பாதைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதம், நெய்யினா நெய்யை ஊத்துறது கிடையாது, அப்படி ஒரு மிகுதியான ஆசீர்வாதமா மாறுங்கிறார். உங்க பாதைகள் இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? உங்க பாதைகள் நெய்யாய் நெய்யாய் பொழிகிற அளவிற்கு ஒரு ஆசீர்வாதமான பாதையா மாறப்போகிறது. அது உலகத்துக்குரிய பாதை, இன்னொன்னு பரத்துக்குரிய பாதை இல்லையா? இந்த உலகத்துக்குரிய உங்க பாதையும் ஆசீர்வாதமா இருக்க போகிறது, அது பரத்துக்கு நேராக திரும்பும் போது அந்த பாதையும் ஆசீர்வாதமா இருக்க போகிறதுனால நீங்க கவலைப்படாதீங்க, நன்மை நடக்கல நினைக்காதீங்க, உங்களுக்கான ஆயத்தம் பரலோகம் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நன்மையினால் திருப்தியாகி உங்க பாதைகள் நெய்யாய் பொழிவதை உங்க கண்களே காணும். ஆமே. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா, எத்தனை அருமையான வார்த்தையை பேசியிருக்கிறீங்க. எங்களுக்கு நெய்யாய் பொழிகிற ஆசீர்வாதம், நன்மையினால் முடிச்சுட்டுக்கிற ஆசீர்வாதம், இந்த ரெண்டே என்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இதை கேட்க போகிற பிள்ளைங்கள் மேல இந்த ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிறிஸ்து சிவநாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து பாதைகளை திறந்து கொடுத்து போதித்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். என கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவைகளை எடுக்க முடியாமலும் மேலும் ஒரு சிலர் பணியிடங்களில், சொந்தமாக தொழிலில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில், இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் தடைகள் விலகாதா, பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாமல் சோந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகின்றார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன், இரகசியங்களை வெளிப்படுத்துவேன், வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறதையும் 20 வருடம் அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில இரகசியங்களை கற்றுத்தருகின்றார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகின்றார். அதன்படி யாக்கோபு செய்கின்றார். ஆடுகள் நல்ல பொலிவை தந்தது, விருத்தி அடைந்தது, தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகர் தங்களுக்கு எதிராய் வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மன கலக்கத்துடனும் சோர்வுடனும் பெலனற்று போய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகின்றார். எப்படி எனில், ஒரு மரம் வளரும் போது அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டை குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டை குச்சியாக புன்னை மர குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாயும் தாங்கும்படியும் இருப்பதினால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ளுகிற பலனை தருகின்றார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக, அநேகர் இன்றைக்கு முன்னேறுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனைகள், வேதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை வாதுமை மரத்தின் தீவிரமான வளர்ச்சியை போல துரிதமாய் நடத்தி தந்து ஆசிர்வதிக்கின்றார். 3வதாக, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் பெருத்த தயவை உண்டு பண்ணுகின்றார். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்து அர்மோனை போல நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உலகிற்கு சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்மை அதிசயிக்க செய்வது மட்டுமல்லாமல் நம்மை ஆழ்ந்து சிந்திக்கவும் செய்கிறது. இந்த வசனம் மேலெழுந்த வாரியாக வாசிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு நாம் எப்பொழுதுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கும் அவருடைய நீதியை நமக்கு கொடுப்பதற்கும் இயேசு கொடுத்த அந்த மதிப்பிட முடியாத கிரயத்தை நாம் அனுதினமும் நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். உலக ஜனங்களின் பாவம் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து படி ஏற்றுக்கொண்ட பாவமில்லாத மனுஷகுமாரனுடைய சிலுவை காட்சியின் நிலைமை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். சிலுவையில் நம்முடைய பாவம் சாபத்திற்காக விபரிக்க முடியாத வேதனையை தன்னுடைய ஒரே பெயரான குமாரன் அனுபவித்ததை பரலோக பிதா பார்த்த போதே எமக்காக சகித்த அந்த அன்பை நினைத்து பாருங்கள், அது எத்தகையானதாக இருந்திருக்கும். பவுலோ மார்க்க நீதி உள்ளவனாய் இருக்கும்படி மிகுந்த முயற்சி செய்தும் தேவனை பிரியப்படுத்தும்படி அவர் எடுத்துக்கொண்ட மார்க்க பூர்வமான மிக கடினமான முயற்சிகள் அனைத்தும் வெறும் குப்பைகளாக இருந்ததை இயேசுவுடன் கிடைத்த நேரடி சந்திப்பின் மூலம் புரிந்து கொண்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவமான அழுக்கு வஸ்திரங்களுக்கு பதிலாக நீதியின் சிறந்த வஸ்திரங்களை மாற்றி தருகின்றார் என்பது தேவனுடைய இரக்கத்தின் அற்புதமாய் இருக்கிறது. எம்மை ஒப்புவித்து தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து செபிப்போம். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மண்
3: தியதி 6வது மாதம் ஆமீன். இன்றைய வாக்கு தத்தம் இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்திலே வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்ப கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த வாக்கு தத்தம் எப்படியாக வருகிறது என்றால், விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி இந்த நாட்களிலே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும், உன் நீதி உனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்லும் என்று சொல்லி சொல்லுகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே இந்த ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படியாக நாங்கள் உபவாசம் பண்ண வேண்டும், எப்படியாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், எப்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அருமை பிள்ளைகளே பாருங்கள், அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பசி உள்ளவனுக்கு ஆகாரங்களை பகிர்ந்து கொடுத்து துரத்துண்ட சிறுமைப்பட்டவனை சேர்த்து வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தது நாட்களே மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ நல்ல உகந்த உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்ததாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த நாட்களே எப்படி என்றால், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற வேளையிலே விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிக்கும். அருமை பிள்ளைகளே, காலையிலே நீங்கள் எழுந்து இந்த நாட்களே எழுந்து பாருங்கள். இந்த நாட்களே சூரியன் எப்படி அழகாக இந்த நாட்களே உதிக்கிறது என்று பரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நெருப்பு அதாவது இந்த நாட்களே அக்னி புலம்பாக இந்த நாட்களே அது அப்படியே இந்த நாட்களே பூமிக்கு நேராக இந்த நாட்களே வருகிறதை அங்கே கண்டு இந்த நாட்களே பார்க்க ஒரு மகிழ்ச்சியாக இந்த நாட்களே இருக்கிறது. அதே போல் தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல் நம்முடைய வெளிச்சம் இந்த நாட்களில் எழும்புமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அந்த சூரியன் எழுந்த இந்த நாட்கள் இந்த பூமிக்கு எப்படியாக வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போலதான் கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்களில் உருவாக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமா? இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைய நாட்களை நாங்கள் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக நடத்துவோம் என்று அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இல்லை, இந்த நாட்கள் ஆண்டவரை அறிகிற அறிவு இந்த நாட்கள் இல்லாதது நிமித்தம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய சூரியனாக இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த நாட்களே வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவாரா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்திலே இந்த நாட்களே துளிர்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் இந்த நாட்களை ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே சூரியனோ சந்திரனோ நமக்கு வெளிச்சம் தேவை தர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து நம்மை இந்த நாட்களிலே வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருமென்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஒரு திருப்பத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய குடும்பங்கள் அமைய நீர் இந்த நாட்களை கிருபை கொடுக்கும்படியாக ஆண்டவரும் என் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாக்கு தத்தங்கள் செல்லுகிற ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆண்டவரே சுக வாழ்வு இந்த நாட்களை துளிர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஐயா, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
5: இருபத்தி எட்டாம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டு

0: Recording in progress.
1: நமது சிந்தனைக்காக நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலும்
0: Recording in progress.
2: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. இந்த வயதை கத்தர்தாமே வார்த்தைகளை அவர் கூடாக எடுத்து வர ஆயத்தமாக கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்தாவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஆயத்தம் ஆவோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எங்களுடைய வானொலியை 92 ரேடியோக்கள் கூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக தருவார். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியானவர் ஊழியருக்கூடாக எடுத்து வருகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோ பாஸ்டர்.
3: பிரைஸ் லோ.
2: ஆமென். இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
3: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவோ நல்லவர். நமக்காக சாதாரண காரியம் இல்ல, மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்து இனாமாக இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைய நாளிலும் அதை அறிந்து அதை விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். ஆமேன். மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக, சாட்சி பகிரத்தக்கதாக, ஈவன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சாட்சி ஏற்படுத்தத்தக்கதாக தேவன் நமக்கூடாக கிரியை செய்வாராக. பிதாவே, இந்த உலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய நாளிலே நீர் ஆயத்தம் பண்ணின மேன்மையான மகிமையான விடுதலை உண்டாயிருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமம். பிரியமானவர்களே, எடுப்போம் வாசிப்போம் கொலோசையர் 2:8 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அப்ப கவனியுங்கள், அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் காண்பவைகள் கிறிஸ்துவை பற்றினவைகள் அல்ல. அப்ப அது என்ன, கிறிஸ்துவை பற்றினது என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேக வேளைகளிலே தவறான சடங்காச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவைகள் கிறிஸ்து உடையவைகள் அல்ல. இவைகள் உலக ஞானங்கள், உலக ஞானத்தினால் உருவாக்கப்படுகிறவைகள் அல்லது பின்பற்றப்பட்டு வருகிறவைகள். ஏனென்றால் தேவத்துவத்தின் அரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறார். அப்ப தேவனுக்குள்ளே சகல பரிபூரணம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு தேவையான சகல பரிபூரணமும் வாசமாய் இருக்கிறது, அவருக்குள்ளேதான் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கவனியுங்கள், இருப்பீர்கள் அல்ல. இதுதான் நாங்கள் அநேக வேளைகளிலே தவறு விடுவோம். நாங்கள் பரிபூரணம் ஆக்கப்பட்டோம் தேவனால் இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அவருக்குள் இருந்த பரிபூரணம் இப்பொழுது நமக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஆமென். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தா என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நிலைத்திருப்போமானால் எண்ணத்திலே விசுவாசத்திலே அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசுவாசத்திலே, இப்பேற்பட்ட விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பேனானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமே காண்பேன். கவனியுங்கள், தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அப்ப அவருக்குள் இருக்கிற அந்த பரிபூரணம் இப்ப என்ன நடக்கிறது என்றால், மேலும் சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். அப்ப கவனியுங்கள், சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறார். எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என்றால் அவை எல்லாவற்றிற்கும் இவர் தலைவராய் இருக்கிறார். பிசாசின் எந்த விதமான வல்லமைகளாயிருக்கட்டும், அல்லது ஒரு ராஜ்யத்தின் எந்த விதமான வல்லமைகளாயிருக்கட்டும், அவை எல்லாவற்றிற்கும் மேன்மையான மகிமையான வல்லமை உடையவராய் அவர் இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலே நாங்கள் என்னத்தை கேட்கிறோமோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படும் பொழுது எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மை தொட முடியாது. அவருக்குள் கவனிங்க, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக வேளைகளிலே நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம், மாமிசத்தில இருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பிரியமானவர்களை நீங்களும் நானும் அவருக்குள் இப்பொழுதே இருக்கிறோம், இன்றைக்கு ஒரு நாள் இருப்போம் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், இப்பொழுதே இருக்கிறோம். ஆமேன். எந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய கதவு இத இருதய கதவுகளை தொடர்ந்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்று நாள் முதல் அவருக்குள் இருந்த பரிபூரணம் எல்லாம் நமக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, கை விடவும் இல்லை. ஆமேன். அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், அப்ப கவனியுங்கள், பாவ சரீரம் களைந்து போயிற்று, களைந்து விட்டதினால், பலட்டப்பட்டாயிற்று, நிர்மூலமாக்கப்பட்டாயிற்று, அழிக்கப்பட்டாயிற்று. பாவ சரீரத்துக்கும் இப்பொழுது இருக்கிற என்னுடைய சரீரத்துக்கும் என்ன இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. ஆதாமுடைய சாயல், ஆதாம் மூலமாய் வந்த பாவ சரீரம் என்ன செய்யப்பட்டாயிற்று, களைந்து போடப்பட்டாயிற்று. ஆனால் இதை நாங்கள் விசுவாசிக்காமல் அநேக வேளைகளிலே உலகம் விசுவாசிக்கிறது போல எங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது, எங்களுக்குள்ளே வேதனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்காமல் நமக்குள்ளே கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவருடைய பரிபூரணம் நமக்குள்ளே இருக்கிறது. பாவ சரீரம் என்ன செய்யப்பட்டாயிற்று, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. ஆகவே பாவ சரீரத்துக்கும் எனக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை. பாவ சரீரம் என்னுடைய சரீரத்திலே கிரியை செய்ய முடியாது. இப்பொழுது தேவ சரீரமாய், தேவனுடைய சாயலாய், தேவனுடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிப்பேனானால் அது என்னை மேற்கொள்ளும். ஏனென்றால் எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதுதான் என்னை மேற்கொள்ளும். எதை நான் விசுவாசிக்கிறானோ அதற்கே அடிமையாக இருக்கிறேன். ரோமர் 6:16 சொல்லுகிறது. ஆகவே நான் தேவன் என்னை விடுதலையாக்கி விட்டார், அவருடைய பரிபூரணம் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது என்று நான் விசுவாசித்தால் என்னுடைய ஜெபங்கள் மாறும், என்னுடைய பேச்சுக்கள் மாறும், என்னுடைய நடவடிக்கைகள் ஆட்டோமேட்டிக்காய் மாறும். ஆமே. அப்படி இல்லாமல் நான் மறுபடியும் பாவ சரீரத்தோடு என்னை இணைத்துக் கொள்வேனானால் நான் பாவத்திலிருந்து மீட்கப்படுவது மிகவும் கடினம். ஏனென்றால் அந்த சரீரத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கின பிறகும் அதையே நான் நினைத்து கொண்டு இருப்பேனானால் அது என்னை நிச்சயமாய் மேற்கொள்ளும். நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் விட்டு வந்த தேசமாகிய எகிப்து தேசத்தை நினைத்திருப்பார்களானால் அவர்கள் போக சமயம் வாய்த்திருக்குமே. அவர்கள் இருந்த அடிமத்தன வாழ்க்கை அதை அவர்கள் அடிக்கடி நினைவு கூறுவார்களானால் என்ன செய்யுமாம்? அந்த எண்ணமே அவர்களை மறுபடியும் அங்கே தூக்கி கொண்டு போய் அதே அடிமத்தனத்திலே வாழ வைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மிக முக்கியம் எண்ணத்தை நாங்கள் தியானிக்கிறோம். அனுதினமும் எண்ணத்தை நாங்கள் நினைக்கிறோம். கிறிஸ்துவையும் அவர் செய்து முடித்ததையும் நாங்கள் தியானிக்கிறோமா, அல்லது பாவத்தையும் இந்த உலகத்திலே இருக்கிற சாபத்தையும் எங்களுக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று பிசாசு சொல்லுகிற பொய்யையும் நாங்கள் நம்புகிறோமா என்பது மிகவும் அவசியம். மாமிசத்திலே நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால் இந்த பிசாசையும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது. தேவன் மோசேயை பார்த்து, நீ பார்வோனிடத்திலே போய் என்னுடைய ஜனங்களை போக விடு என்று சொல்லு என்று சொன்ன பொழுது மோசே என்ன சொல்லுகிறார்? நான் யார் ஆண்டவரே? பார்வோனுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆகவே ஏனென்றால் மோசே தன்னை மாமிசத்தோடு இணைத்துக் கொள்ளுகிறார். மாமிச பிரகாரமாய் பார்க்கிறார். பார்வோன் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சிறியவன் என்று மாமிச பிரகாரமாய் பார்க்கிறபடினால் பார்வோனை ஜெயிக்கவே முடியாது, அவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது என்கின்ற எண்ணம் வருகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாகத்தான் அநேகர் நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் தேவன் அப்படி மோசே சொன்ன பொழுது என்ன சொன்னார்? நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பாய். அப்ப தேவன் அப்படியாக மோசேயை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அதற்கு தேவையான பலத்தை, தைரியத்தை, ஆவிக்குரிய ரீதியாய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதை விசுவாசித்து மோசே செயல்பட வேண்டியது அவசியம். மாமிசத்தோடு இணைக்கப்படாமல் தேவ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அநேக வேளைகளிலே நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டு தான் பேசுகிறோம். ஜெபத்துக்கு வரும் பொழுதும் நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டு தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, நான் பூச்சி ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, தேசத்திலே இது நடக்குது ஆண்டவரே, அது நடக்குது ஆண்டவரே, ஆண்டவரே கொள்ளை நோய் வருது ஆண்டவரே, இவைகள் எல்லாமே நாங்கள் மாமிசத்திலே இணைக்கப்பட்டு பேசுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மாமிச சிந்தை மரணம். ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும், ஜீவன் அளிக்கிறதாயும் சமாதானமும் சந்தோஷம் கொடுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமே. கவனியுங்கள், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேலுள்ள விசுவாசத்தினால், கவனிங்கள், விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமா இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட நாங்கள் ஏற்கனவே மரித்து போவிட்டோம். பழைய மனுஷன், பயந்த மனுஷன், சாபமுள்ள மனுஷன், பாவமுள்ள மனுஷன், தரித்திரமுள்ள மனுஷன், எதையுமே மேற்கொள்ள முடியாமல் எல்லாவற்றாலும் மேற்கொண்டு கொல்லப்பட்ட மனுஷன் என்ன செய்து விட்டான்? மரித்து போனான். அல்லேலூயா. அவரோடு கூட மரித்து போனான். ஆனால் நாங்கள் மரித்து போனவனோடு கூட மறுபடியும் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் நாங்கள் இன்னும் சத்துருவை மேற்கொள்ள முடியாதவர்களாய், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறோம், பலவீனராய் காணப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இன்னும் நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. காரணம், அவருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைத்து கொள்ளவில்லை. கிதியோன் என்ன சொல்லுகிறார்? நான் தான் எளியவனும் எளியவன், சிறியவனும் சிறியவன், என்னுடைய அயலார் எல்லாரே பார்க்கலும், உறவினர் எல்லாரே பார்க்கலும், நாங்கள் மிகவும் சிறியவர்கள். அப்ப மாமிசத்திலே இணைத்துக் கொள்ளுகிறோம். மாமிசத்தில் இணைத்து கொண்டுதான் நாங்கள் ஜபத்துக்கு வருகிறோம். அதுவே தவறு. அநேக வேளைகளிலே மாமிசத்தில் இணைத்து கொண்டுதான் நாங்கள் ஜபத்துக்கு வருகிறோம், அல்லது ஜபம் பண்ணுகிறோம். அதனால் தான் ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தேவன் செய்து முடித்தவைகளோடு நான் என்னை இணைத்துக் கொள்ளாவிட்டால். இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப மார்த்தாள் உயிர்த்தெழுதலோடு தன்னை இணைத்துக் கொண்டிருப்பாளானால் அவள் அழகாய் பேசி இருப்பார். எஸ், நிச்சயமா, நன்றி ஆண்டவர், என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழப்பட்டிருப்பார் என்று மாத்தாளால் பேசி இருக்க முடியும். அங்கே பார்க்கிறோம் ஜபத்துக்கான பதிலும், ஜபத்தை மாத்தாளுடைய ஜபமும் அதற்கான பதிலையும் நாங்கள் பார்க்கிறோம். மார்த்தாள் ஜபிக்கிறார், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இருந்தால் அவன் மரிக்க மாட்டானே, ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் சம்பவித்து இருக்காதே என்று சொல்லி தன்னுடைய சுய மாமிசத்திலே பேசிக்கொண்டிருக்க. ஆனா கவனிங்கள், தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரிய ரீதியாக தேவன் உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார், அவனை உயிர்த்தெழ பண்ணுகிறவராயிருக்கிறார். அது இப்பொழுதே அவனை உயிர்த்தளம் பண்ணும்படி ஆயத்தமாய் இருக்கிறது. ஆமென். இப்பொழுதே அவர்கள் உயிர்த்தெழத்தக்கதாக, அதாவது லாசர் உயிர்த்தெழுதத்தக்கதாக அவருடைய வல்லமை ஆயத்தமாக இருக்கிறது. மாத்தாளே, நீ என்ன செய்? சிந்தையை திருப்பி என்ன செய்? இந்த உயிர்த்தெழுதலோடு உன்னை இணைத்துக் கொள்வாயானால் உன்னுடைய சகோதரன் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமென். ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? மறுபடியும் மாத்தாள் என்ன சொல்கிறார்? ராமாண்டவரே, கடைசி நாளிலே எங்க ஒரு நாள் ஆண்டவரே செய்வீராண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனால் முடியும் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவையில்லை. தேவனால் எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகல அவவிசுவாசிகளும் அல்லது வேற மதத்தார்களும் நம்புகிறார். அதற்கு, இப்படி நம்புவதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற தேவனால் உருவாக்கப்படாத, மெய்யான தேவனால் உருவாக்கப்படாத, போலியா இருக்கிற உருவாக்கப்பட்ட தேவர்களை நம்புகிறவர்களும் அதை நம்புகிறார்கள். அவர்களுடைய தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகிறார். ஆனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புகிறது நம்பிக்கை அல்ல, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தார் என்பதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான், இந்த நம்பிக்கை உடையவர்களாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது, நான் செய்து முடித்தேன் என்று சொன்ன பிறகு, உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே என்று சொன்னால் நான் அவரை நம்பவில்லை. நான் மாமிசத்திலே திங் பண்ணி, மாமிசத்திலே பேசி, மாமிசத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிறேன். மாத்தாள் ஜபித்தது போல் தேவன் ஆவிக்குரிய ரீதியா எல்லாம் செய்து முடித்து மாத்தாளுக்கு மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறார். மாத்தாளுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மாத்தாள் சொல்லுகிற, ஆண்டவரே, இப்பொழுதும் எனக்கு தெரியும், நீர் இப்பொழுது பிதாவிடத்திலே நீர் என்னத்தை கேட்டாலும் அவர் தருவார் என்று நான் நம்புகிறேன் என்று வாய் சொல்லுகிறது. ஆனால் என்ன செய்யவில்லை? அங்கே விசுவாசம் இருக்கவில்லை. நீர் இப்பொழுதும் நீர் என்னத்தை கேட்கிறீரோ அதை பிதா நிச்சயமாய் தருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற மாத்தா, ஆகவே நிச்சயமாய் நீர் இன்றைய நாளிலே என்னுடைய சகோதரனை எழுப்புவீர் என்று சொல்ல முடியவில்லை. இதற்கு பிறகும் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நானே உயிர்த்தெழுதல். அப்ப இந்த உயிர்த்தெழுதல், நானே உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தையோடு நாங்கள் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் இணைத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, மரணம் இங்கே இருக்கிறது, ஆண்டவரே, அங்கே சாபம் இருக்கிறது, ஆண்டவரே, இங்கே எனக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே, இங்கே எனக்கு பற்றாக்குறை இருக்கிறது. இப்படியாக தேவன் எனக்குள் இருக்கிறவர் என்னை பரிபூரணமாக்கி விட்டார், ஆகவே இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, தொட முடியாது, எனக்கு கிட்ட வர முடியாது. கர்த்தர் என்னுடைய மேற்பனாக அல்ல, தகப்பனாக இருக்கிறார். மேற்பனா இருந்தாலே எனக்கு குறைவில்லை, தகப்பனாக இருக்கும் பொழுது அவருடைய சகல சொத்துக்கும் நான் அதிபதியாக இருக்கிறேன், சகல மேன்மைக்கும் சகல மகிமைக்கும் உடையவனாயிருக்கிறேன், அவர் தன்னுடைய மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற எதுவுமே நம்மை தொட முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், ஏனென்றால் இது மிகவும் முக்கியம். உலகத்தில்
4: உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கின்றேன்.
3: அல்லேலூயா. அநேக வேளைகளிலே நாங்கள் பார்க்கிறோம், உலகத்தோடு, உலகத்தவர்களோடு அல்லது உலகத்திலே சம்பவிக்கிறவைகளோடு நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, அங்கே அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நமக்கு நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இவைகள் தான் தவறு. மாத்திரமல்ல, தேவன் இவைகளை எல்லாம் உலகத்துக்கு அனுமதித்தார், ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் அனுமதித்திருக்கிறார் என்று தவறாக எண்ணுகிறோம். கவனியுங்கள், எசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இனித்தான் அழுது குளறி கண்ணீர் வடித்து இவைகளை பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. அவருடைய வார்த்தை என்ன? நான் உனக்குள் இருக்கிறபடி நான் நீ புறப்பட்டு போ, எழுந்து பிரகாசி, நானே ஒளியாக இருக்கிறேன், அந்த ஒளி இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் உலகுக்கு ஒளியாக ஒரு நாள் என்றைக்காவது கடைசி நாளிலே இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, இப்பொழுதே உலகுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன பார்ப்பீர்களானால், சில நேரங்களிலே அப்போஸ்தலர்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகும் ஃபெயில் விட்டு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த வார்த்தையோடு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளாதான். எத்தனை வாட்டி இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன், மூன்றாம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன பிறகும், அவர் உயிர்த்தெழுந்து வந்து தரிசனமான பிறகும் அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. மேரிக்கு தரிசனமானார், மரியாளுக்கு தரிசனமானார், மற்றவர்களுக்கு தரிசனமானார், அவர்கள் எல்லாம் வந்து சொன்ன பொழுதும் அப்போஸ்தலர்கள் நம்பவில்லை. இப்படியாகத்தான் நாங்களும் இருக்கிறோம், வசனங்களை படிக்கிறோம் ஆனால் நம்பவில்லை. எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். அப்ப சும்மா எழும்பி பிரகாசி என்று அவர் சொல்லவில்லை, தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறபடியினால், அவருடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறபடியினால், அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால், அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருக்கிறபடினால் எழும்பி பிரகாசி. ஆமென். இதோ காரிருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஏனென்றால் இந்த உலகம் பிசாசினால் ஆளப்படுகிறது, ஆகவே அவனுடைய வேலையே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருளை கொண்டு வருவது. ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும் கவனியுங்கள், ஆனாலும், ஆனாலும் என்றால் என்ன? இப்போ சொல்லப்பட்ட இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்ற வார்த்தை என்ன செய்யப்படாது? உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை தொட முடியாது. ஆனாலும் என்றால் நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கூற்றுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு பின்னாக சொல்லப்படுகிற கூற்று தான், கூற்றோடு தான் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார். அப்ப உலகத்தின் மீது இருள் வருகிறது, ஆனால் நம்மேலோ கர்த்தர் உதிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். தேவ வெளிச்சம் இன்னும் அதிகமாய் நம் மூலமாய் இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து ஜனங்களை மீட்கிறதாய், விடுதலையாக்குறதாய் இருக்கிறது. ஆமென். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். எங்கள் மேல் பிரச்சனை அல்ல, வேதனை அல்ல, உலகிலே இருக்கிற இருள் அல்ல, காரிருள் இல்ல, ஆனால் அவருடைய வெளிச்சம் எங்கள் மேல் உதிக்கும், அவருடைய மகிமை எங்கள் மேல் காணப்படும். ஆமேன். ஆனால் நாங்களே இதை விசுவாசிக்கவில்லை, அனுதினமும் இதை அறிக்க பண்ணவில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என் மேல் உதிக்கிற கர்த்தராய், உதித்த கர்த்தராய் இருக்கிறீர், உம்முடைய மகிமையை நாங்களும் மற்றவர்களும் காணத்தக்கதாக நீர் நம்மூலமாய் செயல்படுகிறீர், வெளிப்படுகிறீர் என்று சொல்லி நன்றி செலுத்துவதை பார்க்கிலும், நாங்கள் ஆண்டவரே இருள் வந்து விட்டதையா, உலகத்தில் இருள் இருக்கிறதையா, அங்கே இருள் இருக்குதையா, இங்கே இருள் இருக்குதையா என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு தவறாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இருளை பார்க்கும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. கவனியுங்கள், ஆதியாமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆழத்திலே இருள் இருந்தது, ஆனால் தேவன் இருளை குறித்து பேசவில்லை. மாறாக அதற்கு மேலே ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஆயத்தமாக இருக்கிறார். எங்களுடைய வார்த்தையை கேட்டு கிரியை நடப்பிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவேதான் பிதா என்ன செய்கிறார், ஒளி உண்டாயிருப்பதால் என்று கட்டளையிடும் பொழுது அங்கே ஒளி உண்டாகிறது. ஆமென். அப்ப இருளை குறித்து பேசும்படி அழைக்கப்படவில்லை, ஒளியை உண்டாக்கும்படி, ஒளியை பேசும்படி, ஒளியை உருவாக்கும்படி தேவன் நமக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹலலூயா. கவனிங்க, தேவன் எங்களுக்குள்ளே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொள்வோமானால் அவர் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறார், நம்மை பரிபூரணமாக்கி இருக்கிறார். இந்த சிந்தையோடு, இந்த வார்த்தையோடு எங்களை இணைத்துக் கொள்வோமானால் உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப இதைத்தான் பார்க்க வேண்டும், இருளை பார்க்க கூடாது. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே ஒளியாக இருந்து கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே இதைத்தான் நான் அறிக்கை பண்ண வேண்டும், ஆண்டவரே எனக்குள்ளே ஒளியாக இருக்கிறீர், எனக்குள்ளே பூரணமாயிருக்கிறீர், எனக்குள்ளே பரங்களாய் வல்லமையாய் நீர் செயல்படுகிறீர், எனக்குள்ளே மிரக்களாய் மிரக்கல் செய்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறீர், அதிசயங்களை காணப்பண்ணுகிற தேவன் எனக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கிறேன். ஆகவே உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். போகிற இடங்கள் எல்லாம் நன்மை நடக்கிறது, மேன்மை நடக்கிறது, ரட்சிப்பு மேற்கொள்ளுகிறது, இருள் நிர்மூலமாகி போகிறது, ஒளி மேற்கொள்ளுகிறது என்று பேசும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒளியோடு இணைக்கப்பட்டு, தேவ வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, அவர் செய்து முடித்ததோடு இணைக்கப்பட்டு பேசுகிறவர்களாய் காணப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. இதை விசுவாசிப்போமானா, ஒளியாகிய உங்களிடத்திற்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாய் ஓடி வருவார். ஆமேன். ஆகவே இப்படியான வார்த்தைகளுக்குள்ளாய் நம்மை இணைத்து கொண்டு அதையே தியானித்து அதையே பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, உமக்குள்ளே சகல பரிபூரணமும் இருந்தது, அந்த சகல பரிபூரணத்தையும் இப்பொழுது எமக்குள்ளே நீர் வசிக்கிறபடியெல்லாம், நாங்கள் உமக்குள்ளே வாழுகிறபடியெல்லாம், நீங்கள் பரிபூரணம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதாக. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ள, உமக்குள்ளே இருக்கிற அதே பரிபூரணம் இப்பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஏனென்றால் நீர் நமக்குள்ளே ஜீவிக்கிற தேவனாய், நாங்கள் உமக்குள்ளே ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆகவே நாங்கள் இருவராக அல்ல, ஒருவராக மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி. உலகத்தின் கடைசி பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பரிபூரணம் எங்களுக்குள்ள இருந்து எல்லா ஏரியாவிலும் பரிபூரணத்தை உண்டாக்குறதற்காக நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. மாமிசத்துக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரணம் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஒளி வந்தது நாங்கள் எழுந்து பிரகாசிக்கும் எழுந்து பிரகாசிக்கும் எழுந்து பிரகாசி இயேசுவின் இன்னையச்ச நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகள் கூட வழி நடத்தினீர்கள். கர்த்தருடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படுகிற தேவன், அந்த ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த ஒளியிலே மற்றவர்களும் இழைப்பார கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார பாஸ்டர். திரும்பமாக மன்னிக்க வேண்டும். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்
3: ஆமேன்
2: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நிரமங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் லண்டனிஸ் இல்லை இப்ரஹாம் அவர்கள் சத்திய மன்னிக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து வார்த்தைகளை கூட வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்துடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூட உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்து வழி நடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரிகளை எங்களுடன் நினைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: இப்பதாக ஆமேன். கத்தராக இயேசு கிறிஸ்துவே உங்கள் அனைவரையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்லது பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷம். மண்டமாய் அடுத்த சந்தி. சரி சரி சரிங்க.
5: கத்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி எல்லாருக்கும்.
6: ஹல்லேலூயா. நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மட்டுமாக நடத்தி வந்த நல்ல விக்னேஸ்வரே, இனிமேல் நடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய சத்தியத்திலும் நம்முடைய ஜெபத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே ரெண்டு வானொலியிலும் ஆண்டவரே சங்கமும் வானொலியிலும் ஆண்டவரே அப்பா எஸ்பிஎம்லையும் ஆண்டவரே கேட்க வைத்து ஒவ்வொருவரையும் ஊழியத்திலே நடத்தின பாதைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன கூட ஆண்டவரே இருந்து மினக்கட்டு ஆண்டவரே நேரத்தை கொடுத்து உமக்காக உடைய சமூகத்தில் இருக்க நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கிருபை பாராட்டாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. சுவலத்தை தந்த ஆண்டவரே எங்களுக்குரிய காரியங்களை செய்து எங்களுக்குரிய காரியங்களை தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். இது உங்களோட கிருபப்பா. உங்களோட கிருபையில் எங்களை அழைத்தவரப்பா. உங்களோட கிருபையில் அழைத்தவரப்பா ஆண்டவரே. இடைவிடாது இடமும் பகலுமாக எங்களை ஜெபிக்க செய்கிற கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தந்த தேவ நீர் ஆண்டவரே. யாருக்கும் கொடுக்க முடியாத இந்த சிலாக்கியங்களை எங்களுக்கு தந்து உங்களுடைய கிருபையில் எங்களை நிலைநிற்க செய்கிற தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.

0: ஆவியானவரே, பாண்டவரே, நாங்க கோபம் செய்யாதபடி நீடிய பொறுமையோடும், ஆண்டவரே நீடிய, ஆண்டவரே அப்பா, அன்போடும் தயவோடும் இரக்கத்தோடும் இருந்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகரிக்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து நிற்க ஆண்டவரே கத்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியில இந்த வார்த்தைகள், இந்த ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா போய்கொண்டிருக்கிறது, இதெல்லாம் அநேகருக்கு பிரயோசனமாக இருக்கணும், அநேக நாடுல கேட்கணும், அநேக நாட்டிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படணும். தேவ ராஜ்யம் சமயமா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு அந்த ஆண்டவரே ஆவியா அந்த காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக முடிய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நீதியும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் தேவ ராஜ்யம் எங்களுக்குள் ஆண்டவரே இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. விமட்டுமாக நிறங்களுக்கு உதவி செய்த தேவன் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நிலைத்திருக்க செய்யும்படி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா கர்த்தருடைய ஆண்டவரே உடைய வருகையாதி சீக்கிரத்துல இருக்கிறபடினாலே உம்முடைய ராஜ்யத்துக்காக ஜனங்களை ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் சேர்த்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களை நேர காலங்கள் அந்த தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரே முழு நேரமும் முழு மனுஷராய் எழும்பி நின்று தேவ ராஜ்யத்துல நாங்கள் நிக்க ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும், என்னை மாத்திரமில்லை ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒவ்வொன்று அடிமையாகி உலகத்து காரியங்களுக்கு அடிமையாகி தங்களால் ஆண்டவரே நேரங்களை ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஆண்டவரை வீணடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில ஊழியக்காரர் மத்தியில தேவாவியானவர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. பரலோ ராஜ்யத்துக்குரிய ஆண்டவரே நாங்கள் காரியங்களை அனுதினமும் தேடவும் செய்யவும் ஆண்டவரே உம்முடைய நீதி எங்களுக்குள்ள விளங்குவதாக, உம்முடைய தேவ பயம் எங்களுக்கு வருவதாக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வருவதாக ஆண்டவரே. ஏனோ தானுடைய நாங்கள் இருக்காதபடி தேவன் வருவார் எப்பயாவது வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே அசதியா இருந்து விடாதபடி, அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே தேவனுடைய காரியத்தில் நாங்கள் உண்மையும் முத்தமுமா இருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேடுகிறவர்களாய் எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டி உம்முடைய ஊழியம் முடியும் மட்டும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர மட்டும் ஆண்டவரே எங்களை மரணத்துக்கு விலக்கி காத்து எங்களுக்கான ஊழியங்களை நாங்கள் நடப்பிக்க ஆண்டவரே உங்களுடைய பலன் எங்களுக்குள்ள வரட்டும் ஐயா, உங்களோட பலன் எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா ஆண்டவரே. அதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவராஜ்யம் வரப்போகுதே, அதுக்காக எங்களோட குடும்பங்கள் எல்லாம் பலவந்தப்படுதுங்க, தேவராஜ்யத்துக்காக இந்த ஜனங்களை பலவந்தப்படுதுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போற ஆத்துமா அழிந்து போற வாலிபர்கள், அழிந்து போற தேசத்தின் தலைவர்கள், அழிந்து போற ஒவ்வொரு ஆண் பெண்களாக வயோதிபர்களாக என் தேவ ராஜ்யத்துக்காக அவர்களை நீர் உமக்கென்று பிரதிஷ்டபணி எடுப்பீராக, உமக்கென்று சொல்லி ஆண்டவரை பலவந்த பண்ணி உம்முடைய ரத்தத்தினால் இவர்களை மீட்டுக் கொள்வீராக, உம்முடைய சாட்சியில் வசனத்தினால் இவர்களை மீட்டுக் கொள்வீராக ஆண்டவரே. அதற்காக செபிக்கிறோம், பரலோர் ராஜ்யத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரம தேவன் இந்த காரியத்தை செய்வார், பரம காண தேசத்தை காண வைப்பார் ஆண்டவரே. நித்திய வெளிச்சமா இருந்து நித்திய இடத்துல எங்களை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரை செவிக்கிறோம். ஊழியம் செய்கிறங்கள் ஊழியங்கள் எல்லாம் தேவன் இருந்து கிரியை செய்வீராக, தேவன் இருந்து கிரியை செய்வீராக. எங்களை மறந்து விடாத தேவன் ஆண்டவரே, இம்மட்டி நீர் எங்களை மறக்கல, இனிமேல் மறந்து விடாதபடி நாங்களை நிற்கிறோம் என்று எழுந்து நிற்க ஆண்டவரை, விழுந்து விடாதபடி எழுந்து நிற்க, எழுந்து நிற்க எங்களுக்கு இன்னும் பலன் வேண்டும் ஆண்டவரே. காண்டாமிரத்துக்கு பலன் வேண்டும், கழுகை போல சிறகடித்து உயர பறக்கிற பலன் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. எங்களோட சத்துருக்கு முன்பாக எல்லாம் எங்களை மேன்மைப்படுத்தி வைப்பீராக, எங்களை மேன்மைப்படுத்தி வைப்பீராக ஊழியத்துல பாண்டவரே. அதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட கிருபை மேலானது ஆண்டவரே, உங்களோட கிருபை மேலானது. இந்த வானொலியில் ஆண்டவரை செய்ய வச்ச மட்டுமாக மஞ்சளமாக இந்த ஊழியத்தை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. அல்ல
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை சேர்த்து ஆண்டவரே என்ன நடப்பிக்க ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒரு சோர்வுகள் அசதிகள் ஊழியத்துல வராதபடி அதற்குரிய ஜனங்களை கூட்டிக் கொண்டு அதுக்குரிய ஊழியக்காரரை கொண்டு வந்து ஆண்டவரே உடைய ஊழியங்கள் எல்லாம் நடப்பிக்கும்படியாக ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவ சித்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே இரவும் பகலுமாய் உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து இந்த ஜனங்களை மனம் திரும்ப கொண்டு வருகிற

ஒரு ஊழியக்காரரா எங்களை வைக்கும்படியாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஹாய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்களோட கிருபங்களை தாங்க வேண்டும், இன்னும் உங்களுடைய பலனங்களை தாங்க வேண்டும். எங்க தேவ ஞானம் வர வேணும், தேவ பயம் எங்களுக்கு இன்னும் வர வேணும் ஆண்டவரே. எங்களை நேர காலங்களை நிமிஷங்களையும் ஆண்டவரே நாட்களையும் வருஷங்களையும் நாங்கள் வீண் அடித்துட்டோம். இவ்வளவு நாளும் இனிமேலும் வீண் அடிக்காதபடி அதுல எல்லாம் ஒரு கிருபையை தந்து நானும் என் வீட்டாரும் என்றால் உண்மையை சேவிப்போம் என்ற கிருபை எங்களுக்கு தரும்படியாக சோத்தரித்து சொபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இரவெல்லாம் வந்து ஆண்டவரே எங்களை சத்தியங்களை போதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களிலும் என் தேவனுடைய மகிமை விளங்குவதாக ஆண்டவரே. ஒரு தடை இல்லாதபடி என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரே நீர் கொண்டு வந்து ஆண்டவரே தேவ பயத்தோட நடுக்கத்தோட உணர்வோட ஆண்டவரே உடைய சுவாசமும் உம்முடைய ஜீவனும் இருக்கிறபடினாலே உம்முடைய ஆவியும் இருக்கிறபடினாலே உண்மை மாத்திரம் துதித்து தொழுது உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஊழியத்துல சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எப்போதும் மணல் கொண்டு எழும்புகிறவர்களாய் எப்போதும் உழந்து கிடக்கிற எலும்புகளாய் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உயிர் தழுகிற எலும்புகளாய் உயிரடைய சிறு எலும்புகளாய் உயிருள்ள மனுஷர்களாய் முழு ஆண்டவரே அவயங்களோடு இருந்து ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் என்னும் ஆண்டவரே காண்டாமிறதுக்கு ரொம்ப பலத்தட்டாங்க எங்களுடைய நாமம் அல்ல தகவனேப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு எழுப்புதல் ஒரு பின்மாறி ஊற்றப்படுவதாகப்பா ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த பின்மாறி கடந்து ஆண்டவரே போவதாக காற்றாய் ஆண்டவரே அக்கினியாய் ஆண்டவரே இந்த கீழ் காற்றாய் ஆண்டவரே கடந்து போகட்டும். எங்களுடைய பிரசன்னம் கடந்து போய் இந்த ஜனங்களுக்குள் ஆளுகை செய்யும்படியாத திறக்க முடியாத ஆண்டவரே இருதயம் திறக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரேப்பா. ஆண்டவரே சிந்தைகள் திறக்கப்படாது இருதயம் ஆண்டவரே திறக்கப்படாதபடி இருப்பாங்க சுவிசேஷத்துக்கு. அந்த கல்லான இருதயங்களெல்லாம் நீர் ஆண்டவரே சதியான இருதயமாய் மாற்றி போடுவீராக. இந்த தேசங்கள் தேசத்து அதிகாரிகள் ஆண்டவரே துன்மார்க்கன் சன்மார்க்களுக்குள்ள எல்லாம் என் தேவனுடைய ஆண்டவரே கிரியை நடவிக்கப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரம் ஐயா ஓங்கிய புயமப்பா ஆண்டவரே. அப்பா அழிந்து போற தேசங்களுக்குள்ளால் இருக்கிற சன்னங்கள் பொல்லாத ஆண்டவரே தேசத்தை அழிக்க நாங்களே ஆண்டவரே உத்தரவாதமா இருக்கிறோம். எங்களுக்கு தான் அந்த உத்தரவாதம். நீ இந்த தேசத்துல இருக்கிறா, இந்த தேசத்துக்காக ஜெபி, இந்த தேசத்தை என்னது கொண்டு வான்னு சொல்லி கால் ஆண்டவரே கண்பாக்கும் இல்லையெல்லாம் உனக்கு தருவேன், கால் மீதிக்கு இல்லையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தந்து எங்களை ஒரு குறை விடாதபடி இந்த தேசங்களில் வைத்திருக்கிற உங்களுடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாக உங்களுடைய செய்கைகளை விவரிக்கும்படியாக. ஆனாலும் ஆண்டவரே இம்மட்டுமாக நாங்கள் குந்தி எங்களை மாம்சத்துல இருந்துட்டோம். இனிமேலுமே ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த இந்த தேசங்களை கர்த்தர் ஆண்டவரே கிருபை செய்வீரா. கர்த்தருங்களை ஆண்டவரே இரவும் பகலும் இடைவிடாது தேவனை ஆராதித்து இடைவிடாதபடி தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜனங்களை கொண்டு வருகிற ஒரு கிருபை எங்களுக்குள்ள தரும்படியாக சோத்தரித்து சொபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் அந்த கிருபையும் அந்த பாரமும் தேவ பாரமுகளுக்குள்ள வரட்டும். எல்லா ஊழியக்காரர்களையும் வரட்டும் அப்பா. எல்லா ஊழியக்காரரும் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரரும் ஒருமனப்படட்டும் சிந்தையில ஆவியில அக்கியத்துல எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரணும் என்று சொல்ற ஒரு தேவ பயத்தில் அக்கியப்படட்டும்.
அது ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தத்துக்குள் ஆக்கியப்படணும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள் ஆக்கியப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளாய் கிடக்கிற சபைகள் எல்லாம் உயிரிடைய செய்கிற வார்த்தைகள் அல்லவோ ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரே உம்முடைய தேவ சமூகத்துக்குள்ள ஆண்டவரே, தேவனே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக, அந்த குளிர் எல்லாம் எடுத்து போடுவீராக, அனலாக்க வீராக ஆண்டவரே. அனலின் அபிஷேகம் கடந்து போவதாக ஆண்டவரே, வார்த்தைகள் கடந்து போவதாக அந்த சமூகத்தில் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே ஹல்லேலூயா, குளிரா இருக்கிற சபைகள் இந்த நாளையில இந்த நேரத்துல செபித்து கொண்டிருக்கிற போது தேவாவியோட வல்லமை புறப்பட்டு எல்லா குளிரை மடுத்து போட்டு அனலாய் மாற்றுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரையும், பள்ளிப்பிடத்துல நிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவர், ஊழியக்காரர்களை ஊழியக்காரர்களே ஆண்டவரே. அப்ப அநேக ஊழியக்கார ஊழியக்காரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு தேவைக்குத்தான் அப்பா ஊழியம் செய்யறாங்க, ஏதோ ஒரு தேவைக்கு பாண்டவரே. ரோமருடைய உடைய ஆண்டவரே பங்குட்டு விற்றது போல இவர்களும் ஏதோ ஒரு தேவைக்கு தான் நம்முடைய வார்த்தையை விற்று கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய சமூகத்தின் பிரசன்னத்தை விற்று கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அதெல்லாம் உமக்கு பிரேமில்லாத காரியம், அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க எடுத்து போட்டு தேவருடைய சமூகத்துல நிக்கிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனையும் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவளையும் ஆண்டவரே அநேகத்தில் அதிகாரியா வைக்கும்படியாக, அநேகத்தில் அதிகாரிகளா வைக்கும்படியாக அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் என்னும் அக்கினியா எழும்போனும், இது போதாது, இது கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது என்னும் ஆண்டவரே. நீந்து நீந்து மூழ்கிற ஒரு கிருபை எங்களுக்குள்ள வேண்டும். அந்த ஜபக்காரருக்குள்ள, அந்த ஜபக்காரருக்குள்ள யாமக்காவல்காரர் ஆண்டவரே, இரவெல்லாம் இருந்து அக்கினி தூணாய் நின்று ஆண்டவரே தேசங்களை காக்கிறவர்களுக்குள்ள ஒரு அக்கினியின் அபிஷேகம், அனல் கொண்டு எழும்பவனும் ஒரு அக்கினியின் அபிஷேகம். அநேகம் அநேகர் சோர்ந்து போறாங்க ஆண்டவரே. அப்பா அந்த சோர்வு இல்லாதபடி, அந்த சோர்வு இல்லாதபடி ஆண்டவரே தேவனுடைய கிருபையினாலே எடுத்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே மக்கள் சோத்திரம், என் தேவனே மக்கள் சோத்திரம். எங்களை பிதாவிடத்துல, உம்முடைய பிதாவிடத்துல எங்களுக்காக பரிந்து பேசுவீராக, பரிந்து பேசுவீராக. இதனுடைய ஊழியக்காரன், இதனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அம்மா துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய போற வல்லமை சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் செய்ய போற காரியங்களுக்காய் சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவரப்பா, செய்ய வல்லவரப்பா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய எழுந்து பிரகாசிக்க செய்ய போறதுக்காய் மக்கள் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா ஆண்டவரே. இறக்க நிறைந்தவரப்பா ஆண்டவரே. மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தூயாவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழிய குடும்பங்கள் பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே, பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே. முந்தநாள் ஒரு ஆண்டவரே ஒரு வீடியோ பார்த்தப்பா, அந்த ஊழியக்காரர் அடிச்சு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, முதுகெல்லாம் காயமப்பா. ஊழியன் சுவிசேஷம் செய்ய போன இடத்துல அந்த ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ள வேணும், அந்த ஊழியக்காரருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணும், அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் வசனத்தினால மூடி கொள்ளுங்க, சட்டையில மூடி கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன் என்று மூடி கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட கிருபை அவர்களுக்குள்ள பெருக வேணும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் அவர்களுக்குள்ள ஊற்றப்பட வேணும். தேவனுக்கு ஏதாச்சும் நாங்க ஒன்று செய்யணும், எழுந்து பிரகாசிக்கணும் என்று சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மத்தியிலும் என் தேவன் நீர் வைராக்கியம் பாராட்டுவீராக. உங்களுக்காக நாங்க வைராக்கியம் பாராட்டுற போது எங்களுக்கு மகள் குடும்பங்களுக்கு ஊழியக்காரர் சுகத்தை நீ விரும்பி ஆண்டவர் குடும்பங்களும் பரிசுத்தப்படுத்துங்க, சந்ததி
ஜீவனத்தையே பரிசுத்தப்படுத்துங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி அவர்களுடைய மாண்டவரை வேலையாட்களை கொஞ்சம் அறுப்போம் மிகுதியா இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த அறுப்புக்காய் எடுத்து பயன்படுத்தும்படியாக முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக. தேவ ஊழியர்ல குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய செட்டை தனையில மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய தாபரத்துக்குள்ள தங்கி தரிக்கிற கிருபையை கொடுத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாண்டவரே, ரத்தத்தினாலும் உடைய வல்லமையினாலும் உங்களுடைய நாமத்தினாலும் ஆண்டவர் உடைய சத்தியத்தினாலும் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்துல நடக்கிற கொடுமைக்கும் தீயலுக்கும் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகள குடும்பங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையை செய்வீராக, மகிமையை செய்வீராக. ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. அந்த இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. ஊழியக்காரரான எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, ஊழியக்காரையே ஆண்டவரே, உம்முடைய சபையில வருகிற விசுவாச குடும்பங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. பாவத்துல தங்கி தரிக்காதபடி ஆண்டவரே, சேனைகளின் கர்த்த இடத்துல தங்கி தரிக்கிறவர்களாய் ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி குணப்படாதவர்களாய் விடுதலையாக்கப்படுவாங்க. அது சத்தியமானது, விடுதலையாக்கப்படுவதாக, சத்தியத்தில் ஆண்டவரை விடுதலையாக்கப்படுவார்களாக. ஜீவ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, சத்தியத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நடக்கும்படியாக சோதரித்து செபேக்குறோமையா, சோதரித்து செபேக்குறோமையா. இந்த கடல்ல ஆண்டவரை போறவங்க, கடல்ல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சாமான்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பயங்கரங்கள் அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அந்த கப்பல்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதாக, சேதமின்றி பாதுகாக்கப்படுவதாக, சேதமின்றி பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே. பாக்கையே ஒரு பயங்கரமாப்பா, அவங்களோட உயிரை பணியம் வச்சுதாங்க பாப்பா, அதுக்கு உள் வேலைக்கு போறாங்க. அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய ஆண்டவரே சமூகம் கடந்து செல்வதாக. நீ ஜலத்தின் மேலா செவாடினாவியானவர், ஜலத்தின் மேலா செவாடினாவியானவர். அந்த ஜலத்துல போற அந்த ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறோம். மீனவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோத்தரிக்கிறோம். அவங்க ஆண்டவரே போறோம், திரும்பி வருகிறமான தெரியாத நிலையில தான்ப்பா போறாங்க. ஆண்டவரே, சிலருமே அறிந்திருக்கிறாங்க, சிலருமே அறியல. ஆனாலும் என் தேவனுடைய சமூகம், என் தேவன் நடந்து கடந்து போவீராக. அந்த ஜலத்தின் மேல் ஆண்டவரே அசைவாடுவீராக. இந்த ஜனங்களை பாதுகாத்து கொள்வதற்காக ஆண்டவரே நாமெல்லாம் ஆண்டவரே போராடுவாங்கப்பா, போராடுவாங்கப்பா. ஆண்டவரே, யாரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, அவருக்கு போற வண்ணமே வறுமனையாய் திரும்பி வராதபடி ஆசீர்வாதத்தோட வரக்கத்தை கிருபை செய்வீராக. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில ஆசீர்வதிக்கப்படுவாய். வாக்கு திட்டம் ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவேற்றுவீராக அவருடைய வாழ்க்கையில. ஆண்டவரே, இதை முதல் கொண்டு போ கெம்பரத்தை நான் காப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. மனுஷகுமாரன் காக்காவிட்டால் நாங்க காவலாளி விருதா, நீர் கட்டாவிட்டா நாங்க காட்டுகிறவள் விருதா. பாண்டவர், நீங்க கட்டுங்க, அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நடந்த ஒவ்வொரு ஊழியத்துக்காயும் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, மஞ்சளாமா குடும்பங்களுக்காய், இந்த வானொலிக்காய் ஆண்டவரே, விநேஸ்வரா குடும்பங்களுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, இந்த வானொலியிலிருந்து கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய போறதுக்காய் சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, சங்கமம் வானொலிக்கு ஜெசலியா குடும்பங்களுக்காய் சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இதுல வந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களும் இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே அப்பா அக்னி சமமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோத்தரிக்கிறேன். அவர்களுக்காய் சோத்திரம் அப்பா, இரவுல வரப்போறவர்களுக்காய், ஜாம காவல்காரர்களுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த பலவீன பாண்டத்தை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னுடைய கிருபையும் இல்லை, என்னுடைய பலமும் இல்லை, என்னுடைய பராக்கிரமும் இல்லை. தேவாவினாலே ஆகுமண்டி சொல்லி ஆண்டவரே, எவ்வளவு சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள், தூக்கங்கள் இருந்தாலும் என்னை எடுத்து பலத்தாலுடைய கட்டினீர். அந்த பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் ரெட்டை களைந்து போட்டீர், ரெட்டை களைந்து போட்டீர். ஊழியத்துல வருகிற தடியெல்லாம் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் எனக்கு கட்டினதுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நம்பத்தக்கவர், நாங்க விரும்பத்தக்கவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே, உங்களுடைய மகிமையான ஊழியத்தை மகிமையாய் முடித்தீர் இந்த நாள் முழுவதும் அப்பா. அதுக்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்

ஹலெலூயா. நாங்க பின்திரும்ப மாட்டோம் ஆண்டவரே, கலப்பையில் கை வைத்துட்டோம் ஆண்டவரே. நாங்க திரும்பி பார்க்கிற ஜனங்களாய் ஆண்டவரே நீர் எங்களை வைக்கலப்பா ஆண்டவரே. நாங்க நன்றி மறந்தவர்களாய் இல்லாதபடி நாங்க நன்றி உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே, உடைய வருகையில் எங்களை ஆண்டவரே நான் விசுவாசத்தை காண்பேனோன்னு சொன்னோட விசுவாசம் பெரிதாக்கிட்டாங்க, விசுவாசத்தின் எல்லையெல்லாம் பெரிதாக்கிட்டாங்க, விசுவாசத்தின் ஆண்டவரே எல்லையெல்லாம் பெரிதாக்கிட்டாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி அப்பா.

ஹலிலூயா. ஆயுள் முடியும் வரை நானும் என் வீட்டாரும் என் தேவனை அறிந்த ஜனங்களும் வாழ உம்முடைய தாபரத்துக்குள்ள போதும் தங்கி தரிக்க, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வசனத்துக்குள்ள போது நாங்கள் மூடப்பட்டவர்களாக இருக்க, வார்த்தையினால மூடப்பட்டவர்களாக இருக்க, உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் போது மூடப்பட்டவர்களாக இருக்க, உம்முடைய கரத்தினாலே போது மூடப்பட்டவர்களாக இருக்க, உம்முடைய கண்களுக்குள்ள போதும் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக.

தருவேன் என்று அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள எங்களை எங்களை கைவிடாது, கைவிடாதப்பா, கைவிடாது இருந்து எங்களை எல்லாம் ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொள்ளுங்க, எங்களை சேர்த்து கொடுங்க. எங்களோட குற்றங்கள் உமக்கு மறைவாயிருக்கிற, எங்களுக்கு மறைவாயிருக்கிற குற்றங்கள் ஆண்டவரே எல்லாம் மன்னிக்கப்படுவதாக, எங்களுக்காக எங்களோட அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் மீறுதலை கட்டாய் கட்டி வைத்திருந்து எல்லாவற்றையும் ரத்தத்தை கொண்டு உம்முடைய வார்த்தை கொண்டு உடைத்து முதுகுக்கு பின்னாக எறிந்திர ஆண்டவரே, எங்களை மன்னித்து மறந்து இடக்கம் செய்யுங்க. தீரும்

0: நானும் என் வீட்டார் முடல உண்மையை தெளிதுவோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நோவாவின் கடைசி கால இந்த புயலைக்குள்ள வாரத்துக்காக எங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி எங்கள் குற்றங்களை மன்னித்து மறந்து உமக்குள்ள சேர்த்து கொள்ளும்படியாக எங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரை நாங்கள்லாம் சமாதானத்தோட படுத்து சமாதானத்தோடு எழுந்திருக்க கத்துடைய கிருபையின் கரத்துக்குள்ள கத்துடைய பொற்கரத்துக்குள்ள கத்துடைய அன்புக்குள்ள கத்துடைய தயவுக்குள்ள கத்துடைய வார்த்தைக்குள்ள ஆண்டவரை கத்துடைய மகிமைக்குள்ள ஆண்டவரை உங்களுடைய ரத்தத்துக்குள்ள எங்களை எல்லாம் மூடி மறைத்து வெளியெடுத்து செபிக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரே சோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரே சோத்தரி, கத்தர் செய்த சகல உபாரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. பிரைஸ் லார்ட். திருச்சொல்லுமையா
1: மேரியம்மா? பிரைஸ்
0: நடந்தது காலையில
1: வந்துட்டாரு.
0: அவ வேற ஊழியங்களும் இருக்கு சொல்லி தான் இருக்கிறேன். வந்தது பிறகுதான் கூட ரேடியோல கனெக்ட் பண்ணுவேன்னு
1: நினைக்கிறேன்.
0: அப்படிதான் சொன்னவரே
1: நேட்ட
0: இடையில வார்த்தை கொடுக்குற ஜோராசான்னு சொல்லி அவர் கொழும்புல இருக்கிறார்.
1: விளங்கல
0: இடையில அந்த ஜோராசான்னு சொல்லி அவர் அந்த வார்த்தை கொடுக்கிறவர், வார்த்தை போதிக்கிறவர் அவர் கொழும்புல இருக்கிறார்.
1: நன்றி ஆண்டவரே, சோத்திரமையா சோத்திரங்க தாவே. உங்களாக நன்றியோடு துதிக்கிறோமையா. சர்வ வல்லவரே இறக்கமுள்ள எங்கள் தேவனை அப்பா, அந்த நாளுக்காய் எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மற்ற நேரமாய் கத்தாவே அருமையான நேரத்தில் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி நீங்கள் ஆசீர்வதித்த நல்ல தயவுகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு நினத்தையும் வந்து எவித்து குறித்து ஆராய்ந்து பாடலை பாடி பார்த்தலை கொடுத்த அப்படியே பொறுப்பை செயற்படுத்துகிற எல்லாரையும் இயேசுவே நாங்களப்பா ஆண்டவரே உங்களோட நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். மெரியம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தர் அமைதினாலும் கூட இருங்க, வழி நடத்துங்க. நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் இயேசு நாமத்தினால உங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெருகும்படியா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியா ராஜ்யம் ஒன்றை கட்டப்படும்படியாய் அனைவரை அப்பாவர்களை எடுத்து ஆசீர்வாதமான அப்பா பயன்படுத்தும்படியாக மெரியமாக நல்ல சுவலங்கள் ஆரோக்கியங்களை கொடுத்து கத்த தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வெளிநேரத்திலும் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கும்படியா இயேசுவே நாங்கள் ஆசுவை ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம் ஐயா. அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டரே. பிள்ளை செல்வங்களையும் கத்தாவே, அவருடைய குடும்பங்கள் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் கத்திர ஆசுவைத்தவர்களையும் குடும்பமாய் நீங்கள் ரட்சிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே நான் ஆசுவை ஜெபிக்கிறேன் ஐயா. அதே போல அருமையான அப்பா இலங்கை தேசத்தோட தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை அப்பா தாயை பராமரிக்கத்தக்கான ஒரு நல்ல பராமரிப்பாளர்களை கத்திர ஏற்படுத்தி தரும்படியா சிவ மனப்பாட்டோடு அர்ப்பணிப்போடு இந்த இடத்திலும் தாயரோடு அப்பா பழகி பேசி ஆண்டவரை கத்தாவே தாயருக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் அந்த இடத்துல ஒருவரை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா தாயரை ஆசீர்வதிக்கும்படியா மேலமான பிரயாணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கி அவரது வேலை காரியங்கள் இருந்தப்பா மட்டும் அப்பா நீங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்த தேவன் அப்படியே இருக்கிற நாட்கள் அவருக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் கையில வந்து சேர மாதம் மாதம் வேற அந்த உதவித்தொகை எல்லாம் வந்து கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க. அவன் இலங்கையை போகிற பிரயாணத்தை நீங்க ஆசு வைத்து கத்தருடைய சித்தம் மூலம் அவர் நடத்தும்படியாக ஆண்டவரையும் உங்களை பார்த்து நாங்கள் உழப்ப கூட ஊழியங்களை ஆசுவைங்க. சௌரி கொஞ்சியோடு சேர்ந்துக்கிற ஊழியங்களையும் கத்தர் ஆசு வைத்து அநேக பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இம்மாட்டும் நீங்க நடத்தின தேவனை நீங்க தொடர்ந்து நடத்துங்க. இந்த ராத்திரி வேளையில் நமக்கு நல்ல சந்தோஷமான சமான உலகங்களை கொடுக்கப்பா. அதிகாலை வேளையிலும் வந்து மீண்டும் முடநாமத்தை உயர்த்த துதிக்க ஆரோதிக்க கத்த கிருபையை வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. நன்றி ஆண்டரே. மட்டுமா இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்த தேவன் இந்த ராத்திரி வேளையிலும் தொடர்ந்தும் நேர் நடத்தும்படியா பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாமே இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே நாமே. நன்றி மீரியம்மா. கத்திரங்களை ஆசிரியப்பா. நன்றி ஆண்டவரே. சோத்திரமையா சோத்திரமையா தகப்பனையுமே துதிக்கிறேனையா. நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறேன். நன்றி உள்ள இதயத்தோட அப்பாவை நாங்கள் சோத்திரத்தை துதித்து கனப்படுத்துறோமையா. நாமத்தை உயர்த்துறமையாம் தகப்பனே. இந்த ராத்திரி வேலைக்காக நன்றி நன்றி. இம்மட்டும் எங்களுக்கு உதவினை வினேஸ்வரையாம். இனிமேலும் காக்க நீங்க வல்லமுள்ள ராஜா. நன்றி அப்பா சோத்திரமையாம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். இந்த பகல் கூற ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொரு இணைப்புகளை நீங்க நடத்தினதுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுறோம் ஐயா. நினைப்பலை தொடர்ந்து நீங்க ஆசிர்வதிங்க. அதை ராத்திரி வேளையிலும் வந்து ஜபிக்க போறோம், துதிக்க போறோம், ஆராதிக்க போறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக சோதரிக்கிறோமையாம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த மட்டவங்களை தாங்கி வந்த தெய்வம், தப்பி வைத்த தெய்வம், ஏந்தி சுமந்து வந்த தெய்வமே ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே, அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. உங்கள் நாமத்தை நாங்கள் கத்தாவே போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா, வணங்குகிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் கத்தர் நாங்கள் அப்பா. இயேசுவே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவராயிருக்கிறீங்க, நீங்கள் நல்லவராயிருக்கிறீங்க, நீங்கள் போதுமானவராயிருக்கிறீங்க தகப்பனே. பூரிடமாக இருக்கிறீங்க, அருணாக இருக்கிறீங்க, அடைக்கலமாக இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா. இந்த மட்டும் காத்து எங்கள் தெய்வத்தை நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்கள் அற்புதர், நீங்கள் அற்புதர், நீங்கள் அற்புதமான தேவன் ஆண்டவர் ஐயா. நீங்கள் அதிசயமான கண்மலையப்பா. இயேசு ராஜாவே, இந்த நாமத்தை உயர்த்துற எந்த ஸ்தானத்தில் நான் உங்களோடு கொண்டு உங்களை ஆசை பேசுகிறேன் தெய்வம் ஐயா. உங்களை வாழ்த்தி நிற்கிறோம், வணங்கி நிற்கிறோம், ஆராதித்து நிற்கிறோம், மகிமைப்படுத்தி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்கை பிரைவன்ஸ் இன்டர்ஷன் ஊழியங்களுக்காக கத்தரை துதிக்கிறோம் ஐயா. அப்படியா தொடர்ந்து ஆண்டவர் ஐயா, இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களோட நினைந்திருக்கிற சங்கம் அமைப்புக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற அருமையா தாப்பா லேசி ஐயாவுக்கு, அம்மாவுக்காக, பிள்ளைகள், மருமகள், பேரப்பிள்ளை எல்லாருக்காயும் நாங்கள் கத்தரை துதிக்கிறோம். அவர்களோட இந்த ஊழியங்களை நீங்கள் இந்த மட்டும் நடத்தி வாரீங்களே ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. தாய் மேலாய் எங்களை நேசிக்கிறதையுமே கொஸ்பெல்டி ஊழியங்களுக்காய் கத்தரை துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே ஆண்டு பிரைசபம் பிரேரபம் மியூசிக்கப்பமுக்காக கத்தரை துதிக்கிறோம் ஐயா. தேவனுடைய ராஜ்யம் பேஸ்புக் ஊழியங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கத்தாவே நேரே தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. யூடியூப் ஊழியங்கள், வாட்ஸ்அப், வைபர், ஐயம் ஊழியங்களோட அநேர நீங்கள் ஆதாயப்படுத்துறவரே, சந்திக்கிறவரே நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் யாவையும் ஆண்டவரே செய்து முடிக்கிற கர்த்தரா இருக்கிறீங்கப்பா. இயேசுவே பெரியவரா இருக்கிறீங்க. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. எனக்காகவே யாவையும் செய்து முடிக்கிறாங்க கர்த்தர். நாங்கள் சோத்தரித்த ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த நாமம் உயர்த்தும் இடத்துல ஆண்டவரை வருவேன் என்று சொன்ன கர்த்தரை நாங்கள் சோத்தரித்து துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் ஐயா. நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. நீர் பெரியவரப்பா இயேசுவே, நீ நல்லவரப்பா இயேசுவே, நீ போதுமானவரப்பா இயேசுவே, நீங்கள் புகழமானவரப்பா, நீங்கள் அருணானவரப்பா இயேசுவே ஆண்டவர் ஐயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இயேசு என்ற தஞ்சம் இயேசுவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவர் ஐயா, ஓ நன்றி அப்பா, அப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. உண்மையை துதிக்கிறோம், உண்மையை போற்றுகிறோம், உண்மையை புகழ்கிறோம் ஐயா ஆண்டவரே. உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவே, வணங்குகிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. ஆராதனை நாயகனே, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவர் ஐயா. இயேசுவே நன்றி சொல்லுகிறோம், நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தஞ்சயம் இயேசுவே, முடத்தஞ்சயம் இயேசுவே, முடத்தஞ்சயம் ஐயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவர் ஐயா. நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் செய்கிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர் ஐயா. நன்றி அப்பா. இயேசுவே மகிமை செலுத்துகிறோம் ஐயா. எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா.

துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம் உமை அன்பாய்.

துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம்,

பஸ்கா ஆடா நீர் பலியாயமே மீட்டே ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம் ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம் ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம் ஆராதனை செய்வோம் உமை அன்பாய் போற்றிடுவோம் ஆராதனை

இரவிலும் பகலிலும் நீர் மேக அக்கினி ஸ்தம்பமையாம். இரவிலும் பகலிலும் நீர் மேக அக்கினி ஸ்தம்பமையாம். எங்களை நடத்துகின்ற ஞான கண்மலையும் நீரே, எங்களை நடத்துகின்ற ஞான

அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம். உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம். உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. பாலும் தேனுமோடும் பரம காணான் செல்கின்றோம், பாலும் தேனுமோடும் பரம காணான் செல்கின்றோம். எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம். உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை செய்வோம். உமை அன்பாய் போற்றிடுவோம், ஆராதனை.

கேட்டு நாங்கள் மகிழ்கின்றோம் ஐயா இயேசுவே. நன்றியப்பா, நன்றியப்பா. ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உமை அன்பாய் போற்றிடுவோம். இயேசுவே ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. ஆராதனையில் பிரியமுள்ளவரே, கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை நடத்தின தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இஷ்டவேலை காக்கிறவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரையா. எபினேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல் ரோஜி, உம்மை துதிக்கிறோம். எல் சடாய், உங்களை காண்கிற தேவனே அப்பா, சோத்திரம் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரையா. ஆராதனையின் ஆவியானவரே, சோத்திரம் ஐயா. எலியாவின் தேவனே, சோத்திரம். என் உயிரான இயேசுவே, எபினேசரையா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்கிறவரே ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றியப்பா. அற்புதங்களை காண செய்கிறவரே ஆண்டவரையா. ஓ இயேசுவே, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரையாம். ஆண்டவரே, பின்மாறின் அபிஷேகத்தினாங்களை நிறைக்கிறவரே ஆண்டவரையாம். கர்த்தரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. பெரிய காரியங்களை செய்கிறவரே ஆண்டவரையாம். ஓ இயேசுவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பாம் இயேசுவே. கண்மலையின் வெடிப்பில் வைத்தங்களை காக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரையாம். இயேசு ராஜாவை துதிக்கிறோம் ஐயா, ஆவியானவரே. ஓ இந்த நேரத்துக்காய் நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கண்மலை மேதன்

உன்னதங்களில் உட்கார செய்தே உளையான சேற்றில் உழண்ட என்னையும் தூக்கே நேர் கழுவே நேர் காத்து வருகிறே தூக்கே நேர் கழுவே நேர் காத்து வருகிறே பாவங்களை மன்னித்தே கரைகளை நீக்கினேர் பாவங்களை மன்னித்தே சாபங்களை நீக்கினேன் சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தேன் சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தேன் தினம் தினம் முன்புகளை நான் பாடுவேன் தினம் தினம் முன்புகளை நான் பாடுவேன் ஏசையா ஏசையா உம்புகள் பாடுவேன் ஏசையா ஏசையா.

கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினே, உன்னதங்களில் உட்கார செய்தேன். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினேர், கழுவினேர், காத்து வருகிறேர். தூக்கினேர், கழுவினேர், காத்து வருகிறேன். எல்லையில் ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையாம், சொல்லொன்னா பேரின்பம் என்னுள்ளத்தில் பொங்குதையாம். எல்லையில் ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததையாம், சொல்லண்ணா பேரின்பம் என்னுள்ளத்தில் வந்ததையாம்.

ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினேன் உன்னதங்க.

செய்தேல் உலையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறே, தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறே, கண்மலை மேதம் கால்கள் நிறுத்தி நீர் அமைஞ்சுவே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரையா, ஓ நன்றி ஆண்டவரே. கண்மலையின் மேதங்கள் கால்களை நிறுத்தினவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியப்பா இயேசு ராஜாவே, உமக்கு நன்றியப்பா. ஆவியான தெய்வமே, அச்சாரமானவரையப்பா, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, எங்கள் ஜெகவாராப்பா, ஜெகவாரூபாண்டவரே, கண்மலை மேதன் கால்களை நிறுத்தினவரே அப்பா, உன்னதங்களில் எங்களை உட்கார செய்தவரே, எங்களை கழுவி காப்பா நிறுத்தி வைத்திருக்கிறவரே, உங்கள் பாவங்கள் உங்கள் சாபங்கள் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீக்கின எங்கள் தெய்வமே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரையா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, எல்லா அற்புதங்களுக்காயும் எல்லா அதிசயங்களுக்காயும் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரை துதிக்கிறோம், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரை துதிக்கிறோம், மன்றாட்டை கேட்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு தகுதியானவர், ஆராதிக்கப்படத்தக்கவரே, ஆராதனை பிரியமுள்ள ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர் ஆண்டவர், போதுமானவர் ஆண்டவர் இயேசுவே. என் புகலிடம் என் அரண், என் அடைக்கலமா இருக்கிற எங்கள் கர்த்தரையா, சர்வ சிருஷ்டிக்கு நீங்கள் எஜமானன், சர்வ சிருஷ்டியை நீங்கள் காக்கிறவரையா ஆண்டவரை, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் ஐயா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. நீதிபரராகிய எங்கள் கர்த்தர் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ஆண்டவரே. நீதியை நியாயம் செய்கிறவரே, ஆவியானவரே சோத்திரம் ஐயா. ஒரு குறைவில்லாம உங்களை காத்து வந்த தெய்வமே சோத்திரம் ஆண்டவரையா. நாங்கள் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆண்டவரே கர்த்தாவே, அதிகமா எங்களுக்குள்ள கிரிய செய்கிற எங்களை ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ராஜா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, நன்றி நன்றி. இந்த மாலை வேளைக்காய், இந்த ராத்திரி பொழுதுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். காலை தொடங்கி மட்டும் நேரமா எங்களோடு குடும்பங்களை நடத்தி வந்தவரே அப்பா, எங்கள் பாவங்களை உங்கள் சாபங்கள் எல்லாம் அவங்களை விட்டு நீக்கி அப்பா, ஆவிலை உற்சாகப்படுத்தி எங்களை பல ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களை நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் ராஜா, நன்றி நன்றி அப்பா. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் அரே மாதங்களை கடந்து வர கிருபை செய்யுங்களேப்பா ஆண்டவரையா. இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையால முடிச்சு விட்டுனீங்களேப்பா இயேசுவே. கத்தாவே, கூடாகுடி சோத்திரம் ஐயா. பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணினவரே சோத்திரம் ஐயா. உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றினீங்களே சோத்திரம் ஆண்டவரையா. ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போதில்லைன்னு சொன்னீங்கப்பா. இதுவரை எங்களை வெக்கப்பட்டு போகாதபடிக்கு காத்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. கண்மலையின் வெளிப்பிறப்பு தங்களை காத்தவரை உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரையா. நன்றியுள்ள மனதோடு நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு குறைவில்லாமல் எங்களை காத்து வந்த தேவனை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா இயேசு ராஜா, நன்றி நன்றி அப்பா.

தந்தீரே ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே, ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே. ஆறுயிரே ஆறுதலே ஆயு

என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே, ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடி கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடி கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து

என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் சோஸ்திரமே பதினாயிரம் சோஸ்திரம்.

முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கே மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கே மகிழ்ந்தீரே, ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறு

கொடி சோஸ்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே, ஆயிரம் சோஸ்திரமே, பதினாயிரம் சோஸ்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே.

முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. சொல்லுவோம் எல்லாரும் ஆண்டவரே, எங்களை எங்கள் பாலாக்காமல் தலையாக்குற தேவனா இருக்கிறீங்கப்பா, எங்களை கீழாக்காமல் நீங்கள் எங்களை மேலாக்குற தேவனா ஆண்டவரையா. எதிரியின் கண்கள் முன்பாக ஆண்டவரே கர்த்தாவையா, இயேசுவே எங்கள் தலையை நீங்க உயர்த்துகிற தேவனா இருக்கிறீங்க, நிமிர செய்கிறவரையா. நாங்கள் தலைவனர் இடத்துல நீங்கள் எங்களை நிமிந்து நிக்க செய்யுங்கள் கர்த்தர் பெரியவரையா. நன்றி ஆவியானவரே. ஓ, எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் துதிப்போமாக, ஆராதிப்போமாக ஆண்டவரே. நன்றியப்பா. ஆருயிரே சொல்லுவோமாக. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. வாய்நல் அறிக்கை சொல்லுவோமாக. ஆயுர் ஆறு உயிராயிருக்கிற தகப்பனங்கள், ஆறுதலாயிருக்கிற தகப்பனங்களே, ஆயுள் எல்லாம் அவரே எங்களை காக்கிற தேவன். நாங்கள் ஆயுஷை கேட்டு அவர்களுக்கு தீர்க்க ஆயுஷை தர கத்தராயிருக்கிறார். எங்கள் எதிரியின் முன்பாக எங்கள் தலையை அவரங்க நிமிர செய்கிற ஆண்டவர் ஆயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமாக, உற்சாகம பாடுவோமாக. ஆண்டவரே என்ன செய்வது தெரியாதபடிக்கு ஆண்டவரே, நான் நீ என்ன எனக்கு வழியன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இந்த நேரத்துல நீங்கள் ஆறாவது ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்ன நேரத்துல அவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, அவர் அங்கே நாங்கள் தலை குனிந்த இடத்துல எங்களை அவர் நிமிர செய்கிற தேவனா இருக்கிறார். எங்களை அவருடைய வாக்கு தகுந்த சொல்றவர்களை வாழாக்காமல் இறங்க தலையாக்குறவரங்களை ஆண்டவர் என்ன தொழிலாக்காமல் அங்கே மேலாக்குவேன் சொல்லி வாக்கு படிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார்களே. கர்த்தருடைய நாமத்தை மாமியப்படி நான் உற்சாகத்தோடு கூட பாடுவோமாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாங்கள் வெட்கப்பட்ட இடத்துல, கைவிடப்பட்ட இடத்துல, தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரங்களை அவர் பாதுகாத்து உயர்த்துற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளங்கையில வரைந்திருக்கிறத நாங்கள் உயர்த்துவோமாக. அவரங்களை உள்ளங்கையில வரைந்து அவ்வளவு அழகு பார்க்கிற தகப்பனா இருக்கிறார். நன்றி சொல்லி ஆறுதலே ஆறுதலே ஆயுள் எல்லாம் என்னை காப்பவரே சொல்லி சந்தோஷமாக நாங்கள் பாடுவோமாக. மனுஷங்களை வாக்கு கொடுத்தால் ஒரு நாள் எங்களை பாதுகாப்பாங்க, ரெண்டு நாள் பாதுகாப்பு தருவாங்க, மூன்றாறு நாள் பாதுகாப்பு தராதபடிக்கு எங்கேயாவது மறைஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றார், ஆயுள் எல்லாம் காக்குறது இவனா இருக்கிற, எங்களை பாதுகாக்கிறது இவனா இருக்கிறவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோமாக. நன்றி அப்பா. ஆறு ஆறுதலே ஆயுள

வந்தீரே ஆயிரம் சோசிரமே உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே உள்ளம் கைகளிலே சொல்லுங்க ஆண்டரே உள்ளம்முடைய உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறீங்க நன்றி ஆண்டரையாம் இயேசுவே நன்றி அப்பா உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே நீரன் மகளன்றீரே உன்னை எப்படி மறப்பே நன்றீரே நீரன் மகளன்றீரே உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே சொல்லுங்க ஆறு

கோடி சோஸ்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் சோஸ்திரமே. அப்பா இயேசுவே நன்றி அப்பா, ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி சோத்திரங்களேப்பா, உங்களுக்கு நாங்க செலுத்துறோம். அப்படியா எங்களை அற்புதமா உங்களை அதிசயமா நீங்க நடத்தி வந்த தேவனா இருக்கிறீங்க இயேசுவே. நாங்கள் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு மேண்டுவதற்கு மாண்டவரியா, அதிகம் அதிகமா எங்களுக்குள்ள கிரியசிற எங்கள் கர்த்தரா இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. வெண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்வரையா, வெண்ணி முடியாத அற்புதங்களை செய்த தேவனு நாங்கள் ஆண்டரே நன்றியோடுமை துதிக்கிறோம். ஜெகுவா இரையும் துதிக்கிறோம் ஐயா. ஜெகுவா நிசிய, ஜெகுவா ராப்பாவே, ஜெகுவா ரூபாவே. ஓ சூத்திரம் சோத்திரங்கள் நம்பிக்கையே சூத்திரம் ஐயா. உங்களை அதிசயமாய் அப்பா காண செய்தவரே அப்பா, சூத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, இந்த அருமையான நாளுக்காய், இந்த புதிய நாளுக்காய், இந்த புதிய மாதத்துக்கு ஆண்டவரே, இந்த வருஷத்தின் அப்பா அரை மாதங்களை கடந்து வர ஆண்டவரையா, உங்களுக்கு ஆண்டவரே வழி திறந்தவரே சோத்திரமையா ஆண்டவரையா. ஓ நன்றி அப்பா, நீர் நல்லவர் இயேசுவே, வல்லவர் ஐயா, போதுமானவர் ஆண்டவரையா. அப்பா அங்கள் பூரிடமா இருக்கிறீங்கப்பா இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம் ஐயா, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா. ஆண்டவரே நீ பெரியவரையா, பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் கர்த்தராயிருக்கிறீங்க ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹாலேலூயா ஹாலேலூயா கர்த்தாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிக்க பாத்திரமா இருக்கிறவர் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ அரியணையில் வீட்டிருக்கிறவரே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே ஆண்டவரையா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, அற்புதங்களை காண செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, அதிசயங்களை காண செய்கிற கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரையா. நன்றி அப்பா, சூத்திரம் சூத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, வல்லமுள்ள ஆவியானவரே, வழி நடத்துற ஆவியானவரே, எங்களை வாழ வைத்த ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகிமைப்படுத்தி நிற்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்தி நிற்கிறோம் ஆண்டவரையா. உன்னதங்களை உட்கார செய்கிற கர்த்தர் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆவியானவரே எங்களை நீங்கள் வழி நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்கராஜ ஆண்டவரையா. உடைய பாதம் அமர்ந்திருக்க கிருபை செய்தவர் ஐயா, நன்றி நன்றி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னங்கள் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றியோடு கனத்தோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே இயேசுவே. நன்றி அப்பா, தொடர்ந்து உங்களை வழி நடத்தப்படுங்கள் ஆவியானவரே. சோத்திரம் சோத்திரம் ஐயா. அச்சாரமானவரே சோத்திரம் ஐயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவனையா நீங்கள் ஆண்டவரையா. உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் இயேசுவே. வாக்கு தொடங்காத பெருமை சொல்ற எங்களுக்கு அஜபிக்கிறவரே சோத்திரம் ஐயாப்பா. எங்கள் துணையாளரே சோத்திரம். எங்கள் நம்பிக்கையானவரே இயேசுவே. எங்கள் நான்கூறமை ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. தூவம் போல எங்களை ஜபத்தை கேட்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே. உங்கள் மன்றாட்டை கேட்கிற அப்பா, எங்கள் ஜபத்துக்கு நீங்கள் பதில் தருகிற ஐயா ஆண்டவரே. உங்களுடைய வெள்ளம் உள்ள வர அப்பா காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. அழைத்தவரே உமக்கு நன்றி, உண்மை உள்ளவரே நன்றி அப்பா, உயிரோடு எழுந்தவரே நன்றி சொல்லுறோம் இயேசுவே. நன்றி அப்பா, பாதாளத்தை வென்றவரே சோத்திரம். பரிசுத்தாவியானவரே சோத்திரம் ஐயாண்டவரே. வாக்கு கடங்காத பெருமத்தோட எங்களுக்கா எங்களை துதிக்கிறவரையா எபினேசர் ஐயா, எபினேசரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, உன்னதங்களை எங்களை உட்கார செய்கிற கத்தில் நாங்கள் ஏற்றி நினைக்கிறோம் ஆண்டவரையா. சோத்திர பலிவு உங்களை மகிமைப்படுத்துறான்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா இயேசுவே. சோத்திரத்தினால நன்மையும் கிருபையும் ஐயா, விசுவாசம் ஐயா, பெருமடி எங்களை வழி நடத்துற தேவனே உமக்கு நன்றி அப்பா. தெய்வமே நன்றி சொல்லுறோம் ஐயா. ஓ பெரிய காரியங்களை செய்கிறவர் நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரையா. வனாந்திரத்தில் எங்களை வழிகளை உண்டு பண்ணுறவர் இயேசுவே நன்றி. பாலைவனத்தில் எங்களுக்கு ஆறுகள் ஊட செய்கிறவரே நன்றி அப்பா. வனாந்திரம் பலமான செழிப்பான காடாய் மாறும் என்று சொன்ன கர்த்தரை உயர்த்துறோம் ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ இதுவரை எங்களை தாங்கி வந்த தேவன், எங்களை தப்பி வைத்த தேவன் இயேசு, எங்களை ஏந்தி சுமந்து வந்தவரே அப்பா நன்றி அப்பா. சூத்திரம் சூத்திரம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா ஆண்டவரையா. விடைவிடாது நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் தெய்வமே. சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா சூத்திரம் சூத்திரம். பிதாவே நன்றி, பிதாவே நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா.

வியே இடமசைய உள்ளம் நிரம்ப இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா இறங்கி வாருமே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இடமசைய

நாங்கள் கனமடைய ஓற்றிடமே ஞானத்தினாவியே, நாங்கள் கனமடைய ஓற்றிடமே ஞானத்தின்

இடமசையம் உள்ளம் நிரம்ப, இடமசையம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஐயா, இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தை

இடம் அசைய உள்ளம் நிரம்ப, இடம் அசைய உள்ளம் நிரம்ப, இறங்கி வாருமே ஐயா இறங்க.

வாரும் இயேசு ஆண்டவரப்பா. ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர், நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே, உங்களோட நாமத்தினால் எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பெரியவராயிருக்கிறீங்க, நல்லவராயிருக்கிறீங்க இயேசப்பா. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளு கர்த்தாவே நேற்றாமே தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதிங்க ராஜா. வழி நடத்தும்படியாய் ஆண்டோட பாத்திர எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டவரையா. நன்றி அப்பா. இயேசுவே ரத்தஞ்சயம், இயேசுவே ரத்தஞ்சயம். தேசங்களுக்காக ஜபிக்கிற நாளாயிருக்கிற ஆண்டவரையா கர்த்தாவின் நாளும் நீங்களே தேசங்களை கையப்பா ஆண்டு செய்யும்படி ஆளுக செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரையா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கர்த்த பெரியவர், பெரியவரா இருக்கிறீங்க ஆண்டவரையா. கண்மலையாய கிறிஸ்துவா இருக்கிறீங்க, தொடர்ந்து ஆவியானவரையா. ஓ நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க ஆவியானவரே, உங்களுடைய கருத்துல எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி அப்பா. இயேசுவே நீங்க தேசங்கள் மேல பிரியம் வைக்கிறதவனா இருக்கிறீங்கப்பா. தேசத்தின் சிறையிருப்புகளை நீங்கள் மாற்றுகிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே கர்த்தாவின் நாளும் ஆண்டவரே. தேசங்களை முற்றமுழுதாய் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறீங்க, ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் படைத்த ஐயா, உலகத்தை படைத்ததுல ஒரு ஆண்டரே தேசங்களை உண்டாக்கி உருவாக்கி பூக்கு பூச்சக்கரத்துல வைத்து அளவு பார்த்து ஆண்டரே கையில் ஏந்தி கொண்டிருக்க தகப்பனுடைய கருத்துல தேசங்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டரையா. நிறைய பொறுப்படும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் ராஜா ஆண்டரையா. நன்றியப்பா. சோத்திரம் கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றியப்பா. மட்டும் நடத்தி நீங்களே உங்களுக்கு நன்றியை தொடர்ந்தும் வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியா எல்லாவற்றையும் உடைய பாதத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தினால ஆராதனைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டரே கத்தாவியா. இந்த நாளும் கத்தாவே தொடக்கம் முதல் முடிவரை நீங்க ஆராதனையோட கூட இருந்ததுக்காய் நன்றி. அப்படியே தொடர்ந்து நினைப்புல இருந்து அப்ப அந்த ஆராதனையோட கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே சங்கம் எஃப்எம்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. எந்த மூலையில நாடுகள் எல்லாம் இருந்து இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்பா, இணைந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு துவப்பிள்ளையும் கத்தனைங்களை ஆசீர்வதிங்க. அதே போல பிரைசபம் பிரேரபம்ல ஆண்டவரையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்படியே பேஸ்புக் ஊடாக ராஜ்யம் பேஸ்புக் ஊடாக பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காய், யூடியூப் கூட பார்த்து கொண்டு ஒவ்வொருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை கத்தாயா. எல்லாரையும் உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கத்தாயா அவருடைய காரியங்களை ஒவ்வொரு நீங்க அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரையா. ஆண்டவரே தேசத்திலே அப்பா அவர்கள் வாழ்கிற தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசங்களை அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ஆண்டவரே தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசங்களை வழிநடத்துங்க.

தேசங்களை காத்துக் கொள்ளுங்க பாண்டியா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு தேசத்தின் அப்பா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தலைவர்களையும் கத்த நாங்கள் ஆசையை வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவையா. கத்த பெரியவராய் இருக்கிறீங்க, நல்லவராய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, முற்றுமுள்ள எல்லா நாடுகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறது. நாட்டை தலைவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தவையா, நீரே முற்றுமுழுதாய் பொருள்படுங்க. அந்த நேரத்திலும் கூட ஆண்டதையா விசுதமாய் ஆண்டரே கத்தாவி இஷ்டவில் தேசத்தை நாங்கள் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவர் முற்றுவாய் நீங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த நாட்டை சுற்றி இருக்கிற அயல் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலஸ்தீனியாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டே, காசாவுக்கா ஜெபிக்கிறோம், ஜோர்தானுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டரையா. அயல் நாடுகள் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அப்பா, இஸ்ரேலை சுற்றி இருக்க எல்லா நாடுகளையும் அப்பா, ஈரான், ஈராக் ஒப்பு கொடுக்குறோம், லெபனான் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரே கத்தாவே, குவைத்த அண்டே கட்டார் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா ஆண்டரை. இன்னும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஆண்டரை துபாய் தேசங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரை கத்தாவே. அப்பா ஆண்டவரை கத்தாவே, நீரே பொறுப்படுங்க ஒவ்வொரு நாடுகளையும் ஐயா ஆண்டவரே. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்க எல்லா போர் பதற்றங்களையும் எடுத்து போடுகிறோம் ஆண்டவர் ஐயா. ஆண்டவரே, இந்த போர் சூழ்நிலையில வந்து ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தேசங்களை வாழ்ற மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அமெரிக்காவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கனடா தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே. அப்படியா மத்திய கிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த யூரோப்பா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆஸ்திரேலியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, ஏசியன் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐக்கிய ஆண்டவரே கத்தாவே. ஆப்பிரிக்க நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டையா. ஆண்டரே ஆண்டரே கத்தாவே அப்பா, லண்டனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரே கத்தாவே. இன்னும் ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டவர் நீங்க பொறுப்படுங்க ராஜா. நீங்க முன்குறித்த தேசங்கள், இந்திய இலங்கை தேசங்கள், அயல் நாடுகள் ஆண்டவரே, அண்மையில இந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே கத்தாவே அப்பா, இயேசப்பா ஒவ்வொரு நாடுகளையும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்தோனேஷியாவை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே கத்தாவையா. என்னமான பிலிப்பீன் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே கத்தாவையா. முறைக்கு முறை ஏசிய நாடுகளில் வர இந்த சுனாமி அனர்த்தங்களினால ஆண்டவரே எஜிமேலைகள் வெடித்து ஆண்டரே அப்பா, இயேசுவை அழிவுகளை கொண்டு வர காரியங்கள் இயற்கையின் சீற்றங்களினால தேசங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டரையா. ஒவ்வொரு தேசங்களையும் என் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டு இயற்கை அழிவிலிருந்து ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. வெள்ளப்பெருக்களினால சூறாவளிகள் ஆண்டரே, கடல் பிராந்தியங்கள் ஏற்படுற பெரும் அலைகளினால ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு, அநேக பிள்ளைகளை அந்த அலைகளோடு இழுத்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டரையா. அவைச்சாவுகள் தேசங்களுக்குள்ள வராதபடி, விபத்து மரணங்கள் வராதபடிக்கு தேசங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டரையா. தேசத்தின் தலைவர்களுக்கு அப்பா கூட ஞானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. தேசங்கள்ல இராணுவங்களை அப்பா, முப்படை வீரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கத்தா, யுத்த களமு நினைக்கிற ஒவ்வொரு போர் வீரர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவருடைய பாதுகாப்பு பாதுகாப்புகளுக்காக, குடும்பங்களோட பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த நாட்கள்ல இந்த போர் சூழ்நிலைனால குடும்பங்களை பிரிந்து உறவுகளை பிரிந்தையா ஆண்டவரே, கவலைகளோடு வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலையும் சமானத்தை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவையா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படியா தேசங்களை வழி நடத்துங்க. தேசத்து அதிகாரிகள் தலைவர்களை வழி நடத்துங்க ராஜா ஆண்டவையா. தேசங்களை ஒரு எழுப்புறேன் ஆண்டவரிங்க தெரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உடைய கருத்துல எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. நீர் நல்லவராய் இருக்கிறீங்க இயேசப்பா, நீர் வல்லவராய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்க கத்தாவையா. உம்முடைய நாம தேசங்கள் என்ன அற்புதமாய் மகிமைப்படட்டும் ஐயா ஆண்டவையா. ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பாராளுமன்றங்கள் இருந்து வேலைகளை சில எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாருக்கும் ஒரே சிந்தையை கொடுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உங்களுடைய புத்தியை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்கப்பா. பெருமைகளுக்காய் மட்டுமே அதை செய்யாதபடி, பொறாமைகள்னால செய்யாதபடி காண்டியா. தேசத்தை ஆணத்தக்க உம்முடைய ஞானத்தை ஜனங்களை கொடுங்கப்பாண்டியா. தேசத்துல உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டு, உம்முடைய நாமத்தை உயர்த்துற தலைவர்களாய் ஒவ்வொரு தேசத்தின தலைவர்களை எங்கத்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டியா. இந்த தலைவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழை மக்களுடைய பணங்களை சூறையாடாதபடிக்கு, ஏழை ஜனங்களுக்கு அதே தந்த சொந்த நாட்டு மக்களுக்கு நல்ல சிறு தலைவர்களாக ஆண்டவரே நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டையா. கத்தனிகள் அப்படியே செய்யப்படுறக்க நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. இன்ன துவசங்களோட சபை அப்பா ஊழிய ஆண்டவரே கத்தாவியப்பா, தேசங்களை ஆளாதபடிக்கு அப்பா, எல்லா மக்களையும் ஒரு கண்ணத்தோடு கண்ணோட்டங்களோடு பார்த்து எல்லாருக்கும் நன்மை செய்கிற தலைவர்களாய் நீங்கள் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத ஆட்சி பீடங்கள் எடுத்து போட்டு கத்திர பிரியமான ஆட்சியாளர்களை கத்திர ஏற்படுத்தி ஆண்டறியா. தேசங்களில் மாற்றங்களை கத்திர கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேசத்தின் குடிகளும் கூட உங்களுக்கு பயப்படுற பயத்தை அனுப்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
தேசத்தின் குடிகள் உங்களை அப்பா அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, பூமி உங்களை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் சொன்னீங்கப்பா. உங்களை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஐயா. கத்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மனுஷிக்குள்ள இறங்கட்டும் ஆண்டதை கத்தவையா. சந்ததிகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள இறங்கட்டும். அதனால அவர்கள் ஆசிரியக்கப்படுறாய் வாழத்தக்கதான். ஏதோ கத்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமா ஆசிரியக்கப்படுவான். அவன் செவையெல்லாம் வாய்க்கு மனசு சொல்லி எழுதியிருக்கிறது போல ஆண்டையா. அவர்களுடைய மனைமார் வீட்டவர்களை கணிதம் திராட்சை குடியே போல இருக்கத்தக்கதாக. பிள்ளைகள் பந்தி எடுத்துட்டு ஒளிவர கன்றாய் சிலிந்திருக்கத்தக்கதாக. ஆண்டோரே அப்பா, இயேசுவே அப்பா, அவர்களை செய்யணும்னு நீங்கள் ஆசிர்வதிக்கிற தேவனையா. இஸ்ரேலுக்கு உண்டாரு சமாட்டர்களை கொடுக்கிற தேவனாண்டரை அவர்கள் பாப்பா. தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளையை காணத்தக்க நல்ல வாழ்க்கைக்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பமும் அமையத்தக்கத ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் நாளில் அந்த தேசங்களை அவர்கள் சாட்சியை அணிக்கத்தக்கதான் நாங்கள் ஆசிர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டரியா. கத்தர் பயப்படுற பயத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கொடுத்த ஆண்டரியா. அதனால உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை செல்வங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. சந்ததி மேல உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்க. சந்தானங்கள் மேல உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டுவேன் சொன்னீங்கப்பா. அப்படியா சந்ததி சந்ததிகளாக ஆண்டவரே நீங்க கொடுத்த எய்வுகள் உங்களோட சுதந்திரங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆவியானியா. உங்களை அறிவு அறிவினால பிள்ளைகள் மனம் திரும்பி வாழப்பா உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தருக்கு பயப்படுற பயம் ஒன்றை ஜனங்களுக்குள்ள இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஜனங்கள் விட்டு வறுக்கத்தக்கதான ஆண்டரையே ஜனங்களை அப்பா மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. முகப்பிரியம் அருவறுப்பான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு அருவறுப்பான அப்பா பாதைகளில் செல்லாதபடிக்கு துன்மார்க்கமான கிரியல ஈடுபடாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. சுத்தி அறியுங்கப்பா. தேசம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டரே. அப்பா தேசங்கள் இருக்கிறான முகப் பிரியமில்லாத காரியங்கள் பிரியமில்லாத ஆராதனைகள் நரகலான காரியங்கள் நரகலான நீங்கள் அருவறுக்கிற காரியங்கள் பலிபுடங்கள் தூவம் காட்டுறது எல்லாம் அவரு போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கத்தருக்கு பயப்படுற பயத்தை அனுப்பியமே ஆவியோடும் உண்மையோடும் ஜனங்கள் தொழில் கொள்ளத்தக்கதாக கிரிகளை நடப்பிக்கும்படி அந்த நாட்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டுரியா. அப்பா நீங்க செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து தேவனை வழிநடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே. தேவன் அப்பா நீங்க தேசத்துக்கு நன்மையானதை தரும்படியாக தேசம் அதன் பலனை புசிக்கும்படியாக நீங்க கிரியை செய்யும்படியாக ஆண்டவரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் மேற்பருமான இயேசுவின் நாமத்தினால தேசங்கள் நாங்கள் எப்ப கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா. தேசங்களுக்குள்ள பறை வருகிற அந்த கொள்ளனர்கள் ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை இரக்கம் தயவு ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவர் அப்பா. பாதைகளிலிருந்து ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா கொள்ளனர்கள் ஜனங்களை பாதுகாத்து சுகபலம் ஆரோக்கியங்களை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பஞ்சங்களுக்கு ஜனங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரங்கள் விலைவாசிகள் ஏறிக்கொண்டிருக்க நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த பஞ்சம் ஜனங்களை ஆளுக்கு அப்போ ஆட்கொள்ளாதபடிக்கு ஜனங்களை போஷித்து கத்தர் உடுத்தி வைத்து வழி நடத்துகிறவரையா ஆண்டவையா. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஈ அப்பா நீதிவான் ஆண்டவரின் நீதிமன்ற பிள்ளைகள் அப்பத்தி இறந்து திரியவில்லைன்னு சொன்னீங்க அப்படியா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து போஷித்து நடத்துங்க ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவன் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி செபிக்கிறேன். நன்றி சொல்லுறேன் ஐயா. நன்றி சொல்லுறேன் ஐயா. இதுவரை நடத்தின திருவனே உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. தொடர்ந்து கத்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் நீங்கள் செய்யும்படியாய் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த ராத்திரி வெளியிலும் வந்து ஜெபிக்கப்படுறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன். கத்தர் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்க உரையின் கத்தர் கொண்டு வந்து இணைத்து உடைய நாமத்தினால் மகிமைப்படுத்தக்க தொகை முடியாய் ஜெபிக்கப்படுற ஆண்டரே. ஸ்மிதாவுக்கா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்க ஆண்டரையா. ஆண்டவரே இந்த ஹிந்தி மொழியிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி ஜெபிக்கிற மகளை நீர் ஆசீர்வதித்த மகளுக்குற தடைகளை நீக்கி கத்தர் கொண்டு வந்ததுனாலும் பயன்படுத்துவது மகளுக்கு வர தடைகள் இருக்கிறது நீங்க காண்கிற எல்லா தடைகளை நீக்கிங்க. இந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த உழப்பு கொடுத்தபடி ஒவ்வொரு நாட்களும் வந்து உங்களுடைய ஊழியங்களை செய்ய கத்த பிளப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க இசிரப்படுத்தும் குடும்பத்தை ஆசிரியை ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கணவனை ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் வழி நடத்துங்க. அதே போல தொடர்ந்து வந்து ஜெபிக்கிறான் ஆண்டவரே தரிசிய குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தரிசி போயிருக்கிற பிரயாணங்களை ஆசிரியங்க அங்க பாபா அந்த இடங்களும் தங்குற இடங்கள் நடமாடுற இடங்கள் எல்லாம் மகளோட கூட இருந்து கத்தர் அவருடைய விளையத்தை உங்கள் பிள்ளைய கொடுத்து தரிசியை தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல ஆண்டுரைய ராத்திரி வேலையின் ஐயா பகிலாக குடும்பத்தை நாங்கள் நம்முடைய கருத்தில் வெப்ப கொடுக்கோம். இந்த மகளை எங்க தர ஆசு வைத்து பலப்படுத்தி ஆண்டு வழிநடத்த முடியாது தைரியப்படுத்த முடியாது எஸ்திரப்படுத்த முடியாது எல்லா அப்பா விசுவாசங்களும் மகளை விட்டு வெளியேற முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. மக பிரியமான மகளாய் ஆண்டுரை கத்தா உங்களுடைய பாதத்துல அமர்ந்து இன்னும் எபத்துல உறுதியாய் தருத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டுரை கத்திருக்கிறது காரியங்களை செய்வோம் மகளிர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை போல ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கணவனை ஆசீர்வதிக்கிறோம். கத்த குடும்பமாக எடுத்து உங்களுக்கு பயன்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை ரசிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க.
ஆசீர்வதிக்கும் ஐயா, ஜெபிக்கிறோம் அப்படியா. தொடங்கும் இம்மானுவேல் ஐயா, அவன் குடும்பத்தை நம்முடைய கருத்துல ஒப்புக்கிறோம் ஐயா. அவன் குடும்பத்தையும் கத்தர ஆசீர்வதிக்கிறான் ஐயா. நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுடைய கத்தத்தைங்க நீ நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. சோலமாய் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டரே. 10 மாதங்கள் சுமந்த பிள்ளையை பெற்றிருக்க மாலை பிள்ளைய கொடுங்க. சுகப்பிரசத்தை தரும்படியா தாயும் பிள்ளையும் நல்ல சுகமா இருக்க நாங்கள் இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வை ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டையா. தொடர்ந்து அப்படி அதிகாலையிலும் வந்து ஜெபிக்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையா சௌரன் அப்பா, சௌரன் சரவணனுக்காக ஜெபிக்கிற மனுக்கிற தடைகளை நீக்கி கதை கொண்டு வந்து இணைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல அருமையான அப்பா ராஜுரைக்கா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவளை கத்தை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க பயன்படுத்துங்கப்பா ஆண்டரே. அப்படியா ஆண்டவரே பார்த்தா அப்படியே தொடர்ந்து வர்ற அவசியம் ஐயாவுக்கு அசவ யோசுக்கா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமல்ராஜா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜோன் பாஸ்டர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். செல்லம் பாஸ்டர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா. தொடர்ந்து வருகிற ஆண்டரே கத்தாவே மேரியம்மா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது வந்து ஊழியர்கள் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரே. அப்பா அனாம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். சுரேஷ்குமார் பாஸ்டர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீலாவுக்கா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதியம்மா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கலாம்மா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அஸ்வையா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கமலேசம்மா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டரே. பாஸ்டர் ஆகாப்பா மனசங் குடும்பங்களுக்காக, சௌரி கிளாரா சௌரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மனோன்மணி சௌரிக்கா குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். லூட்சன் சௌனுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டரே ஜக்சனுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டரே கத்தாவையா. எல்லாரும் உடைய நாமத்தில நாங்கள் ஆசிரியிக்கிறோம். பாச சேவியர்க்கா குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டரே வந்து தடைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை பிரயாணம் போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டரையா. கத்தர் ஆறு எல்லாம் நீங்க முன்குறித்தீங்கள். அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து இந்த ஊழியங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்க நன்றி. இந்த 10 வருஷங்கள் இந்த ஸ்காய் பிரமிஸ் ஊழியங்களோடு கத்தர் நீங்கள் எங்களோடு கொண்ட அசைவாடி அப்பா நடத்தி கொண்டிருக்கிறீங்க தாப்பா. எல்லாரையும் பாதுகாத்து வழி நடத்துற நல்ல தயவுகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டரையா. என்னுடைய கணவருக்காய் நன்றியோடு துதிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ரவியா குடும்பங்களுக்காய் நன்றி சொல்லுறோம் ஆண்டரை. இன்னும் ஆண்டரை தடைபட்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டரையா. தடைகளை நீக்கிறவர் தாமே கொண்டு வந்த உரை நினைக்கும்படியாய் ஆண்டவரையே உடைய பார்த்து லோப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றியுள்ள மனதோடு நன்றியுள்ள இருதயத்தோடு கத்தரை துதிக்கிறோமே. இன்னும் இந்த 10 வருஷத்தை ஆண்டரே நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறவர் ஐயா. இந்த 11 வருஷத்துக்குள்ளாய் உங்களுடைய சித்தம் மூலங்களை நடத்துங்க. உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டரே துறப்பில நிற்கிற பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்து நினைத்து இந்த ஊழியங்களை இன்னும் வெற்றியாய் கத்தர் இந்த 11வது வருஷத்துல நீங்கள் நடத்தும்படியாய் உங்களுடைய வருகிற இந்த ஊழியங்களை நடத்துறது அப்பா நீர் அதுக்கிட்ட பிள்ளைகளை நிறுத்தி நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டதையா. நன்றியோடுமை துதிக்கிறேன். தடைகளை நீக்கிற தெய்வம், கட்டுக்களை உடைக்கிற தெய்வம், உங்களை தாங்கி தப்பி தேர்ந்து சுமந்து வந்த தெய்வம், தலைமுடி நிறைவரைக்கும் உங்களை அப்படியா நடத்துவேன்னு சொன்னவரையா அந்த வருஷத்திலும் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. வரப்போற வருஷத்திலும் ஆண்டறியா நீங்க நடத்த போறதுக்கு ஐதோ திறந்த வாசல உனக்கும் வைத்திருக்கேன்னு சொன்னீங்கப்பா. அது ஒருவனும் பூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க பாண்டறியா. அந்த வாசல் இரவு திறந்தே இருக்குமேன்னு சொன்னீங்க ஆண்டரே. அப்படியா நீங்கள் நடத்த போற நல்ல தேவைகளுக்காய் சோத்திரம். இந்த 10 வருஷங்களும் கண்ணையுமே காப்பது போல இந்த ஊழியங்களை காத்தீங்க. எத்தனையோ சத்துரு அப்பா எத்தனையோ தடைகளை கொண்டு வந்து போட்டாலும் அவருடைய கிரிகள் எல்லாத்தையும் அழித்து நீங்க ஜெயத்தை எடுத்து இந்த ஊழியங்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்ததுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து அப்பா சங்கமம் வானொலியோடு சூடங்களை தந்த நல்ல ஐக்கியத்துக்காய் நன்றி. ஏக மனதுக்காய் ஏக சிந்தைக்காய் நன்றி அப்பா. ஐயா அம்மாவே பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளாம் நாங்கள் இயேசு நாமத்தினால ஆசிரியை ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசிரியக்கிறோம். பிள்ளைகள் சந்ததிகள் சந்தானங்களை ஆசிரியக்கிறோம் ஐயா. அவர்களோடு சேர்ந்த ஊழியர்கள் எல்லா தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் நடத்துகிற லைவ் ப்ரோக்ராம்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. கனடா தேசத்தில் அப்பா இருந்து கேட்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இந்த 127 நாடுகளுக்குலாம் இந்த ஊழியங்கள் கடந்து செல்ல அதை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் எல்லாம் நாங்கள் இயேசு நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறோம். சந்தானங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட மனந்திரும் பாண்டறியா. உலகம் அங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொன்னறியா. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்களை சீசர்களாக்குங்கன்னு சொன்ன தேவனையும் உடைய கட்டளையின் படியப்பா ஒருமித்து ஏக சிந்து ஏக மனதோடு செய்கிற ஊழியங்களை ஆண்டறியா. நீரே இந்த ஊழியங்கள் எல்லையை பெருதாக்கி கூடாரங்களை விசாலமாக்கி வழி நடத்தும்படியாய் ஸ்காய் பிரம்ஸ் இந்த ஊழியங்களின் 10வது வருஷத்தை நாங்கள் நிறைவுக்குள்ள வந்து 11 கிலோ பொருளின் கத்தரும் மகிமையான வல்லமையான காரியங்களை என்னோட செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கோஸ்வெட்டி ஊழியங்களோடு தந்த நல்ல ஐக்கியத்துக்காய் சுதந்திரம் அருமையான மகன் விநேசருக்காய் சிலாவுக்காய் நன்றி. அவர்களோட சேர்ந்த ஊழியர்களை சில எல்லா தேவ ஊழியர்கள் குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம் ஐயா. தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும்படியாக எல்லாமே இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஐயா நன்றி அப்பா. அப்படியா என்ற நாளும் கூட கத்த தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என் அசுரனா இயேசு நாமத்தினால எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு நாங்கள்
நன்றி சொல்லுறவங்க, விண்ணப்பத்தை கேட்கிறவரே கத்தாவே, உங்கள் மன்றாட்டை கேட்கிறவரே இயேசுவே, ஜபத்துக்கு நீங்கள் பதில் தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்த வேணுமாய். எல்லா துதியைக்கான மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால ஆண்டவரையே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நன்றி அப்பா. இயேசுவே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறே, நான் அமர்வதும்

என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர், எண்ணங்கள்

படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்தே.

தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னம்பே.

பற்றி பிடித்திருக்கிறேன். உந்திரு கரத்தான் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்ப

0: சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறேன். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நந்தி ராஜா இயேசு ராஜா, நந்தி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே. இயேசு ஆண்டவரையா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசுவே. ஹாலேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. உண்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஜபத்தை கேட்கிறவரே அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. உங்களை உயர்த்துறோம், உங்களை உயர்த்துறோம். சோத்திரம் கத்தாவே, நன்றியுள்ள மனதோடு உங்களை உயர்த்துறோம் ஐயா. நன்றியுள்ள இதயத்தோடு ஹாலேலூயா சோத்திரங்களை செலுத்துறோம். சோத்திரம் சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. சோத்திரம் ஐயா, வல்லமையின் ஆவியானவர்களை வழி நடத்துகிற ஆவியானவரையா. எனக்கு யாவையும் செய்து முடிக்கிறவரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. ஆவியானவரே தொடர்ந்து நடத்துங்க, பிள்ளை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய என்னென்ன தேவைகளுக்காக இந்த நாளும் வேண்டியிருக்கிறார்கள் கத்தவையா. இந்த தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டியா. எல்லா வியாதி படுக்கையிலும் வேதனையோட கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலும் இருக்கிற வேதனைகளை நீக்கி போடுங்க. வியாதிகளை எடுத்து போடுகிறோம் இயேசு நாமத்தினால. உங்களோட குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மூடி நோய்களை சுமந்த தேவன். எல்லா பிள்ளைகளுக்கும் ஐயா, நோய்களோடு போராடி கொண்ட பிள்ளைகளுக்கா, பாதைகளினால பாதிக்கப்படுற பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோமான் ஐயா. எல்லா நோய்களையும் பிள்ளைகளோட எடுத்து போடுங்கப்பா. கண்ணீர்களோடு இருக்கிற பிள்ளைகளப்பா, பார்வை குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளப்பா, பேச முடியாது பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவையா. இயேசு எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால. அவருக்கு நல்ல சுவலங்களும் ஆரோக்கியங்களும் கட்டளை ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசின் பிடியில் அகப்பட்டு போய் விடுதலை அடைய முடியாதபடி இருக்கிற பாவ கட்டில இருக்கிற ஜனங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஐயா. விசேஷமா வாலிய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஐயா. அந்த ஆண்டரைய குடிவரிகள் அகப்பட்டு போய் ரக்ஷர்களுக்குள்ள அடிமைத்தனை பாவங்களுக்குள்ள விழுந்து போயிருக்கிற வாலிய பிள்ளைகளை கத்த நீங்க தூக்கி எடுக்கும்படி, அந்த பாவ பழக்கல வந்து அவங்களை விடுதலை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அவர்களை விடுதலை ஆக்கி முடிய தேவை சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. ஆண்டோரை இந்த உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிற போதை வஸ்துகள்ல இருந்து ஜனங்களுக்கு, வாலிய பிள்ளைகளுக்கு, இந்த அப்பா குடும்ப தலைவர்களுக்கு விடுதலை கொடுங்க. பெண்களை வெற்றியெல்லாம் விற்கிறார்கள் ஆண்டறியா. அப்படியான பாவ காரியங்களை செய்த அநேக வாலியப்பளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற பொல்லாத ஆண்டு அடிமைத்தன பழக்க வழக்கத்தில் ஜனங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இதை உற்பத்தி செய்தவர்கள் விற்கிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஆண்டுரையை கிருபை செய்யும்படியா ஜபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப சமுதாயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டுரையா. இந்த கடைசி நாட்களில் நான் என்னுடைய ஆவியை வாலிபர் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்கப்பா. வாலிப பிள்ளைகள் மேல அப்படியே ஆவியை கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டுரையா. ஆண்டோரே கடைசி நாங்கள் சொல்லப்பட்டப்பதான வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நாங்கள் வாலிப பிள்ளைகள் மேல கட்டவிழ்த்து விடுவோம் இயேசுவே. மூப்பர்கள் வாலிபர்கள் எழும்பி தீர்க்கசனங்கள் உரைக்கட்டும் ஆண்டோரியா. ஜோயிலின் நாட்கள் நடந்தது போல இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னீங்க. அப்படியா நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வல்லமே அந்த வாலிப பிள்ளைகள் மேல பொழிந்தருளுங்கப்பா. ஆவியில ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டோரியா பாவங்களை வெறுத்து யோசிப்ப போல பாவ அடிமைத்தனங்களை வெறுத்து ஓடி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வர வாலிய பிள்ளைகளாய் ஒரு வாலிய பிள்ளைகள் மாற்றும்படியா. எத்தனையோ பிள்ளைகளப்பா இந்த நாட்கள்ல பெற்றார்கள் எல்லாம் ஆண்டவைய பிள்ளைகளினால கவலைகளோடு வேதனைகளோடு இந்த பிள்ளைகளை எப்படியா நீங்கள் வழி நடத்த தெரியாதபடிக்கு இருக்கிறோமே என்று சொல்லியப்பா. எல்லா பிள்ளைகளும் அப்பா அந்த குடிவைகள் ஆகப்பட்டு போய்விட்டான்னு சொல்லி வேதனையோடு தவிக்கிற எத்தனையோ தாய்வு பெருமார்களப்பா ஆண்டவையா. கண்ணீரில் வாழ்கிற தாய் தப்பமார் எத்தனையோ பேர்களாண்டவையா, இந்த பிள்ளைகள் எல்லாம் மாற்றுங்காண்டதே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் நச்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ, தாய் தப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளாய் அன்றை மாற உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைடைய சமாதானம் பெற்றாருக்கு பெருது என்று சொன்னீங்களப்பா, அந்த பெருதான சமாளத்தை ஒவ்வொரு பெற்றாரும் காணத்தக்கதாக ஆண்டவரே, இந்த தேசங்களை கொண்டு வந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாது அவரை திண்டாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே, பிள்ளைகளினால வேதனைப்பட்டுக்கிற பெற்றார்களுக்கும் கூட சமானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, பெற்றார்களும் கூட மனம் திரும்பியப்பா. இந்த நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர் ஐயத்துக்கு உங்களுடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக விண்ணப்பிக்கிற பெற்றார்களாய் மாற ஆண்டவரே, பிள்ளைகளை மாற்றி கொடுங்க, தாதைப்பனை மாற்றுங்க, உடைய சத்தியத்தை அவர்களை நிலைநிறுத்துங்க ராஜா, நீங்களே வெய்யானது என்ற சத்தியம் ஜனங்களுக்குள்ள வழி நடத்தப்பட்டும் ஐயா கர்த்தர் அப்படியா நீங்க செய்யப்படுவதற்க நன்றியப்பா, தொடர்ந்தவன் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களைப்பா நீங்க செய்யும்படியாக எல்லாத்தையும் உடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் ஐயா, நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு அப்படியாய் தொடர்ந்தும் அவர்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ள முடியாத தேவைகளுக்காய் ஜபிக்கிறோம் ஐயா, என்னென்ன தேவைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகள் சமூகத்துல காத்துக்கு அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பண தேவைகளோட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, பற்றாவுறைகள் எல்லாம் நீங்கி போட்டு இயேசுவின் நாமத்தினால, எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் நீங்கி போட்டு இயேசுவின் நாமத்தினால, சாட்சிகளை எழுப்புங்கப்பா, நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட ஆறெல்லாம் என்னென்ன காரியங்களை குறித்த நேரத்திலும் ஐயா யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு அப்பா வேதனைப்பட்டு கொண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, வேதனை நீங்கி சுகமா நிலையிருக்கிறவடையப்பா, அவர்கள் வேதனைப்படுற காரியத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை நாங்கள் கட்டளிடுறோம் ஐயா, உன் விசுவாசம் பெருது நீ விரும்பியபடி ஆக்கடும் நிலையிருக்கிறபடியப்பா, அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா, அப்படியா கத்தர் பெரிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்யும்படியா காண்றியா, இரவும் பகலும் தமிழ்நாட்டுக்கு பிள்ளைய விஷயத்துல நீங்கள் ஆண்டறியா நேடிய பொறுமையுள்ளவராக இருந்து அந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணி அந்த விசுவாசத்தை மனுஷகுமாரன் வரும்போது காண்கிற தகப்பனா இருக்கிறீங்கப்பா, அப்படியாய் கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாசத்தை உடனே பிள்ளைப்படுத்துங்க, சந்தேகம் இல்லாமல் நீங்க கேட்டு அதை கொடுக்கிற தேவன் ஆண்டரே கத்தாவியா, ஆண்டோரே அப்படியா செய்யப்படுறதுக்கா நன்றியப்பா, தொடர்ந்து இந்தவன் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, அப்படியே திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயாப்பா, எத்தனை பிள்ளைகளப்பா அந்த நாட்கள்ல வயசு வந்து வாண்டறியா திருமண வயதை தாண்டி ஐயா ஆண்டே, படித்து நல்ல வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கைகள் இல்லாதபடிக்கு இருக்கிறார்களப்பா, அவர்களுக்கு ஏற்ற துணைகளை கத்தர் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இந்த திருமண வயதை தாண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கத்தர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டே, அப்படியா ஆண்டதே எத்தனை பெண் பிள்ளைகள் கூட நல்ல துணைகளுக்காக காத்துக்கொண்டு ஆண்கள் காத்துக்கொண்டவர்களுக்கு எல்லாம் நல்ல திருமண வாழ்க்கைகளை அப்பா கொடுங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது என்று நீங்கள் கண்டு ஏற்ற துணையை கொடுக்கிறவரை அப்படியா ஏற்ற துணைகளை கொடுங்கப்பா, ஆசீர்வதிக்கப்படியா குடும்பங்களை கத்தர் கட்டும்படியாக கத்தர், குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுவிட பிரயாசம் விருதாண்டவையா, நீங்கள் நகரத்தை காக்காவிட்டால் காவலால் விழித்து விழித்திருக்கிறதும் விருதாண்டு சொன்னீங்கப்பா, அப்படியா நீங்கள் குடும்பங்களை கட்டும்படியா ஜபிக்கிறோம் ஐயா, அதை போல படித்து விட்டு வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறோம் ஐயா, எக்ஸாம் எழுதி போட்டு நல்ல தேர்வுகளுக்காக காத்துற பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறோம் ஐயா, படித்த பிள்ளைகளுக்கு நல்ல அவர்கள் படித்த துறைகளிலே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கத்தார் ஆண்டோரை உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டியா, படித்துக் கொண்ட பிள்ளைகளை நம்முடைய ஞானம் புத்தி அறிவு கல்வி அறிவு வேத அறிவால கத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றியா பாப்பா ஆண்டோரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எங்களோட சேர்ந்த ஊழியர்களை சில எல்லாம் தேவ ஊழியர்களுக்காக குடும்பங்களுக்காக அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் சந்தானங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவளை எங்கள் ஆசீர்வதிங்கப்பா, சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா, ஒரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு கேட்டாவியா, எல்லாரும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால ஜெபிக்கிறோம், எங்கள் சிந்தனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன், கர்த்தர் ராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நல்ல நேர்களை நாங்கள் வளரும் அணிந்திருந்தது ஸ்கைப் ரெமிஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பியல் தமிழ் டிவி இணைந்து நடத்துறான நேரடியான சிறப்பு நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இருந்திருந்தோம், இப்பொழுது நாங்கள் மத்தியிலும் அருமையா சோரி ஸ்மீட்டா அணிஞ்சிருக்கிறாங்க பிரான்ஸ்லிருந்து, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்,
0: ஆமென், வெல்கம் ஆமென், வெல்கம் சிஸ்டர், கேன் யூ ஸ்டார்ட் நவ,
1: ஓகே ஓகே ஐ வில் ஸ்டார்ட், प्रभु हम धन्यवाद करते इस रात के समय के लिए प्रभु, हम तेरा कोटि कोटि धन्यवाद करते क्योंकि तू महान परमेश्वर है, तू राजाओं का राजा है, प्रभुओं का प्रभु है, तू सर्वशक्तिमान परमेश्वर है, तू महान है, तू सुंदर है, तू अद्भुत है, तू पराक्रमी, तू करुणा निदान पर परमेश्वर है, तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु, तू सर्वशक्तिमान परमेश्वर है। तू तेरे नाम को हम धन्यवाद करते, धन्यवाद धन्यवाद धन्यवाद, तू स्तुति के योग्य परमेश्वर, तू राजाओं का राजा, तू प्रभुओं का प्रभु, तू सर्वशक्तिमान परमेश्वर, तू अद्भुत, तू पराक्रमी, तू विलंब से क्रोध करने वाला, तू दया का सागर, तू सारे सृष्टि का कर्ता, तू राजाओं का राजा, तू प्रभुओं का प्रभु, आज तक तूने हमारे हमें संभाला, हम धन्यवाद करते हैं। धन्यवाद राजा, धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद। हालेलुया। ओरा बरा शिकारा बरा शंदरा बरा री खंदा बरा खुंद बोरो शिकेरे बिरे बरे। धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद। हालेलुया। ओरा बरा शिकारा बरा शंदरा। धन्यवाद करते इस रात के समय भी एसपी इंटरनेशनल वर्ड ऑफ मिनिस्ट्री में हम सभी लोगों का स्वागत करते प्रभु, तैयार कर तेरी स्तुति करने के लिए, तेरी आराधना करने के लिए, क्योंकि तू भला परमेश्वर है प्रभु। यस प्रभु, तेरा नाम ऊंचा उठाते, तेरी महिमा करते, तेरी स्तुति करते, क्योंकि तू महान है, तू सुंदर है प्रभु, तू राजाओं का राजा है, तू प्रभुओं का प्रभु है, तू सामर्थ्यशाली परमेश्वर है, तू अद्भुत है, तू हमारे मनों में शांति देता है, हमारे जीवन में शांति देता है प्रभु, हमारी परिस्थिति को तू संभालता है प्रभु, हम तेरा धन्यवाद करते हैं। धन्यवाद धन्यवाद धन्यवाद। हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस प्रभु, धन्यवाद, तू स्तुति के योग्य परमेश्वर, तू महान है प्रभु। धन्यवाद, हम तेरा स्वागत करते हैं, हमारे जीवनों में तेरा स्वागत करते, हमारे परिस्थिति में तेरा स्वागत करते प्रभु, क्योंकि तू महान है, तू खुदा है हमारा परमेश्वर, तेरे सामर्थ्य में भर दे प्रभु। धन्यवाद धन्यवाद। हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस प्रभु, धन्यवाद करते, धन्यवाद, तू भला है यीशु, तू भला है हमारे लिए, तू काफी है हमारे दुखों में, हमारे मुसीबत में प्रभु, तो हमारे लिए काफी है। धन्यवाद धन्यवाद।

0: Rezdiler. Mencime. Rezdiler.
1: Praise the Lord, ma'am.
0: Rezdiler.
1: Are you finished?
0: Yes, I'm finished.
1: Okay. Thank you. God bless you. Yeah.
0: God bless.
1: Amen.
0: God bless. Amen.
1: நன்றி ஆண்டவரே, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. இவ்வளவு நேரமாய் வந்து ஜெபித்து அருமையான சிமிட்டா சோரிக்கா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் தாமே மகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நாளைய நாளையும் நினைப்பில் கொண்டு வந்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே சோத்ரம் அப்பா, அந்த பிரான்ஸ் நாட்டிலே ஆண்டவரே இருக்கிற அந்த மகளை அந்த தேசத்திலே நீங்கள் சாட்சியாக எடுத்து பயன்படுத்தும்படியும் அப்போ கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மட்டுமா நீங்கள் கூட இருந்து நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உறக்கத்து போகிற வேளையிலும் நல்ல சமாதான நித்திரையை கொடுத்து மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள் அவர்கள் கடந்து வர ஆண்பா நீங்கள் கிருபை பாராட்ட போகிறதுக்காக நன்றி சொல்லி அருமையான குடும்பத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளேஸ் யூ. அம்மா ரீட்டாமா நிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். லைன்ல நிக்கிறீங்களா? நன்றி ஆண்டவரே, சோத்ரம் சோத்ரம் அப்பா. இந்த நினைப்பை மீண்டும் இடத்த கோட்டைகள் நாம் மூடுகிறோம். இந்த ஸ்கைப்ரே மினிஸ்ட்ரி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சங்கமம் வானொலி ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலும் வந்து இணைந்து செபிக்க போற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா நீங்க ஒவ்வொரு தரம் மக்கள் எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிக்கும்படியாம ரத்த கோட்டைகளை இந்த இணைப்புகளை மூடுகிறோம். ஆண்டவரே சோத்திரம் ஜெபிக்க போற ஒவ்வொரு தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் எல்லாம் ஆண்டவரே இந்த இணைப்புல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா இயலாமல் இயேசு நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இணைப்பிலே ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பேர் பேராக குடும்பங்கள் பிரைஸ் சொல்லட்டம்மா. நீங்க தொடர்ந்து போடுறீங்களாம்மா? பிரைஸ் லார்ட்,
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நான் தொடர்ந்து போறேன்.
1: ஓகே அம்மா, ஓகே அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: ஜாதி ஆனாலும் தேவனுக்கு பயந்து இருளிகளுக்கு தர்மம் செய்தவர், இடைவிடாமல் ஜெபிக்கும் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஒரு நாள் அவனுக்கு தேவதூதர் தோன்றி, உன் ஜெபங்கள் உன் தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய் அவருடைய சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யோப்பா பட்டணத்திலே அவர் இருக்கிறதையும், அந்த தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே தங்கி இருக்கிறதையும், அவருடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறதையும் அந்த அடையாளமாய் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு அப்போஸ்தலர் 10:23 கேள்வியு அனுப்பின ஆட்கள் பேதுருவை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலின் படி பேதுரு அங்கு செசிலியா பட்டணத்துக்கு போகிறார். இவர் பேதுரு ஜோப்பா பட்டணத்தில இருந்தவர். ஏன் ஜோப்பா பட்டணத்துக்கு வந்தார் என்றால், தவித்தாள் அல்லது தெக்கால் என்று சொல்லப்படுகிற அவரை அந்த பட்டணத்துக்கு வந்து குணமாக்கினார். அதுக்கு பிறகு அந்த இருந்து இந்த செசியா பட்டணத்துக்கு வருகிறார். அங்கு ஹெல்லியோ பேதுருவை வணங்க முயன்ற போது பேதுரு அவனை தடுத்து, நானும் ஒரு மனுஷன்தான் என்று தேவனுக்கு முன்பாக அனைவரும் நாங்கள் சமன் என்று சொல்லி வெளிப்படுத்துறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தரிசனத்தின் புறஜாதி யாரை அங்கு தரிசனம் கொண்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதி சிறிச்சபையிலே எல்லா நாட்டினரில் இருந்தும் எருசலேமுக்கு வந்திருந்தாலும் எல்லாரும் ஜூதர்களாய் இருந்தார்கள், அந்தஸ்து பெற்றவர்களாய் இருந்தார்கள். இங்கு கொல்லி வீட்டிலே அங்கு வீட்டில் இருந்தவர்கள் கூடியிருந்த மக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலே மற்றும் மீட்பின் செய்தியை அங்கு பிரசங்கிக்கப்பட்ட போது தேவன் பட்சவாதம் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பேதுரு என்ற பரலோக திறவுகோல் அங்கு ஹெல்லியு வீட்டிலே புறஜாதி வீட்டிலே திறக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, அந்த இணைப்புகள் எல்லாம் தேவ தூதர்களின் இணைப்புகள் கூட சரியானதாய் நேர்த்தியானதாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இதுவரை காலம் இருந்த யூதர்களுக்கு மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற எண்ணம் தகர்க்கப்பட்டு ரோம அதிகாரியான கொர்னேலியுவின் வீட்டிலே பேதுரு சென்றார் என்று சொல்லி நாங்க, அவர்கள் செல்ல மாட்டார்கள், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர்கள் அந்த தரிசனம் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அந்த சுவிசேஷம் பரிந்து பறந்து விரிகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சுத்தாவியானவர் அந்த இடத்திலே பொழியப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்க, இந்த புறஜாதியின் மேல் அந்த பரிசுத்தாவியானவர் பொழிகிறதை வேதவங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு அங்கு பேசியதை கேட்டு ஹெல்லியும் அவன் வீட்டாரும் பரிசுத்தாவி ஆனவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய ஆசையை பேசுவதை கண்டு பேதுருடன் வந்த ஜூத விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கு பேதுரு அவனுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக ஜூதர் பிரஜாதி என்ற பாகுபாடே இல்லை. அவருக்கு மனிதன் மனிதனை இன அடிப்படையில் அல்லது தீட்டானவர்கள் அல்ல. தேவனுடைய நோக்கம் இறை அன்பை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவராஜ்யத்தை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துறதுதான் எங்கள் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதுவரை பாடுபடுகிறோம், இதுவரை நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்காகவும், உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்காகவும் அவர் மரித்து உயிர்த்து சதா காலங்களில் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இந்திய நாக்கு பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இந்திய நாக்களில் உலகம் எங்கும் தேவனுடைய ரட்சிப்பின் கதவு திறக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு இருதயங்களிலும் சிந்தைகளிலும் திறக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவனுடைய இணைப்பு, தேவ தூதர்களுடைய இணைப்பு அங்கு அதிகம் அதிகமா இந்த நாட்கள்ல இறங்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் கொஞ்ச நாட்கள், இந்த நாட்கள்ல யார் யார் எல்லாம் தேவன் ரட்சிக்க விருப்பப்படுகிறாரோ, யார் யார் எல்லாம் தொட விருப்பப்படுகிறாரோ, அவர்கள் மத்தியில தேவனுடைய கரிசனை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பமுள்ள இயேசுவே இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தூதர்களுக்கு ஊடாக, ஊழியக்காரர்கள் ஊடாக அந்தந்த நேரத்தில் அந்த இடங்களில ஒவ்வொருவரையும் அனுப்பி ஒரு எழுப்புதலை காண. நீ பட்சபாதம் இல்லாத தேவன். இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கு நீர்தான் உண்மையான தேவனாக இருக்கிறீர். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒவ்வொருவரும் அந்த காலத்துல உம்மிடத்துல ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, நீர் எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது, ஆவி உம்முடையது. ஆண்டவரே, இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகும் பொழுது உம்முடைய ஆத்துமா தேவனிடத்துல வந்து சேர, எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்துல வந்து சேர கிருபை செய்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிப்பீராக, உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. உற்சாகமான பரிசுத்த ஆவியை, நிலவரமான ஆவியை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்த அருள்வீராக. கடந்த காலத்தில ஊழிய காரர்களை அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 படி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மதங்கள் ரட்சிப்பை தர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவிகளாய் எங்களுக்காக பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள தடுப்பு சுவராகிய அந்த தடுப்பு சுவரை, அக்கிரமங்கள் பாவங்கள் சாபங்கள் என்று அந்த தடுப்பு சுவரை நீர் நீக்கி நீதே உம்முடைய சிலுவை மரணத்தினால, அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து உம்முடைய மகனாக மகளாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய மகனாக மகளாக எங்களை அழைத்தீரே. அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நேரத்துல நீர் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, இந்த இணைப்பில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் நிரப்பும்படியாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அறியாமையில் வாழுகிற காலங்களை எங்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் விசேடமாக மன்னித்து, ஒவ்வொரு நாடுகளிலேயும் இந்த சுவிசேஷம் போகின்ற ஒவ்வொரு நாடுகளிலேயும் அவர்கள் மனம் திரும்ப, அனுபாவங்கள் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, இந்த உலகத்திலேயும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இந்த பாவங்கள் சாபங்கள் வாழ வைக்கிறது. ஆண்டவரே, யோசேப்பு வாழ்ந்தது போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ, இந்த வார்த்தையை அனுப்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தை, ஆண்டவரே, அவர்கள் இயேசு எனக்காக அந்த சிலுவையில மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், மீண்டும் திரும்ப வருகிறார், ரட்சகராக நான் ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் சொல்லி இருந்தால் அவர்தான் எங்களை உருவாக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன். அவர் தம்முடைய குமாரனாக மனு குலத்தின் அதாமவாளின் சந்ததியாகிய எங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்தார், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டார். அவருடைய தள்ளும்புகளால நாங்கள் சுகம் அடைகிறோம். ஒவ்வொரு மக்களும் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று, அந்த ஒன்றான தேவனுடைய ஆவியை பெற்று, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. மத வழிபாடுகளில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து முற்றாக மனம் திரும்பி உம்மிடத்தில் வருவார்களாக. நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவன். மாதிரியாக அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீ பிரசங்கித்தீரே. இப்படியாக அப்போஸ்தலர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் 2026 இந்த கடைசி காலத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர்லையும் உம்முடைய கிருபையை காட்டும்படியாக, இரக்கத்தை காட்டும்படியாக, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் உள்ளுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து நற்கிரிகைகளை செய்கிற மக்களாக மலைமேலுள்ள பட்டணமாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் 5 கண்டங்களுக்கு இன்னும் அதிகமாக முடியாத ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்பி ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை வழி நடத்துவீராக. ஜனசிஷனுக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஞானத்திற்காக இன்னும் அதிகமான ஞானம் புத்தி அறிவை கொடுத்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை 5 கண்ட மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை பலப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. கொஞ்சம் காலம் வருகை வரைக்கும் உள்ள காலத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஊழியங்களை செய்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறோங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன், ஆமேன். நான் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர்
2: பிரைஸ் லார்ட். சிஸ்டர் பிரைஸ் லார்ட்.
0: மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடியவர்களா இந்த நாட்களிலே அவர்களை பலப்படுத்தும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த கால நேரம் ஜபிக்க தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க எங்களை உங்களோட பழைப்பிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவியிலும் உண்மையிலும் உயிருள்ள தகப்பனே, உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுயம் சாம்பலா மாறி போர்வதற்கு ஆண்டவரே, எங்களுக்குரியவர்களாக நாங்க ஜீவிக்க அமைக்க ஆண்டவரே. கர்த்தாவே, வரப்போற மக்களுக்கு ஆண்டவரே, ஸ்ரீலங்கா உலகம் அங்கும் உள்ள அப்பா மக்களுக்கு ஆண்டவரே, ஒரு தேவ பயத்தை உங்களுடைய அன்பையும் கொடுக்கும்படியா ஜபிக்கிற. அவருக்கு ஒரு புதிதான பரிசுத்தமான ஆவியை கொடுத்து புதிதான அன்பில வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவிய மூலமாக நீங்க கொடுக்கப்பட்ட தரிசனத்தங்கள், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஐயா. அப்பா, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை அப்பா உங்களுடைய அன்பினால அனைத்தங்களை தூக்கி எடுத்தவங்களுக்கு அன்புக்கு நன்றி செலுத்துற. அதன்படியா அந்தவரே அப்பா, உங்களை விட்டு தூரம் போனவர்களும் ஆண்டவர் உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்கள் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற, அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவங்களோட உங்களுடைய அன்பின் மூலமாக அன்னைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. எப்படிப்பட்ட எந்த விதமான தடைகள் இருந்தாலும் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, பொன்னை குறித்து பொருளையும் கொடுத்து எண்ணாமைக்கு ஆண்டவரே, உங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியை அப்பா நாங்க எப்படி பெற்றுக்கொண்டு எப்படி அந்த அழைப்பை நாங்க நீங்க எங்களை அழைத்தீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவரே, யாவருக்கும் அப்பா நீங்க உங்களுடைய அன்பை கொடுத்து உங்களை அனுப்பி ஆசீர்வதித்து அவர்களை உங்களை இன்னும் அதிகமாக ஒரு உங்கள் தரிசனத்தை புதுப்பித்து உங்களுக்குள்ள வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவரே, நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எல்லாருக்களையும் ஒரு பிலிவசுக்களையும் அப்பா, விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாச இல்லாதவர்களுக்களையும் நீங்க விசுவாசத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆழ்கடலில் நாங்கள் அழையும் பொழுது ஆண்டவரே, உங்களோட அன்பான நேசர், அன்பான நேசர் எங்கள் மேல் அன்பு வைத்த அந்த பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா, வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவிங் ஜீசஸ் என்று சொல்லி பாடுறோம் ஆண்டவரே, ஆனாலும் அதன்படி ஆண்டவரே உங்களுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு புதிதான அன்புக்குள்ள, இயேசுவின் அன்புக்குள்ள நடப்பதற்கு யாவருக்கும் உங்களோட பரிசுத்தமான அன்பை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நாம் யாவரும் அப்பா உலகம் அங்கும் உங்களோட ஆவியை அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக, உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் உங்களோட அன்பையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவருக்குள்ள ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்து

0: ஆண்டிடலி சிஸ்ட கத்தரவங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராங்க.
1: ஆமேன்.
0: ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசுவோம். டைனிங்
2: பேசலாம் சிஸ்டர்,
0: பேசலாம். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு இன வேற்றுமை அங்கே இல்லாதபடி தேவன்தாமே அவங்கள் சகோதரர்கள் என்று அந்த அன்புக்குள்ளே அவர்கள் இருக்கக்கூடியதாய் மனித நேயத்துக்குள்ளே வாழக்கூடியதாய் எங்கள் இலங்கை தேசம் முழுவதே தேவன் ஆளுக செய்யும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா கூடி ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிறதால கர்த்தாவே தேசத்தையும் ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவருக்கு தாவே அப்பா அன்பு செலுத்த தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பை வெளிக்காட்ட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அன்பு தனிந்து போய் கொண்டு இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா பெற்றோருடைய பிள்ளைகளிடையே கணவன் மனைவியிடையே கத்தாவே அப்பா அன்பு இல்லாதபடிக்கு கத்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே இப்படியான காரியங்களில் எல்லாம் குடும்பங்களிலிருந்து எடுத்து போடும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே நல்ல தெய்வ சமாதானத்தை தேவன் இங்க ஏற்படுத்தும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை ஜனங்களிடையே கத்தாவே அப்பா இன மத பேதம் இன்றி கத்தாவே அப்பா சூத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒற்றுமை அன்பு சமாதானம் நீடித்து இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா இதுக்கு எதிராய் வருகிற எல்லா கிரியையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளிடையே கத்தாவே அப்பா ஒற்றுமை அன்பு நிலவ தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் அப்பா அந்த நாட்களிலே ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய அந்த மாறாத அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பில்லாத இந்த வாழ்க்கை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ பாவங்களை செய்ய தூண்டுகிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை கொள்ளை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் துஷ்பிரயோகம் அப்படியான காரியங்கள் எல்லாம் அந்த அன்பு இல்லாத நிமித்தம் நடக்கிறது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்திலும் உம்முடைய தேவ அன்பு கிடைக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஆனவர்களுக்கு கத்தாவே அப்பா ரட்சி படையாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கும் உம்முடைய தேவ வசனம் கடந்து சென்று கத்தாவே அப்பா அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர கிருபை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டு உள்ள தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தன்னை தான் நேசிப்பது போல் பிறரை நேசின்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத்தனை குடும்பக்காரர்களா இருந்தாலும் அவர்களை நாங்கள் நேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பு உண்டே நிலையானது ஆண்டவரே. அந்த அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம். உடைய மாறாத அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாறாத இந்த அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசிப்பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. நினைப்பானது கர்த்தாவே, அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல அநேகர் இந்த இணைப்பினூடாக ரட்சிப்பை கண்டு கொள்ள முடியவா தியானிக்க ஆராதிக்க கத்தாவின் நினைப்பை நீ தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அதில் ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள், வழி நடத்துற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: இனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா?
0: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஜெபத்திலே பாரப்படவும் நற்கிரியலை செய்ய கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரே, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாயிருக்கிறவரே, உம்முடைய விலையுறப்பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒவ்வொரு மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்து அவருடைய ரத்தத்தினாலே எங்களை விலக்கிரியமாய் பெற்றுக் கொண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே உண்மை நம்ப உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில அண்டபுரே நீர்பட்ட பாடுகள், நீர்பட்ட அவமானங்கள், நீர்பட்ட நிந்தனைகள், நீர்பட்ட வேதனைகள் எல்லாம் எங்களுக்காக என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. வேதத்தின் மகத்துவங்களை அண்டபுரே எழுதி தந்திருக்கிறீங்க, அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல நிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, விசுவாசி பதறான் என்று சொல்லும் உடைய வசனத்தின்படி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நீர் இருக்கிறீர் என்பதை வேத வசனங்களுடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் மத்தியில் போனவர்களோடு கூட நீர் இருந்தீர் என்றும் அன்றுக்குரிய தகப்பனை அறிந்திருக்கிறோம் ஐயா. முடிவிலே கத்தாவே நீர் விளங்க பண்ணினீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த வேத வசனங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய இருதயம் தைரியம் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் கத்தாவே உடைய வசனத்தை விசுவாசித்து தைரியமாக கத்தாவை உமக்கண்டு நிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுத்தி முதலாவது நீ குணப்படு, பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து குணப்பட்டு வைராக்கியத்தோடு நின்று ஆண்டவரே தகப்பனே தேவ மனுஷர்களாய் நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஏனியா கார்மேல் பர்வதத்துல கத்தாவே அவ்வளவு சடங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்ன பொழுது நீர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே. கேட்டரலும் கேட்டரலும் என்று சொன்ன பொழுது வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதமல் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவி
3: ஜெபிக்கிறோம் ஐயா. வேத வசனங்களை தைரியமாக வாசிக்கவும், வேத வசனங்களை ஆண்டவரே விசுவாசிக்கவும், தியானிக்கவும், ஆண்டவரே அவருடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் அறிந்து கொண்டு வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டு கர்த்தாவே வேத வசனத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல நிலைத்து நின்று ஜெப வாழ்க்கையை கூட்டிக் கொள்ள உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத படிக்க, எந்த சூழ்நிலையிலும் கலங்கப்படாத படிக்க கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசித்து தைரியமா இருக்க என் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே தகப்பன வைராக்கியமான வார்த்தைகள் வெளிப்படுத்தும் என்று செவிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள எண்ணங்கள் காணப்படுத்தும் என்று செவிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். பழையனவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று சொன்னபடி ஆண்டவரே தகப்பனே ஒரு மறுமலர்ச்சி காணப்படட்டும் என நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்குள்ள விழுந்த வசனம் ஒவ்வொன்றும் கத்தாவே 100% பலன் கொடுக்க உதவி செய்வீராக, சத்திய வித்தாக அவர்கள் நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சத்தம் சந்தோஷம் உமக்கு உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவை வைராக்கியமாக எண்ணம் தைரியமாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே தகப்பனே எந்த காலத்திலும் கிடைக்காத நல்ல கிருபைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ சத்தியங்களை வேத வசன ஆண்டவரே இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் அறியக்கூடிய காலத்துல நாங்கள் வாழுகிறோம். கர்த்தாவை வேத வசனத்தோடு ஒத்து பார்த்து நன்மை தீமைகளை அறிந்து கர்த்தாவை சத்தியத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே தேவனை பார்க்காமல் எழும்பி தேவன் அண்டையில ஓடி அந்த ஆண்டவரே தகப்பனே சரண்டராகி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே ஒப்புரவாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வினையேறப்பட்ட உம்முடைய ஆட்டுக்குட்டி அவருடைய ரத்தம் இதோ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்பதை அறிந்து கத்தாவே இரக்கத்தை பெறவும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையவும் தைரியமாக கிருபாசனத்தன்றைக்கு வர சொன்னீரே ஆண்டவரே. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரத்தத்தோடும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசோடும் ஒவ்வொருவரும் உம்மண்டையில தைரியமாய் வர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். பதப்படுத்துவீராக, காத்துக் கொள்வீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நான் செவிக்கிறேன் ஐயா. அந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற தேவ ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் ஆண்டவரை கடந்து சொல்வதாக, எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பதாக, ஆண்டவரை எண்ணம் அநேகர் மனம் திரும்பி குணப்படுவார்களாக செவிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல லட்சுமி அண்ணன் குடும்பத்துக்காக செவிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாம் இந்த குடும்பத்தோடு எண்ணம் கூட இருந்து வழி நடத்து வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய முடியாத செவிக்கிறோம். தேவைகள் ஆண்டவரே இதயத்தின் வேண்டுதல்கள் சந்திக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெனத்துக்காக அவர்கள் குடும்பத்துக்காக நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் மீது உம்முடைய ஆளுகை எண்ணம் தொடர்ந்து காணப்படுவதாக, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ வழிபாடுகள் வாஞ்சைகளுக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்கள் அர்ப்பணித்திருக்கிற தேவ அர்ப்பணிப்புகளுக்காயுமை சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து பயன்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்து உம்முடைய பாதத்துல சகோதரர்களாக, சகோதரிகளாக, தேவ குடும்பங்களாக, தேவ தாசர்களாக, ஊழியர்களாக கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. எண்ணம் கர்த்தாவை தைரியப்படுத்துகிறாக. இந்த நான் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறவரே. உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தாவை நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை உங்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்கள். நீங்க ஒருவரே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொன்ன வாசனத்தின்படியும் நீர் ஒருவரே தேவன் என்பது எல்லாரும் அறிந்து கத்தாவேன். எண்ணம் தைரியமாக உம்மண்டையில கிட்டி சேர, குடும்பம் குடும்பமாய் கிட்டி சேர உதவி செய்கிறாதன்னு சொல்லிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள், சத்துருவின் தந்திரங்கள் ஜாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஒவ்வொருவரையும் விட்டு விலகி போவதாக நிச்சயிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவி அனுபவத்தை ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாய் கூடி உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சூத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். அக்கா, தேங்க்யூ. அப்படி உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாரா? தேங்க்யூ எவ்ரிபடி.
0: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவ ஊழிய ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலின்படி அந்த ஊழியங்கள் விதிவடைய தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கு தடைகள் அகற்றப்பட ஊழியங்கள் விரிவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்கி வந்து கொண்டிருக்கிற உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராய் இருந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபலை ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்தி கர்த்தாவே, எங்களுடைய ஆவியாத்மா சரீரங்களை நீர் வரும் வரை நாங்கள் கரை திரையற்றதாய் அதனை

ராஜா அப்பா அவர்களுடைய ஊழிய பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தணும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான எல்லா தடைகளையும் நிர்விசாரங்கள் ஆண்டவரே கணனித்திற ஆவிகள் போன்ற எல்லாவற்றிலிருந்து தேவரீர் அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. முதவு தேவனுடைய ஊழியம் உத்தமமானது பரிசுத்தமானது என்று அறிந்து கொண்டு அவர்கள் நித்தமும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு விதத்திலையும் அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் தேவனுக்கு ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க. எல்லா விதமான ஊழியங்களையும் எல்லா விதமான ஊழியக்காரர்களையும் மிஷினரிகள் மார்களையும் டிராக் ஊழியர்கள் என்ற அநேக ஊழியர்கள் இந்த நாளிலே தங்கள் ஊழியங்களை தேவனுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்யும்படியாய் அவர்களுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தினாலே நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. அவர்கள் மத்தியிலே எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலனை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அப்பா பரிசுத்தாவியானவரே. அவர்களுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி குறைவான் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவரீர் நீர் விலக்கி போட்டு அவர்களை இன்னும் அதிக அதிகமாய் ஊழிய பாதையிலே விசுவாசத்தோடு ஓட அவர்களுக்கு நல்ல பலனை நீங்க கட்டளிடுங்க. மான்கால்கள் போன்ற கால்களை கொடுங்கப்பா. புறஜாதியார்கள் இவர்களை பார்த்து ஆண்டவரே ஏளனம் செய்யாத படிக்கு தேவனுடைய நாமத்தை தூஷிக்காத படிக்கிருக்க இவர்களை அப்பா நீர் தாமே பொறுப்பெடுத்து பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக தடைகள் யாவற்றையும் அப்பேற்பட்ட ஊழியர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் விலக்கி போடுங்க ராஜா. ஆம் ஏசப்பா, தடைகளை விலக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீர் அகற்றி போட்டு கர்த்தாவே ஊழிய பாதைகளை இன்னும் அதிக அதிகமா விஸ்தாரமாக்கி விரிவாக்கி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அப்பா கொள்ளை பொருளாய் மீட்டு கொள்ள கர்த்தராகி தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாய் அப்ப இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்க பொறுப்பிடுங்க அப்பா. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. கடைசி நாட்களிலே அப்படியாக நீர் ஊழியக்கார் மேலையும் ஊழியக்காரிகள் மேலையும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அவர்கள் பாதையெல்லாம் நீர் செவ்வாய்படுத்தி ஆசிர்வதித்து வழி நடத்தி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ ஊழியக்காரர்களின் ஊழியக்காரிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. பாதுகாத்து வேலையடிங்க. அவர்களுடைய போக்கு வரவு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து இன்னுமா அவர்களை அப்பா அதிகமான ஞானத்தினாலே அதிகமாக ஆத்துமாக்களை அப்பா சேர்க்கிற பரலோகத்துக்கு நேர சேர்க்கிறவர்களாக இருக்க நல்ல உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய கர்த்தராகி தேவன் நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தி தடைகள் யாவற்றையும் அகற்றி போட்டப்பா. அவர்கள் ஊழியங்களை விரிவாக்கி கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமா அதிகமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து அவர்களை நீர் பயன்படுத்த முடியாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தை அவர்கள் உணர்ந்து அப்பா உண்மையும் உத்தமமாய் அப்பா பரிசுத்தமாய் ஊழியங்களை செய்ய ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே கிருபை செய்வீராக. அப்படியே தேவன் செய்து பரிசுத்தாவினாலே நடத்தி தடைகள் யாவற்றையும் அகற்றி போட்டு அவர்களை இன்னும் விரிவாக்கி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட அப்படின்னு செய்யத்துக்காய் நன்றி. விசேஷமா இந்த நாள்ல கூட ஏசப்பா சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் அப்படியே கூட சொந்த பந்தங்கள் எல்லா மருமக்கள் யாவரையுமாய் தேவரீர் நீ பேர் பேராய் சொல்லி ஆசிர்வதிங்க ராஜா. இவர்கள் மத்தியிலே கூட இருக்கிறதான தெய்வ ஊழியர்கள் ஊழியக்காரிகளை எல்லாம் இன்னுமா எடுத்து அதிகமாக பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட கர்த்த நீர் ஆசிர்வதித்து இன்னும் பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜபத்தை ஜப கூட்டத்தை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன்
மகனையும் மகளையும் தேவரே நிரளவில்லாமல் ஆசிர்வதித்து ஊழிய பாதையிலே அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்க முடியாது. ஜெபிக்கிறோம், ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம், அவர்களை இன்னுமாய் ஆசிர்வதித்து ஜெபாவி விண்ணப்பத்தினால் வேண்டுதலின் ஆவினாலே நிரப்பி எப்போ அநேகருக்கு ஆசிர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் தேவரீர் அப்படியே ஆசிர்வதித்து வழிநடத்துங்க.

0: ஒரு வியாக ஜபிக்க வருகிற ஏமி புஷ்பராஜ் சகோதரி எமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே மகளை கூட மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசிர்வதித்து உயர்த்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜபங்கள் எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சிஸ்டர். பக்கத்துல ஒரு டெத் ஆயிருக்குதுங்க, அந்த டெத்ல அவரு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே. நாங்க சுசிலி அம்மாவை வரவேற்றுக்கொண்டு பிரைஸ் லார்ட் சுசிலி அம்மா. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் பாப்பா. இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, எல்லா நாடுகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே அப்பா. அபிதாவே ஆவியானவரே நீட்டுக்கும் போர் போர் போர் என்று அழிந்து போகிறார்களே அப்பா. அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக இறந்து போகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே நீ நினைத்தால் போதும் அப்பா, இந்த தேசம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க நீர் ஒரு வல்லவர் அப்பா. நீர் படைத்த தேசம் அப்பா. ஆவியானவரே நீ காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா இந்த அப்பாவி பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே இந்த இஸ்ரேல் தேசத்திலே நடக்கிற அப்பா அழிவுகளை நீ பார்க்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. அப்பா உமது கருங்களால் மூடிக்கொள்ளும் அப்பா. அப்பா நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் மாற்றமா காணும் தகப்பனே. இசுவே உம்மாலாகும் எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா விசேஷமா இஸ்ரேல் தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது கரங்களால் அவரை பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா இந்த சண்டைகள் எல்லாவற்றையும் நிறுத்தும் தகப்பனே, நிறுத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. அப்பா சனம் படும் கஷ்ட துன்பத்தை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா இந்த இளம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பலி கொடுத்து நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா ஒரு சமாதானத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுந்த கப்பனே. இந்த வயது போனவர்களில் ஒரு தவிக்கும் தவிப்புகள் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் மக்களை ஆசிர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு நாடாக ஜபிக்கிறேன் தகப்பனே. எல்லா நாடுகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டிலும் ஒரு சண்டை சமாதானம் இல்லத்தை கொடுந்த கப்பனே. சண்டை இல்லாமல் ஒரு சமாதானத்தை கொடுந்த கப்பனே. ஒரு ஒற்றுமையை கொடுந்த கப்பனே. அப்பா உமது நாமத்தை உச்சரித்து எந்த இடம் சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா இயேசு ஒருவர் தான் இருக்கிறார் என்று உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்போது சமாதானம் உண்டாகும் தகப்பனே. அப்பா தகப்பனே நினை மாறி நிற்கிறார்களே தகப்பனே. எப்போ என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே இந்த இலங்கை தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ராஜாக்களையும் மந்திரிமார்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா ஒரு சமாதானத்தையும் அங்க உண்டு பண்ணும் தகப்பனே. அப்பா அந்த தமிழ் மக்கள் அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிரையும் எடுத்துக் கொள்ளுகிறார்களே தகப்பனே. அப்பா விதாவே இந்த போதபத்து குடிவகத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரையே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உமக்கு உமக்கு சேர்ந்து நீர் ஒரு நல்ல ஒரு பதில கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நாட்டில் உள்ள சனங்கள் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனி. அப்பா வருத்த துன்பம் என்று எவ்வளவு எவ்வளவு பிரச்சனையில் அந்தரப்படுகிறார்கள் தகப்பனி. ஆவியானவரே நீர் பார்த்துக் கொள்கிறது அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் உண்மையான தெய்வம் அப்பா. உண்மை வணங்குகிறோம், நமஸ்கரிக்கிறோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா ராஜா. அவ இந்த அடிவழியிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே கனாசி லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனி. அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே அனாசிச்சர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனி, பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனி. அவர்களுக்கு என்னென்ன தேடுவி அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மையிலிருந்து மன்றாடி கேட்கிறேன் தகப்பனி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஜங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர்
3: நினைக்கிறீங்க,
1: நீங்கள் வந்துட்டு போனீங்க. ஓகே, நீங்க ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. இரண்டு நாளாக எனக்கு வர முடியல, என் தந்தை நீங்கள் அறிவிற தேவாதி தேவனப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே விழும்போதும் அப்பா தூக்கி நிறுத்துறேன் தகப்பனப்பா. மனிதர்கள் அம்மையப்பா தேடாம விட்டாலும், மனிதர்கள் உம்மையப்பா பார்க்காம விட்டாலும், என் தந்தை நீங்களப்பா 24 மணி நேரம் அப்பா மோடி இருக்கிற தந்தைக்கு அப்பா கோடான கோடி நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை என் தந்தை இந்த இருக்கிறத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா, இந்த தேசங்களிலே அப்பா வாழுகின்ற தகப்பனே ஒட்டுக்கப்பட்டப்பா தகப்பனே, யா எல்லாராலையும் எல்லா மனிதராலும் அப்பா கைவிடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா தந்தையப்பா. விதவைகள் பெண்கள் அப்பா ஆண்டவரே அப்பா, பெண்களுக்கு நடமாடக்கூடிய முடியாத நிலைமையினால இருக்கிறார்களே தந்தையப்பா, எல்லாம் மாறணும் அப்பா தகப்பனே. இந்த ஒட்டுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்பா உங்கள் பாதத்துக்கு வரணும் அப்பா. என் தந்தை ஒருவராலே எங்களுக்கு விடுதலை தர முடியும், என் இயேசப்பா ஒருவராலேயே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று சொல்லி அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்க அப்பா. மரியாதை போலே அப்பா அப்பாவின் பாதத்துல இருக்கிறவர்களாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா, எந்தெந்த பெண்களப்பா ஒதுக்கப்பட்டு எங்கெங்க இருக்கிறார்களோ, துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அப்பா, தனிமையாக இருக்கிறார்களோ, அத்தனை பேரும் அப்பாவின் பாதத்திலே வந்திருக்க இயேசப்பா ஒருவர் தான் நமக்கு விடுதலை தருவார். அப்பாவால மாத்திரம்தான் நாம இந்த பூமியிலே நடமாடலாம் என்று ஒவ்வொருத்தரும் அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா, அந்த தேசம் முழுவதிலும் அப்பா தகப்பனே, குடும்பங்களுக்குள்ளாக அப்பா தகப்பனே, ஒருவரே அப்பா ஆரம்பத்திலே அப்பா சந்தோஷமாக அன்போடு இருக்கிறார்கள் அப்பா, இடையிலே தந்தை அப்பா சந்தேகம் அப்பா எந்த ஒரு குடும்பத்தையும் சமாதானம் இல்லாமல் ஆக்கி விடுமே அப்பா, அதை அப்பா புரிந்து கொண்டப்பா ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு வாழ கிருப செய்யுங்கப்பா தந்தையே அப்பா. என்றைக்குமே அப்பா ஒருவரை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை போக அப்பா தகப்பனே, அந்த நம்பிக்கையோடு இருக்க வாழ கிருப செய்யுங்க என் தந்தையப்பா. நம்பகத்தன்மையான வார்த்தைகளாலே அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு உயிர்களும் அப்பா போய்கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. ஒவ்வொருத்தரை நீங்கள் பொறுப்படுத்த காத்து வழி நடத்துங்க அப்பா. தேசம் முழுவதையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
1: ஆமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கூட இருந்து வழி
3: நடத்தி
1: ஆமே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
4: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். துன்மாக்கத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன். தேவனே நீங்கள் உருவாக்கின இந்த மக்களை பொறுப்படுங்க என் தேவன். இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்க என் தேவன். கடைசி நாட்களிலே தேவனே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றி தேவனே அப்பா இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே இவள இருக்க கிருப செய்யுங்கப்பா பிதா. தேவனே உம்முடைய சித்தத்தை செய்யாத மக்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே, துன்மார்க்கமாய் நடக்கிற மக்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா என் தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு என் தேவன். கிரிய சேர மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவிய ஊற்றி விடுதலை செய்யுங்கப்பா, சத்திய வார்த்தை அனுப்பி விடுதலை செய்யுங்க இந்த மக்களை தேவனே. இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினால் தேவனே. துன்மார்க்கமாய் நடக்க இந்த மக்களை முற்ற செய்யுங்கப்பா பிதாவே. சகல சத்ருடைய சகல கிரிகளும் தேவனே விளை விட்டு வெளியேறுவதாக தேவனே. மாம்ச கிரியல் தேவனே, பிசாசின் கிரியல் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசனம் அப்பா. தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவரே, சத்திய வார்த்தை மூலம் இந்த மக்களை விடுதலை செய்யுங்க அப்பா பிதாவே. நொறுங்கின்ற இதயங்களை காயம் கட்டுங்கப்பா, கட்டுண்ட மக்களை கட்டவள் தருங்க, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. என்னென்ன காரியத்திலே சிறைப்பட்டிருக்கிறாளோ, அடிமைப்பட்டிருக்கிறாளோ என் தேவனே அப்பா, இந்த மக்களை மூட்டு ரச்சியுங்களப்பா பிதாவே. துன்மார்க்கர் துன்மார்க்கத்திலே மடிவது உம்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. துன்மார்க்கருக்கு சத்திய வார்த்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜா தேவனே. அப்படியாக தேவனே தேசத்துள்ள மக்களுக்கு, துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்களுக்கு தேவனே உம்முடைய வார்த்தையை அறிவிக்க தேவனே உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க ராஜாவே. தேவனே புறப்பட்டு போய் உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனே அனைவருக்கும் அறிவிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. அன்பின் தேவனே, உம்முடைய அன்பின் ஆவிய தேவனே இந்த மக்கள் மீது ஊற்றுங்கப்பா, கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா அளவில்லாமல் தேவனே. துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்கள் மீது தேவனே தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாக தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போவதுக்காய் நன்றி, புதிய ஆவிய கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. புதிய காரியங்களை தேவனே இந்த மக்களை வாழ்க்கையில நீங்க செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா. மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா அனைவரையும். பட்சபாதம் இல்லாத தேவனே, ஒருவராது பாதாளம் செல்வது உம்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பொறுமையோடப்பா காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா, உம்முடைய கிருபையின் ஆவிய தேவனே இவள் மீது ஊற்றுங்க, உம்முடைய அன்பின் ஆவியவள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவ ஆவியானவரே இவளை கொடுங்கப்பா பிதாவே. சுவிசேஷத்தின் ஒளி தேவனே இவளை பிரகாசிக்க தேவனே, சுவிசேஷம் இவளுக்கு அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே நீங்க செய்ய போற்காய் நன்றி ராஜாவே. கேளுங்கள் கொடுக்கப்படுவன் சொன்ன தேவனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாக தேவனே நீங்கள் கிரிய செய்யற தேவனப்பா, அதற்காய் நன்றி. பல் கொடுக்கிற தேவனே நன்றி ராஜா. பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா ஒவ்வொரு மக்களையும் இந்த தேவனே. உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேனப்பா. இதுபோல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் மருமக்கள் மீது தேவனே உம்முடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்றுங்க. அவர்களை செய்யும் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா இயேசு ராஜாவே தேவனே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே ஜெனசிஸ் புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்களப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க தேவனே பிதாவே. கிருப உள்ள கரங்கள் மீது அமர்ந்திருப்பதாக ஒவ்வொரு தேவையிலையும் சந்தியுங்கப்பா பிதாவே. தடைகளை நீக்கி போடுங்கப்பா என் தேவனே. அதே போல இதில் இணைந்து கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல நோய்கள் வியாதிகள் தேவனே உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க, பெல்லை கொடுங்க, ஆறுதலை கொடுங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஜீவபுஸ்தகத்திலே ஒரு நாமங்களை எழுதுங்கப்பா. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்க ரட்சியுங்களப்பா பிதா. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே ரட்சித்துக் கொள்ளுங்க ஒருவரே. நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
4: ஆமீன் ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் ஜெனட். நீங்கள் இந்த யூரோப்பா, நோர்வே, கனடா, இப்படி இங்கிலாந்து இப்படிப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு வர வேணும், தேவ பயம் இறங்க வேணும், கீழ்ப்படி இறங்க வேணும் என்று சொல்லி என்னோட அந்நிய அக்கினி அதிகமாயி கொண்டு போகிறபடியா, நாடு தீட்டுப்படுகிறபடியா, அசுத்தங்களுக்கு அந்த நாடுகள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படியோ இருந்த நாடு எப்படியோ சீரழிந்து போகிறது. அதுக்காக நீங்க நடத்துங்கள்.
3: ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா, கர்த்தாவை உயர்த்துகிறோம், எங்கள் இஸ்ரவேலின் ராஜாவை அப்பா. தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனை ஆண்டவரே அப்பா, நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஆண்டவரே, குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் ஆண்டவரே உலாவி அப்பா பூமியின் மேலே ஆண்டவரே கரிசுனையாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் தாழ்மையாகவும் உம்முடைய கண்களை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனப்பா, கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்குகிற தேவனப்பா, நீ சிருஷ்டித்த பூமி, ஜலம், ஆண்டவரே காற்று, கடல் எல்லாமே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டதப்பா. நீர் பார்த்து பார்த்து ஆசீர்வதித்து சிருஷ்டித்தவரப்பா. ஆனால் இன்றைக்கோ இதுகள் எல்லாமே அலங்கோலமாகவும் கோணலானவைகளாகவும் கரடு முரடானவைகளாகவும் ஆண்டவரே ரத்தம் தீக்கிற நாடுகளாகவும் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிற எத்தனிக்கிற நாடுகளாகவும் மனுஷராகவும் பிசாசாகவும் எழுந்து நின்று விக்கிரகங்களாகவும் எழுந்து நின்று போராடுகிறதை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. பரம இயேசுவே, பரலோக பிதாவே, கண்மலை ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நித்திய பிதாவே, நீர் வெளிச்சத்தை காண ஆண்டவரே கொடுக்க வாஞ்சியாயிருக்கிற எங்கள் அற்புத தெய்வமே, இன்றைக்கு இந்த நாடுகள் ஆண்டவரே அப்பா மிகவும் தீட்டுப்பட்டதாகவும் விக்கிரக தோப்புகளினாலும் பால்கால்களின் ஆராதனைகளினாலும் ஆண்டவரே அப்பா இயேசுவே கல்லுகளினாலும் மரத்தினாலும் கட்டிடங்களினாலும் ஆண்டவரே அப்பா கருங்கல்லுகளாலும் கட்டி ஆண்டவரே மிகவும் ஆரவாரமாக பட்டணங்களையும் தேசத்தையும் மக்களையும் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற இந்த காரியங்களை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நாங்களும் புறஜாதியாராக இருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீங்களப்பா, எங்களை தேடி வந்தீங்களப்பா, எங்களை ரட்சித்து கொண்டீங்களப்பா, உம்முடைய நாமத்தை தரிக்கவும் கூப்பிடவும் எங்களை வைத்தீங்களப்பா, உள்ளம் கையிலே வரைந்தீங்களப்பா. நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய கூடாது, இருளிலே வாழக்கூடாது, குருடராக வாழக்கூடாது என்று சொல்லி என் தெய்வமே நீர் எங்களை அப்பா தேர்ந்தெடுத்து ராஜா உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீரே, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே அப்பா. நானும் என் வீட்டாரு மூவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து அழைத்தீரே ராஜா அப்பா. கர்த்தாவே இவ்வளவு ஆபத்துக்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்களில் இருந்து விடுதலையாக்கி ராஜா இன்றைக்கும் நாங்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாகவும் வெளிச்சத்தை காணவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரவும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே ஐரோப்பாவிலே வாழுகிற எங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், ஆண்டவரே முஸ்லிம் மக்கள் எந்தெந்த நாடுகளிலே இருந்து இந்த நாட்டிற்கு வந்து எப்படிப்பட்ட ஆண்டவரே கோயில்களையும் கத்தாவே தோப்புகளையும் செய்து ஆண்டவரே அப்பா மிகவும் மிகவும் தீட்டுப்படுத்தி சாபத்துக்கு ஈடான காரியங்களை வழிபட்டு ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே பிசாசும் ஆண்டவரே ஆராதனைகளும் ஆண்டவரே அப்பா விரதங்கள் என்றும் ஆண்டவரே பூசைகள் என்றும் ஆண்டவரே அதிகரித்து கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே வெளியாலே போகிறதப்பா. இதனாலே தேசங்கள் தீட்டுப்படுகுதப்பா. ஜனங்களுக்குள்ளே பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரே விக்கிரகங்கள் விபச்சாரங்கள் களவுகள் பொய்கள் ஆண்டவரே ஓரினை சேர்க்கைகள் எல்லாம் அதிகரித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வழிகிறதப்பா. இயேசுவை எங்க பார்த்தாலும் ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளும் ஆண்டவரே பூசைகளும் தேர்களும் தீர்த்தங்களும் கும்பாபிஷேகங்களும் என்று சொல்லி ஆண்டவரே வாய் கூசாமலுக்கு ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே வழிபடுகிறங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஒரு விசை மன்னித்து இவர்களுடைய இருதய குருட்டாட்டங்கள் ஆண்டவரே கண்களிலே இருளை ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பவுலின் ஆண்டவரே கண்களில் இருந்த செதிலை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விடுவித்தீங்களப்பா தூக்கி எடுத்தீங்களப்பா ஆண்டவரே அப்பா. அதே போல ராஜா இவர்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த செதில்கள் இந்த கட்டுகள் இந்த இருளுகள் ஆண்டவரே மூடி மறைக்கப்படுகிறது ராஜா. ஆண்டவரே சொந்தமன்றும் பந்தமன்றும் சிநேகிதமன்றும் ஆண்டவரே என்னென்னவோ தேவைகளுக்காக போகிறார்கள் அப்பா. தகப்பனே ராஜாவே குளிர் நாடுகளிலே ஆண்டவரே ஆடைகள் இல்லாமலுக்கு நின்று கர்த்தாவே விக்கிரகத்துக்கு முன்னாக நின்று தூபம் காட்டுகிற இந்த ஜனங்களை இயேசப்பா ஒரு விசை நீங்க மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே பழைய ஏற்பாடுகளிலே பழைய நாட்களிலே ஆண்டவரே ஒரு எலியாவை ஒரு எலிசாவை ஆண்டவரே ஒரு தாவீதை கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி நீங்களே அப்பா ஆண்டவரே அப்படியாக இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் என் தெய்வமே நீர் கர்த்தாவே முன்னோர்களைப் போல ஆண்டவரே தீர்க்க தரிசிகளை எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை எங்கும் தேசம் எங்கும் பட்டணங்கள் எங்கும் கிராமங்கள் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே பலவி பெருகட்டும் ஆண்டவரே பரவுவதற்கு ஆண்டவரே ஜனங்கள் இடம் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா நீர் சிருஷ்டித்த சந்ததி அப்பா இவர்கள் அழிந்து நரகம் போய்விடாதபடி இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே அது தூர தேசமா இருக்கட்டும் நாங்கள் வாழுகிற தேசங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்காண்டினேவியாவாக இருக்கட்டும் ஐரோப்பாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும் தகப்பனே இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் அப்பா. எந்த தேசங்களிலும்

0: ஆமேன் ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சி நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து நேரப்படி 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. துதி ஆராதனை பாடல் பகுதியை ஏற்படுத்தி அதன் பின் தேவத்தியான பகுதியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ, ஒன்டாரியோ. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வன்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சங்கம வானொலியில் வார்த்தைகள் வெளிச்சத்தில், நித்திய வெளிச்சத்தில் வார்த்தையை கொடுக்க முடிவதற்காக பாடுபட்டு ஜபிக்கிறார் சிஸ்டர் டோலி. இன்று 7:30 முதலாவது செய்தி, பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா பதிவு செய்யப்பட்ட செய்தி, முதலாவது செய்தி. 8:00 சுவிசேஷி ஜஸ்டினா செய்தி கொடுப்பார். 8:30 பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பெட்டிகுலோ செய்தி கொடுப்பார். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை எடுத்து பாடல் பாட சிஸ்டர் மேகனா வாச அழைக்க போகிறோம். இவர் கொழும்பில் இருந்து இன்று தொடர்பு கொண்டிருக்கிறார். உதாரணமாக, எப்படி வான்கூவரிலே ஒரு கிளை ஸ்தாபனம், விக்டோரியாவில் ஒரு கிளை ஸ்தாபனம், பிரம்டன், கல்கரில் இருந்ததோ, அதே போல கொழும்பில் ஒரு கிளை ஸ்தாபனம் ஆண்டவர் இன்று துறக்க கிருபை செய்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் தான் நடத்துவார். அது மட்டுமல்ல, கொழும்பிலே உள்ள ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை சேர்த்து இந்த ஊழியத்தை நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸ் அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட்.
0: இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வந்திருக்கிறீர்கள், ஜெபித்து வந்திருக்கிறீர்கள். கத்தருங்களோடு கூட இருப்பார். இப்பொழுது ஆரம்ப ஜெபம் பாடல் ஏறெடுத்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் கொடுங்கள். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களா.
1: ஆமேன் ஆமேன். கத்தருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள்ல வார்த்தையின் வெளிச்சத்துக்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வார்த்தை அவர் விதமாய் பொழிய போகிறபடினாலே அவரு தேவாதி தேவனுக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாங்கள் ஒரு வார்த்தை கூடாக வார்த்தையை வாசித்து தேவனுடைய துதிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலேலூயா. தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் உன்னை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உருவானது முதல் உன்னை தாங்கினேன். உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன். இனி மட்டும் நான் உன்னை தாங்குவேன். நான் அப்படி செய்தேன், இனி மேலும் உன்னை ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹாலேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் நாங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். நாங்கள் ஒரு வயசை அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிப்போம். ஹாலேலூயா. கத்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே தாவரமாய்கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரப்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே.

0: அவரையே தாபரமாய்க் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹலெலூயா ஹலெலூயா. கர்த்தரை நாங்கள் தெய்வமாய்க் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். அவரே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். தகப்பனே, இந்த வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளை மாலை வேளை முழுவதிலும் உம்முடைய கரமங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு புதிதான ஒரு காரியத்துக்குள்ள வழி நடத்தட்டும். உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்தி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை வழி நடத்துவீராக. இதுல கேட்க போடுகிற ஆண்டவரே துதி ஆராதனை பாடல்கள் ஜபங்கள் ஊழியருக்கான ஜபங்கள் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள்ல உள்ளத்திலையும் ஆண்டவரை நீ பேச போகிறவனாலே ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு தாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையானது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை அளவில்லாமல் பொழியட்டும். அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருகிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். இப்ப நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் முதலாவது காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இன்றைய நாள்ல செய்ய போகிற காரியங்களை, தேவன் செய்ய போகிற காரியங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராதித்து துதிப்போம். இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல சிஸ்டர் கிரேஸை நாங்கள் அழைப்போம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும்படியாக துதி ஆராதனைக்குள்ளாக எங்களை நடத்தி போவார். துதி ஆராதனை தியானத்துக்குள்ளாக எங்களை நடத்தி போகிற சிஸ்டர் கிரேஸை நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் அழைப்போம். ஹலெலூயா ஹலெலூயா. சிஸ்டர் கிரேஸ், நீங்க வந்து துதி ஆராதனைக்குள்ள நடத்துங்க. ஆமென் ஆமென்.
1: தேங்க் யூ.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அருமையா நடத்தினீங்க, பாடினீங்க. ஆண்டவருக்கே நன்றி சார். தேங்க் யூ. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லம் உள்ளது பாடலாம்,
0: பாடலாம்.
1: இந்த இடத்துல ஆண்டவரே, பிதாவே, நாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்ற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். தேவனுடைய புத்திர எனப்படுவாளுண்டு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தை தந்தேன். தேவாதி தேவனே, நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையின்படி இந்த தேவாதி தேவனுடைய நாமத்தையே உயர்த்துறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம் உம்மே உயர்த்துறோம் ஆண்டவரே. ஹாலலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும்

நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகத்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட

ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, விடுவிக்க வல்லவரே.

நான் சோர்ந்து போகும் போது என் பெலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் போது என் பெலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என்

சிரிக்கையில் அல்லேலூயாம், இளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசுவே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்க

0: நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. ஆதியும் நீரே யாவிலும் முந்தினவர் மறித்து உயிர்த்த முதல் பேரானவர் சகல பூரணமும் உமக்குள்ளுள்ளதே பரலோக பூலோக படைப்பின் கத்தரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை துளைத்து ஆணியால் சிலுவையில் அளித்தேர். சாத்தானின் அதிகாரத்தை உறிந்து கொண்டு கோர சிலுவையில் வெட்டி சேர்ந்தேன். மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. அதிசயமானவரே ஆலோசனை கத்தாம் வல்லமை தேவாம் நித்திய அப்பாம் நீதியின் சூரியனே நித்திய கண்மலையே தாகத்தை தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நன்றி தகப்பனே, நீரே மேலானவர் உயர்ந்தவர் உன்னதர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். இந்த வேளையிலும் நான் 46வது சங்கீதத்தை நான் இந்த வாசித்து இந்த விளக்கத்தை ஆண்டவர் பேசுற வார்த்தையை நான் சொல்றேன். ஆலமோத்தில் வாசிக்கும் கோரகின் புத்திரராய புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமன மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா, இந்த இந்த வார்த்தையின் படி நாங்கள் எப்பொழுதும் பாருங்க, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டோம். அப்ப அவருடைய அடைக்கலம் எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு பாதுகாப்பு அந்த அடைக்கலம். உன்னதமான கர்த்தரை என்று 91வது சங்கீதத்துல சொன்ன உன்னதமான கத்திரை தாபரமாய் கொண்டிருக்கபடியா எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதி எங்கள் கூடாரத்தை அணுகாதண்டு. எப்பவும் வந்து அவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்பொழுதும் அவருடைய கூடார மறைவிலே வெளியே புறப்பட்டு போனா நாங்கள் வளருகிற கொளுத்த கன்று காண்டா மிருகத்துக்கு ஒத்த பிலன் இருக்கும், எங்கள் நாட்களுக்கு தக்கதாக பிலன் இருக்கும் என்று சொல்லி. அப்படியாக வெளியில போனாலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தை கூட ஆண்டு அந்த பாதுகாப்பை எப்படி என்னோட பேசினார். அது அதை விட மற்ற 4வது 5வது வசனத்துல ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப எப்பொழுதும் எங்களுக்கு சந்தோஷம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது அந்த சந்தோஷம் நிறைவு. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த அந்த நாளையில வந்து வார்த்தை நிறைவேறுதல் இருக்காதபடியா அந்த நேரம் நடுவில் இருக்கிறார். எங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல எங்களுக்குள்ள வாசம் பண்ற தேவன் இந்நேரம் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கும் போது, நாங்கள் அவரை சார்ந்து இருக்கும் போது, அது எப்பொழுதும் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்றார். அப்ப நாங்கள் எப்பொழுதும் அவரை முன்னுக்கு வைத்து நாங்கள் எழும்பும் போதே தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து, அவர் உன்னதமான கர்த்தர், எங்களுக்கு தாபரமா இருக்கிறார், பொல்லாப்பு நேரிடாது, அவரோட எங்களுக்கு தேவ சமாதானமா இருக்கிறார், அவர் தான் எங்களோட சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நிறைவு என்று சொல்லி அந்த ஏசாயில் ஒரு வசனம் இருக்கிற 35 அதிகாரத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று. அப்படியாக அவரை நாங்க சார்ந்திருக்கும் போது அதிகாலையில அவர் சகாயம் பண்ற, எங்களுக்குள்ள வாசமா இருக்கு அந்த நதிதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லம் எங்களுக்குள்ள இருக்கும் போது அந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கீத சத்தமும் எப்பொழுதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தர் அவரை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி, இந்த சத்தியமானது எங்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மிகவும் முக்கியமானதாக வந்து பாருங்க. எங்களுடைய செயல்பாடுகள் அவருடைய அங்கீகரிப்புக்கு ஏற்க இணைந்தால் நீங்கள் எப்பொழுதும் குறைவுள்ளவர்களாகவே, நாங்கள் இணையாம விட்டால் குறைவுள்ளவர்களாக இருப்போமா? ஆனா அந்த நாங்கள் மேலான தேவனே இந்த உங்கள் இப்பவும் வந்து உள்ளுக்குள்ள நாங்கள் வச்சுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாமே. என்னென்ன அந்த சூழ்நிலைகள், வெளியில என்ன நடக்குது, தீய செய்திகள், தீய இதுகளைத்தான் எப்பொழுதும் எதிர்மறையான தேவனுடைய வார்த்தைக்கு புறமான காரியங்கள் எதிர்மறையா பார்க்கும் போது உடனே எங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. ஆனா ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கும் போது அந்த மன மகிழ்ச்சி, செழிப்பு, சமாதானத்தை எப்பொழுதும் ஏன்டா சில நேரம் அவரை நாங்கள் விட்டு தூரமான ஆண்டவர் நாங்கள் ஜபிக்கிற நேரம் மாத்திரம் ஜபிச்சுட்டு நாங்கள் அதை தியானம் பண்ணாமல், அந்த தியானத்துல எங்களுக்கு என்ன அவர் சொல்லியிருக்கிற அந்த தியானம் பண்ணாமல் இருந்தோம் என்றால் அந்த எங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாது. அப்ப அனுபவிக்காமல் செய்து விடுவோம். ஏனென்றால் எல்லாம் கலங்கும், இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோட சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள மன மகிழ்ச்சி. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற தேவன். இந்த நித்திய வெளிச்சம்னு சொல்லி இந்த ரேடியோ கூட பாருங்க, நித்தியமான இந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியண்டத்தை இந்த இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறதுக்கு சந்தோஷம். இந்த வார்த்தை என்னோட பேசினத நான் இதுல பகிர்ந்து கொண்டே நான் இருக்கேன். நன்றி செலுத்துறேன். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நேர் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒளியண்டத்தை ஆண்டவரே இருதயத்துல எந்த கலக்கமும் இல்லாமல் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுதும் பாதுகாப்பு, அடைக்கலமும் கோட்டையும் மறைவிடமும் தஞ்சவமாயிருந்து நித்தமும் வழி நடத்துறதுக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், நன்றாக பாடினீர்கள். தேவனை ஆராதிக்கிற தேவன் நித்தியர் என்று சொன்னீங்க. காலையும் மாலையும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. துதிக்கு பாத்திரம் இயேசு மாத்திரம் என்று சொன்னீங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அழகாக தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சொன்னீங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் மத்தியில பெரிதான ஒரு ஒரு சந்தோஷமும் சமாதானமும், தேவனை அறிகிற அறிவும் அவர்களுக்குள்ள வந்திருக்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆசீர்வாதமாய் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர், உங்களை மீண்டும் நாங்கள் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். அவர் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுப்பார். அந்த ஜெபங்கள் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ணும். நோயில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ண போகிறபடினாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் சிஸ்டர்.
2: தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் மேலா. என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் ரஞ்சினி, ராஜினி இல்ல ரஞ்சினி. நன்றாக இருந்தது. God bless you. நான் ஜெபிக்கிறேன். Thank you, thank you, thank you, Lord. Father, Lord, we have been, Lord, into the second day of... today is வார்த்தையின் வெளிச்சம், Lord. Even though we are going through நித்திய வெளிச்சம், Lord, second day on Tuesdays we have வார்த்தையின் வெளிச்சம் that you have been revealing to Brother Mahindran to start the second day of this ministry to go on, Lord. Now we, Lord, give Lord Jesus this Vaarthai in Velicham, Lord, into your very hands, Lord, even as you have been already ministering, Father, as Sister Grace Jayaranjan, who has been coming and ministering, Lord, to your people, O God, with her songs and worship and praise and adoration to you, Lord, with a short devotional. We thank you, Lord, from Psalm 46. And Lord, we thank you, Father, for the ways, Lord, in which, Lord, the people, when they listen, Lord, to your word, Lord, they are, Lord, uplifted and, Lord Jesus, edified, Lord. And that is the way in which, Lord, your growth comes, Lord, only through the living word. So we thank you, Lord. Now we, Lord, pray, Lord Jesus, for the hearers, for the listeners, Lord, when they are listening, Father, from many countries, from many across the land and the seas, Lord, from many nations, Lord, even as you have been coming and bringing them into your very presence, Lord, and meeting them where they are, Lord. This is the time, Lord, that your power and your presence, manifesting your glory and your power and your presence in their lives, is manifested, Lord, in a way no one can comprehend or fathom. That is the Almighty God. He's the only man who has the power and the authority to remove bondages, to break every yoke of bondage, to remove chains, to cast out every demonic realms that come to Lord Jesus, somehow interfere with their lives, Lord. And especially for the ones that are already in the kingdom, Lord, that have been bombarded in so many ways, Lord, oh God, because of the ways, Lord, that even when Lord, Daniel was praying, Lord, for 21 days, there was a hindrance that happened because of the demonic realm that came and somehow kept his prayers being answered. My Lord, this is the way, Lord Jesus, that the kingdom power and authority has to be taken over. Not only, Lord Jesus, by the power and authority that you have given to the body of Christ to use it, Lord, oh Father, that you have endured us from power from on high, not only to witness, Lord, but to come through, Lord, and thereby, Lord, be able to stand in the gap and pray for the listeners, no matter what they are going through at this situation, Lord, at this very moment, Father, physically, mentally, emotionally, however it might be, Lord, that you are touching their bodies physically to heal them, Lord, according to the promise you gave us, Lord, from Isaiah 53, that you were wounded for our transgressions, bruised for our iniquities. Our chastisement was laid upon you, and by thy stripes they are healed. Lord, let your healing virtues thereby, Lord, just like that woman, Lord, reached out and touched the hem of your garment, that you were able to touch them and heal them and set them free. Now I thank you for that, Lord, even as you, Lord, are doing your work of Calvary, Lord, in many, Lord, as the word has been prepared to go and enter into their lives, Lord, prepare the soil of their very hearts, Lord Jesus. If there are any heart, Lord, that has been, Lord, not being pliable, Lord, create it, Lord Jesus. Make it into a heart of flesh, Lord, if it has been like a heart of stone. Only you can create that. Only you can change that, Lord. And let them, Lord, come into a place of knowing you, seeing you, and accepting you as their Lord and their Savior, Lord. So we thank you, thank you, thank you for the way your power is moving. Your Holy Spirit is, Lord, ministering to them at this time, Father. Now we also, Lord, give Lord Jesus those that, Lord Jesus, at this time, Lord, are going through many temptations and trials, Lord. You said, Lord, we will be, Lord Jesus, going through trials and temptations according to James. But we have to know who the overcomer is that lives within us. For greater is he that is within us than the one that is in the world. And you said, Lord, in the world you will have tribulation, but you have be of good cheer. I have overcome the world. And therefore, Lord, help us, Lord, to take that word and know, Lord, who the overcomer is. That is in the name of the Lord Jesus Christ alone. That is the power in which we live, the power and the authority to cast out demons, to heal the sick, and bring forth, Lord, your power of the Holy Spirit to minister, Lord, in the name of Jesus, where every demonic realm will shatter and they will bow down to the name of Jesus and Jesus alone. And so we thank you, Father, the ministry that is going on in your name and in the power of your realm coming down through the power of your Holy Spirit upon them. Now also thank you, Father, for the teamwork that is going on, Lord, at this moment, Lord. We give, Lord, Brother Mahendran, who is working along, Lord, even, on the day that he comes, Lord, to broadcast, and helping Sister Mela today to do the work, Lord, as she has been trying to broadcast it, Lord. Give her, Lord Jesus, your guidance and be with her and lead her and guide her, I pray. And Lord, also, Lord, I pray, Lord, for the rest of the teamwork that is going on. Even as I've already mentioned, Sister Grace, Lord, thank you for her ministry as well. And be with her, lead her and guide her as well. Every step of the way, Lord, and help her, Lord, to write more songs, Lord, for your honor and for your glory, to sing for you as you have called her, Lord, into it. I pray with your protection and your guidance upon her. And I also thank you for Sister Dolly, who is waiting to come and pray for the workers, Lord, even as you lead her and guide her with a call upon her life as well. I thank you, Lord, for the ministry that is going on, Lord, without which nothing could be possible. For the radio network, Lord, that Brother Leslie and Sister Rita are involved so much with their time and energy and effort, Lord, going on from morning till night, Lord, all hours, Lord Jesus. But mainly, Lord, between them, Lord, for 14 to 18 hours, however it might be. Oh, my Lord, I thank you, thank you, thank you, Father, in Jesus' name, that you would put your hedge of protection, lead them and guide them, Lord, as well, Father, with your guidance of your Holy Spirit upon them, Lord. Every move they take, Lord, every decision they make, Lord, would come from the anointing power of the Holy Spirit upon them, Lord. As this is not an easy task, Lord, to do all the recordings, do all the coordination, the programs, do all the, Lord Jesus, recordings to go into YouTube and Facebook and all the rest of the media works, Lord, that go on, Lord. Thank you, Lord, for this is, Lord, something that is only, Lord Jesus, could be done with your guidance, with your help, with your power, and your witness coming through by the guidance of your Holy Spirit alone. And we thank you for Sister Rita as well, who helps with all the coordination and all the calls and whatever that goes on from her side, Lord, that she helps with, Lord, for the radio work network to work, Lord. So we thank you for that, Lord. And Brother Mahendran, who does all the calls as well for many of the other programs that happens in the evenings, Lord, for Nitya Valicham to Bharti in Valicham today. Thank you for being with them as well, Father, because this is, Lord, something that you have put it as a burden upon his heart for soul's sake. You will bless him accordingly and lead and guide as well, Father. We cannot do anything, Lord, except the, like you said, Lord, in even in Psalm 121, except the Lord, 127, except the Lord builds a house, they that build it in vain. So, Lord, we acknowledge that. We know, Lord, you are the builder. You are the great foundation that you have laid it for. Anything that we say and do comes from you and you alone. We give you all the honor, the glory, and the praise, we pray. In Jesus' name, amen and amen.

0: By his blood he's made me whole. Amen and amen.
1: Thank you, Sister Ranjini Alangaram. தேவனுடைய வார்த்தையை வடிவா அழகாக பேசினீங்க. அதே நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தீங்க, ஜபித்தீங்க. அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, தேவனுடைய ஆடையை தொட்ட பெண் சுகம் அடைந்தான். அது தேவனுடைய வார்த்தையை தொட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம், பிசாசு ஓடும், சோர்வுகள் போகும், வெற்றி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். இவ்வண்ணமாக கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் சுகமும் பெலனும் ஆரோக்கியமும் பெற்றபடியினால அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜபித்து உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் அழைத்துக் கொள்வோம் சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் ஊழியர்களுக்கான ஜபத்தை இந்த இடத்துல ஏறெடுப்பார்கள். ஊழியர்கள் அநேக காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு அவருடைய பிரயாசங்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட வேண்டும் என்று சிஸ்டர் ஜபிக்கிற வேளையில அந்த ஊழியர்கள் மத்தியில் இருக்கிற எல்லா வகையான சோர்வுகள், பலவீனங்கள், என்ன காரியங்கள், துக்கங்கள் இருந்தாலும் எல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே நீங்கும், இந்த வேளையில நீங்கும். சிஸ்டர், உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நடத்துங்க சிஸ்டர்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பது பெரிதான இன்பமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை அழைத்து வந்த உங்கள் மகா பெரிதான அன்புக்கு நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனும் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமேனப்பா. எங்களை அழைத்த அழைப்பின்படியானவரே, நீங்கள் உங்களுடைய அன்பினால் எங்களை அப்பா அனைத்து வந்த அந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, நீங்கள் இன்று மாண்டவரே இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக உங்கள் மேல நாங்கள் அன்பு கூர்ந்து இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு அப்பா உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பினும் அபிஷேகத்தையும் ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வரப்போற ஊழியர்கள், பாஸ்டர்கள் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களை அறிவதற்கு முன்பாகவே நீங்கள் இவர்களை தெரிந்து கொண்டிருந்தவரே அப்பா. நீங்கள் உண்மையுள்ள தகப்பன், வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தை நேற்றும் இன்றும் என்றுமோடு உயிரோடு எங்களுக்குள்ள நீங்கள் கொடுத்த எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை அப்பா. நாங்கள் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு எங்களை அப்பா உங்களுடைய அன்பினால் இன்னும் அநேகமாக அனைத்து உங்களுக்குள்ள நிறுத்தி இருப்பதற்கு எங்களை இன்னும் அதிகமாக எங்களை அப்பா உங்களிடத்து உங்கள் அன்பில புடனிற்று உங்களை போல எங்களை மாக்குவதற்கு அழைத்த இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பில இன்னும் அதிகமாக நிலைத்திருந்து உங்களை இன்னும் அதிகமாக முழு ஆத்மாவோடும் அன்போடும் முழு இருதயத்தோடும் உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பில ஒரு விதத்திலும் குறைவில்லாதபடியாக நிறைவாற்றி உங்களை போல எங்களை மாக்கு கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்ப வந்திருக்கிற சிஸ்டருக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் ஊழியர்களுக்கு ஜபிக்கும் பொழுது நீங்கள் அறிந்தும் அறியாதவர்களை நீங்கள் அழைத்து வர்ற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. சிஸ்டர் மெகுலா காணி நன்றி செலுத்துறேன். அவங்களோட வார்த்தை வர ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீங்க உங்களோட உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை தர்ற தகப்பனிலிருந்து அழைத்து வந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மின்று மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் அதிகமாக உங்களுடைய அன்பை தெரிவித்து எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் மூலமாக உங்களுடைய அன்பை தெரிவித்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்பு நடக்க கிருபை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கணமகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே, ஒரு சிறிய ரெண்டு கோரஸ் மட்டும் படிக்கிறேன். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமா

0: அப்பா, மலை போன்ற சோதனையில் எங்களை தூக்கி எடுத்த தகப்பனே, இன்னமும் ஆண்டவரே, நீங்க எங்களை இன்னும் அதிகமாக எங்கள் மேல் அன்பு வைத்து உங்களுக்குரியவர்களாக மாற்றி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஹலேலூயா, ஆமேன், ஹலேலூயா. தேங்க்யூ சிஸ்டர் லாலி, ஊழியர்களுக்காக ஜெபித்தீங்க. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயமாக அவர் ஜெபிக்கும் போது அவர் பெரிதான காரியத்தை செய்திருப்பார். ஊழியர்களுக்கான ஜெபம் பெரிய காரியம். அவர்கள் செய்கிற பிரயாசம் ஒவ்வொன்றையும் தேவன் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபித்ததுக்காக நன்றி சிஸ்டர். இயேசுவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடுனீங்க, உள்ள ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறது என்று. அருமையான பாட்டு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் அதிகமாக உங்களை வழி நடத்துவாராக.
0: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை எங்கள் மத்தியில் கொண்டு தந்ததற்கு கர்த்தருக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். அழகா செய்கிறீர்கள். கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கர்த்தரை வாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ.
1: தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து நாங்கள் கடந்து போவோம் வார்த்தையின் பகுதிக்குள்ளாக. கடந்து போவோம். வார்த்தை ஆனவர் எங்களோடு இடைப்பட வேண்டும். வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களை எல்லா பூமியையும் அதை ஒவ்வொரு காரியங்களும் உருவாக்கும் போது வார்த்தையினாலதான் ஒவ்வொரு காரியமாக செய்தார். இந்த வேளையில இந்த நேரத்துல வார்த்தையை கொண்டு வருகிறார் பாஸ்டர் குமரன். பேட்டிக்லோவில இருந்து எங்களுக்கு வார்த்தையை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பாகவும் சங்கமம் வானொலி ஊடாகவும் அவரை நாங்கள் அழைப்போம். அவர் இந்த எங்களுக்கு கடந்த நாட்கள்ல நடந்த கூட்டத்தில் நடந்த ஒவ்வொரு சாட்சிகளையும் அவருடைய வார்த்தையையும் எங்களோட பகிர்ந்து கொள்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அவரை வரவேற்போம். பாஸ்டர் குமரன், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வார்த்தையின் வெளிச்சத்து கூடாக.
2: தேங்க்யூ தேங்க்யூ. உண்மையிலேயே இப்படிப்பட்டதான ஒரு உறவு கூடாக கர்த்தர் எங்களை இணைத்ததையிட்டு நான் கர்த்தருக்குள்ளே நான் பெருமிதம் அடைகிறேன். இலங்கை மட்டக்களப்பு பகுதியிலிருந்து ஆறுதல் ஊழியங்கள் சார்பாக இதிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவிக்கிறதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கடந்த வாரம் 12, 13, 14 தேதிகளிலே ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். நாங்கள் இதுவரைக்கும் பல நூற்றுக்கணக்கான சுவிசேஷ கூட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான சுவிசேஷ கூட்டங்கள், அது சிறிய அளவிலான கூட்டங்கள். சில கூட்டங்களிலே 100 பேர், 50 பேரும் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அது சிறிய அளவாக நாங்கள் ஆயத்தப்படுத்தின கூட்டங்கள். அதே நேரத்திலே 3500 பேர், 4000 பேர், 5000 பேர் அப்படி வந்த கூட்டங்களும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி செய்திருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த வாரத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்தின அந்த கூட்டத்திலே நீங்களும் இதில் இணைந்திருக்கிற நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக இருந்தீர்கள். அங்கே அங்களுக்கு ஆண்டவர் போட்ட ஒரு வாரத்தினாலே சங்கமம் வானொலி நேயர்கள் அநேகர் பல தேசங்களிலிருந்து நீங்கள் இந்த கூட்டங்களுக்காக அதிகமாக வாரப்பட்டு பிரயாசத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபம் அங்கே கேட்கப்பட்டது. அந்த ஜெபத்தினுடைய பலாபலனை நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் கண்டோம். கர்த்தர் மகிமையான கிரியைகளை அந்த இடத்திலே நடப்பித்தார். அதிகமாக அதிலே தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் அதிகமாக வந்து அந்த கூட்டத்திலே கூடியிருந்தார்கள். வந்த ஜனங்கள் அநேக ஜனங்களுக்குள்ளே தீய ஆவிகள் அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் பலர் என்று சொன்னால் அதிகமான சிங்கள மக்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். சிறு பிள்ளைகளிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 7 வயது பிள்ளைகள்ல இருந்து, வாலிப பிள்ளைகள்ல இருந்து, பெரியவர்கள் முதியவர்கள் அநேகர் அந்த இடத்திலே பொல்லாத ஆவிகளுடைய கட்டுக்களில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டதை அந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பெரிய விடுதலை உண்டான. அதே நேரத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அநேகர் அந்த இடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். வயிற்றுக்குள்ளே இருந்த கட்டிகள் மறைந்தது. அந்த இடத்திலே சிலருக்கு கண் பார்வைகள் குறைவாக இருந்தவர்களுக்கு தெளிவான பார்வை கிடைத்தது. இப்படி அநேக அற்புத அடையாளங்கள் அந்த இடத்திலே நடந்ததை அவர்கள் சாட்சிகளாக அந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். எனவே அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. ஏனென்றால் நாங்கள் போன வருஷம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை அந்த பகுதியில் நடத்தின போது, நாங்கள் ஒரு சிங்கள ஒரு ஊழியத்தை அந்த இடத்திலே அந்த எங்களை அழைத்து அந்த இடத்திலே நடத்தின அந்த தேவ ஊழியக்காரர் அங்கே ஆரம்பித்தார். மகோயா என்ற இடத்திலே, அந்த இடத்திலே இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சிங்களவர்கள், தனிய சிங்கள மக்களுக்கான ஒரு ஆராதனை அவருக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு. நாங்கள் அந்த இடத்துல போய் சேர்ந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு கூட 4 பிரான்ச் 4 கிளை சபைகளை அவர் அப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது நடந்து கொண்டிருப்பது. ஆனால் கடந்த வாரத்தில் நடந்த கூட்டங்களில் அதிகமான சிங்கள மக்கள் கத்தராலே தொடப்பட்டார்கள், தமிழ் மக்களும் தொடப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இதே நேரத்தில் சிங்கள மக்களும் அதிகமாக அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டார்கள். எனவே ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் அந்த இடத்திலே கட்டளையிட்டார். எனவே ஜெபித்த, இதற்காக பாரப்பட்ட சங்கமம் வானொலி நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுல இன்னும் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனவே கர்த்தர் கிருபையாய் அந்த நாளை எங்களுக்கு 3 நாட்களை ஆசீர்வதித்து தந்தார். அது மட்டுமல்ல, ஒரு இன்னும் ஒரு சாட்சி, பயங்கரமான மழை முதல் நாள். எங்களுடைய கூட்டம் 5 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும், ஆனால் சரியாக 4 மணி அளவிலே பயங்கரமான மழை. பயங்கரமான மழை என்று சொன்னால், அந்த ஊழியக்காரர் வசிக்கிற அந்த வீட்டினுடைய கூரையை கூட தூக்கி போடத்தக்க அளவுக்கு ஒரு பயங்கர சுழல் காற்றோடு கூடின மழை. அந்த மழையினாலே அந்த நாங்கள் ஆயத்தப்படுத்த கிரவுண்ட், அந்த மைதானம் முழுமையாக தண்ணீர் என்றால் வெள்ளத்தை போல அப்படி பாய்ந்து ஓடத்தக்கதாக பயங்கர மழை. அதனாலே அங்கே வந்து நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்த சவுண்ட் சிஸ்டம், அந்த சவுண்ட் சிஸ்டம் ஒரு பெரிய அளவு தான் நாங்கள் அதை வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த சவுண்ட் சிஸ்டம் முழுமையாக தண்ணீருக்குள்ளே அது மூழ்கினதாலே மிக்சர்லிருந்து மைக்கிலிருந்து எல்லாம் வர்க் பண்ண முடியாத அளவுக்கு மின்னல் தாக்கத்தினாலே ஒரு மைக் அங்கே உடனடியாக அதிலே செயலிழந்து விட்டது. மற்ற அந்த மிக்சர் எல்லாம் தண்ணி போனதுனாலே பாவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உண்டான. ஆனாலும் அதன் மத்தியிலையும் எல்லாருடைய ஜெபத்தின் அந்த பலாபலன் என்னவென்று சொன்னால், சரியாக அந்த மழை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய 5 மணிக்கு சரியாக அது நிறுத்தப்பட்டது. நான் கட்டளை கொடுத்து ஜெபித்த போது கத்தர் மழை அங்கே அந்த இடத்துல நிறுத்த, அது பெரிய ஒரு சாட்சி. மழை நிறுத்தப்பட்டது. நாங்கள் எந்த தடையும் இல்லாதபடி அந்த தண்ணீரிலே அந்த தண்ணீர் பட்ட அந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நாங்கள் திரும்பவும் பயன்படுத்தி அந்த கூட்டத்தை முதல் நாள் செய்தோம். அது பெரியவர்களுக்கு ஒரு சக்சஸ் ஆகி இருந்தது. அது 2ஆம் நாள் 3ஆம் நாள் இப்படி இந்த கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தர் கிருபையாய் அந்த கூட்டங்களை ஆசீர்வதித்தார். ஒவ்வொருத்தருக்கு நான் என்னுடைய இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து உங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் எங்களுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள். என்றால் நாங்கள் பல பகுதிகளுக்குள்ளே கடந்து போய் ஊழியம் செய்கிறோம். சில பகுதிகளுக்கு நாங்கள் போகிற போதும், நான் போகிற போது சில வேலைகளிலே நான் திரும்பி வருவேன்ன்றது எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவியிடத்திலே நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு, உடுப்பை எடுத்துக்கொண்டு நான் புறப்படுவேன் என்றால், சில பயங்கரமான என்ன சொல்கிறது எதிர்ப்பு நிறைந்த பகுதிகளுக்குள்ளே போகும்போது சில வேலைகளிலே எனக்கே தெரியாது நான் திரும்பி வருவேன் நான் சொல்லி, அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் பயங்கரமான மரண அச்சுறுத்தல்கள், மரணத்தின் விளிம்புகள் வரைக்கும் சில ஊழியங்களில் நாங்கள் போயிருக்கிறோம். எனவே எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, சபை ஊழியத்துக்காக, அதே அதிகமாக நாங்கள் சில சுவிசேஷ ஊழியங்களுக்காக உடைய தனிப்பட்ட சிவங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய எல்லா ஊழியத்திலையும் தேவன் மகிமைப்பட வேணும். நான் ஒரே ஒரு காரியத்துக்கான நான் என்னுடைய டீமுக்கு நான் சொல்லுகிறதை நாங்கள் வாழப்போகிறது ஒரு கொஞ்ச காலம், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எங்களுக்கு வந்து மனம் சொல்லும் செய்ய சொல்லி மனதுல அநேக விருப்பங்கள் ஒரு கத்தருக்காக அப்படி செய்ய வேணும் இப்படி செய்ய வேணும், ஆனால் எங்களோட சரீரம் அதற்கு இடம் கொடுக்காது. நான் சொல்றது விளங்கும்படி நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னோட பொடி அதுக்கு இடம் கொடுக்காது, என்னோட மனதுல அநேக விருப்பங்கள் வரும், ஆனால் பொடி அதற்கு இடம் கொடுக்காது என்றார். குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எங்களுடைய பொடி அங்கே செயல்படுவதற்கு அது மறுக்கும், ஆனால் மனதுல அநேக ஆசைகள் வரும். ஆனால் நாங்கள் இருக்கிற இந்த பலத்தோடு நாங்கள் கத்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் முழுமையாக செய்தவர்களாக அவர் எங்களை பார்க்கிற போது, உண்மை உத்தவமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தார் அப்படி ஒரு வார்த்தை அவர்கிட்ட இருந்து கடைசி நேரத்துல நமக்கு அப்படி ஒரு வார்த்தை அவர் நம்மளை பார்த்து பேச, உண்மை உத்தவமான ஊழியக்காரியே, உண்மை உத்தவமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்துல உண்மையாக இருந்தார். அந்த வார்த்தை மனுஷனிட்ட இருந்து நமக்கு வர வேண்டாம், கத்தரிடத்துல இருந்து நாங்கள் அவருடைய சமூகத்துல போய் அவருடைய சமூகத்துல நிற்கிறோம். அவர்களை பார்த்து அப்படிப்பட்டது காரியத்தை சொல்லவும்

இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் நான் மறுபடியும் கொண்டு வருகிறேன். இப்பொழுது ஆவியானவரே, நீ உன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே அசைபாடும்படியாக நான் சொல்கிறேன். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த உலகத்தை ஒழுங்காக்கி, இருளை நீக்கி, வெளிச்சத்துக்குள்ளே முதலாவது இந்த உலகத்தை நடத்தின பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது எங்கெல்லாம் இந்த சத்தத்தை உன்னுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இருக்கிற அறைகளுக்குள்ளே, அவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஆவியான நெருப்பு உண்டாக்கத்தக்கதா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இப்பொழுதே பலமாக இறங்கும்படியாக நான் சொல்கிறேன். ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது பார்ப்பார்களா, அதை உணர்வார்களா? அறைகள் தேவ மகிமையினால் நிரம்பட்டு, அறைகள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பட்டு, இவர்கள் இருக்கிற கம்பவுண்ட், அந்த எல்லைகள் முழுவதும் உம்முடைய தெய்வீக மகிமையினால் நிரம்பட்டு, இவர்களுடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையினால் இப்பொழுது நிரம்பும், நிரப்பட்டு, நிரப்புங்க பரிசுத்தாவியான், உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அருளுதர், நிரப்பி அருளுதர். உம்முடைய மகிமை, மகிமை, மகிமை, அளவில்லாத தேவ மகிமை, ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம், சரீரங்களை நிரப்பட்டு, ஆண்டவரே சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் எது மாற்றட்டு, மனதில் இருக்கிற போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனை, தனிமை உணர்வுகளை அதை எடுத்து போட்டுட்டு, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க என்பதை உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கட்டும், அதை காண்பிக்கட்டும், நீங்க அருகில் இருக்கிறீங்க என்றதை. இந்த பிரசன்னம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் மாறட்டும், இப்பொழுதே ஆறுதலாய் மாறட்டும், ஆறுதலாய் மாறட்டும், ஆறுதலாய் மாறட்டும். பரிசுத்த ஆவியானுடைய இன்ப பிரசன்னத்தை உங்களுடைய பிள்ளைகள் அதிகமாய் இப்பொழுது ஆண்டவரை உணர்வார்களாக, உணர்வார்களாக. இவர்கள் அறியாமலே இவர்களுக்குள்ள இருந்து உம்முடைய ஜீவ நதி புறப்படட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து அந்நிய வாசை புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும், மகிமை இறங்கட்டும். இருக்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய மகிமையை பிரத்யட்சமாய் உணர்வார்களாக, உணர்வார்களாக. ஒரு பலத்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே, ஒரு பெரிய ஆண்டவரே மாற்றத்தை ஆண்டவரே இப்பொழுது கொண்டு வருவதாக, கொண்டு வருவதாக, கொண்டு வருவதாக. எல்லா தடைகள், எல்லா ஆண்டவரே எதிரான எல்லா விதமான போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக, நிர்மூலமாக்கப்பட்டு போவது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும், தொடட்டும், தொடட்டும், தொடட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரை இதுல இணைந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு சகோதரிக்காக நான் சொல்லிக்கிற அவருடைய நெஞ்சு பகுதியில அடிக்கடி உண்டாகிற அந்த பெயின் ஆண்டவரே, இப்பொழுதே நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல மைட்டின் நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த அந்த அந்த அந்த பெயின் இப்பொழுதிருந்தே அது முற்றாக ஆண்டவரே பரிபூர்ணமாக அது எடுபடுவதாம். நிரந்தர சுகத்தை, சம்பூரணமான சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உங்களுடைய மகிமை பெரிதாய் உங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். இந்த வார்த்தை வேளையில் நீர் ஆசீர்வதி, இதில் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கூட அவனுடைய வார்த்தை பகுதியை நாங்கள் தியானிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த இடத்துல

நிலைத்திருத்தல். நிலைத்திருத்தல் என்றால் என்ன? இந்த 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற போது இந்த நிலைத்திருத்தல், நிலைத்திராவிட்டால், இப்படிப்பட்ட வார்த்தை பதங்கள் கிட்டத்தட்ட 11 தடவைகள் வருகிறது. 11 தடவைகள் இந்த நிலைத்திருத்தலை குறித்து இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஜோவான் மூலமாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இதனுடைய கிரேக்க பதத்தை நாங்கள் மூல அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற போது இந்த நிலைத்திருத்தல் என்பதற்குரிய அந்த பதம் மிமோ, எம்மி என்னோ, மினோ, மினோ என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த மினோ என்பதனுடைய அர்த்தம் தங்கியிருத்தல், வசித்தல், ஒட்டி கொண்டிருத்தல், பிரியாமல் இருத்தல், தொடர்ந்து இருத்தல், இப்படிப்பட்ட இந்த அர்த்தங்கள் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதாவது தங்கியிருத்தல், வசித்தல், ஒட்டி கொண்டிருத்தல், பிரியாமல் இருத்தல், தொடர்ந்து இருத்தல். அப்படியானால் இந்த இடத்துல இங்கே நாங்கள் பார்க்கிற போது இந்த தங்கி இருத்தல், தங்கியிருத்தல் என்று சொன்னால் அந்த கொடி, அந்த செடியை சார்ந்திருத்த, அதிலேயே தங்கியதே என்று சொன்னால் ஜீசஸ் இயேசு இன்றைக்கு அவரது செடியாகவும் இந்த 15வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் கொடிகளாகும் அங்கே அதிலே வர்ணிக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படித்தான் அதிலே ஊமையாக அந்த இடத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். திராட்சை செடியிலிருந்து உண்டாக்கப்பட்ட கொடிகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செடிதான் நிலத்துக்குள்ளாக அது போய் அந்த வேர்பகுதி கூடாக நிலத்துல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள், அது தண்ணீராக இருக்கலாம், மற்ற போஷணை பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுத்து இந்த கொடிக்கு வந்து சப்ளை பண்றது வந்து இந்த செடி. அப்ப அந்த செடி இல்லாமல் இந்த கொடியால வாழ முடியாதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஜீசஸ் இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளையாலே வாழ முடியாது. அப்படியானால் இந்த செடி என்ன செய்தென்றால் அத்தனை ஊட்டச்சத்துக்களை இந்த கொடிக்கு எடுத்து கொடுக்கிறபடியால இந்த கொடியானது அது சுயமாக சுயத்துல சார்ந்திருக்காதபடி ஆண்டவரில எப்பயும் ஒரு தங்கி வாழுகிற வாழ்க்கை, ஒரு தங்கி இருக்கிற ஒரு ஜீவி, அவர்களையே தங்கி அவரால அன்றி என்னால வேற ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு இந்த கொடியானது இயேசுவிலே எப்பொழுதும் தங்கி வாழும். அப்படி வாழ தவறுகிற போதுதான் அங்க பிரச்சனை உண்டாகுது. அவரை சார்ந்து கொள்ளுதல், அவர்களே தங்கி இருத்து, அது மிக மிகமான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது ஒட்டி கொண்டிருத்தல். ஒட்டி கொண்டிருத்தல் சொன்னா ஒரு ஒரு முழு ஒரு ஒரு ஒரு ஒரு பசை, இன்னைக்கு எத்தனையோ பசைகள் வருகிறது, கிடைக்கும் பயங்கரமான கம் எல்லாம் இருக்கு. நாம ஒரு பொருளை எடுத்து ஒட்டி விட்டோம்டா அவர் இன்னொரு பொருளை கலட்டியில அதையும் பிச்சு கொண்டுதான் வேறு, அந்த அளவுக்கு பசைகள் இருக்கு. அத மாதிரிதான் நாங்க எப்பயும் அவரோடு கூட நாங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை நினைத்து அவரை எங்களை பிரிக்க முடியாத ஒரு உறவு. இயேசுவோடு நம்முடைய ஜீவியத்தை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவரை அப்படியே நாங்கள் பற்றி ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அங்கே யோவான் 15:5 சொல்லுகிறார், என்னை விட்டு பிரிந்து நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள், ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நாங்க ஒரு நாள் கூட அவரை விட்டு பிரியாத, அவரோடு சேர்ந்து ஒட்டி வாழுகிற வாழ்க்கை. அப்பதான் அது அவர்கிட்ட இருக்கிற அத்தனை போஷணை பதார்த்தங்களையும், அது கனிய உப்புகளாக இருக்கலாம், இந்த கொடிக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த செடியில இருந்து அந்த கொடிக்குள்ள அது எப்பயும் உறிஞ்சப்பட்டு கொண்டே, ஏன்னா அந்த ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்திருக்கிற ஒரு ஜீவியம், அது மிக முக்கியமானது.
அடுத்தது அவரோடு கூட சேர்ந்து வசிக்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது வசித்தல் என்று சொன்னால் உண்மையாக ஒரு வீட்டினுடைய சொந்தக்காரன் ஒரு வீட்டில் வாழ்வதற்கும், ஒரு விருந்தாளி ஒரு விசிட்டர் அந்த வீட்டில் வந்து வந்து போறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த விருந்தாளி வந்து அங்க வசிக்க மாட்டார், அவர் வந்து விசிட் பண்ணிட்டு போவார் இருந்து போட்டு. இன்னைக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் விசிட்டரா தான் இருக்கிறாங்க, விருந்தாளிகளை போலதான் இருக்கிறாங்க. அவர்கள் தேவ சமூகத்துக்கு வருவார்கள், தேவனை பார்த்து ஒரு ஒரு மணித்தியாலும் ஜெபிப்பார்கள். பிறகு அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவங்களோட வேலை ஸ்தலத்துல அவங்களோட சொந்த ஜீவியத்துலதான் நாங்கள் பார்த்தோமானால் அங்க ஒரு வித்தியாசமான ஒரு உலக பிரகாரமாக உலக மக்கள் வாழுகிறதை விட மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்வார். ஆனா ஜபம் மட்டும் வருகிற போது ஒரு மணித்தியாலும் பயங்கரமா ஜெபிப்பார். அவர்கள் என்னென்று சொன்னால் அவங்களை விசிட் பண்ணி கொண்டு வர, ஆனால் ஒரு சொந்த வீட்டுல வாழுகிறவன் அங்கேயே வாழ்வான். ரெண்டாவது அவன்ட வீடு, அவன் கட்டின வீடு அது அங்கதான் அவன்ட எல்லாம் இருக்கிறது. அவன்ட சமையல் அறையோ அவன் கழிவறையோ அவன் படுக்கிற நித்திரை பண்ணுகிற அந்த நித்திரை செய்கிற அறையோ எல்லாம் அதுக்கு இருக்கிறதால அவருடைய ஜீவியம் அந்த வீட்டை சார்ந்ததாக இருக்கிறதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்ததாக அவரோடு கூட தங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை. நீங்கள் ஜோவான் 14:23 நாங்கள் பார்க்கிறபோது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் நான் வந்து அவனோட கூட வாசம் பண்ணுவேன் இதை ஆண்டு சொல்லுகிறேன். ஆனால் இந்த உறவு, இந்த உறவு 24 hours 24 மணித்தியாலமும் சில சொல்லுவாங்க அப்படி வாழ முடியுமா, அப்படி ஜீவிக்க முடியுமா? ஜீவிக்க முடியும். நாம் அலுவலகத்துல இருந்தாலும் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல நாம சரியாக வாழலாம். நாங்க வாகனத்துல பிரயாணம் பண்ணுகிற போதும் அப்படி வாழலாம். என் வாழ்க்கையில நான் கண்டுகொண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அதிகமாக வாகனத்துல பிரயாணப்படுகிற போது, வாகனத்தை சில இடங்களை செலுத்துகிற போதெல்லாம் நான் கத்தரோடு கூட தான் நான் அவருடைய பிரசன்னத்துல அதிகமாக நான் அந்நிய பாசையில பேசிக்கொண்டே நான் வாகனத்தை விட்டுக்கொண்டேன். ஏனென்றால் அந்த அந்த அந்த அவர் இல்லாமல் எங்களாலே இனி ஜீவிக்க முடியாது, அவராலே அல்லாமல் எங்களால் இனி வாழ முடியாது. இப்ப இந்த தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை நாம எப்பொழுதும் நாம உணர்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுதினம் அனுதினம், அது சாப்பிடுற வேலையாக இருந்தாலும் சரி, தூங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்துல நாம இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, அன்றன்று அன்றன்று உள்ள அப்பம் அந்த ஸ்தாபகர் சொல்லுவார், அவருடைய கத்தருக்குள்ள நித்தியடைந்து விட்டார் சொல்லுவார். தன்னுடைய அலுவலக வேலை காலங்களில் அவருடைய அலுவலக அவருடைய டேபிள்ல ரெண்டு சேர் இருக்கும், அதுல ஒரு சேர் அவர் இருப்பார், இன்னொரு சேர் வந்து இன்னொரு கதையில எம்ஜிஆர் தான் இருக்கும். ஆனால் அந்த சேர் வந்து அவர் எதற்கு வைத்திருந்தார் என்று சொன்னாலும் ஜீசஸ் வந்து இருக்கிறது தன்னது பக்கத்துக்கு, அதுல யாரும் இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார், அதுல அவர் வந்திருக்கும், அவர் எனக்கு பக்கத்துல இருக்கும், அது அவருடைய விசுவாசம். ஒரு தேவ மனுஷன் அப்படி விரும்பணும், கர்த்தரோடு நான் வாழவன், அவரோட நான் சீவிக்கவனும், அவரோட இருக்கணும், அவரோட நான் ஒட்டி கொண்டு இருக்கணும். அப்ப எப்பயும் நாம் அவரோட ஒட்டி கொண்டிருப்போமாக இருந்தால், அவரோட வாழ்வோமா இருந்தால், தேவ பிரசன்னத்தை நாம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில அது நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கும். பாருங்க, மோசே சொல்லுகிறார், நீங்க என்னோட வரல என்று சொன்னால் நான் போக மாட்டேன், என்னைய நீங்க கொண்டு போகும் வேணாம், நான் வர மாட்டேன், நீங்க என்னோட வரணும். அப்ப உங்களுடைய பிரசன்னம் என்னோட வரணும். அப்ப அண்டர் பாருங்க, அவர் இப்படி கேட்டதால என்னவோ இந்த இடத்துல அந்த வனாந்தர பாதையில கர்த்தர் அவர்களோட கூட போனதுக்கு அடையாளம், பகலில மேக ஸ்தம்பம் மூவண்டி கொண்டு, இரவுல அக்னி ஸ்தம்பம் மூவண்டி கொண்டு, அந்த மேக ஸ்தம்பம் எழும்பலையா, அக்னி ஸ்தம்பம் எழும்பலையா, அவர்களுடைய கூடாரத்தை பெயர்க்கவே மாட்டார்கள். அப்படியே அந்த கூடாரத்துல அவர்கள் அப்படியே தங்கி இருப்பாங்க. இப்ப இத்தனை சில நேரங்களை மாசம் கணக்கா போவோம்,
அது வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஏனென்றா அது இல்லாமல் வாழ முடியாது, தேவ பிரசன்னம் இல்லாமல் எங்களால ஜீவிக்க முடியாது. அப்ப கர்த்தரோடு அந்த தங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்தது தொடர்ந்து வாழு, தொடர்ந்து இருத்து. அதை ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லை, ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையில முடிவு பரியந்தம் கடைசி பரியந்தம் அவரோடு கூட இணைந்து சேர்ந்து வாழுகிற அந்த உயர்வான ஒரு அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. இது தேவ பிள்ளைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு ஒரு தேவ பிள்ளை தொடர்ச்சியாக, அதனால கொலசியர் 2:6 நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு உபதேசிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடன் அதில் நிலைத்திருங்கள். அவருக்குள் கட்டப்பட்டு அவர் மேல கட்டப்பட்டு அவருக்குள்ள வேர் கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எப்பொழுதும் நாம் அவரோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நாம நடக்கிற எங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக இருந்தால், நம்மளோட வாழ்க்கை நிலைத்திருந்தால், அவரோடு கூட நாங்கள் நிலைத்திருந்தால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், யோவான் 15வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை பார்க்கிற போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், அந்த நிலைத்திருக்கிற அந்த மனிதனுடைய சத்தத்தை அல்லது ஜபத்தை கர்த்தர் கேட்பார். இதே அதிகாரத்தில் வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோடு நிலைத்து வாழுகிற அவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு மனிதனுடைய விண்ணப்பம் கேட்கப்படும். நீங்கள் என்னை நிலைத்திருந்து என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அவரோடு நிலைத்து வாழுகிறேன். அதனாலதான் சோதம் குமாரா அழிக்கப்பட போகிறது. கர்த்தர் அதை அழிக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏண்டா ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன், அவரோடு கூட வாழுகிற ஒரு மனுஷன். அவன் அந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறான். ஆனால் அவன் கடைசியில அவன் ஒரு இன்னொரு ஜெபத்தை ஒரு நீதிமான அவன் கேட்டிருந்தா ஒரு அழிவு வந்திருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோடு அவன் நிறுத்தி விட அந்த ஜெபத்தை. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த இடத்துல அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கேட்டு ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவர் அங்கே குறைச்சி கொண்டு வர நீதிமான்களுடைய அளவு. ஆனா கடைசியில ஒரு நீதிமான் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அழிவை அந்த சோதோம் குமாரா கட்டணும் சந்திக்கிற அங்க ஒரு நீதிமான் இருந்தான். நான் ஒரு கட்டத்தோட பயத்துல அந்த காரின் அதுக்கு அடுத்த ஜெபத்துக்குள்ள போறதுக்கு அவர் விரும்பல, அதை நிப்பாட்டிட்டேன். அதே மாதிரிதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமாக இருந்தால், யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்றால், கர்த்தரோடு கூட நிலைத்து வாழுகிற மனுஷன், அவரோடு சேர்ந்து நடக்கிற மனுஷன், அவரோடு கூட சேர்ந்து வாழுகிற மனுஷன், பிரசன்னத்திலே நடக்கிற மனுஷன், அவருடைய மகிமையை சுமக்கிற மனுஷன், அவர் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி அவருடைய சமூகத்தை அதிகமாக நாடுகிற ஒரு மனுஷன். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தும் அவர் அதை நாடினார். தாவீது ஒரு ராஜா, ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் 1000 நாள் ஆகாமிய கூடாரத்துல வாழுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்துல வாழுகிற ஒரு நாள் எனக்கு மேலானது என்று சொல்லி. அரண்மனை வாழ்க்கையை விட தேவ சமூகத்துல அவர் நடக்கிறதையும் தேவ சமூகத்துல இருக்கிறதையும் தேவ சமூகத்துல தேவனோட கூட சஞ்சரிக்கிறதையும் அதிகமாக அங்கே தாவீது விரும்பினார். தாவீதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசை விருப்பம் கர்த்தருடைய சமூகத்துல வாழுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறது. எனவே ஒரு ராஜாவே அப்படி அந்த தாவீதே அப்படி விரும்ப முடியுமா? அவரை விட விசியானாக்கள் நாங்க இல்லை, தாவீதை விட விசியானாக்கள் இல்லை. ஆனா நம்மளோட வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு
தேவனோட நடக்கிறதுக்கும் தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நாங்கள் பல சாட்டு போக்குகளை இன்றைக்கு அதிகமான தேவ ஜனங்கள் சொல்கிறார்கள். அதப்பொழுதும் ரோட கூட நாங்கள் நிலைத்திருக்கிற போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவது, ரோடு கூட நாங்கள் நிலைத்திருக்கிற போது நாங்கள் அதிகமான கனிகளை கொடுப்போம். 15:8 சொல்லுவோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நமக்குள்ள இருந்து அதிகமான கனிகள், அப்படியானால் அங்கே நாங்கள் அதிகமான பலன் கொடுக்கிறவர்களாக நாம மாறுவோம். நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். எங்களுக்கு நாங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷர்களாக, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து நமக்கு அதிகமாக கிறிஸ்துவை போல வாழுகிற தேவ ஜனங்களுக்கு அரிதாக இருக்கிறான். அவர்களுக்குள்ள அங்க அந்த செடிக்குள்ள இருக்கிற அத்தனை சுபாவங்களும் தன்மைகளும் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள அது வெளிப்படணும். ஏன் வெளிப்படுதில்லைன்னு சொன்னா, அந்த அவர்கள் இணைந்திருக்கிற அந்த நிலைத்திருக்கிற அந்த காரியத்திலே ஏதோ இடத்திலே பிரச்சனை இருக்கு. அதனால அவர்களாலே அந்த செடிக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களால வாழ முடியல, கனி கொடுக்க முடியாது ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. என்னென்னா, கனி கொடுக்கிறதுக்கு அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து வேணும், அந்த நல்ல நல்ல போஷண பதார்த்தம் வேணும், தண்ணீர் வேணும். அப்ப இது இந்த செடிதான் அதை கொடிக்கு சப்ளை பண்ண வேணும். ஆனா அந்த சப்ளை பண்றதுல எங்கேயோ இடத்துல ஒரு ஒரு ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறதால இன்னைக்கு அதிகமான தேவ ஜனங்களினாலே கனி கொடுக்க முடியவில்லை. நாங்க உலகத்துக்கு உப்பாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய இன்னைக்கு தேவ ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக மாறி அவர்கள் உலகத்துக்கு ஒரு இருட்டை போல, இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அந்தகார வாழ்க்கையை போல வாழத்தக்கதாக இன்னைக்கு சத்துருவானவன் ஏதோ ஒரு இடத்திலே தேவ ஜனங்களை இன்னைக்கு அவன் பிடித்து மயக்கிக் கொண்டிருக்கிறான். எனவே மூன்றாவது, சீசராக மாறுவீர்கள். நம்ம அவரோட நிலைத்திருந்தால் அவரை போல அப்பொழுது நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள் தான் சொல்லு. என்ன நிலைத்திருந்தால் என் சீசராய் இருப்பீர்கள். அவர் கிறிஸ்துவை போல, அவர் அவர் எப்படி வாழ்ந்தார், அவ ஒரு குருவை போலதான் சீசன். அவ குரு எப்படி இருக்கிறார் என்பதை சீசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த குரு கோபப்படுகிறவராக இருந்தால் சீசனும் கோபப்படும், குரு அடிக்கிறவராக இருந்தால் சீசனும் அடிக்கிறார், குரு அங்கே பொறாமை கொள்ளுகிறவராக எரிச்சல் கொள்ளுகிறவராக இருந்தால் சீசனும் அப்படித்தான். வேண்ட குருவை பின்பற்றுகிறவன் தான் சீசன். அப்ப இயேசுவை உண்மையாக பின்பற்றி அவர்களே நிலைத்திருக்கிறவன் இயேசுவை போலவே இருப்பான். ஒரு தேவ பிள்ளை உண்மையாக கத்தரோடு நடக்கிறானா நடக்கிறாளா என்பதை எப்படி நாங்கள் பார்க்கலாம் சொன்னால், அவனுடைய வாழ்க்கை இயேசுவை போல இருக்கிறதா சீஷன். அதான் சீஷன், அந்த சீசத்துவ சீசத்துவத்துக்குள்ளே அவன் வாழுகிறது, அப்படி வாழுகிறது ஜீவியம். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையாக இருக்கிறது. மாறாக இந்த தேவ பிள்ளை நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதை நான் சுருக்கமாக சொல்லி நான் நினைக்கிறேன். அங்கே தேவனோடு கூட நிலைத்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழாவிட்டால், முதலாவது அவர்கள் வெளியே எறியப்படுவார். ஆனால் உறவு அறந்து போகும். கத்தரோடு கூட ஒரு மனுஷனால நிலைத்திருக்க முடியாது, தேவ பிள்ளையா நிலைத்திருக்க இந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அது இல்லாமல் போய்விடும். அவர்கள் கத்தரோடு நாங்கள் வாழுகிறோம் இருக்கிறோம், கத்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, இப்ப ஒரு வீட்டுக்குள்ளேயே நான் அண்மையில் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்த போது, பல வருஷங்களாக கணவன் மனைவி ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிறதில்லை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிற போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும், இவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே வீட்டுக்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர் சமைச்சு வைப்பா, அவர் சாப்பிடுவார், வீட்டை கழுவி வைப்பார், வேலைக்கு போயிடுவார், வேலை முடிச்சு இரவுக்கு வருவார், வந்து அவர் குளிச்சுட்டு திரும்ப சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவர் படுத்துவார். எந்த கதை வீச்சுமே இல்லை பல வருஷங்களாக.
இது உறவு